இனிய காலை வணக்கம் அன்பு நேயர்களே, இது ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஸ்த மாதம் 17 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 24 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 7 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நிலையத்தில் நேரம் காலை 5:56.

0: எட்டுக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 6 மணி பண்பலையில் முதல் நிகழ்ச்சியாக
1: குரலோசை இன்னா செய்யாமை 32 அதிகாரம் 7 குரட்பா.

எவ்வளவினது ஆனாலும் எக்காலத்திலானாலும் எவருக்கும் மனத்தினாலும் பொருந்தாத துன்பங்களை செய்யாமல் இருத்தலே சிறப்பாகும்.

இனி கேட்கலாம் நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இடைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இன்றைய மழையாக நம்மோடு பி சிவானி. காலை 7:00 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜேகே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள்மலர், தருமபுரி அரசு பட்டுக்குடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை. 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திருமற்றும் பாரதியுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சார். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00

திரௌபதி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சிலமது வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார். காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்று அழகு குட்டி செல்லமாக 10 மத்தூர் கலைமகள் கலையா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வழங்கும் நன்றியை கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவணியப்பன் அவர்கள். 10:05 நீங்கள் கீழவை, 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 11:00 தருமபுரி இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கீட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் இன்று மலரும் மொட்டுக்களாக, தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் மஞ்சநாயக்கநல்லி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம், 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, 12:50 திரையிசை மெல்லிசை சூழல் காப்பம் ஆகியன கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 12:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் கடல் மீன் வளர்ப்பின் முக்கியத்துவம் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ரா தினேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், 2:30 ஒருபட பாடல், 3:00 கட்சவியல் கலக்கட பாடல்கள், 4:00 விடியலை தேடி நாடகம் கேட்கலாம், 5:00 தர இசை, 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா சிலையர் வழங்கும் தினமொரு திருக்கோயில், 6:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:30 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சில புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் சொல்லர்ஸ் தருமபுரி ஜேஎன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இவை யாவும் நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க இடம்பெறும்.

0: fair and secure examination for candidates. West Bengal Chief Minister Suvendu Adhikari has said that BJP government will undertake major development initiatives to upgrade facilities at key religious sites across the state, such as Dakshineshwar and Kalighat temples. Speaking at a program in Kolkata, Mr. Adhikari said grand arrangements will be made for the upcoming Shravani Mela at Tarkeshwar. Hitting out at the previous Trinamool Congress administration, the chief minister alleged that West Bengal suffered from acute lack of employment opportunities and systemic corruption over the past 15 years. In the one-off test against Afghanistan, India will resume play at 368 for 3 in their first innings on day 2 in New Chandigarh today. Centuries from KL Rahul and captain Shubman Gill, who remains unbeaten on 103, have put the men in blue in a strong position. Sai Sudarshan also contributed 81 before missing out on a maiden test century, while Rishabh Pant remained unbeaten with a brisk half century. In hockey, Indian men's team has lifted the Under-18 Asia Cup for the third time, thrashing host Japan 4-1 in the final in the Kakamigahara yesterday. In SAF Women's Championship 2026 final, India defeated the defending champions Bangladesh 3-1 to win the title for a record sixth time, played in Margao, Goa yesterday. And that is the end of this news bulletin.
1: Neeram, 6 mani, 10 nimidam.
2: ആകാശവാണി எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: ஓதலு சிறந்தது ஒழுக்கமுடைமை என்பது முதுமொழி காட்சியில் வருகின்ற வரிகள். முதுமொழி என்பது பழமொழி என்ற பொருளோடு தொடர்புடையது. இந்நூலை இயற்றியவர் மதுரை கூடலூர் கிழார் என்பவராவார். காஞ்சி என்பது காஞ்சிபுரம் அன்று. காஞ்சி என்பது மகளிர் இடையில் அணியும் ஒரு வகை அணிகலக் கோவையாகும். பல மணிகள் சேர்த்து கோர்த்த காஞ்சி அணி போல முதுமொழிகள் பல கோர்த்த நூல் முதுமொழி காஞ்சி என்ற பெயர் ஏற்பட்டது. இது திருக்குறள் போன்ற அமைப்பை உடையது. நூறதாம் சிறுபஞ்ச மூலம் நூறு சேர் முதுமொழி காஞ்சி என்று பிரபந்த தீபிகையார் இந்த நூலை பற்றி குறிப்பு செய்யப்பட்டுள்ளது. எல்லா பாடல்களும் ஆர்கலி உலகத்து என்று தொடங்குகின்றது. ஆர்கலி உலகத்து மக்கட்கு எல்லாம் ஓதறி சிறந்தென்று ஒழுக்கம் உடைமை என்கிறது. கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் வாழும் மக்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை இந்நூல் தெரிவிக்கின்றது. ஒரு மனிதன் எவ்வளவு கல்வி நூல்களை கற்றிருந்தாலும் அவனிடம் ஒழுக்கமில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை செம்மையாகாது. ஓதாதார்க்கு உணர்வோடு ஒழுக்கம் இல்லை என்கிறார் ஔவையார். நல்ல நூல்களை கற்பது மட்டும் பெருமையன்று, அதில் கற்றபடி வாழ்க்கையில் நடந்து காட்ட வேண்டும் என்பதே ஒழுக்கமுடையதாகும். அதனால்தான் திருவள்ளுவரும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக என்றார். கற்றபின் நிற்க என்பது இங்கே ஒழுக்கத்தையே குறிப்பிடுகின்றது. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். எதனால் சிறப்பு என்று உற்று நோக்கும் இடத்து கற்றதோடு மட்டுமல்லாமல் ஒழுக்கத்தோடு இருந்ததால்தான் சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்ற பெயர் வருவதற்கு காரணமாக ஒழுக்கமே அமைகிறது. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நல்ல வித்து ஆகும், நல்ல விதை என்கிறார். கல்வி கற்றால் மட்டும் போதாது, நல்லொழுக்கமாக இருக்க வேண்டும் என்கிறார். கல்வியாளராக இருந்தாலும் தீயொழுக்கத்தில் இருப்பவரை சமுதாயம் மதிக்காது. நல்லொழுக்கம் என்பது தனி மனிதனை உயர்த்தும் பண்புகள் ஆகும். ஒழுக்கத்தை தான் நன்னடத்தை என்கிறார்கள். காந்தியை இன்றளவும் நாம் மகாத்மா என்று போற்ற காரணம் அவர் ஒழுக்க சீலராக வாழ்ந்து காட்டினார். அவர் மூன்று குரங்கு பொம்மைகள் வைத்திருப்பார். மூன்றும் மூன்று விதமான ஒழுக்கத்தை போதித்தது. தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயவை பேசாதே என்று அந்த மூன்று குரங்குகளும் அழகாக ஒழுக்கத்தை போதித்தது. பெரிய புராணத்தில் மெய்ப்பொருள் நாயனாரை அவரின் பகையரசன்

0: மாறுவேடம் தரித்து முத்தநாதன் கொலை செய்தான். அவர் உயிர் போகின்ற தருவாயிலும் இவர் நம்மவர், இவரை பத்திரமாக கொண்டு செல்லுங்கள் என்ற வார்த்தை அவரின் ஒழுக்கப் பண்பிற்கு இலக்கணமாக திகழ்கிறது. இம்மைக்கும் மறுமைக்கும் ஒழுக்கம் நன்மையளிக்கும், அதை தருவது கல்விதான் என்பதைத்தான் ஓதலிற் சிறந்தது ஒழுக்கமுடை என்கிறது முதுமொழி காஞ்சி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன், கணபதிதாசன் அவர்கள்.

இனிமையான காலை வணக்கம் அன்படையீர்கள். சிம்புடியும் சிலிர்க்கும் இசை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15.

பாலும் திலிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலும் செய்துங்க கரிமுக துதுமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தார். விடுகின்ற இக்காலை பொழுது அனைவரது வாழ்விலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் தந்திட வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5. எண்ணிய எண்ணங்கள் ஈடேறட்டும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். கேட்டு ரசிக்கலாம் பக்தி மாலை. பக்தி மாலையில் முதல் பாடலாக SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்

ரீங்காரமிடம் ரிதம்ஸ். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 6:22 கேட்டு கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது. அது குடும்ப சூழல் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அவங்க இருக்கக்கூடிய நபர்களோடையோ இல்லை நம்ம அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களோடையோ அந்த கருத்து வேறுபாடுகள் என்பது ஒரு நிகழக்கூடிய ஒரு சாதாரண விஷயம்தான். அந்த கருத்து வேறுபாடுகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கையாளக்கூடிய முதிர்ச்சி அப்படின்னும் சொல்லலாம். ஆனால் பேரோடு இருக்கக்கூடிய, அதாவது நம்முடைய குடும்ப சூழலில் இருக்கக்கூடிய நபர்களோ இல்லை நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய நபர்களோ அல்லது நம்ம அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்களோடு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை எப்படி வேணாலும் நம்ம சமாளிச்சிடலாம். ஆனால் ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். அது உன்னோடு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, அதாவது என்னோட எனக்கு இருக்கக்கூடிய கருத்துப்பாடை எவ்வாறு நான் சமாளிக்கிறேனோ அதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றி பாதையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுக்கு இன்னொரு பேர் மனசாட்சி என்றும் கூட சொல்லலாம். தனக்குள் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகளை களைந்து ஆராய்ந்து சிறப்பாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும்.

லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலைவாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி.

0: நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: 6:29 கீற்று ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. இரண்டு விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ நாணயத்தில் கூட பார்த்தீங்கன்னா இரு பக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நம்ம ஒரு நாளை வந்து பிரித்தோம் அப்படின்னா இரவு பகல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உணவுகளில் எடுத்துக்கிட்டால் கூட சைவம் அசைவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதில் உழைப்பை நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேலையாக பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு உழைப்பு தான், தொழிலாக பார்த்தாலும் உழைப்பு தான். அன்புங்கிறது யார்கிட்ட கொடுத்தேன்னா, மிக முக்கியமானவர்களில் அம்மா அப்பா. உணர்வுகளில் கோபம் அப்படி இல்லாட்டி கொஞ்சிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உணர்வுகளில் சேரும் இரண்டு வகையில். வாழ்க்கையில் இன்பம் துன்பம் அப்படின்னு சொல்லுவோம். மனிதர்களில் வந்து நல்லவன் கெட்டவர் அப்படின்னு சொல்லுவோம். வார்த்தைகளில் மிக யதார்த்தம் வேணும் அப்படின்லாம், கெட்டவன் அப்படிங்கிறத விட கெட்டவர் அப்படிங்கிறத எவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுபோல் இந்த இரண்டு பக்கங்களும் இரண்டு கைகளில் வைக்கக்கூடிய இரண்டு தராசுகளாக இருக்கக்கூடிய விஷயங்களில் எது நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க. நல்லவனாக இருக்கணுமா இல்லை கெட்டவராக இருக்கணுமா? நிகழ்ச்சி நடத்ததாக ஹெலன் சத்யா அவர்கள் பாடிய பாடல்.

0: மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: நிறைவு பெற்றது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த இடங்களில் எல்லாம் செல்வ வளமும் அன்பும் பொங்கி பெருகட்டும். நேரம் காலை 6:35. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
2: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். பூமியில் உள்ள மிகவும் கவர்ச்சிகரமான உயிரினங்களில் எறும்புகளும் ஒன்றாகும். அவற்றினுடைய மிக சிறிய அளவு காரணமாக அவை பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போகின்றன. ஆயினும் இந்த சிறிய பூச்சிகள் மனித பொறியியல் மற்றும் சமூக ஒழுங்கமைப்பிற்கு நிகரான அசாதாரண திறன்களை வெளிப்படுத்துகின்றன. காடுகள் முதல் நகர்ப்புற வீடுகள் வரை கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் காணப்படும் எறும்புகள் மிகவும் கட்டமைக்கப்பட்ட கூட்டங்களில் வாழ்கின்றன மற்றும் சிக்கலான பணிகளை வியக்கத்தக்க செயல்திறனுடன் செய்கின்றன. அவற்றினுடைய குழம்பானி சிக்கல்களை தீர்க்கும் திறன் மற்றும் சிக்கலான கூடுகளை கட்டும் ஆற்றல் ஆகியவை அவற்றுக்கு உலகின் மிகப்பெரிய பொறியாளர்கள் என்ற பட்டத்தை பெற்றுத்தந்துள்ளது. எறும்புகளின் மிகவும் வியக்கத்தக்க குணங்களில் ஒன்று அவை ஒன்றிணைந்து செயல்படும் திறனாகும். ஒரு கூட்டத்திற்கு உள்ள ஒவ்வொரு எறும்புக்கும் ஒரு குறிப்பிட்ட பங்கு உண்டு. வேலைக்கார எறும்புகள் உணவை சேகரிக்கின்றன. போர் எறும்புகள் கூட்டை பாதுகாக்கின்றன. ராணி எறும்பு இனப்பெருக்கத்தை உறுதி செய்கிறது. எந்த ஒரு மைய கட்டுப்பாடும் இல்லாமல் பெரோமோன்கள் எனப்படும் வேதியியல் சமிக்கைகளை பயன்படுத்தி எறும்புகள் தங்கள் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கின்றன. இந்த ஒத்துழைப்பு தங்கள் உடல் எடையை விட பல மடங்கு அதிக எடை உள்ள பொருட்களை சுமப்பது மற்றும் தடைகளை கடக்க உயிருள்ள பாலங்களை உருவாக்குவது போன்ற நம்ப முடியாத சாதனைகளை அடைய அவற்றுக்கு உதவுகிறது. அவற்றின் ஒழுங்கமைக்கப்பட்ட சமூக அமைப்பு இயற்கையின் ஒற்றுமை மற்றும் செயல்திறன் ஒரு சரியான எடுத்துக்காட்டாகும். எறும்புகள் திறமையான கட்டிட கலைஞர்கள். அவை சிக்கலான மற்றும் பயனுள்ள கூடுகளை கட்டுகின்றன. இந்த நிலத்தடி குடியிருப்புகள் உணவு சேமிப்பு நாற்றாங்கல்கள் மற்றும் ஓய்வுடங்கள் போன்ற பல்வேறு நோக்கங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட சுரங்கங்கள் அறைகள் மற்றும் சேமிப்பு பகுதிகளை கொண்டுள்ளன. அவற்றின் மேம்பட்ட தகவமைப்பு திறனையும் பொறியியல் திறனையும் காட்டுகிறது. விவசாயிகள் மற்றும் வள மேலாளர்களாக இந்த எறும்பு செயல்படுது. ஆச்சரியப்படும் விதமாக எறும்புகளும் ஒரு வகையான விவசாயத்தை செய்கின்றன. சில இனங்கள் அஸ்வினி பூச்சிகளை பாதுகாப்பதன் மூலமும் அவை உற்பத்தி செய்யும் இனிப்பான திரவத்தை உண்பதன் மூலமும் அவற்றை பண்ணை செய்கின்றன. மற்றவை உணவு ஆதாரமாக தங்கள் கூடுகளுக்குள் பூஞ்சைகளை வளர்க்கின்றன. எறும்புகள் திறமையான வள மேலாளர்களாக இருக்கின்றன. அவை உணவை சேமித்து எதிர்கால தேவைகளுக்கு திட்டமிட்டு கவனமாக ஒழுங்கமைப்பின் மூலம் தங்கள் கூட்டத்தை பராமரிக்கின்றன. வளங்களை விவேகமாக நிர்வகிக்கும் இந்த திறன் முழு கூட்டத்தின் உயிர் வாழ்வை

0: உறுதி செய்கிறது. எறும்புகள் அளவில் மிக சிறியவையாக இருந்தாலும் அவை இயற்கை உலகில் நுண்ணறிவு, ஒத்துழைப்பு, பொறியியல் ஆகியவற்றிற்கு வலிமையான எடுத்துக்காட்டுகளாக செயல்படுகின்றன. அவை ஒன்றிணைந்து செயல்படும் திறன், சிக்கலான கட்டமைப்புகளை உருவாக்கும் திறன், வளங்களை திறமையாக நிர்வகிக்கும் திறன் ஆகியவை மனிதர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களாக எடுத்துக்காட்டுகின்றன. எறும்புகளை கவனிப்பதன் மூலம் இயற்கையின் நுட்பமான மற்றும் பெரும்பாலும் மறைந்திருக்கும் அதிசயங்களை பற்றி ஆழமான புரிதலை நாம் பெறுகிறோம். அடுத்து, கோடை வெயிலால் பிற்பகலில் வெளியில் செல்வதை தவிர்க்கணும். கோடை வெயிலில் வழக்கத்தை விட அதிகரிக்கும். எனவே பகல் 12 முதல் மாலை 3 மணி வரைக்கும் பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்லக்கூடாது. நடப்பாண்டில் வரும் நாட்களில் கோடை வெயிலினுடைய தாக்கம் வழக்கத்தை விட அதிகரித்து அதிக வெப்பநிலை நிலவும். எனவே பொதுமக்கள் கவனமாக இருக்கணும். பருத்தியால் தயாரிக்கப்பட்ட எடை குறைவான, தளர்வான மற்றும் வெளிர் நிற ஆடைகளை உடுத்தணும். வெளியில் செல்லும்போது தலைக்கு தொப்பி அல்லது உடை, பாதுகாப்பான குளிர் கண்ணாடி ஆகியவற்றை பயன்படுத்தணும். பயணங்களின் போது போதுமான குடிநீர் எடுத்து செல்லணும். உடல் வெப்பத்தை தணிக்க அவ்வப்போது தண்ணீர், மோர், எலுமிச்சைச்சாறு, கஞ்சி, கூழ், பழச்சாறு, இளநீர் மற்றும் ORS கலவை ஆகியவற்றை அருந்தணும். குழந்தைகள், கருவுற்ற பெண்கள், முதியோர்கள் மற்றும் உடல் நலம் குன்றியவர்கள் வெப்ப தாக்கம் இல்லாத பகுதிகளில் வைத்து பராமரிக்கணும். தங்களது வசிப்பிடத்தில் பகல் நேரங்களில் திரைச்சலைகள், கூடாரங்கள், மறைப்பான்கள் ஆகியவற்றை மறைத்தும் இரவு நேரங்களில் ஜன்னல்களை திறந்து வைத்து காற்றோட்டத்துடன் குளிர்ச்சியாக இருக்குமாறும் அமைத்து கொள்ளணும். வெளிப்புறத்தில் பணியாற்றுபவர்கள் ஈரமான உடைகளை பயன்படுத்த வேண்டும். குளிர்ந்த நீரில் அடிக்கடி குளிக்கணும். கடும் வெயில் நேரத்தில் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் சூரிய ஒளியின் நேரடி தாக்குதல் ஏற்படாதவாறு பணிகளை மேற்கொள்ளணும். ஆடு மாடு போன்ற கால்நடைகளை நிழலில் வைத்து பராமரிக்கணும். அவற்றுக்கு தேவையான அளவு குடிநீர் கொடுக்கணும். வானிலை ஆராய்ச்சி மையத்தால் வெயில் தாக்கம் குறித்த முன்கூட்டியே கவனித்து தினமும் அளிக்கப்படும் எச்சரிக்கை விவரத்தை வானொலி மூலம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்பட வேண்டும். வெயில் நேரத்தில் சமைப்பதை தவிர்க்கணும். வெயிலில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் அருகில் குழந்தைகளையும் செல்ல பிராணிகளையும் செல்ல விடக்கூடாது. அடர் வண்ணம் கொண்ட, அதாவது குறிப்பாக கருமை வண்ண ஆடைகள் மற்றும் இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது. அடுத்து, பூமி வெப்பமடைதல், குளிர்ச்சி அடைதல் பற்றிய தகவலை தெரிஞ்சுக்கணும். சமீப காலமாக பூமியில் பல்வேறு வகையான வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதை நாம் கண்கூடாக தெரிந்து கொள்கிறோம். இதனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் அடைகின்றன. பூமியை வெப்பமடைய நாம் தான் முக்கிய காரணமாக இருக்கிறோம். மனிதர்கள் செய்யும் செயல்களை இதனை ஏற்படுத்துகின்றன. எடுத்துக்காட்டாக, நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருள் இன்றைய காலகட்டத்தின் உலகளவில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. அது மட்டுமல்ல, தொழிற்சாலை மற்றும் போக்குவரத்து வாகனங்களிலிருந்து வரும் புகை வெளியேற்றுவது, காடுகளை அழித்தல் போன்றவற்றால் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற வாயுக்கள் அதிகரிக்கின்றன. இந்த வாயுக்கள் பூமியை சுற்றி ஒரு போர்வை போல படிந்து வெப்பத்தை அதிகரிக்கின்றன. இதனால் பூமியின் வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கின்றன. மேலும் பனிப்பாறை உருகுதல் மற்றும் கால்நிலை மாற்றங்கள் ஒரு காரணமாக இருக்கின்றன. இதன் தடுக்க நம்ம என்ன செய்யணும்? 3R ஆகியவற்றை பின்பற்றணும். கார்பன் உமிழ்வை குறைக்க அதிகமாக மரங்களை நட வேண்டும். பூமி குளிர்ச்சி அடைதல், இது பூமி வெப்பமடைதலுக்கு நேர்மாறானது. சில சமயங்களில் சூரியனிடமிருந்து வரும் வெப்பம் குறையலாம், அல்லது எரிமலை வெடிப்புகள் நடந்தால் அதிக அளவிலான தூசி மற்றும் புகை வளிமண்டலத்தில் பரவி சூரிய ஒளி பூமியை அடையாமல் தடுக்கின்றன. மரங்களை நட்டால் அது இயற்கையை பாதுகாக்கும், சுற்றுப்புற சூழல் மாசு குறையும். இதனால் பூமி வெப்பமடைதல் குறைக்கலாம். சுருக்கமாக சொன்னால், பூமியின் ஆரம்ப கால கட்டத்தில் குளிர்ச்சி அதனுடைய தற்போதைய செயல்பாட்டிற்கு அடிப்படையாகும். ஆனால் நவீன கால குளிர்ச்சி என்பது பெரும்பாலும் காலநிலை மாற்றத்திற்கேற்ப மாறுகின்றன. எனவே இன்றைய இயற்கையை காப்போம், நாளைய பூமி நம்மை காப்பாற்றும். வருங்கால சந்ததியினருக்கு வாழ வழி செய்வோம். நம்மால் முடிந்த அளவுக்கு மரங்களை நடுவோம். எரிபொருள் பயன்பாட்டை குறைப்போம். பொது போக்குவரத்தை பயன்படுத்தவும்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி. நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு

0: தருமபுரி.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: இன்னும் சில நாட்களில் மாநில செய்திகள் தமிழில் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் கட்டுமானப் பணிகள், சொத்துகள் விற்பனை மற்றும் நிதிசார் பரிவர்த்தனைகள் குறித்த கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் கடந்த 5 காலத்திற்கான நில ஆவணங்களை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எல்லைப் பகுதிகளில் கள்ளநோட்டு புழக்கம் குறித்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் வகையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 99% மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக கூறினார். மருத்துவமனைகளில் உள்ள செவிலியர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களை நிரப்பிக்கொள்ள மாநில அரசுகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை தற்போதைய 7.5% அதிகரிப்பது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை நிலாம்பூரில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் பலர் தாவேக்கவில் இணைந்து வருவது வரவேற்கத்தக்கது என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். தென்காசியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் சங்கம் சார்பில் 3 நடைபெறும் இந்த கண்காட்சியில் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் நடத்தப்பட்டு வரும் இத்தகைய கண்காட்சிகள் தென் மாவட்டங்களில் நடத்தப்படுவதன் மூலம் சிறு தொழில்துறையினருக்கு நம்பிக்கை அளிக்கும் என்று திரு மதன்ராஜ் கூறினார். முன்னதாக இந்த கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள 108 அரங்குகளையும் அமைச்சர் பார்வையிட்டார்.

0: கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தற்போது வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்று கூறி மக்களின் கவனத்தை திசை திருப்ப தாவேக அரசு முயற்சி செய்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள மேட்டூர் அணை உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 436 திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்தும் அதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் தொடர்பாக மாநில அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் குற்றச் செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாசு ஏற்படுவதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை தடுப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் தெரிவிக்கிறார்.
2: பாபநாசம் ஏரியால துணிகள் நம்மளோட ஆற்றில் கொட்டுற மாதிரி பொல்யூஷன் ஒண்ணு இருக்கு. சாக்கடை ஆற்றில் கலக்கிற மாதிரி ரெண்டுமே நம்ம தவிர்க்கணும். நெக்ஸ்ட் வீக் ஒரு ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் மீட்டிங், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பிளஸ் வந்து தன்னார்வலர்கள் என்ஜிஓஸ் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு ஒரு கிளியர் ஆக்ஷன் பிளான் கொண்டு வரோம். அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்ல என்ன பண்ணணும், நம்ம மந்த் வைஸா நம்ம ஃபாலோ பண்ணி என்னோட டார்கெட் அடுத்த ஒரு 6 மந்த்ஸ் to 1 இயர்ல நம்ம தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் விசிபிள் சேஞ்சஸ் கொண்டு வரணும்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானில் அண்மையில் தொடங்கப்பட்ட 2வது சர்வதேச விமான நிலையம் விரைவில் பயணிகளின் பயன்பாட்டிற்கு வரும் என்று அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. பலோச்சிஸ்தானில் சரக்கு வாகனங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வர்த்தகர்கள், போக்குவரத்து துறையினர், தொழில் நிறுவன தலைவர்களின் கூட்டுக்குழு அந்நாட்டு அரசை வலியுறுத்தியுள்ளது. திரிபுராவில் அம்மாநில காவல்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று தில்லி காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் கிராமத்தில் இம்மாதம் 10ஆம் தேதி மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. இணையவழி கட்டட திட்ட அனுமதியை விரைவில் வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் திரு ராகுல்நாத் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லாவத்தும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைப்பேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 3-1 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷ் அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற ஆடவர் சப் ஜூனியர் தனிநபர் போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உட்பட மொத்தம் 7 பதக்கங்களை வென்றுள்ளது. உலான்பாத்தரில் நடைபெற்ற ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சென்னையைச் சேர்ந்த வீராங்கனை சவிதா ஸ்ரீ பாஸ்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எழுசையின் நிலவரசி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு ஒரு சிலருக்கு ஒரு ஸ்பெஷலான டே கூட இருக்கலாம். அவங்களுக்கும் இந்த ஸ்பெஷல் டே வந்து சூப்பரான ஒரு நாளாக இருக்க வாழ்த்துக்கள். இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்துக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு,
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மரளைமே நிகழ்ச்சி. இன்றைய மரளைமேஷல் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி வீரனூர் பள்ளி குழந்தை பி சிவானி. வணக்கம் சிவானி.
4: என்ன
3: பண்றீங்க?
4: மீன் பாவம் இல்லையா தண்ணியில இருக்க மீன் வீட்டுக்கு எடுத்துறீங்களே
3: அதையும் வேற சாப்பிட்றீங்களே, அப்புறம் மீன் என்ன பண்ணும்?
4: சார் பாவம்.
3: பாவம் தான், சரி பரவாயில்ல கூட இருக்கட்டும். சரி சிவானிக்கு என்ன தெரியும்?
4: சார் பாட்டு.
3: பாட்டு தெரியுமா? பாடுங்க.
4: பூசணிக்காய் தலையிலே, பச்சை மிளகாய் மூக்கு, திராட்சை இரண்டு கண்களாம், தக்காளி பழம்பாய்தான், பரங்கிக்காய் உடம்பிலே, புடலை இரண்டு கைகளாம், வெள்ளரிக்காய் விரல்களாம், வெண்டைக்காய் கைகளாம், காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்க, நடனமாட போகிற நாமும் காங்கே வாருங்கள்.
3: நாமும் காண்போம் வாருங்க சொல்லிட்டு அழகா சொல்லிட்டீங்க. நீங்க நடனம் எல்லாம் ஆடுவீங்களா? டான்ஸ் எல்லாம்? என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவீங்க?
4: மணப்பாறை மாடுக்கிட்டீங்க?
3: ஓ, மணப்பாறை மாடுபட்டி, அந்த பாட்டு டான்ஸ் ஆடுவீங்களா? என்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஆடுவீங்க?
4: சார் வேட்டி சட்டைங்க சார்.
3: வேட்டி சட்டை கட்டிட்டு? ஆ, நீங்கள் பெண் பிள்ளையறீங்க, ஏன் வேட்டி சட்டை கட்டிட்டு ஆடுறீங்க?
4: சார் அந்த பாட்டுக்கு அப்படி தான் ஆடுவாங்க.
3: ஓ, அப்படி தான் ஆடுவாங்களா?

0: சரி, எந்த ஸ்டேஜில் இந்த பாட்டு காணீங்க நீங்க?
1: சிங்க சார், வீரனூர் சார்.
0: ஆஹா, என்ன சொன்னாங்க பார்வையாளர்லாம் டான்ஸை பார்த்துட்டு?
1: சார், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க.
0: ஆ, நல்லா இருக்குதுன்னு பயங்கரமாக கை தட்டி விசில் அடித்து ஆர்வம் பண்ணாங்களா?
1: சார்,
0: அட்டேங்கப்பா. சரி, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சிவானி, அடுத்த பாட்டு சொல்லுங்க.
1: தேன் மிட்டாய் வாங்கினேன், பேருந்தில் ஏறினேன், பாட்டி வீட்டுக்கு சென்றேன், பாட்டிக்கு தந்தேன்.
0: ஆனால் பல்லு தான் இல்லையே, குதிரை சட போட்டிருக்கீங்களே, என்னாச்சு?
1: சார், விழுந்துச்சுங்க சார்.
0: விழுகிற அளவுக்கு விளையாடுவீங்களா?
1: சார், அதே ஆடி விழுவீங்க சார்.
0: ஓ, அதுவே ஆடி விழுந்து போச்சு. நீங்க எப்படி மணப்பாறை பாட்டுக்கு ஆடுற மாதிரி உங்க பல்லு ஏதோ ஒரு பாட்டுக்கு ஆடி விழுந்து போச்சா? சரிங்க சிவானி, இப்ப சின்ன குழந்தை இருக்கீங்க இல்ல, காலைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பொண்ணு, அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
1: சார், டீச்சர் ஆகணும் சார்.
0: டீச்சரை என்ன பண்ண போறீங்க
1: சார்? பசங்களுக்கு சொல்லித்தரீங்க சார்.
0: என்னென்ன சொல்லி கொடுப்பீங்க
1: சார்? எழுத்துங்க.
0: எழுதுனா மட்டும் போதுமா? தருமபுரி பண்பை 108.5 உங்களை மனமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.
0: இனிய நிலை இன்றைய மலாலய மலேசிய சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி வீரனூர் பள்ளி குழந்தை பி சிவானி.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சொல், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சொல், சேலம்.

0: ரிங்காரமிடம் ரிதம்ஸ் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வடிவில் கூட ஒரு சின்ன காமெடியில் சொல்லுவார் இல்லையா. அந்த தூரங்களை நிர்ணயிக்கிறது வெறும் சாலைகள் மட்டும் இல்லைங்க, வார்த்தைகளும் தான் நமக்கு உண்டான அந்த தூரங்களை வந்து நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானத ஒன்றா இருக்குது. அதனால் எது பேசினாலும் யோசிச்சுட்டு பேசணும். தூரங்களை நிர்ணயிப்பது சாலைகள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான். நேர்களை நிகழ்ச்சி சிக்கலாம். காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
1: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப் EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
1: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
3: இன்று June 7. மருத்துவர் மற்றும் மகப்பேறியல் உணர்வகற்றியல் வல்லுநர்
4: பிறந்த குழந்தைகளின் உடல்நிலையை கணித்து உயிர்ப்பு முறைகளை திட்டமிடும் முறையான ஆப்கர் எண்ணிக்கை என்ற ஒரு மருத்துவ முறையை அறிமுகப்படுத்தியவர்.
3: உணர்வகற்றியல் துறையில் வல்லுநரான இவர் அமெரிக்காவின் முதல் மயக்கவியல் துறையை நிறுவினார்.
4: இதன் மூலம் குழந்தைகள் பிறந்தவுடன் அவர்களின் ஆரோக்கியத்தை விரைவாக மதிப்பிட்டு உயிர்ப்பிக்கும் நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க முடியும். உணர்வகற்றியல் மற்றும் டெரட்டாலஜி துறைகளின் தலைவராக இவர் இருந்துள்ளார்.
3: மகப்பேறியல் மருத்துவர், அமெரிக்க உணவகற்றியல் துறையின் முன்னோடி, ஆப்கர் எண்ணிக்கை கண்டுபிடிப்பாளர். விர்ஜினியா ஆப்கர் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1909.
3: எழுத்தாளர், இதழியலாளர், திரைக்கதை ஆசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்டவர்.
4: ஆங்கில இலக்கியத்திலும் சட்டப்படிப்பிலும் பட்டம் பெற்றார். உருது, ஹிந்தி, ஆங்கிலம் போன்ற பல மொழிகளிலும் நூல்களை எழுதியுள்ளார்.
3: இவருடைய சிறுகதைகளும் புதினங்களும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன.
4: சர்வதேச திரைப்பட விழாக்களின் விருது மற்றும் பல்வேறு உலக நாடுகளின் விருதுகளை பெற்றவர். இந்திய யதார்த்த சினிமாவின் முன்னோடி என அழைக்கப்படும் எழுத்தாளர், பத்திரிகையாளர், திரைப்பட இயக்குனர் KA அப்பாஸ் பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1914.

0: நான்கு.
1: புகழ்பெற்ற கவிஞர் தனது பள்ளி பருவத்திலேயே கவிதைகள் எழுத ஆரம்பித்தவர்.
0: ஏழ்மை, இனப்பாகுபாடு, கொடுமைகளுக்கு எதிரான போராட்ட வாழ்க்கை ஆகியவையே இவரது கவிதைகளின் கருப்பொருட்களாக அமைந்தன.
1: தனது ஆனி ஆலன் கவிதை தொகுப்பிற்காக அமெரிக்காவின் இலக்கியத்திற்காக வழங்கப்படும் புலிட்சர் விருது பெற்றார்.
0: இதன் மூலம் புலிட்சர் விருது பெற்ற முதல் ஆப்பிரிக்க பெண்மணியாகவும் அறியப்படுகிறார்.
1: அமெரிக்க கலை அகாடமி விருது, கவிதை இதழ் விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது உட்பட ஏராளமான விருதுகளையும் பெற்றுள்ளார்.
0: உலகம் முழுவதும் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் கௌரவ முனைவர் பட்டங்களை பெற்றுள்ளார். தனது விடாமுயற்சியாலும் எழுத்தாற்றலாலும் ஆங்கில இலக்கிய களத்தில் தனி முத்திரை பதித்த ஐக்கிய அமெரிக்க கவிஞர் குவென்டின் புருக்ஸ் பிறந்த தினம் என்று
1: ஆண்டு 1917.
0: உலகின் ஜீவராசிகள் அனைத்திற்கும் உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாத ஒன்று உணவு.
1: உணவு பழக்க நோய்கள், அவற்றின் தடுப்பு மேலாண்மை நுட்பங்கள், உணவு பாதுகாப்பு, நல்வாழ்வு மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்தல் பற்றிய விழிப்புணர்வை நோக்கமாக கொண்டு இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது.
0: ஐநா பொதுச்சபையால் 2018 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்நாள் சில உணவுகளால் பரவும் நோய்களை தடுத்து அவற்றை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது.
1: இது உலக சுகாதார அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் கூட்டு முயற்சியாகும்.
0: உணவே மருந்து என்ற நிலை மாறி வருகிறது. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உண்டு வளமாக வாழ்வதே இந்நாளின் நோக்கமாகும்.
1: உலக உணவு பாதுகாப்பு நாள் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
6: நான் ஏன் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
7: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
8: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலான்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
9: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம். கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம்: தக்காளி 42 ரூபாய், கத்தரி 40 ரூபாய், வெண்டைக்காய் 15 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், கொத்தவரை 24 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 7 ரூபாய், முருங்கைக்காய் 55 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 15 ரூபாய், சின்ன வெங்காயம் 46 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், கேரட் 86 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 88 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பூண்டு உடைந்தது 120 ரூபாய், பெரிய பூண்டு 192 ரூபாய், இஞ்சி 192 ரூபாய், மொச்சை 55 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 40 ரூபாய், குடைமிளகாய் 80 ரூபாய், எலுமிச்சை பழம் 150 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 65 ரூபாய், கற்பூரவல்லி வாழைப்பழம் 50 ரூபாய், கொய்யா பழம் 45 ரூபாய், அல்போன்சா மாம்பழம் 70 ரூபாய், செந்தூரா 50 ரூபாய். இவையாவும் நம் தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரமாகும். ஏற்கனவே சொன்னது போலதான் என்விரான்மெண்டல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன விட்டுட்டு போறோமோ இல்லையோ, நல்ல ஒரு சுவாசிக்கக்கூடிய காற்றையும் நல்ல

0: உலகத்தையும் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். அதனால நெகிழிப்பைகளை கொஞ்சம் குறைக்கலாம். ஏற்கனவே சொல்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கவர் வாங்குறத விட எல்லாத்தையும் ஒரே கவர்லாவது வாங்கிட்டு வரலாம்.
1: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
1: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி.

0: பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: எங்கள் இன்றுக்கான 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை பங்கேற்காத நேர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். 8:05 பொன்னியின் புதுப்புணல் காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக
0: இனிது இனிது வழங்குகிறார் JS லீல வினோதன்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். அக்பர் பீர்பால் இருவரும் அற்புதமான நண்பர்கள். ஒரு சிறந்த மன்னன், ஒரு சிறந்த அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இவர்களே ஒரு பெரும் சான்று. அக்பர் ஏதேனும் ஒரு கேள்வி கேட்பதும், பீர்பால் அதற்கு சரியாக பதில் சொல்வதும், வேடிக்கையாக மட்டும் இருக்காது, விவேகமாகவும் சிந்திக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் தான் சிறுவர்களுக்கு அக்பர் பீர்பால் கதைகள் அதிகம் போதிக்கப்படுகிறது. சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் தேவையான ஒன்று. இப்படித்தான் பீர்பால் ஒரு மந்திரத்தை கற்றுக்கொண்டார். தான் கற்றுக்கொண்டதை மன்னர் அக்பரிடத்திலே, நான் ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை கற்றிருக்கிறேன், மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று அவர் சொன்னார். அப்படியா, எனக்கு கற்றுக்கொடேன் என்று கேட்டார் அக்பர். அப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது, எதையுமே ஒரு முறைப்படி செய்தால்தான் அது முறையாக இருக்கும். சில விஷயங்களை குருவிடத்திலிருந்து கற்றுக்கொண்டால்தான் அது சிறப்பானதாகவும் ஆழமானதாகவும் இருக்கும் என்று மறுத்துவிட்டார் பீர்பால். அக்பர் அரசராயிற்றே, நீ கற்றுத்தராவிட்டால் என்ன என்று மனதில் நினைத்து கொண்டு அதே மந்திரத்தை வேறு ஒருவரிடத்திலே கற்றுக்கொண்டார். பிறகு பீர்பால் அரசவைக்கு வந்தபோது அந்த மந்திரத்தை அப்படியே சொன்னார். என்ன பீர்பால், சரியாக கற்றுக்கொண்டேனா என்று சொல்லி சிரித்தார். பீர்பால் அமைதியாக இருந்தார். ஏன் அமைதியாக இருக்கிறாய் என்று கேட்டார் அக்பர். சில விஷயங்களை குருவின் மூலமாகத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லிக் கொடுப்பவர்கள் சொல்லிக் கொடுத்தால்தான் அது முறையாக இருக்கும். சில சொற்கள் சிலர் பயன்படுத்துகிற போதுதான் அது வலிமையானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் என்று சொன்னார் பீர்பால். அக்பருக்கு கோபம் வந்துவிட்டது. அது எப்படி, யார் சொன்னாலும் சொல் சொல்தானே என்று விவாதம் செய்தார். உடனே பீர்பால் சற்று கோபத்தோடு இரண்டு கைகளை தட்டி, யாரது, அரண்மனை காவலர்களே இங்கு வாருங்கள் என்றார். காவலர்கள் ஓடோடி வந்தார்கள். இந்த அறிவில்லாத அக்பரை கைது செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார். அப்படியே அந்த வீரர்கள் திகைத்து போய் நின்றார்கள். மன்னரை போய் எப்படி கைது செய்வது, பீர்பால் வேறு இப்படி சொல்கிறாரே என்று திகைத்து போய் நின்றார். அக்பருக்கு கோபம் வந்துவிட்டது. இவர் ஒரு அமைச்சர், நம் வீரர்களை கொண்டு நம்மையே கைது செய்ய சொல்கிறாரா என்று சினத்தின் உச்சிக்கு போனார் அக்பர். உடனே அந்த வீரர்களை பார்த்து, இந்த முட்டாள் பீர்பாலை உடனே கைது செய்யுங்கள், மன்னனை மதிக்காத இவரை சிறையில் அடையுங்கள் என்று கோபமாக சொன்னார். அவ்வளவுதான் தாமதம். அந்த வீரர்கள் அரண்மனை காவலர்கள் ஓடோடி வந்து பீர்பாலை இறுக்க பிடித்து கொண்டார்கள். அப்போது பீர்பால் சிரித்தார். என்ன சிரிக்கிறா என்று கோபமாக கேட்டார் அக்பர். பார்த்தீர்களா, கைது செய்யுங்கள் என்று சொன்ன சொல் ஒன்றுதான். நான் சொன்னபோது இந்த வீரர்கள் உங்களை கைது செய்யவில்லை, ஆனால் நீங்கள் சொன்னவுடனே என்னை கைது செய்து விட்டார்கள். சொல் ஒன்றுதான், ஆனால் யார் சொல்கிறார்கள் என்பதை பொறுத்து மாறுபடுகிறதல்லவா என்றார் பீர்பால். அப்போது அக்பர் உணர்ந்து கொண்டார். சில விஷயங்களை சிலர் சொல்ல கேட்டு பயனடைவதுதான் சரியாக இருக்கும் என்பதை அக்பர் புரிந்து கொண்டார். நம்முடைய இருபெரும் காப்பியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மகாபாரதத்திலே அபிமன்யு சக்கரவியூகத்துக்கு உள்ளே செல்வதை தன் தாயின் வயிற்றிலிருந்து அர்ஜுனன் சொன்னபோது கற்றுக்கொண்டார். ஆனால் அந்த சக்கரவியூகத்திலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்பதை அவர் கற்றுக்கொள்ளவில்லை. அதாவது முறையாக அவர் அந்த வியூகத்தை பற்றி கற்றுக்கொள்ளவில்லை. அதன் விளைவு அபிமன்யுக்கு முடிவை தந்தது. எதையுமே முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும், அரைகுறையாக கற்றுக்கொண்டால் அது பல நேரங்களில் ஆபத்தை தந்துவிடுகிறது. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
0: இனிது இனிது கேட்டீர்கள், வழங்கினார் JS லீல வினோதன்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைப்பேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் நிலவி வரும் பொருளாதார நிச்சயமற்ற சூழலில் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் இடையேயான எல்லைப்பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சிஷீர் கனாலுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின்போது இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் வலுவான கலாச்சார மற்றும் பாரம்பரிய உறவுகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் பயனுள்ள திட்டங்களுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று அவர் கூறினார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி, பேரிடர் மீட்பு, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். இதனையடுத்து கடந்த 2015 நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின்போது பாதிக்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டு வரும் 12 கலாச்சார பாரம்பரிய மையங்கள் மற்றும் 72 சுகாதார மையங்கள் அந்நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆசிய பசிபிக் பகுதியில் இந்திய விமான போக்குவரத்து சேவை குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டு வருவதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் உலக விமான போக்குவரத்து சேவை குறித்த மாநாட்டில் உரையாற்றிய சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் மண்டல துணைத் தலைவர் திரு ஷெல்டன் ஹீ இதனை தெரிவித்தார். வரும் 2044 இந்திய விமான பயணிகளின் எண்ணிக்கை கணிசமான அளவில் அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலக அளவில் உள்நாட்டு விமான போக்குவரத்தில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக திரு ஷெல்டன் ஹீ குறிப்பிட்டார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக தேர்வு முகமை வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகள் வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வை முறையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்வு முகமை கூறியுள்ளது. தவறான செய்திகளை வெளியிடும் வலைதளங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சைபர் குற்றவியல் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு எழுதும் மாணவர்கள் இதுபோன்ற போலியான செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும், தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் கணிகிரியில் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் திருவுருவ வெண்கல சிலையை திறந்து வைத்தார். இதையடுத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்பேத்கரின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு தலைமுறை தலைமுறையாக தலைவர்கள்

0: உருவாகி வருவதை சுட்டிக்காட்டினார். அம்பேத்கரின் போதனைகளை மனதில் உள்வாங்கிக் கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அம்மாநில அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உணவு பாதுகாப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 7ஆம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி தருமபுரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறுதானிய பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அம்மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் மருத்துவர் கைலாஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்த வருடம் கருப்பொருளானது ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன் சேஃப் ஃபுட் எவ்ரிவேர், அதாவது சுத்தமான சுகாதாரமான உணவே மருந்து. மேலும் உணவு பாதுகாப்பு துறை 2012ஆம் ஆண்டு முதல் நம் இந்தியாவில் இயங்கி வருகிறது. இத்துறையானது அனைத்து இடங்களிலும் உணவு சம்பந்தமான குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக கள ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய குறைகளை குரல் பதிவாகவோ மெசேஜ் மூலமாக தெரிவிக்கலாம். நம்பர் 9444-2-322.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற அச்சுறுத்தும் நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச பொருளாதார மன்றத்தின் கூட்டத்திற்கு இடையே செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு சுதந்திரமாக முடிவெடுக்கும் உரிமை இந்தியாவிற்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகள் பரஸ்பரம் நம்பிக்கை அடிப்படையிலானது என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மேலும் விரிவடையும் என்றும் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஏவுகணை மூலம் ஈரான் நேற்று நடத்திய தாக்குதல் காரணமாக அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை அருகே உள்ள தீவுகளில் அமைக்கப்பட்டுள்ள ரேடார் கண்காணிப்பு கருவிகள் மற்றும் ஈரான் கடலோர கண்காணிப்பு நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த ஏவுகணை தாக்குதலை ஈரான் மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும், எனினும் அமெரிக்க படைகளுக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தரவுகள் எதுவும் இல்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்காசிய பகுதியில் பதற்றத்தை குறைப்பது குறித்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இத்தகைய ராணுவ நடவடிக்கைகள் அப்பகுதியில் பதற்றத்தை மேலும் அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குறைந்த செலவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் வளங்கள் பாதுகாப்பு குறித்த காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்க மாநாடு நடைபெறவுள்ளதாக ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஹர்விந்தர் கல்யாண் தெரிவித்துள்ளார். இந்த மாநாடு 4 முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு சண்டிகரில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும் பிரதிநிதிகளின் போக்குவரத்திற்காக 6 மின்சார பேருந்துகளை பயன்படுத்த ஹரியானா மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது, போக்குவரத்துக்கான செலவுகளை கட்டுப்படுத்துவது போன்ற முக்கிய முன்முயற்சிகளை குறித்த இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைபேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும் 62 கிலோ

0: எடை பிரிவில் மான்சி அஜ்லவத்தும் வெண்கல பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைபேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் காலை 7:25.
2: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸா அடங்குற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
5: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யும். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
7: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
8: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
9: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
8: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
10: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
11: நமக்கு வந்துட்டு தலையில முடி நரைக்கிறது, தோல் சுருக்கங்கள் ஏற்படுறது, அதை தாண்டி கண்ணை சுத்தி கருவளையங்கள் ஏற்படுறது, உடம்புல வந்து சாகிங் ஏற்படுறது, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு மனதளவுலயுமே வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு வீக்காக ஆரம்பிச்சிருவோம். யோக பயிற்சியின் மூலமா நம்மளோட இளமைய பல வருடங்களுக்கு நம்மளால தக்க வச்சுக்க முடியும். ஏன்னா முழுமையா ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் சர்க்குலேஷன் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் வந்து யோக பயிற்சியில முதன்மை வகிக்குது. இப்போ நம்ம ஒரு வீடு இருக்கு, ஒரு வீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மூளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடங்கள்ல தான் அழுக்குகள் வந்து அதிகமா படியும், ஒட்டட படியற இடம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம உடம்புல நம்மளுடைய ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, இங்கதான் வந்துட்டு அதிகப்படியான ஸ்டாக்னன்ட் கேசஸ் அண்ட் ஸ்டாக்னன்ட் ஃப்ளூயிட்ஸ் வந்து தேங்கி இருக்கும். இது எந்த அளவுக்கு நம்ம உடம்புல தேங்குதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல வாதம் அதிகரிக்கும். வாதம் அதிகரிக்கும் போது கபம் அதிகரிக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட்டா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும். ஒருத்தரோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் சுத்தமா இல்ல, வயிறு சுத்தமா இல்லைன்னா அவங்களுடைய மனநலனும் ஹார்ட்டோட நலனுமே விட அதிகமா பாதிக்கப்படும். இப்போ இது எல்லாமே கனெக்டடா பாதிக்கப்படும் போது நாம எப்படி இளமையா இருக்க முடியும்? இப்போ ஒருத்தரோட தோல் தொட்டா எந்த அளவுக்கு வெளிப்புறத்துல லூசா சாகிங்கா இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய உள் உறுப்புகள் வந்து சாகா இருக்குன்னு அர்த்தம். நல்ல உடற்பயிற்சி செய்யற ஒருத்தரை பாத்தீங்கன்னா அவங்களுடைய முகத்தோலும் இறுக்கமா இருக்கும், கைகள்ல இருக்க தோள்கள்லாம் ரொம்ப இறுக்கமா ஸ்டிஃபா இருக்கும். இதனுடைய காரணம் உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு இன்டாக்ட்ல இருக்கும். வயசு ஆக ஆக டீஜெனரேஷன் அது இருக்கிற இடத்துல

0: இருந்து கொஞ்சம் சாய்வா இறங்க ஆரம்பிக்கிறது. ஆனா நம்மளால 100 வயது வரைக்கும் நம்மளுடைய உடலை அருமையா பாதுகாத்து அந்த டீஜெனரேஷன் ப்ராசஸ் ரொம்பவே ஸ்லோ டவுன் பண்ண முடியும். சரி, இப்ப இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்னன்ட் ஃப்ளூயிட்ஸையும் ஸ்டாக்னன்ட் கேஸஸையும் முழுமையா வெளிப்படுத்தணும். இந்த கேஸஸையும் ஸ்டாக்னன்ட் ஃப்ளூயிட்ஸையும் வெளிப்படுத்துறது மூலமா ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். ரத்தம் எங்கெல்லாம் பாயுதோ அங்க இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே அருமையா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்தா இருக்கும். சோ இதை தாண்டி நம்மளுடைய இளமையை பாதுகாக்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு யோகாவில நிறைய பயிற்சிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வர்றது என்னன்னா சிரசாசனம், ராஜ ஆசனம்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்து வருது சர்வாங்காசன பயிற்சி. சர்வாங்காசன பயிற்சியும் நம்மளால முழுமையா பண்ண முடியலனாலும், அழகா கட்டி மேல படுத்திருந்தாலும் சரி, இல்ல கீழே தரையில மேட் போட்டு படுத்திருந்தாலும், ஒரு 2 தலகாணியை அடுக்கிட்டு அது மேல நம்மளோட பேக்க பிளேஸ் பண்ணிட்டு காலை உயர்த்தி தினமும் ஒரு 10 நிமிஷம் படுக்கிறது மூலமா நம்மளுடைய பிளட் அப்படியே ரிவர்ஸ்ல டிராவல் பண்ணி முழுமையா உச்சி தலை வரைக்குமே வந்து போகும். சோ இந்த ரிவர்சல் ப்ராசஸ் டெய்லி நடக்கிறது மூலமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து எங்கேயும் தேங்காது. அட் த சேம் டைம்ஸ் உடம்புல இருக்கக்கூடிய இறந்த செல்கள், டெத் செல்ஸ் எல்லாமே முழுமையா வந்து பாடியை விட்டு வெளியாகிறதுக்கான வழியை தேடும். சோ டெத் செல்ஸ், ஸ்டாக்னன்ட் ஃப்ளூயிட்ஸ், ஸ்டாக்னன்ட் கேஸஸ் உடம்புல இல்லைன்னா நாம இளமையா ஆரோக்கியத்தோட எப்பயும் இருக்கலாம். இதை தாண்டி சூரிய நமஸ்கார பயிற்சி, அதுக்கப்புறம் முக தௌத்தின்ற ஒரு பயிற்சி இருக்கு. இந்த பயிற்சி எப்படின்னா, மூக்கு வழியா நம்ம வந்து இப்ப கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் போஸ்டர்ல உட்காந்துக்கிறோம், உட்காந்துட்டு முதுகு தண்டு நேரா இருக்கணும். மூக்கு வழியா காத்த உள்ள இழுத்து வாயில அந்த காத்த குமிச்சு வச்சுக்கணும். குமிச்சிட்டு வலது புறமோ இடது புறமோ திரும்பி கொஞ்சம் பிரஷரோட அந்த ஏர ப்ளோ பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம காத்த வெளியேற்றும் போது நம்மளுடைய அப்டமன் வந்துட்டு இறுக்கமா இருக்கணும், கண்ட்ராக்ட் ஆகணும், நல்லா உள் நோக்கி சுருக்கணும். அதே காத்த உள்ள எடுக்கும் போது அப்டமன் வந்து வெளியில வந்து கொஞ்சம் உப்பலா வரணும். இந்த மாதிரி பயிற்சிகளை நாம பண்ணும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, முக தசைகள் வந்து நல்லா இறுக்கமா இருக்கும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள். இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.

எடுத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்டு ரசிக்கலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை மக்கள் மனம் கவர்ந்த கீராசி நிறுவனம். தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு சந்தோஷ சார்ல ரொம்ப அழகான பாடல்கள் தான் வரப்போது. லெஜண்ட் வாய்ஸ் இவங்களுடைய பாடல்கள் இல்லாமல் ஒரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைவு பெறாது. அந்த மாதிரி எஸ்பிபி சார் பாடின பாடல்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய ரெட்ரோ சாங்ஸில் வரப்போகுது. கூடவே ஒரு புது அறிவு கேள்வியும் இருக்கு. நார்வே செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்த இந்திய வீரர் யார்? நார்வே செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்த இந்திய வீரர் யார் என்பதுதான் இன்றைய சந்தோஷ சாரலுக்கான பொது அறிவு கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே ஒரு சபாஸ் போட்டுக்கோங்க. தெரியலனா கடைசியில் நானே சொல்கிறேன். ஸ்ட்ரீட் டியூனாக இருக்கு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் அண்ணாமலை என்ற திரைப்படத்திற்காக தேவாவோட சில எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல். ஸ்டேட் 102.5 அண்ட் ஏற்காடு 103.7.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
5: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப்

0: சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்.
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நிகழ்ச்சிக்கடுத்ததாக ஒரு அறிவிப்பு. விவசாயம் சார்ந்த தொழில் வளர்ப்பு, அதாவது தொழில் வாய்ப்பு பயிலரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்று காலை 10 மணி முதல் தருமபுரி மாவட்டம் நூலாலு அரசு உயர்நிலைப் பள்ளி அருகில் இருக்கக்கூடிய இடத்துல நடைபெற இருக்கு. விவசாயம் சார்ந்த தொழில் வாய்ப்பு பயிலரங்கம் இன்னைக்கு காலையில 10 மணி முதல் நடைபெற இருக்குங்க. இந்த பயிற்சியில வெட்டிவேர் சாகுபடி, சோற்று கற்றாழை வளர்ப்பு, தேநீர் வளர்ப்பு, பாக்குமட்டை தயாரிப்பு, தென்னை மற்றும் வாழைநார் மதிப்பு கூட்டல் போன்ற பல்வேறு பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது இன்றைய விவசாயம் சார்ந்த தொழில் வளர்ப்பு பயிலரங்கத்தில். ஆர்வமுள்ள விவசாயிகள் இதில் கலந்து கொண்டு பயன்பெறலாம்.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
7: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
6: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: நிகழ்ச்சி நடத்த பாடல் அபூர்வ சகோதரர்கள் என்ற திரைப்படத்திற்காக இளையராஜாவோட சில வாலியின் பாடல் வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி இணைந்து பாடிய பாடல். என்ன ஒரு காம்போ பார்த்தீங்களா? இளையராஜா, வாலி, SPP, S. ஜானகி.

0: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை ஐசிஐசிஐ வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
5: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களங்கள் மாபெரும் தங்க மாளிகை. கண்டிப்பா சயின்ஸ் அப்படிங்கறது நிறைய படிச்சிருப்போம். நமது சின்ன கிளாஸஸ்ல படிக்கும் போது ஒலி எவ்வளவு வேகத்துல போகும் அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். 90.9.46 × 10^10 சம்திங் அதெல்லாம் படிச்சிருப்போம். அது எக்ஸாக்டா நமக்கு தெரிய தெரியல, இருந்தாலும் அதை விட ரொம்ப வேகமா போகுதுங்க இந்த சண்டே அப்படி சொல்லுவாங்க. இந்த ஒலியோட அதிகமா தூரம் பயணிக்கக்கூடியது, வேகமாக பயணிக்கக்கூடியது அப்படின்னா இந்த சண்டே அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா டைம் போறதே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. கூடவே நம்ம FM கேட்டா இன்னும் சொல்லவா வேணும். அந்த வகையில் இன்றைக்கி ரொம்ப அழகாக சண்டையில் நான்வெஜ் எடுக்கிறதுக்காக அப்படி பிரயாணம் பண்ணிகிட்டே நம்மளுடைய FM-ல கேட்டுகிட்டே இருப்பீங்க. இல்லை திங்கிங்கில் இன்றைக்கி அது எடுக்கலாமா, இல்லை ஓடுறது எடுக்கலாமா, பறக்கிறது எடுக்கலாமா, தாவறது எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசனை பண்ணியிருப்பீங்க. கூடவே நம்ம பாட்டும் கேட்டு ரசித்து கூட இருக்கிறீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒரு தாயின் சபதம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோட டைட்டில் கார்டில் கூட போடுவார் தலைவர். என்ன அப்படின்னா இதில் வந்து இசை, இயக்கம், பாடல்கள், கதை, திரைக்கதை, ஒளிபரப்பு எல்லாமே டி ராஜேந்தர் தான். பாடலும் எழுதியிருக்காரு, இசையும் அமைத்திருக்கிறாரு டி ராஜேந்தர் அவர்கள். கூடவே SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா இணைந்து பாடிய பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் பிரசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
4: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: நேர்களின் காலை 8:05 போன்ற புதுப்பணம் அறிமுக நேர்களை இதுவரைக்கும் பேசாத நேர்களை கூட பேசலாம், ஜாலியா உரையாடலாம், கூடவே உங்களுக்கு பிடிச்ச பாட்டும் கேட்டு ரசிக்கலாம். இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்பணல் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. சந்தோஷ சாலின் நிறைவு பாடல் தனிக்காட்டு ராஜா என்ற திரைப்படத்திற்காக இளையராஜாவோட சில வாலியின் பாடல் வரிகளுக்கு மறுபடியும் ஒரு காம்போ வந்திருக்கு. எஸ்

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
2: பின்ன

0: பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃபுளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: இன்னைக்கு சந்தோஷம் சார்ல எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி ரொம்ப அழகான பாடல் கேட்டு ரசித்தோம். கூடவே ஒரு புது அறிவு கேள்வி கேட்டு இருந்தோம் இல்லையா சாச்சா, அதுக்கு தான் நமக்கு தெரியுமே, அதை விடுப்பா அப்படின்றீங்களா? தெரியாதவங்களுக்கு சொல்ற கேளுங்களேன். இந்த நார்வே செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் என்று சாதனை படைத்த இந்திய வீரர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். 20 இயர்ஸ் ஆகக்கூடிய 20 ஏஜ் ஆகக்கூடிய பிரக்யானந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான ஒரு சாதனையை புரிஞ்சிருக்காரு. முதல் இந்தியரும் கூட, அந்த நார்வே செஸ் வாங்கக்கூடிய அந்த சாம்பியன் வாங்கக்கூடிய முதல் இந்திய வீரரும் கூட பிரக்யானந்தா. இந்த தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா கார்ல்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஒன் செஸ் வீரர் இருக்கார் இல்லையா, அவரை 2 டைம் வீழ்த்தியிருக்கார். இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை மக்கள் மனம் கவர்ந்த ஹீராசி நிறுவனம். தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிலையத்தில் நேரம் காலை 8:01 தருமபுரி 102.5 ஏற்காடு 103.7 தொடர்ந்து கேட்கலாம். தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
2: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
4: இன்று June 7 தமிழகத்தின் தென் பகுதிகளில் ஆலயங்களில் திருவிழாக்கள் அதிவிமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்றன. பங்குனி மாதம் தொடங்கி சித்திரை வைகாசி என்று சிறப்பாக நடைபெறுகிற இந்த விழாக்களில் சிற்றூர்களை சார்ந்த பெருமக்கள் கோவில்களுக்கு மாவிளக்கு எடுக்கின்ற வழக்கத்தை இந்த பகுதியில் எப்பொழுதும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பரம்பு மலையாகிய பிரான்மலையின் அடிவாரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய எங்கள் கிராமத்து பகுதிகளில் பெண்கள் மாவிளக்கு எடுத்து கொண்டு வந்து மங்கைவாகருக்கும் தேனமைக்கும் ஏற்றி வழிபடுகிற மரபு இன்றளவும் நடைமுறையில் இருக்கிறது. தினை இடித்து தேன் சேர்த்து உருவாக்கப்பட்ட தேனும் தினைமாவும் தான் அங்கு மாவிளக்காக வைப்பது ஒரு வழக்கமாக தொடக்க காலத்தில் இருந்தது. காலப்போக்கில் பச்சரிசி இடித்து வெல்லம் சேர்த்து பக்குவமாக உருட்டி திரட்டிய அந்த மாவிளக்கு உருண்டையின் மத்தியில் ஒரு குழி பதித்து திரி அமைத்து நெய்யிட்டு தீபமேற்றி மங்கைவாகரின் சந்நிதியின் முன்னாலே வைத்து தீபம் ஏற்றுவார்கள். தேங்காய் பழங்களை உடைத்து நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்வார்கள். அது பின்னர் பிரசாதமாக வழங்கப்பெறும். இது ஆண்டு தவறாமல் எங்கள் குடும்பத்தை சார்ந்த பெண்கள் ஏற்றி வைத்து வழிபடுகிற வழக்கம் உண்டு. எதற்கு என்று விளக்கம் சொல்லக்கூட தெரியாத தலைமுறை உருவாகி இருக்கிற இந்த காலகட்டத்தில் என்னை பெற்ற தாய் தாலாட்டு பாடலாக இசைத்த வரிகள் இப்பொழுதும் என் நெஞ்சில் நிலைக்கின்றன. தாரி தாரி ராரோ என்று இழுத்து முழக்கிய பின்னால் அந்த அம்மையார் பாடிய பாடலடிகள் இப்படித்தான் தொடங்கும். ஆலையிலை படித்துறையாம் அமரகண்டான் ஊரணியாம் தேனாடி தீர்த்தமாம் தெப்ப குளக்கரையாம் மாவிளக்கை கொண்டு மங்கைவாகர் மலையோரம் போகையிலே மாவிளக்கை கைவாங்கி நல்ல மங்கை நாயகர் மணிவிளக்கை தந்தாக தென்விளக்கை கொண்டு தேனம்மாள் சிலையோரம் போகையிலே தென்விளக்கை கைவாங்கி நல்ல தேனம்மாள் திருவிளக்கை தந்தாக வச்சிருக்க தந்த தங்கம் 100 ஆக வேணும் எங்களுக்கு தந்த தங்கம் 70 ஆக வேணும் தந்த திரவியமோ தவம் தந்த முக்கோடி கொடுத்த திரவியமோ

0: கோல திரவியமே, பேரு சொல்லி தாளாட்ட பிள்ளை வரம் தந்தாக, வார்த்தை சொல்லி தாளாட்ட மைந்தன் வரம் தந்தாக, செய்தி சொல்லி தாளாட்ட நல்ல மங்கை நாயகர் நல்ல செம்பன் வரம் தந்தாக என்று அன்னை பாடிய அந்த அருந்தமிழின் சொற்கள்தான் என்னை எழுத்து துறையில் இழுத்து கொண்டு வந்து நிறுத்தியது என்று கூட எனக்கு என்ன தோன்றுகிறது. இன்றளவும் எங்களது பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்கு ஏதேனும் நலக்குறைவு என்றால் கொன்னையூர் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று மாவிளக்கு வைப்பார்கள். வயிற்று வலி என்றால் வயிற்றில் மாவிளக்கு வைப்பதும், தலையில் நோவு என்றால் தலையில் மாவிளக்கு வைப்பதும், நெஞ்சு வலி என்றால் நெஞ்சில் மாவிளக்கு வைப்பதுமாக அங்கங்களை அந்த அம்மனின் சந்நிதியில் முன்னாலே கிடத்தி அதற்கு மேலே மாவிளக்கு ஏற்றி மனப்பூர்வமாக அன்னைக்கு காணிக்கையாக செலுத்துவதன் மூலமாக பல்வேறு பிணிகளிலிருந்து விடுதலைப்பட்டார்கள் என்பதை அனுபவத்தில் நானும் கண்டிருக்கிறேன். எனக்கும் சின்ன வயதில் அப்படி ஏற்றி வழிபாடு செய்திருக்கக்கூடிய நிலையும் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. விளக்கு வடிவாக தெய்வத்தை நிலைநிறுத்தி மாவின் வடிவாக உடலை குறியீடாக அமைத்து அது பயன்படுகிற நிலையில் பக்குவப்படுத்த வேண்டும் என்கிற உள் உணர்வை குறியீடாக தந்ததுதான் இந்த மாவிளக்கோ என்று எண்ணத் தோன்றுகிறது. இன்றைக்கும் ஊருக்கு போனால் எவர் வீட்டிலிருந்தாவது கொண்டு வந்து தருகிற தின்பகண்டங்களில் ஒன்றாக மாவிளக்கு அமைந்து விடுகிறது. தான்மலை மங்கைவாகர் திருக்கோவிலில் தேனும் தினைமாவும் கலந்த அதுதான் இன்றைக்கு நைவேத்திய பொருளாக இருப்பது என்பது சங்கத்தமிழின் எச்சமாக குறிஞ்சி நிலத்தின் அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுதும் நினைவுபடுத்தி பார்க்கிறேன். எனவே நண்பர்களே, காலப்போக்கில் வழிபாட்டு முறைகளில் ஆயிரம் மாற்றங்கள் வந்தாலும் தொன்மை காலத்திலிருந்து வளர்ந்து வருகிற இதுபோன்ற சடங்குகளின் அடையாளங்களை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி வைப்பது கூட அது ஒரு பதிவாக ஆவணமாக ஆகும் என்பதை இன்று நன்று ஒன்று என்பதாக உங்கள் முன் வைக்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: வணக்கம் வணக்கம் அன்பர்களே, இதையடுத்துக்கு மிஸ்ஸை உலகம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: சிவில், மெக்கானிக்கல், EEE, CET.
3: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.

பொன்னியின் புதுப்புற நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கொண்டு பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடல கேட்டு என்னோட அழகா பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-44-40 மற்றொரு எண் 44-40-31. வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் அறிமுகமாகலாம். 043-42-44-40 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வைங்கள். அறிமுக நேர்கள் மட்டும் அந்த பைபப் சூரிய வன்சி வந்து பார்த்தீங்கன்னா T20 அறிமுகப்படுத்திருக்காங்க. ரொம்ப குறைந்த வயதில் 15 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா T20 விளையாட வர போறாரு. ரொம்ப அழகான செய்தியெல்லாம் வந்துட்டே இருக்கு. கூட வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா 2 செஞ்சுரி வந்திருக்கு. KL ராகுல், சுக்மன் கில் ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் இணையம் முதல் அறிமுக நேயர், வணக்கம்.

0: வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: சார் வணக்கம் சார், நான் கார்த்திகேயன் சார், சேலம் மாவட்டம் ஓமலூர்.
0: ஆஹா, என்ன பண்றீங்க கார்த்திகேயன்?
1: சார் நீங்க இங்க பக்கத்துல வேலைக்கு போயிட்டு
0: இருக்கீங்க. ஏதா என்ன வேலைக்கு போறீங்க சொல்லுங்களா, பரவாயில்ல கேட்கலாம். என்ன பிரிக்ஸ்?
1: இல்ல இங்கிலீஷ்ல சொல்ற
0: இல்ல எங்களுக்கு

0: கம்பெனியில் மேனேஜராக போயிட்டுருக்காங்க.
1: ஆஹா, அப்படின்னா என்னது, இது இங்கிலீஷில் சொல்கிறீங்க?
0: எனக்கு சார் புரியல.
1: என்ன இங்கிலீஷில் ஏதோ சொன்னீங்க, என்னது, என்ன பிரிக்ஸ்?
0: ஐயோ, இங்கிலீஷில் சொல்லுற
1: இல்லை, எங்களுக்கு சரியாக புரியல. சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
0: இந்த செங்கல் நம்ம ரெட் பிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா?
1: ஆமாம்.
0: அதே மாதிரி ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ், இந்த க்ரஷர்லேருந்து வரக்கூடிய கழிவுகள் வச்சு நம்ம வந்து இந்த இது மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க.
1: வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர்.
0: சிமெண்ட்
1: வாழ்த்துக்கள். என்ன பாட்டு வேணும் கார்த்திகேயன் அவர்களுக்கு? அவங்க பேர் சொல்லுங்க. அவங்க பேர் சொல்லுங்களேன், அவங்களுடைய துணைவியார் பேர் சொல்லுங்க. சந்திரகலாக்காக ரொம்ப அழகான ஒரு பாடல், வித்யாசாகரோட இசையில் கொடுத்துடலாமா? நன்றி, தொடர்ந்து கேளுங்க, நல்லா வேலை செய்யுங்க, பாதுகாப்பாக செய்யுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. வித்யாசாகரோட இசையில் ராமன் தேடிய சீதை, அவங்களுக்காக ரொம்ப அழகான ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது.

0: சன்ஃப்ளவர் ஆயில். மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாச பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாச பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கு. தென்காசி, நெல்லை, கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்னைக்கு கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. மழை நின்ற பின்பும் தூரல் போல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அதனால கண்டிப்பாக கூட எடுத்துகிட்டு போயிருங்க. மழை இருக்கிற வரைக்கும் தாங்க அந்த குடையோட வெயிட் தெரியாது. மழை நின்றதுக்கப்புறம் கையிலே வச்சுருங்க பாருங்களேன், அந்த குடையோட வெயிட் கூட நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையாக இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வெயிட் என்னன்றது நம்ம அலசி அறைய மாட்டோம். மழை நின்றதுக்கப்புறம் குடையை கையில் வச்சுருங்க, அதனுடைய வெயிட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். 8:18.
7: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணர். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர்

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நீங்கள் சிலர்த்ததாக அறிமுகமாகும் நெய்யர், வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: சேலம் மாவட்டம்
1: ஆனந்தகுமார். ஆனந்தகுமார், உங்களுக்கு எவ்வளவு வயசு
2: சார்? என்னங்க
1: உங்களுடைய வயசு என்ன?

55 55 வயது ஆகக்கூடிய ஆனந்தகுமார், ஆனந்தமே இல்லாத ஒரு நாள் அப்படின்னா எந்த நாள் சொல்லுவீங்க? நமக்கு பயன்படுறதுக்கு, அதாவது பத்தி நீங்களே வச்சுக்கிறதுக்காக வந்து அப்படி புடிச்ச ஒரு நெசவு பண்ணிருப்பீங்களா? என்ன செஞ்சீங்க? துண்டு ரகமா? என்ன கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பச்சை கலர் தான் பிடிக்கும். சரி சரி, பச்சை கலரில் நஞ்சு வச்சுருக்கீங்க. சின்ன முத முத நீங்கள் வந்து வேலை செய்யும் போது உங்களுக்கு பிடிச்ச துண்டு தோளில் போட்டு போகும்போது எவ்வளோ அப்படியே பெரிய இது ராஜா தேசிங்கா அந்த மாதிரிலாம் இருக்கும்ல? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆனந்தகுமார், ஆனந்தமாக இருங்க. என்ன பாட்டு வேணும்? உலக மக்களுக்கே கொடுத்துடலாமே. நன்றி, வணக்கம் ஆனந்தகுமார். இட்லி கடை திரைப்படத்திற்காக ஜிவியோட ரொம்ப அழகான ஒரு சூப்பரான மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. நம்ம ஆனந்தகுமாருக்காகவும் உலகத்துல கூட எல்லாருக்காகவும்

என் சாமி தந்தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு பாடல். எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருவிழாக்கள்லாம் போயிட்டு இருக்கு. மாரியம்மன் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடி மாதம் ஆனாலே கூழ் ஊற்றுறோம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள்லாம் கூப்பிட்டு அப்படியே அந்த திருவிழாவுடைய அந்த கோலத்தில் ரொம்ப அழகாக உற்றார் உறவினர்களோடு அந்த திருவிழா கொண்டாடுறதே ரொம்ப அழகாக இருக்கும். அற்புதமான பாடல் கேட்ட ஆனந்த்குமார் இந்த பாட்டை கேட்டதுக்காக அவருக்கு ஒரு தேங்க்ஸ்னு சொல்லிடலாம். நிலையத்தில் நேரம் காலை 8:25.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: ஆஹா, செம்ம வாசனை.
5: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேர்கள் பங்கேற்று அவர்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அறிமுகமாகும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: தருமபுரி மாவட்டம் விட்டமட்டி கிராமத்துல இருந்து ஜோதி பேசுறேன் சார்.
0: ஜோதி, ஜோதி என்ன பண்றீங்க?
1: வாழ்க்கையில
0: எங்கள் வீட்டு பிள்ளையிலிருந்து இப்ப புதுசா வந்தது இல்லையா? புரியல.
1: நம்ம
0: வீட்டு
1: பிள்ளை,
0: நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் நடிச்ச படம் இல்லையா? என்ன பாட்டு கேட்டீங்க அதுல?
1: உன் கூடவே பிறக்கணும் அப்படின்ற அண்ணன் சாங்.
0: சரி, கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி
1: நன்றி சார்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி மேல சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-2027 அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தில்

0: 思维。
1: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தர்மபுரி.
1: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறுகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். நமக்கு இந்த தனிப்பாடல்களில் வரக்கூடிய பல பாடல்கள் பொக்கிசம் மாதிரி தெரியும். அப்படியே அதை எடுக்க எடுக்க எடுக்க ஒவ்வொன்றும் தங்க காசு, அப்படியே வைர கம்மல் அப்படி மாதிரிலாம் தோணும். இப்போ நான் ஒரு பாட்டு சொல்கிறேன் பாருங்களேன். ராமச்சந்திர கவிராயர்னு ஒருத்தர், அதாவது வறுமை தான், வீட்டில் சாப்பாட்டுக்கு இல்லை தான், ஆனாலும் ஒரு துள்ளல் மனதோடு அவர் இருப்பார் எப்போவுமே. யாரையாவது கேள்வி பண்ணுறது, யாரையாவது சொல்கிறது, இதெல்லாம் பார்த்தாலும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதோடு அடிக்கடி தன்னைத்தானே நொந்துக்கிடுவார், அது இன்னும் நல்லாயிருக்கும். எப்படி அப்படின்னா, அவர் என்ன பண்ணாரா, ஒருத்தரை போய் பார்த்து அவனை புகழ்ந்து சொன்னாராம். புலவர்களுக்கு வேலையை என்னென்னா, இல்லாததை இருக்கிற மாதிரியும் இருக்கிறது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரியும் சொல்லணும், அப்போ தான் நம்புவாங்க. இவர் சொல்கிறாரு, நான் போய் ஒருத்தர் என்ன சொன்னேன், அந்த பயலுக்கு எழுத படிக்க தெரியாது, அவனை போய் நான் என்ன பண்ணிவிட்டேன், கல்லாத ஒருவனை நான் கற்றேன் என்றேன், நீ படித்தாள் அந்த மாதிரி யார் இருக்கா அப்படின்னே. அவன் உடனே என்ன பண்ணா, வீட்டுக்குள்ளே திரும்பி, டா இந்த புலவருக்கு பொண்ணால் கொண்டு வா அப்படின்னா. எனக்கு அப்படியே மகிழ்ச்சி தாங்க முடியலை. சே, ஒரு வாரத்துக்கு உடனே சொல்கிறானே அப்படின்ட்டு, காடறியும் அவனை நாடு ஆழ்வா என்றேன். சும்மா காட்டு பக்கம் விறகு வெட்டிட்டு தெரிஞ்சவனை போய், நீ தான் அந்த நாட்டுக்கு ராஜா போகிறேன்னு சொன்னேன். அவன் நான் சொன்ன உடனே மகிழ்ந்து போய், படார் என்ன பண்ணா, இந்த பொற்காசு இருந்தால் எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னா. நடாது, பொண்ணாட சொல்கிறான், பொற்காசு சொல்கிறான், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணேன், அவன் கெட்டவன் எனக்கு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் நல்லா சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக பொல்லாத ஒருவனை நான் நல்லா என்றேன். அவன் உடனே என்ன செஞ்சான், சாப்பிடாமல் போகக்கூடாது அப்படின்ட்டா என்னையே. இப்போ பாருங்கள், பொன்னாடை கிடைக்குது, பொற்காசு கிடைக்குது, அதுக்கு மேலே சாப்பாடு கிடைக்குது, சரி இதுக்கு மேலே ரெண்டு வார்த்தையை போடுவோம் அப்படின்ட்டு. அந்த பையன் போருக்கோ சண்டைக்கோ போனது கிடையாது, ஆனால் அவனை போய் நான் என்ன பண்ணேன், நீ போர்க்களத்தில் புலி புலி ஏறு அப்படின்னே. அவன் உடனே தங்குதுன்னு குதிச்சு, ஆஹா இப்படி என்னை பாராட்டிட்டியே, நீ இந்த வீட்டிலேயே கூட இருந்துக்கலாம் அப்படிங்கிற அளவு சொன்னான். இப்போ நானும் உற்சாகமாகி என்ன பண்ணேன் அப்படின்னா, மல்லாரும் புயம் என்றேன் சூம்பர் தோலை. அந்த பயலுக்கு தோல் பட்டையெல்லாம் சூம்பி போய் கிடக்கும். அவனை நான் என்ன பண்ணேன், பீமனை போல் உனக்கு தோல் இருக்குன்னு சொன்னேன். சொல்லி முடித்த உடனே அவன் என்னை எப்படியும் ஒடியாந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே என்னை பாராட்டி வாழ்த்திட்டு, சரி போயிட்டு வாங்க அப்படின்னா. என்ன போயிட்டு வாங்களா, பொன்னாட பொற்காசு சாப்பாடு இங்கே தங்கிறது அப்படின்னு நான் கேட்டேன். அவன் சொன்ன, இங்கே எனக்கு எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும், நீ என்னையே போய் என்ன செஞ்ச, நான் படித்தவன் என்ன, நான் போர்க்களத்துக்கு போனவன் என்ன, என்னவனை நல்லவன் என்ன, நாடாள்வேன்னு சொன்னேன், நீ சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் பதிலுக்கு என்ன பண்ணேன், நீ சந்தோஷப்படுற மாதிரி பொற்காசு கொடு, பொன்னாடை கொடு, சாப்பாடு கொடு, அதை கொடு, இதை கொடுன்னே, உனக்கு சந்தோஷமாக போச்சு. என்னையே நீ சந்தோஷப்படுத்தின, உன்னையே நான் சந்தோஷப்படுத்தினேன், அப்படியே போயிடு, உள்ளே வந்தேன்னு பார்த்துக்கோ அப்படின்னா. எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு அந்த புலவர் அப்படியே சோகத்தோடு போனாராம். இந்த பாட்டை பாருங்களேன், கல்லாத ஒருவனை நான் கற்றேன் என்றேன், காடறியும் அவனை நாடு ஆழ்வா என்றேன், பொல்லாத ஒருவனை நான் நல்லா என்றேன், போர் முகத்தை காணானே புலியேர் என்றேன், மல்லாரும் புயமென்றேன் சூம்பர் தோலை, இல்லாது

0: பொன்னேனுக்கு இல்லை என்றான். யானும் என் குற்றத்தால் ஏகின்றேனே. நீ இல்லாததை சொன்ன, நானும் உனக்கு தராத சொன்னேன், ரெண்டுக்கும் சரியா போச்சு, போயிட்டு வாழ்னா. இதை நீங்கள் ஒரு படத்தில் கூட பார்த்துருக்கலாம். இப்போ பின்னாடி வந்த படத்தில், முன்னாடி வந்த படத்தில் இருக்குது, இப்போ வந்த படத்துலையும் இதை வந்து காட்சியாக வச்சுருப்பாங்க. அப்போ புலவர்களுடைய வாழ்க்கையில் புகழ்ந்து சொல்வது அவர்கள் இயல்பு தான். அதை கேட்டு மகிழ்ந்து அவர்களுக்கு ஏதாவது கொடுத்தா தான் அவங்க வாழ முடியும். பதிலுக்கு அவங்களுக்கு ஒரு நாலு வார்த்தையை சொல்லிட்டா என்னாகும், ஒன்றாகாமல் போயிடும். இப்படித்தான் நாங்கள் ஏமாந்து தெரியுதோம் அப்படின்னு அந்த ராமச்சந்திர கவிராஜ் சொல்கிறப்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. நல்ல பாடல்கள்லாம் இந்த தனிப்பாடலில் இருக்குது. நேரம் கிடைக்கிற படித்து பாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: இன்னைக்கு ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் விளக்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: Mitchell, the Kaveri Paramedical Campus.
2: BPT Physiotherapy, BSc Nursing, Bachelor of Pharmacy, Diploma in Pharmacy, Diploma in General Nursing ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: The Kaveri Paramedical Campus, மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: பொன்னியின் புதுப்படல் நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் மூலம் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40 மற்றொரு எண் 24-40-31. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்தானது இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 1500 கனடியாக நீர்வரத்து உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி நீர்வரத்தானது வினாடிக்கு சுமார் 1500 கனடியாக உள்ளது.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: Viking Bunions and Briefs.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக சபாரத்தினம் அவர்கள் தர்மபுரியில் அறிமுகமாகிறார். அவர் அன்போடு வரவேற்கிறது தர்மபுரி பண்பலை 102.5. அவர் ஒரு பாடலும் கேட்டிருக்காரு, பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவோட சில ஹரிசரன் பாடியிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு பாடல்.

0: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட்

0: முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523333.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: சைபால். சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: முகத்தில்
2: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
1: சைபால்.
0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
3: அம்மாக்காரங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற கவலை ஒன்று உண்டு, அதாவது குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை. இவங்கெல்லாம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், குழந்தைகள்ங்கிறவங்க பெரியவங்க மாதிரி இல்லை. அவங்க கடிகாரத்தில் மணியை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்ற ரகம் கிடையாது. பசிச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா விளையாடுவாங்க அல்லது தூங்குவாங்க. அது புரியாமல் அவங்கள கட்டாயப்படுத்தி அல்லது மிரட்டி சாப்பிட வைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு 8 மாத குழந்தைக்கு 3 மணி நேரத்துக்கு 1 தடவை பசிக்கும். அந்த நேரம் பார்த்து சாப்பாடு கொடுத்தா அடம் பண்ணாமல் அது பாட்டுக்கு சாப்பிட்ருவோம். அதே குழந்தைக்கு 1 வயசு ஆகிறப்போ 4 மணி நேரத்துக்கு 1 தடவை பசிக்கும். இந்த வயசில் இயற்கையாகவே வந்து பசி வந்து குறைஞ்சிருக்கும். அது புரியாமல் என் குழந்தை முன்னாடி மாதிரி இப்போ சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் டாக்டர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், ஒரு குழந்தைக்கு வயசு அதிகமாகிற வேகத்துக்கு உடம்பு எடையும் அதிகமாகிக்கிட்டே போகாது. உடம்பு எடை வந்து அதிகமாகிற வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும். 6 மாத குழந்தைக்கு 1 வாரத்தில் 150 கிராம் எடை கூடும். 1 வயசில் வாரத்துக்கு 71 கிராம் எடை கூடும். இது புரியாமல் அதிகமாக சாப்பாட்டை கொடுத்து குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா அளவுக்கு மீறின உணவு வந்து அஜீரணத்தை வந்து உண்டு பண்ணிவிடும். குழந்தைக்கு ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆகாரத்தை வச்சு கொண்டுகிட்டு போய் கொடுக்கணும். மலை மாதிரி குவிச்சு வச்சா அதை பார்த்ததுமே பசி அடங்கி போயிடும். அடித்து மிரட்டி பயமுறுத்தி குழந்தையை சாப்பிட வைக்கிற பழக்கம் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து ஃபுட் ஃபோர்ஸிங் அப்படின்னு பேர். இப்படி பண்ணுனா குழந்தைக்கு சாப்பாட்டில் விருப்பம் குறைஞ்சிரும், அதை கண்டாவே வெறுக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி உளம் சார்ந்த பசி குறைவு சைக்கோஜெனிக் அனோரெக்சியா அது ஏற்படுமா, சாப்பாடுங்கிறதே ஒரு தண்டனை மாதிரி தோணும். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆகாரத்தை கொடுக்கணும். சத்து அதிகம் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு பிடிக்காத ஆகாரத்தை கொடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது. குழந்தைகளுக்கு 2 வயசு ஆகிறப்போ இயற்கையாகவே வந்து எதிர்மறை குணம் உண்டாகும், அதாவது அந்த எதிர்மறையாக பேசுறது. இது மாதிரி சமயங்களில் நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கும். ஏட்டிக்கு போட்டி, சாப்பிட சொன்னால் விளையாட போவோம், விளையாட சொன்னால் சாப்பாடு கேட்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். குழந்தை சொன்ன பேச்சை கேட்கலேன்னு கோவப்படக்கூடாது. குழந்தை வளர வளர பிடிவாத குணம் வர்றது சகஜம். கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணும். வாங்கி கொடுத்துடுறது தான் உத்தமம். நீங்களும் அதுக்கிட்ட பிடிவாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கேட்டது கிடைக்கலையேங்கிற ஏமாற்றம் கூட குழந்தையோட பசியை குறைச்சிரும். கேட்டது கிடைச்சிட்டா பசி அதிகமாகும், கொடுத்ததை மலமலன்னு சாப்பிட்றோம். குழந்தைகளுக்கு வந்து கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தால் சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிடாமல் அடம் பண்ண ஆரம்பிச்சிடும். பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க காலை உணவை சரியாக சாப்பிட மாட்டாங்க. அச்சம், அவசரம், பரபரப்பு இதெல்லாம் தான் காரணம். பள்ளிக்கு புறப்படுறதுக்கு 1 முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டுருங்க, அது சரியாக போடும். படிக்கிற குழந்தைகள் உடல் சோர்வு, மனச்சோர்வு இது காரணமாக கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. இப்போ உதாரணமாக சாயந்தரம் விளையாடிவிட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட சொன்னால் வேணாம்பாங்க, இது உடல் சோர்வு. ரொம்ப நேரம் வீட்டு பாடங்களை செஞ்சு

0: முடித்த கையோடு சாப்பிட சொன்னாலும் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது. இது உளச்சோர்வு, அதாவது மனச்சோர்வு. இதை தவிர குழந்தைகளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. சில மருந்து மாத்திரைகள் கூட பசியை குறைச்சிரும். அதனால் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து சாப்பிட வைக்கணும். அது புரியாமல் கையில் சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து விரட்டிக்கிட்டு அலையக்கூடாது. ஒரு சின்ன பையன் சொன்னான், எங்கள் அம்மா சாப்பாடு போடுறது தெரிஞ்சால் நான் உடனே வீட்டை விட்டு வெளியில் ஓடி போடுவேன் அப்படின்னா. ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்டோம். எங்கள் அப்பா கூட அது மாதிரி தான் சார் பண்ணுவார் அப்படிங்கிறான்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: புதுப்புற நிகழ்ச்சியில் நிறைவாக சதீஷ் அவர்கள் அறிமுகமாகிறார். உங்களை அன்போடு வரவேற்கிறது தர்மபுரி பண்பலை 102.5. சதீஷ் ஒரு பாடலும் கேட்டிருக்காரு, கத்தக்களி திரைப்படத்திற்காக இறங்கி வந்து ஆடு அப்படின்னு சொல்லி. ஒருவேளை சண்டே இருக்கிறதுனால அந்த பாட்டு கேட்டிருப்பாரோ. ஆடு இல்லாமல் சதீஷ் உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. ஹிப்ஹாப் தமிழோட சைல.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965-2399.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: Viking Bunions and Briefs.
1: காலம் பொன் போடுறது கடமை கண் போடுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் 8:05 ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே 9 ஆயிடுச்சு. மறுபடியும் உங்களை 10:05 நீங்கள் கேட்டவில் சந்திக்கிறேன்.
2: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: கிருஷ்ணபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் தொடர்புக்கு 7598216149. தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: உபயசாவின் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இளமை காலத்தில் வறுமையில் கஷ்டப்பட்டார், ஏழ்மையில் கஷ்டப்பட்டார். படிப்பதற்கான வாசல் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தது. அப்போது அவர் படிப்பதற்கான ஒரு இலக்கண நூல் ஒரு பிச்சைக்கார பரதேசியிடம் இருந்தது. அந்த பிச்சைக்கார பரதேசியிடம் அந்த இலக்கண நூலை பெறுவதற்காக பலமுறை படையெடுத்தார். அந்த பிச்சைக்கார பரதேசி சொன்னார், உன்ட்ட எவ்வளவு காசு இருக்கு, காசு கொடுத்தாதான் இந்த புத்தகத்தை தருவேன். ஐயா, என்கிட்ட பணம் இல்லை, அதுக்கு என்ன செய்யலாம்? அப்படின்னா நீ எனக்கு பணிவிட வேலை செய்யணும். என்ன செய்யணுய்யா? நாளையிலிருந்து நான் வீடு வீடாக பிச்சை எடுக்க போக மாட்டேன், எனக்கு பதிலாக நீ தான் வீடு வீடாக போய் பிச்சை எடுத்துட்டு வரணும். இந்த அன்னக்காவடி பாத்திரத்தை தூக்கிட்டு போய் வீடு வீடாக பிச்சை எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்னா இந்த புத்தகத்தை தருவேன். அந்த அறிவுஜீவி இளமை காலத்தில் வீடு வீடாய் அன்னக்காவடி பாத்திரத்தை தூக்கி கொண்டு போய் பிச்சை எடுத்து வந்து கொடுத்து அந்த நூலை வாசித்தார்.

0: நன்றே, கற்கை நன்றே, பிச்சை பிகினும் கற்கை நன்றே என்பதற்கு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வாழ்க்கையில் விளக்கம் எழுதினார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர்கள், வறுமையும் ஏழ்மையும் ஒருபோதும் கற்பதற்கு தடையாக இருக்க முடியாது. ஒரு கல்லூரியில் மாணவர்கள் வரிசையாக வகுப்புக்குள் போகிறார்கள். காலை நேரம், வகுப்பறை தொடங்குகிற நேரம், மழை பெய்ய தொடங்குகிறது. அப்போது மாணவர்கள் வேகமாக போகிறார்கள். ஒரு மாணவன் மழையில் நன்கு நனைந்து விட்டு வகுப்புக்குள் போனான். வகுப்புக்குள் போனவன் தன் நனைந்த சட்டையை கலற்றி காயப்போட்டு விட்டு வகுப்பறையில் உட்கார்ந்திருந்தான். அந்த வகுப்பின் முதல்வர் ஆங்கிலேயர், கல்லூரி முதல்வர் ஆங்கிலேயர். அந்த வகுப்பை அவர் எடுக்கும்போது உற்று பார்த்தார் ஒரு மாணவன் சட்டை இல்லாமல் இருப்பதை. நனைந்த சட்டையை கலற்றி காயப்போட்டு விட்டு அந்த மாணவன் ஆர்வமாய் பாடம் கேட்டுக் கொண்டிருந்தான். உற்று பார்த்த அந்த கல்லூரி முதல்வர் அந்த மாணவனை எழுந்து நிற்கச் சொன்னார். வகுப்பறையில் சட்டை இல்லாமல் உட்கார்ந்திருப்பது அநாகரிகம், இன்டிசிப்ளின், ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கிறாய் என்று கேட்டார். உனக்கு எட்டனா அபராதம் என்றார். அந்த மாணவன் கண்களில் மழை கொட்டியது. ஐயா, எட்டனா இருந்தா நான் இன்னொரு சட்டை வாங்கியிருப்பேன். சட்டை வாங்க காசு இல்லாம தான் நனைஞ்ச ஒரே சட்டையை கலட்டி போட்டு விட்டு பாடம் கேட்டுக் கொண்டிருந்தேன். இப்போது பில்டர் பெக் துறை ஆடிப்போனார். அவர் அந்த மாணவனுக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுத்தார். எட்டனா அபராதத்தையும் அவர் கட்டினார். காலச்சக்கரம் உருண்டோடியது. அந்த மாணவன் நன்கு படித்தான், வளர்ந்தான். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரானான். லண்டன் பிரிவி கவுன்சிலின் உறுப்பினராக மாறினான். லண்டன் பிரிவி கவுன்சிலின் உறுப்பினராக அவன் லண்டனுக்கு போகிறான். அங்கே அவனுக்கு அவனது கல்லூரி முதல்வர் பில்டர் பெக் துறை பணி நிறைவு பெற்று ஓய்வில் இருக்கிறார். அவரை சந்திக்கிறார், தன்னை அடையாளம் காட்டுகிறார். நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய கல்லூரி முதல்வரை சந்தித்து ஞாபகப்படுத்துகிறார். என்னை தெரிகிறதா, நான் தான் உங்களிடம் படித்த மாணவன், பழைய மாணவன். சட்டை வாங்க காசு இல்லாத போது நீங்கள் தான் சட்டை வாங்கி கொடுத்தீர்கள். கட்டி தழுவி ஆனந்த கூத்தாடினார். நீயா இப்போது லண்டன் பிரிவி கவுன்சிலர் என்றார். இப்போது அந்த மாணவனுக்காக ஒரு விருந்தை ஏற்பாடு செய்தார். விருந்தில் அவரை அறிமுகப்படுத்துகிறார். இவர்தான் என்னுடைய பழைய மாணவர். இவர் ஒரு காலத்தில் சட்டை வாங்க காசு இல்லாத போது நான் தான் சட்டை வாங்கி கொடுத்தேன். இப்போது அந்த மாணவர் லண்டன் பிரிவி கவுன்சிலின் அட்வைசர் என்று பெருமையாக சொன்னார். இப்போது அவர் எழுந்து நின்று பேசுகிறார். அந்த பழைய மாணவர் கைப்பையிலிருந்து ஒரு பொருளை எடுத்து கூட்டத்தை நோக்கி காட்டுகிறார். இப்போது அவர் பேச தொடங்குகிறார். இதுதான் என் ஆசிரியர் எனக்கு வாங்கி கொடுத்த பழைய சட்டை. இது சட்டை இல்லை, என் ஆசிரியர் எனக்கு போட்ட அறிவு பிச்சை என்றார். யார் அந்த மனிதர்? அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராய், லண்டன் பிரிவி கவுன்சிலராய் உயர்ந்த அந்த மா மனிதர்தான் ரைட் ஹானரபிள் சீனிவாச சாஸ்திரிகள், சில்வர்டன் சீனிவாச சாஸ்திரிகள் என்பவர். கற்பதற்கும் வாழ்க்கையில் உயர்வதற்கும் வறுமையும் ஏழ்மையும் ஒருபோதும் தடையாக இருக்க முடியாது என்பதற்கான அடையாளம்தான் ரைட் ஹானரபிள் சில்வர்டன் சீனிவாச சாஸ்திரிகள் போன்ற பெருமக்கள். கடந்த கால தலைமுறை அறிவு தேடலுக்காக பட்ட துன்பத்தை இளைய தலைமுறை உணர வேண்டும்.
1: தருமபுரி சங்கர்ஸ் கேன்சின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: இனிய காலை வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:08. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லின் ஒரு ஏசி மேலா.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன்.
3: நீங்க எங்க படிச்சீங்க?
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.

0: திறனாளியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAC A கிரேட் அக்ரிடியேட்டட், NBA அக்ரிடியேட்டட், Apple ஆத்தரைஸ்ட் ட்ரைனிங் சென்டர், 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டின எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க ஒர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% மெம்பர்ஸ் PhD டிகிரி ஹோல்டர்ஸ். ICT எனபிள்டு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸோட லேர்னிங் என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043-533-367.
4: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: 7.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: வானிலையில் வசந்தம் என்று அழகு குட்டி செல்லமாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அனைத்து நேய உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு ஸ்பெஷல் வணக்கத்தை இவங்களுக்கெல்லாம் சொல்லிடலாமா? வணக்கம் வணக்கம் செல்லங்களுக்கு, வணக்கம் வணக்கம் வணக்கம் அப்பா அம்மாவுக்கு, வணக்கம். இதை விட பார்த்தீங்கன்னா, பூவை விட மென்மையான, பொம்மையை விட அழகான நம்ம வீட்டு தேவதைகளை கொண்டாட வந்தாச்சு அழகு குட்டி செல்லும் நிகழ்ச்சி. இங்கே சிரிப்புக்கும் பஞ்சம் இல்லை, அது மாதிரி நம்ம அழகு குட்டி செல்லங்களோட அவங்க குரலில் கேட்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அவங்களோட பாடல்களுக்கு எல்லையே இல்லை அப்படின்னே சொல்லலாம். குட்டீஸ், நீங்களாம் தயாராக இருக்கீங்களா? பேரண்ட்ஸ் நீங்களாம் வந்து ஃபோன் பண்ணி கொடுக்க தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட்டீஸ், நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக ஒரு சின்ன அப்ரிசியேஷன், ஒரு கிளாப் பண்ணிவிட்டு நிகழ்ச்சி தொடங்கலாமா? உங்கள் வீட்டு அழகு குட்டி செல்லங்களை பண்படையோட பேச வைக்க நீங்கள் எந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0434342 என்ற முன்னணி பெண்ணோடு 2440330 94 8681102 மற்ற எண்கள் 0434342 என்ற முன்னணி பெண்ணோடு 2440331 மற்ற எண் 94866520025. இந்த எண்கள் அழைத்து உங்களோட அழகு குட்டி செல்லங்களை பண்படையோட பேச வைக்கலாம். என்ன குட்டீஸ்லாம் தயாராக இருக்கீங்களா? ஒரு சில குட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து பாடல் பாடுவாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள், திருக்குறள், ரைம்ஸ் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவர்கிட்ட அழகான பூந்தோட்டம் இருந்துச்சான். ஆனால் அந்த ராஜாவுக்கு ஒரு கவலை, இந்த பூவை விட அழகான பொருள் உலகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு தேவதை வந்து சொல்லிச்சான், ராஜா கண்ணாடி முன்னாடி உங்கள் குழந்தைய நிறுத்தி பாருங்க, பூவும் தோத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட நம்ம அழகு குட்டி செல்லங்களை கொண்டாட தான் இன்னைக்கு ஸ்பெஷலாக அழகு குட்டி செல்லம் நிகழ்ச்சி. சரிங்க, நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாமா? இணைப்பில் இனியும் அழகு குட்டி செல்லத்தை இணைச்சிடுவோம்.

0: வணக்கம். வணக்கம் சொல்லி அழகா நிகழ்ச்சி தொடங்குவாங்க. பார்த்தா முதல் அழகுட்டி செல்லமே இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. குட்டீஸ், இது உங்களுக்கான மேடை. இங்க நீங்க தான் ஹீரோ, நீங்க சொல்றதுதான் வந்து எல்லாமே. எப்போவுமே நம்ம ஸ்கூல்லெல்லாம் கேட்பாங்க, நமக்காக ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்த நிறைய யோசிப்பாங்க, நிறைய வந்து நம்ம எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்காது. ஆனால் இப்போ நம்ம பண்பலையில் இது உங்களுக்கான மேடை, உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய தருணம். இனிப்பில் இனி மலர்குட்டி செல்லம், வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து? உங்க பேரு?
1: கபிலன்.
0: கபிலன், கபிலன், கபிலன், இனிப்புல இருக்கீங்க, பேசலாம். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? சிக்ஸ்தா? ஃபிஃப்த்து. சரி, சண்டே என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்களா? பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஏன் விளையாடிட்டு வந்தீங்களா? அப்படி என்ன விளையாடிட்டு வந்தீங்க காலையிலேயே? கிரிக்கெட். ஓஹோ, நீங்க பேட் ஆயிட்டு கூட இல்ல, ஆனா கிரிக்கெட்லாம் விளையாடுவீங்களா? கொஞ்சம் இனிப்பு இருக்கிற இடத்துக்கு வந்துருங்க, நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது கபிலன். சொல்லுங்க கபிலன், என்ன சொல்ல போறீங்க? சரி சொல்லுங்க கேப்போம். அப்புறம் இன்னும் வேற என்ன சொல்ல போறீங்க? அவ்வளவுதான்?

0: சரி, அழகா வந்து பாத்தீங்கன்னா சண்டே மண்டே இந்த வாரத்துல 7 டேஸ் சொல்லிட்டீங்க, ஆனா சாட்டர்டே சொன்னது மட்டும் எங்களுக்கு கேட்கவே இல்லை கபிலன். சரி, நீங்க போய் சாப்பிட்டுட்டு திரும்ப கிரிக்கெட் விளையாடுறீங்களா? நன்றி நன்றி கபிலன், அழகா வந்து வாரத்தோட நாட்களை வந்து சொன்னீங்க, நன்றி இணைந்தமைக்கு. நேரம் காலை 9:16 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்று அழகுகுட்டி செல்லமாக அடுத்து இணையும் அழகுகுட்டி செல்லச்சி இணைத்திருவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், வானொலி பெட்டியிலிருந்து தள்ளி வந்துருங்க. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: கனிஷ்கரன்.
0: கனிஷ்கரன், சொல்லுங்க கனிஷ்கரன், என்ன படிக்கிறீங்க? 6th. சரி, எப்படி ஸ்கூல் எல்லாம் ஜாலியா இருக்கா? இவ்வளவு நாள் லீவ் முடிஞ்சு இப்பதான் போயிருக்கீங்க, ஒரு 2 நாள் தான் போயிருப்பீங்க, எப்படி ஓகேவா இல்ல இன்னும் கொஞ்சம் லீவ் இருந்தா பெட்டரா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? திரும்ப பாத்துருக்கீங்க, எப்படி இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சா? சரி, இன்னைக்கு சண்டே, என்ன ஸ்பெஷல்? எதுவும் இல்லையா? சொல்லும் போதே வருத்தமா இருக்கே, கேக்க எனக்குமே வருத்தமா இருக்கு. என்ன பண்றது? சரி சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள்.
0: எங்க சொல்லுங்க கேப்போம். ஒரு நிமிஷம் இருக்கணுமா? வந்துட்டீங்களா?
1: தீனால் சுட்டப்பொன் உள்ளார ஆறாறு, நாவினால் சுட்டுவது. வாயால ஒருத்தங்களை சொல்றாங்கன்னா அது காலம் முழுவதும்
0: உடல் மண்ணுக்கு போற வரைக்கும் மறையாது இல்லையா? அழகா ஒரே ஒரு திருக்குறள் சொல்லி அதுக்கான விளக்கமும் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி கனிஷ்கரன். நன்றி நன்றி. நேரம் காலை 9:18 கேட்டுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேலா.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலான்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
4: நமது தர்மபுரி பண்பலை 102.5.
5: வணக்கம். தருமபுரி மாவட்டம்,
6: திருப்பத்தூர் மாவட்டம்,
7: சேலம் மாவட்டம்,
8: திருப்பத்தூர் மாவட்டம்,
9: கிருஷ்ணகிரி மாவட்டம்,
10: ராசிபுரத்துல இருந்து
8: எனக்கு பிடித்த பாடல்
11: படையப்பா படத்துல இருந்து
12: எம் பேரு படையப்பா, இளப்பட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா,
13: ஐயன் திரைப்படத்துல இருந்து
4: உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க நம்ம FM-ல கேக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், 0-43-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை உங்க

0: எங்களுக்கு குரல் பதிவா அனுப்பி வைங்க. தினமும் காலை 10:05 நீங்கள் கேட்டவை.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.
3: சரி சரி சரி சரி
4: சரி சரி சரி சரி சரி
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி.
6: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: For details, the Kaveri Educational Institutions, Mecheri, Salem. Contact 9524936156.
7: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
10: நேரம் காலை 9:27 கேட்டு ரசித்திருக்கோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலையில் வசந்தம் இன்று அழகு குட்டி செல்லமாக வளம் வந்துட்டு இருக்கு. அழகு குட்டி செல்லங்கள் அவங்களோட குரல்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையா சொன்னப்பா அப்படின்ற மாதிரி அழகா வந்து கதை சொல்றதா இருக்கட்டும், கவிதை சொல்றதா இருக்கட்டும், திருக்குறள் சொல்றதா இருக்கட்டும், கேட்கவே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ இனிமையா இருக்கும். நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க எப்பதாலும் துருத்துருன்னு ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு சில குழந்தைகள் வந்து எதுனாலும் மொத்தமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்க வீட்டில் கூட அப்படிதான், ஒரு பாப்பா அது எப்ப பாரு பேசிக்கிட்டே இருக்கும், கொஞ்ச நேரம் ப்ளீஸ் அமைதியா இருமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம அவங்கள பார்க்கும்போது வந்து நம்ம ஒரு தனிமையை உணரமாட்டோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கூட எப்பவுமே வந்து நம்ம பதில் கொடுக்குறோமோ இல்லையோ அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. வயசுக்கு மீறின பக்குவமும் அவங்கக்கிட்ட இருக்கும். சில விஷயங்களை நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலாக யோசிச்சுட்டு இருப்போம், இதுக்கு என்னடா சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி. அவங்க ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்களோ தெரியாமல் சொல்கிறாங்களோ தெரியாது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அந்த ஒரு கஷ்டமான ஒரு கேள்விக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க. குழந்தைகிட்டேருந்து நம்ம தினந்தனம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தங்களை வந்து கற்றுக்கிட்டே தான் இருப்போங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உலகம் வேறு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தை நினச்சி கவலைப்பட மாட்டாங்க, எப்பவுமே ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும். அதுதான் வந்து அவங்களோடது. வளர வளர வளர தான் இந்த எண்ணங்கள் நம்மளை பார்த்து மாறுது அப்படின்னு சொல்லலாம். சரி, நிகழ்ச்சி வழக்குடைய அடுத்த அழகு குடிச்சலத்தை வரவேற்றுடுவோம். வணக்கம்.
11: ஹலோ.
10: வணக்கம். வணக்கம்.
11: வணக்கம்.
10: வணக்கம். யார் இங்கிருந்து சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. லக்ஷிதா ஸ்ரீயா. சரிங்க, வானொலி பெட்டிக்கிட்ட இருந்து தள்ளி வந்துருங்க, நம்ம ஜாலியா பேசுவோம். ரேடியோ கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி தூரமா வந்துருங்கன்னு
11: சொன்னேன்.
10: சொல்லுங்க லக்ஷிதா ஸ்ரீ, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
11: என்ன
10: கிளாஸ் படிக்கிறீங்க?
11: சிக்ஸ்த்.
10: எந்த ஊர் நீங்க?
11: தர்மபுரி.
10: தர்மபுரியா? சரிங்க. சிக்ஸ்த் படிக்கிறீங்க, என்ன விளையாடிட்டு வந்துட்டீங்களா இன்னைக்கு சண்டே இல்ல? என்ன விளையாடுனீங்க காலையிலேயே? ஷட்டில் காக். யார் கூட விளையாடுனீங்க?
11: அக்கா கூட.
10: ஓஹோ, அக்கா என்ன படிக்கிறாங்க? ஓஹோ, அவ்வளோ பெரிய அக்கா கூட நீங்க குட்டி பாப்பா ஷட்டில் காக் விளையாடுனீங்களா? சரி, அக்கா பேர் சொல்லுங்க. காவியஸ்ரீ. லக்ஷிதா ஸ்ரீயா? சரிங்க, அழகான பேரு. என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக? ஒரு திருக்குறள் எங்க கேப்போமா?
11: முயற்சி செய்யுங்கள்,

0: நான் சொல்லிட்டனே ஒரு திருக்குறள் அப்படிங்கிறீங்களா? இல்ல வேற ஏதாவது சொல்வீங்களோ, இல்ல அதுக்கு விளக்கம் அது சொல்வீங்களோ, நான் அவளா காத்துட்டு இருந்தேன். முயற்சி பண்ணி படிங்க, முயற்சி இல்லனா எதுவுமே வாழ்க்கையில கிடைக்காது இல்லையா? சரிங்க, டீச்சர் அழகான திருக்குறள் தான் வந்து சொல்லி கொடுக்கறாங்க, நாம கண்டிப்பா தினமும் இத வாழ்க்கையில வந்து கடைபிடிப்போமா? சரிங்க, சூப்பரா வந்து பேசுனீங்க, அழகான ஒரு திருக்குறள், வாழ்த்துக்கள், நன்றி லக்ஷிதா. அடுத்து நம்மோட இனியும் அழகு குட்டி செல்லம், வணக்கம். இனிப்புல இருந்து விடுபட்டாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக எல்லாருமே ஒரு ஏதாச்சும் தெரியாம ஒரு செயலை செஞ்சு கஷ்டப்படும் போதோ, அதுல இந்த இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்றத சொல்லாம, நான் பெற்ற இன்பத்தை நீயும் பெறணும்பா அப்படின்றதுக்காக சொன்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. உங்க அந்த மாதிரி சொல்ற ஒரு குட்டி கதை தான் கேட்கலாமா? ஒரு அழகான சிறுமி வந்து ரெண்டு ஆப்பிள் கையில் வச்சுட்டு இருந்தாங்களாம். அவங்க அம்மா அப்போ வராங்க, வந்து அந்த சிறுமி கிட்ட கேட்குறாங்க, பாப்பா நீ ரெண்டு ஆப்பிள் கையில் வச்சிருக்கல, ஒன்று எனக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க. அந்த சிறுமி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு கையில் வச்சிருந்த ஒரு ஆப்பிளை வந்து கடிச்சிட்றா. ஓ சரி, ஒரு ஆப்பிளை தான் கடிச்சிட்டா, இன்னொரு ஆப்பிள் நமக்கு கொடுப்பா அப்படின்ட்டு அந்த அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஆப்பிளும் கடிச்சிட்டா. அந்த அம்மாவுக்கு வந்து அப்படியே சிரிச்ச முகத்தோட பொண்ணுக்கிட்ட இருந்து ஆப்பிள் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷமா வந்தாங்க இல்லையா, வந்தவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது, ரெண்டு ஆப்பிளுமே நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிறுமி சொல்றான், அம்மா இந்தாங்க இந்த ஆப்பிள் தான் டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிறுமியை வந்து கொஞ்ச நேரத்துல அந்த அம்மா தப்பா எடுத்துக்கிறாங்க, நம்ம குழந்தை நமக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சுதான் வந்து கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சிறுமி வந்து கடிச்சது எதுக்காகன்னா, எது சுவையா இருக்கோ அதை தான் அவங்க அம்மாவுக்கு கொடுக்கறதுக்காக டேஸ்ட் பண்ணிருக்காங்க. எப்பவுமே வந்து ஒருத்தங்க ஒரு செயலை, நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்னா அதை நமக்கு தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்க்கக்கூடாது, அதுக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு கவலை அப்படின்றதே வராது. இதுதான் வந்து யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் அப்படின்ற மாதிரி அந்த சிறுமியை வந்து அவங்க அம்மாவுக்கு அந்த ஆப்பில் கடிச்சிட்டு கொடுக்குறாங்க. குழந்தைங்க மனசு அவ்வளோதாங்க, ரொம்ப மென்மையானது, நம்ம பெருசெல்லாம் யோசிக்கவே தேவையில்ல. அடுத்து இனியும் அழகு குடிச்சலத்தை இணைச்சிடுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். உங்களோட இணைப்பு விட்டு விட்டு கேக்குதே, சரியான இணைப்பு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறீங்களா?
1: என்ன
0: பேருங்க?
1: அக்ஷயதர்ஷினி.
0: சரி, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? சிக்ஸ்த்து. இன்னைக்கு என்ன வரவங்களா, சிக்ஸ்த்து படிக்கிறவங்களாவே வரீங்க, எல்லாம் சொல்லி வச்சுட்டு வரீங்களா? ஆமாவா? சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: கார்மல்.
0: கார்மல். சரி, என்ன காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க? கீரை பொரியல் சாதமா? சரி, நம்ம ரெண்டு பேரும் சேம் பீஸ் சொல்லிக்கலாமா? நான் கூட கீரை பொரியல் சாதம் தான் சாப்பிட்டேன். நீங்க எனக்கு சாக்லேட் கொடுக்கணும், சரியா? எந்த ஊருன்னு சொன்னா வந்து கொடுத்துட்டு போயிடுறீங்களா? சும்மா கேட்டீங்களா? நானும் தர்மபுரி தான். நீங்க வரணும் சொல்லுங்க, நம்ம ஆபீஸ்க்கு வந்து கொடுத்தாவே நான் வாங்கிப்பேன், சரியா? சரி, அடுத்த முறை நீங்க சாக்லேட்டோட வரணும் என்னை பார்க்க. ஓகே, ரொம்ப கியூட்டா சொல்றீங்க. சரி சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள்.
0: எங்க சொல்லுங்க கேப்போம்.
1: அன்பும் அறனும் உடை தாயின் இல் வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அன்பும் அறையும் உடையதாக இல் வாழ்க்கை வழங்குமானால் அதுவே வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும்.
0: சூப்பரா விளக்கம் சொல்லிட்டீங்க, வேற என்ன சொல்ல போறீங்க? அவ்வளவுதான். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த திருக்குறள்? எதனால? திருக்குறள் படிக்க பிடிக்குமா? சரி, எந்த திருக்குறள் ரொம்ப பிடிக்கும்?
1: எல்லாமே.
0: ஏன்னா எல்லாத்துலயுமே ஏதாச்சும் ஒரு விளக்கம் இருக்கு, அது நம்ம வாழ்க்கைக்கும் பயனுள்ளதா இருக்கு. திருக்குறளை முழுமையா படிச்சு

0: அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்து பெருசா சாதிச்ச மாதிரி, ஏன்னா எல்லா விதமான அனுபவங்களும் அதுல இருந்து கிடைச்சிரும் இல்லையா? சரி, திருக்குறள் தொடர்ந்து படிங்க, அதுல இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நன்றி, நன்றி அக்ஷயா.
1: நன்றி.
0: அடுத்து இனி அழகுக்குட்டி செல்லும் வணக்கம், இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. அடுத்த அழகுக்குட்டி செல்லும் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து? சொல்லுங்க தவஸ்ரீ, நீங்க ரெகுலரா வரீங்கல்ல நம்ம நிகழ்ச்சிக்கு, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? எங்கள் தமிழ் எங்க பாடுறீங்களா இல்ல சொல்ல போறீங்களா? சரி பாடுங்க கேப்போம்.
2: அருள்மேறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாழையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் மரணும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வேல் ராமலிங்கனார்.
0: சூப்பர், அழகா வந்து பாட்டிங்க தவஸ்ரீ. அதாவது உங்களுக்கு என்ன பேக்ரவுண்டா, பக்கத்துல உங்க ஆட்டுக்குட்டி கத்திட்டே இருக்கு உங்க பாட்டுக்கு? புதுசா வந்திருக்காங்களா? ஆனா நல்லா இருந்துச்சு உங்க பாட்டுக்கு வந்து பேக்ரவுண்ட்ல ஆட்டுக்குட்டி கத்துறது, இன்னும் உங்க பாட்டுக்கு சிறப்பு சேர்த்தது அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள் தவஸ்ரீ, நன்றி. சரி கொடுங்க.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க
3: மேம்?
0: நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டேன். உங்க தங்கச்சி ஒரு பாட்டு பாடினாங்க, என்னங்க?
3: தமிழ்மொழி வாழ்த்து.
0: தமிழ்மொழி வாழ்த்து. நீங்களும் பாட போறீங்களா? சரி, ஒரு வீட்டுல ரெண்டு சிங்கர், சூப்பர் சூப்பர். எங்க பாடுங்க கேப்போம்.
2: வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் மலர்ந்தது அனைத்தும் அளந்திடு மண்மொழி வாழியவே. ஏற்கடல் வைத்தியம் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ் என்றென்றும் வாழியவே.
0: சூப்பர் சூப்பர், அழகா வந்து பாடிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
3: நன்றி
0: நன்றி நன்றி. தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேரம் காலை 9:38 கேட்டு ரசிச்சிருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனூர் ஏசி மேலா.
4: The Kaveri Engineering College, Autonomous.
5: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
8: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
9: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
10: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: Autonomous, Kumarapalayam. Call 996552399.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இருபத்தி 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஐசி வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை, எலும்பு முறிவு, மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய புள்ளியுடன் உதயமாகியுள்ளது.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90 2540159. Counseling code 2683.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

0: மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. நேரம் காலை 9:46 கேட்டு ரசித்திருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்று அழகு குத்திச்சலமாக வளம் வந்துட்டுருக்கு. குழந்தைங்களோட அழகான மொழியில் நம்ம நிறைய வந்து திருக்குறள் கேட்டுட்ருக்கோம், பாடல்களும் கேட்டுட்ருக்கோம். அடுத்து நம்மோடு இனியும் அழகு குத்திச்சலத்தை இணைத்திடுவோம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து? சொல்லுங்க மயிலேஸ்வரன், என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு.
0: பாட்டு எங்க பாடுங்க கேப்போ.
1: அன்னை தமிழ்.
0: ம்.
1: அன்னை தமிழ் என் நாடி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே, உன்னை புகழ்வதற்க உலகில் பிறப்பெடுத்தன் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உணர்ந்து புகழ் சொல்ல முடியலையே நான் காமராசன்.
0: சூப்பர், அழகா வந்து பாடிட்டீங்க தமிழ் மொழியை பத்தி. நன்றி.
1: நன்றி.
0: அடுத்த இனி அழகு குட்டிச்சலம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: கயல்விழி.
0: கயல்விழி எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? நீங்களே எட்டி மரத்துப்பட்டியா? சரி, என்ன சொல்ல போறீங்க கயல்விழி? நீங்களும் பாடலாம். சரி பாடுங்க கேப்போம்.
1: சொல்லாதே சொல்லாதே நீல வானம் தூரம் என்று பறவை இடம், சொல்லாதே பறவை இடம் சொல்லாதே அந்த காடு இருக்கின்றது கரடி இடம், சொல்லாதே கரடி இடம் சொல்லாதே கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே கற்பதும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே.
0: சூப்பர் சூப்பர், சூப்பரா வந்து சொல்லாதே சொல்லாதே அப்படின்ட்டு பாடல் பாடிட்டீங்க. கொடுங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: பேசுறேங்க.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: தனுஸ்ரீ.
0: தனுஸ்ரீ நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள்.
0: திருக்குறள் எங்க சொல்லுங்க கேப்போம்.
1: அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்ற கட்டதானிலாய பழநேற்கொள் வாழறி வண்ணத்தால் தொலாறு எனின் மலர் மிசையினான் மாநடி சேர்ந்தான் இளமிசை நீண்டு வாழ்வர் வேண்டுதல் வேண்டாமா இல்ல நடி சேர்ந்தாருக்கேன் ஆண்டும் விரும்பைய இருள் சரிவினையும் சேரா இறைவன் பொருள் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்து விட்டான் பொய்தே ஒழுக்க நிதி நின்று நீண்டு வாழ்வார் தனக்கும் அம்மை இல்லாதான் தாச்சியந்தர் கல்லால் மணந்தவளை மாத்தல் அறிந்து அறவாளி அந்த தாச்சியந்தர் கல்லால் பிறவாளி நீத்தல் அறிந்து கோலின் பொறியில் குணவிளவு நன்குணத்தான் தாளை வணங்காத தலை திருவி பெருங்கடல் இதுவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். நன்றி.
0: நன்றி. நிறைய திருக்குறள் சொல்லிட்டீங்க. நன்றி.
1: நன்றி.
0: அடுத்த அழகு குடிச்சல. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்க மேடம், யார் எங்கிருந்து?
2: கொங்கர்பாளையத்துல இருந்து ஜெசந்திகா பேசுறோம்.
0: ஆஹா, ரொம்ப பெரிய பேரா இருக்கே. சொல்லுங்க என்ன ஊர் சொன்னீங்க?
2: கொங்கர்பாளையம்.
0: அது எங்க இருக்கு?
2: கோபி செட்டிபாளையத்துல.
0: கோபி செட்டிபாளையத்துல இருந்து பேசுறீங்க?
2: ஆமாங்க மேடம்.
0: சரிங்க, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: என்ன
0: சொல்ல போறீங்க? ஆத்திச்சூடி எங்க சொல்லுங்க கேப்போம்.
2: அரண் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவு ஈவது விளக்கு உடையது விளம்பு ஊக்கமதில் கைவிரல் எண்ணெழுத்திகளே ஏற்பட ஒழுகு ஐயமிட்டுவோ நொப்பொழுமு ஒழுகு ஒழுங்கை அவ்வை அவ்வயம் பேசு அக்கு மேற்பட ஒழுகு.

0: கேள்வி முயல் வித்தை விரும்பு வயதரை சீரலு பெரியாரை துணைக்கோள் இளமையிற்கள் கேள்வி முயல் வித்தை விரும்பு வயதரை சீரலு
1: சொல்லிட்டீங்களா மேடம்? சொல்லிட்டீங்களா மேடம்? நீங்க போய் தானே சொன்னீங்க ஃபோர்த் போறேன்னு சொல்லிட்டு? இல்ல, உங்க குரலை பார்த்தா நிஜமா நீங்க ஃபோர்த் போற மாதிரி தெரியல. ஏதோ சிக்ஸ்த் படிக்கிற குழந்தை மாதிரி இருக்கு உங்க குரலும். அவ்வளோ மெச்சூர்டா, அவ்வளோ அழகா வந்து ஆத்திச்சூடி எல்லாமே சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி மேடம். அடுத்த அழகுக்குட்டி செல்லம். அடுத்த அழகுக்குடி செல்லத்தை இணைப்பதற்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: எல்என் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நேரம் காலை 9:53. குழந்தைகளோட அழகான அந்த மழலை குரல்கள்லாம், அருமையான பாடல்கள், திருக்குறள்கள்லாம் கேட்டு ரசிட்டு இருக்கோம். இது வானலையில் வசந்தம். இன்று அழகு குட்டி செல்லமாக அடுத்து நம்மோட இனியும் அழகு குட்டி செல்லம், வணக்கம். வணக்கம்
4: மேடம்.
3: வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க.
4: ரூபிகா மேடம்.
3: ரூபிகா, எந்த ஊருக்கு ரூபிகா நீங்க?
4: கொங்கர்பளிங்க மேடம்.
3: அது எங்க இருக்கு? கோபிச்செட்டிப்பாளையமா? ஏன்னா இப்பதான் ஒரு பாப்பா சொல்லிட்டு போனாங்க, அதனால கேக்குறேன். சரி, என்ன சொல்ல போறீங்க ரூபிகா? நீங்க திருக்குறளா? சரி, திருக்குறள் சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேக்கலாமா? சரி ரூபிகா, என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ணுவீங்க வீட்ல அம்மாக்கு?
4: அம்மா வந்து கூட்டு சொன்னாங்கன்னா
3: கூட்டுவேன்.
4: அதுக்கப்புறமா தண்ணி வாக்கு போவேன். அதுக்கப்புறமா கடைக்கு போனா போவேன்.
3: ஆஹா, இவ்வளவு வேலை செய்வீங்களா நீங்க? சரிங்க ரூபிகா, அம்மா கிட்ட கேட்டாதான் தெரியும் எவ்வளவு வேலை செய்யறாங்கன்ட்டு. ஆனா நீங்க மூணு வேலையோட நிறுத்திட்டீங்க. சரி, திருக்குறள் சொல்லுங்க கேப்போம்.
4: திருக்குறள், என்னோட பெயர் ரூபிகா. அறம் செய்யும் விருந்து ஆறுவதும் சினம் இயவது கலவு ஊவது விளக்கு உடையதும் விளம்பே ஊக்கம் இது கைவிட உன்னடுத்துகளே ஏற்பது நிகழ்ச்சி ஐயமிட்டுவன் உட்பொழுது ஒழுகு
3: திருக்குறள் இருந்து கடைசியில எங்கெங்க போன மாதிரி இருக்கு ரூபிகா? அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி நன்றி. தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. இந்தியாவின் மாபெரும்

0: தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் காலை 9:56, இது வானலையில் வசந்தம். இன்று அழகு குட்டி செல்லமாக நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நிறைய அழகு குட்டி செல்லங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகழகா திருக்குறள் சொல்றதும் அப்படியே பாட்டு பாடுறதும் கேட்கவே அவ்வளோ இனிமையா இருந்துச்சு. ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா அவர் பேரனை கூப்பிட்டு சாயந்தரமாக வாக்கிங் போயிட்டுருக்காரு. அப்போ வந்து தாத்தா வந்து நிறைய நீதி கதைகள்லாம் சொல்வாங்களாம் அவங்க பேரனுக்கு. அப்போ வந்து அந்த பேரன்கிட்ட சொல்கிறாரு, நம்மக்கிட்ட எப்பவுமே ரெண்டு விலங்கு போன்ற குணங்கள் வந்து இருக்குது, அது எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி அது என்ன தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் பேரன். அதுக்கு சொல்கிறாரு, ஒன்று வந்து மிகவும் நல்ல பண்பு, இப்போ பாசம், நேசம், மனிதத்தன்மை, உண்மை, இந்த மாதிரியான குணங்கள்லாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோபம், பொறாமை, பொய் சொல்கிறது, தான் மட்டும்தான் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈகோ, இந்த மாதிரியான குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தாத்தா. இப்போ அந்த பேரன் கேட்குறான், தாத்தா இப்போது ரெண்டுக்கும் வந்து சண்டை வருது அப்படின்னா எது ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேரன் கேட்குறான். அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, நீ எதுக்கு வந்து உணவு கொடுப்ப, அதாவது தீனி நிறைய போடுறியோ அதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. நாம் எப்பவுமே வந்து நல்லதே நினைக்கும், நல்லதையே செய்வோம், அப்போ பார்த்திங்கன்னா நல்லதே நடக்கும் இல்லையா. எப்பவுமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈகோ, இந்த ஒரு கெட்ட எண்ணம், இதெல்லாம் வந்து வெளிவராமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு எப்பவுமே நல்லது தான் நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க மனசில் அழகாக வந்து விதைக்கணும். எப்பவுமே குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடல், ஒரு இன்ஸ்பிரேஷன் இது எல்லாமே சொல்லணும் அப்படின்னா அது வந்து பெற்றோர்கள் தான், நாம தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்தோம், ஆசிரியரை பார்த்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிறாங்க. வீட்டில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து நேர்த்தியாக இருக்கணும், ரொம்ப சரியானதாக இருக்கணும். தவறான ஒரு விஷயம் ஒரு முறை அவங்க கேட்குற மாதிரியோ பார்க்குற மாதிரியோ இருந்துச்சுனாலும் அது அவங்க மனசில் பதிஞ்சிடும். நம்ம இதே ஒரு குழந்தைங்கள திட்டுறோம் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி கெட்ட வார்த்தைகளெல்லாம் சொல்லி திட்டிடவே கூடாது. ஏன்னா நம்ம திட்டுறதை பார்க்குற அந்த குழந்தைங்க வந்து நாளைக்கு அவங்க யாரையாவது திட்டும்போது அதே மாதிரியான வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க. அதனால குழந்தைங்க கிட்ட வந்து நம்ம எப்பவுமே அன்பாக இருக்கணும், அதே சமயம் ரொம்ப கவனமாகவே இருக்கணுங்க பேசும்போது.

அடுத்ததாக இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு 2027 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. https://awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற ஜூலை மாதம் 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஜூலை 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். பொதுவாக வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, நம்முடைய எண்ணங்களில் தான் இருக்கிறது வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட இருந்து கற்றுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து பிரதிபலிப்பு செய்வாங்க. நம்மளோட எதிர்கால சந்ததிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் நிறைய நல்ல விஷயங்களை அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறதும் கற்றுக் கொடுக்குறதும் இருந்தோம் அப்படின்னா எதிர்கால தலைமுறைக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரோல் மாடலாக இருப்பாங்க. இது நம்ம எல்லோரோட கடமையும் தான். வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் தான் நிறைய கதை சொல்லணும், அவங்களோட நிறைய நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் ரொம்ப வேகமாகவே ஓடிட்டுருக்கோம். ஏன்னா ஏதாச்சும் ஒன்று நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கை ஓட்டத்துலேயும் முடிஞ்சிட மாட்டேங்குது, ஆனால் நம்ம இலக்கையும் அடையிறதுல சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறதே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதனால் வாழ்க்கையில் ஓட்டம் இருக்க வேண்டியது தான், ஆனால் அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நேரத்தை நம்ம குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ண

0: ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையை வந்து ரொம்ப இன்னும் இனிமையாக அமைச்சிக்குவோம், சரிங்களா? நேர்களை நிறைவு பெறுகிறது இன்றைய வானொலியில் வசந்தம். இன்று அழகு குட்டி செல்லமாக வளம் வந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அழகு குட்டி செல்லங்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றிகள். இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் காலை 10:01, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
3: எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி. புதிய பறவை படத்தில் கவியரசு கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் அமைதியில்லாத என் மனது சற்று அமைதி காண்கிறது என்று என்னிடம் நண்பர் புகழ்மதி சொன்னார். அமைதியை தொலைத்த நிம்மதியை தொலைத்த மனிதன் திரைப்படத்தில் துடிதுடித்து பாடுவதாக வரும் இந்த பாடலை கேட்கும்போது நண்பருக்கு எப்படி அமைதி வருகிறது? அடுத்தவர் அமைதி இல்லாமல் துடிக்கின்ற துடிப்பை பார்த்து அமைதி வருகிறதா? இல்லை, அவரும் நம்மை போல்தான் துடிக்கிறார் என்பதை உணர்வதால் அமைதி வருகிறதா? அமைதியை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறது மனம். அமைதிக்கான அளவுகோலை ஒவ்வொரு மனமும் ஒவ்வொரு விதமாக அமைத்துக் கொள்கிறது. பெரும்பாலும் நாம் நம்மை மற்றவரோடு அடிக்கடி ஒப்பிட்டு பார்த்து கொள்வதுதான் இந்த அமைதியின்மைக்கு முதல் காரணம். அவர் அப்படி இருக்கிறாரே, இவர் இப்படி இருக்கிறாரே, அவர் அப்படி சம்பாதிக்கிறாரே, இவர் இப்படி சம்பாதிக்கிறாரே என வாழ்க்கை வசதிகள், வருமான பேதங்கள், புகழ் போதைகள், அதிகார ஏற்றங்கள் போன்றவற்றின் அடிப்படையில் நாம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அடுத்தவரோடு ஒப்பிடுவதால் நமக்கு வருத்தமோ அல்லது அமைதி இன்மையோ வந்தால் அதற்கு பெயர் பொறாமை. அடுத்தவரோடு ஒப்பிடும்போது பரவாயில்லை, அவராவது நன்றாய் இருக்கிறாரே என்று அமைதி கொள்வதற்கு பெயர் பெருந்தன்மை. அடுத்தவரோடு ஒப்பிட்டு அவர்களை விட நாம் எத்தனையோ வகைகளில் நன்றாக இருக்கிறோம் என்று நமக்கு நாமே சமாதானம் கொள்வதற்கு பெயர் தன்னம்பிக்கை. பெருந்தன்மையும் தன்னம்பிக்கையும் இல்லாத மனித மனங்களே அதிகமாக அமைதியை தொலைத்து அலைமோதும் துன்பங்களுக்கு ஆட்படுகின்றன. பெருந்தன்மையோ தன்னம்பிக்கையோ அடுத்தவர் மூலம் நமக்கு வருபவை அல்ல, அவை நம்மிலிருந்தே நமக்கு வரவேண்டியவை. ஒரு முனிவரிடம் ஒருவர் போய் எனக்கு அமைதி வேண்டும் என்று கேட்டார். முனிவர் சிரித்து கொண்டே சொன்னார், நீ சொன்னது 3 சொற்கள், அதில் 2 சொற்களை நீக்கிப்பார், அமைதி தானே வந்துவிடும். வரம் கேட்டவருக்கு புரியவில்லை. முனிவர் சொன்னார், எனக்கு அமைதி வேண்டும் என்று கூறினீர், அதில் முதலில் உள்ள எனக்கு என்ற சொல்லை நீக்கு, அது ஆணவத்தின் அடையாளம். பிறகு இறுதியில் உள்ள வேண்டும் என்ற சொல்லை நீக்கு, அது ஆசையின் அடையாளம். ஆணவத்தையும் ஆசையையும் நீக்கிவிட்டால் அமைதி தானாக வந்துவிடும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.

எட்டுக்கும் இசை விளக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் 10:05. நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: மங்களன் மங்களில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9655239999.
5: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
6: கண்ணு,
5: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
6: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
7: அதனால இப்ப பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
5: எங்க?
7: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
5: RBI சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: நீங்கள் கேட்டவைகள் சில உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்ற தெரிவிடும் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். கடந்த 7 நாட்களில் பங்கு பெறாத நேற்று மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.

0: ஒழித்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயரின் குரல் பதிவு.
1: தர்மபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நான் அரூர்லிருந்து அனுஷா பேசுகிறேன். கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து தாஜ்மஹால் ஒன்று வந்து பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும் வழங்கவும்.
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566720383.

0: அதுவும் ஆப்ல இருந்தா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.

0: நீங்கள் கடவுளர்களை அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: தர்மபுரி மாவட்டம் பைசோலிலிருந்து காயத்ரி. ஜோடி படத்திலிருந்து ஒரு பொய்யா ஒரு சொல் கண்ணை பாட்டு.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்குன்னு
3: மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: வரிங்காரமிடம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு கொண்டிருக்கிறோம் நீங்கள் கேட்டவை, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0-43-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
6: காலை வணக்கம் ஐயா, நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் தட்டரவள்ளி அடுத்த வேடிகவுண்டர் கொட்டாய் சண்முகம் சி. எனக்கு பிடித்த பாடல் எல்லாமே என்ற ஆசா தான். அந்த படத்தில் அழகான மாட போறா, அந்த பாடலை போடவும். தேங்க்யூ.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின் உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
5: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
6: என்னாச்சு?
5: புது கிட் பேக் வேணுமா?
6: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
5: கரெக்ட்.
6: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
5: RBI சொல்கிறது,
7: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் சிபிஎஸ்இ கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மங்களன் மங்களில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன் அட்வான்ஸ் புக்கிங் செய்யுங்கள்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: சந்த தமிழ் ஓசை தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் 10:34 நிமிடம் கேட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கு வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். நாகராசன் கடம் ரதம் பாடல் தனியே தனந்தனி.

0: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
1: சார், என்ன சாய்ஸ்? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நீங்கள் கட்டுமை நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்கப்படும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
4: தர்மபுரி ஏற்காடு பண்பலைக்கு இனி காலை வணக்கம். திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம். எனக்கு விருப்பமான படம் புலிவாள் என்ற படத்திலிருந்து நீலாங்கரையில் காணாங்குருவி என்ற பாடல்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
8: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965252399.
9: நிறைவு பெற்றது இன்றைய நீங்கள் கேட்டபடி. இதுவரை நிகழ்ச்சியோடு உங்கள் அன்பு அறிவிப்பாளன் பாஸ்கர் ராஜா. நன்றி நேர்களே. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்
10: ஆகாஷ்வாணி. கேட்கவிருப்பது வானொலிக்கு 90 வான்வெளியில் இசை தூரிகை.
11: வானில் வர்ணஜாலம் படைத்திடும் பாட்டு பறவையே, வாசல்தோறும் தேனொலி பரப்பும் தேனிசை தென்றலே, ஒட்டுமொத்த ஊடகத்தின் அகரமே, நேயர்களின் மனதில் உயர்ந்து நிற்கும் சிகரமே, ஆகச்சிறந்த ஆகாஷ்வாணியே உனக்கு அகவை 90 ஆச்சரியம். ஆம் ஆச்சரியம், அகவை 90 மிளிர்கிறாய், வசீகரிக்கிறாய், பகலென்ன இரவென்ன என்றும் உடனிருக்கிறாய். காற்று பெட்டக பொக்கிஷத்தை வண்ணச் சொற்களால் அலங்கரிக்கலாமா? வானோடு கலந்து வண்ண தூரிகையால் இசையோவியம் நிரப்பிடும் ரீங்கார தேனிக்கு புகழாரம் சூட்டிடலாமா?

0: தேனிசை பரத்தி வரும் வானொலிக்கு வாழ்த்து மழை பொழிய வரும் நெஞ்சங்களை வரவேற்போம், வாருங்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் எம் கே மணிமேகலை, கணித பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, டி வாடிப்பட்டி, தேனி மாவட்டம். காற்றென்ற ஊடகத்தின் வழியே உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. எண்ணங்களின் பரிமாற்றத்திற்கும் தகவல்களை நம் குரல் மூலம் கடத்துவதற்கும் எத்தனை எத்தனையோ ஊடகங்கள் என்று இருந்தாலும் இதன் மூல ஆதாரம் வானொலி தாங்க. இந்தியாவின் தேசிய பொது வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் 1936 தொடங்கப்பட்டது. அதற்கு இன்று அகவை 90. 90 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் காற்றலைகளில் கம்பீரமாக வலம் வருது. ஒரு புதிய கண்டுபிடிப்பு அதற்கு முந்தைய கண்டுபிடிப்பை ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் வானொலியின் இடத்தை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன பெட்டியில இருந்து எப்படி பேச்சு, பாட்டு, இசை அப்படின்னு பல விஷயங்கள் கேட்குதுன்னு வியக்க வச்சது நம்ம வானொலி தாங்க. வானொலியில ஒளிபரப்பப்படாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். நம் நாட்டின் ஆணி வேரான வேளாண்மை தொடங்கி தொழில் வளம், அனுபவ பகிர்வு, இசை, பாட்டு, வேலை வாய்ப்பு, அறிவியல், மருத்துவம், வங்கி சேவை, வர்த்தகம், இப்படி பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை மனித சமுதாயத்திற்கு வழங்குறது நம்ம ரேடியோ தாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படை வர்த்தகம். இத மக்களிடம் கொண்டு சேர்க்கிறதுல வானொலி விளம்பரங்கள் முக்கிய பங்கு வகிக்குது.

ஒரு நாட்டுல எதிர்பாராம நடக்கிற மழை, வெள்ளம், புயல், நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் காலங்கள்ல மக்களுக்கு தகவல்களை உடனுக்குடன் சொல்றதும் நம்ம வானொலி தாங்க. வானொலியின் சேவைய வியந்து பார்த்த பலர்ல நானும் ஒருத்தி. வானொலியில அறிவியல் தொடர்கள் ஒளிபரப்பு செய்வாங்க. ஆசிரியர் பணிக்கு வந்த பிறகு வானொலி அறிவியல் தொடர்களை எழுதி வழங்கும் வாய்ப்பையும், அத்தொடர்கள்ல பங்கு பெறும் வாய்ப்பையும், ஒரு சிறிய கிராமத்துல பணியாற்றும் எங்களுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் மதுரை வானொலி நிலையமும் எங்களுக்கு பெற்று தந்தாங்க. முதன் முதல்ல மதுரை வானொலி நிலையத்துல நுழையும் போது ஏற்பட்ட மகிழ்ச்சியான தருணம் இன்னும் என் நினைவுகள்ல வந்து போகுது. காலந்தோறும் கணிதம் என்ற நிகழ்வு தொடங்கி ஏஐ பற்றிய தொடரான இனியாவும் நுண்ணறிவே என்ற தொடர் வரை எங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. எம் பள்ளி மாணவர்கள் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற வாய்ப்பும் மதுரை வானொலியால் வழங்கப்பட்டது. சமீபத்தில் சிறப்பு விருந்தினர் பகுதியில் கலந்து கொண்டு எம் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. வானுக்கு இல்லை எல்லை, வானொலி சேவைக்கும் ஏதுங்க எல்லை. படித்தவர், பாமரர், பெரியவர், சிறியவர் தொட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஏஎம் எஃப்எம் அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை நிறைவாய் வழங்கி வரும் அகில இந்திய வானொலியின் சேவை பல்லாண்டுகள் சிறந்து விளங்க வானொலி நேயர்களின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.

வானொலி நெஞ்சங்களுக்கு என்றும் வளர் அன்புடன் வணக்கம் கூறுவது மதுரையிலிருந்து நா முத்தையா. 26 ஆண்டுகளுக்கு முன் கணக்கு அலுவலராக பணி நிறைவு செய்தேன். வானொலியின் 90 ஆண்டு விழாவில் வாழ்த்தி வணங்குவது மனநிறைவு தரும் அரிய வாய்ப்பாகும். எழுத படிக்க தெரிந்த நாள் முதல் ஈர்ப்புடையவற்றை பதிவு செய்து பாதுகாக்கும் பழக்கம் இயல்பாக பற்றி கொண்டது. பெற்றவற்றை பகிர்ந்து கொள்ளும் இயக்கத்துக்கு மருந்தாக வானொலி கை கொடுத்தது. பணி ஓய்வுக்கு பின் உலக விவரம் அறியும் ஆர்வம் அமைதி அளிக்கிறது. 80 வயது நிறைவு பெற்று சில ஆண்டுகள் சென்றுவிட்ட போதும் முதுமையிலும் கலகலப்பாக வாழ வழிகாட்டியாக வானொலி பயன்படுகிறது. நிதர்சனத்தை காட்டிலும் கற்பனை வலுவானது என்பார் ஐன்ஸ்டீன். வானொலி நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்கள், அறிவிப்பாளர்கள் என பல்வேறு தரப்பினரையும் நேரில் கண்டு நெகிழ்வுறும் மனநிறைவு கிடைக்கிறது. உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே உலகை காணும் வாய்ப்புகள் வானொலி வழியே வருகின்றன. ஜான் ரோஃபின்ஸ் என்பார் படைத்த 100 வயதில் ஆரோக்கியம் என்னும் நூலில், வயதானோர் என்ற சொல்லாடல் இல்லை, வானொலிக்கும் வயது கிடையாது, வான்வெளியில் காற்றிருக்கும் வரை வானொலி பரவி நிலைத்து நிற்கும் என வாழ்த்துவோம். 1978 ஆண்டு ஒரு நாள் சென்னையை தாக்கக்கூடிய புயல் குறித்த எச்சரிக்கை வந்த வண்ணம் இருந்தது. புயல் சென்னையை நெருங்கியது. கடல் கொந்தளிப்பும் கடல் நீர் வெப்பமும் உணர முடிந்தது. சென்னை பட்டினப்பாக்கம் குடியிருப்புகளில் தரைத்தளங்களில் குடியிருந்தோர் மேல்மாடியில் தஞ்சமடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. கைவசம் இருந்த வானொலி பெட்டியுடன் மேல்மாடி சென்றோம். தகவல் தொடர்பு அடைபட்டிருந்த நிலையில் பதற்றத்துடன் இருந்தோம். நள்ளிரவில் புயல் சென்னையை விட்டு விலகி ஆந்திராவை நோக்கி திசைமாற்றம் அடைந்து விட்டதாக வானொலியில் செய்தி ஒலித்தது. நிற்கதியாய் செய்வது அறியாமல் குடும்பத்துடன் திகைத்திருந்த நிலையில் சென்னைக்கு புயல் தாக்கம் இல்லை என்று வானொலியில் ஒலித்தது இன்றும் காதுகளை துளைக்கிறது. எத்தனை உள்ளங்கள் வானொலியை வாழ்த்தியிருக்கும் என கணக்கிட முடியாது. இப்படி மக்களோடு ஒன்றிவிட்ட எத்தனையோ அரிய நிகழ்ச்சிகளை வழங்கும் வானொலி என்றென்றும் வாழும். மதுரை பண்பலை 103.3 வலம் வரும் நிகழ்ச்சிகள் வானொலிக்கு வாழ்த்துக்களை கொண்டு குவிக்கும் தரமான தன்மையை குறிப்பிட்டு ஆக வேண்டும். வள்ளுவர் வாழ்க்கை விளக்கத்தை அதிகாலை வேளையில் இசையோடும் பொருளோடும் வழங்கும் நாளொரு குரல் நாள் சிறக்க உதவும் கருத்துக்களை தெளிக்கிறது. எனைத்தாலும் நல்லவி நிகழ்ச்சி கேட்பது நெறிபிறழ்வற்ற அறமுறையான ஒழுக்கவியல் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. இரவு நிகழ்ச்சியாக பட்டுச்சிறவில் ஒழிக்கும் பாடல்கள் இசை சுவைத்து இதமான உள்ளத்தோடு நாள் நிறைவதற்கு உதவுகிறது. இவ்வாறு

0: உறக்கத்திலிருந்து விழித்து இரவு மீண்டும் உறங்கச் செல்லும் வரை எண்ணங்களை சீரமைத்து வாழ்க்கையை வளப்படுத்தும் அறவழி செயல்களுக்கு தூண்டல்களாக அமையும் நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் மனித மேன்மைக்கு உரமாக அமைகின்றன. பிரபஞ்சத்தோடு இணைந்து இயங்கும் நற்செயல்களுக்கு பிரபஞ்ச பேராற்றல் துணை நிற்கும் என்பது அறிவியல் கூற்றாகும். எப்படி இருந்தோம் என்பதை எடுத்துக்காட்டி, எப்படி இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டி, எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆசிரியராய் செவிக்கு விருந்தளிக்கின்றன. சாமானியரையும் சென்றடையும் எளிமையான ஊடகமாக வானொலி விளங்குகிறது. வானொலி கேட்டு எழுத்தறிவையும் படிப்பறிவையும் பெருக்கி கடிதம் எழுதுவதிலும் சிறப்பு நிலையடைய கற்றுக்கொண்டதாக மக்கள் கூற கேட்டதுண்டு. காற்றில் விரியும் கடித மலர்கள் போன்ற நிகழ்ச்சிகளை சான்றாக கூறலாம். மனித வளர்ச்சியையும் பெருமையையும் வெளிச்சமிடும் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் நிறைய ஒளிபரப்பாகின்றன. தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு உதவும் அறிவார்ந்த நிகழ்ச்சி நன்றியுடன் என்றும் நினைவு கூறத்தக்கவை. செய்திகள் தரும் விவரங்களும் கேட்பவர்களை சிறப்பு நிலைக்கு உயர்த்தும். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். வாழும் பூமியை பசுமைப்படுத்திட வேண்டும் என்னும் முயற்சிக்கிறோம். மனித மனங்களை மேலும் பசுமையாக்கும் வானொலி வளம் பெருகிட வாழ்த்துவோம். நிகழ்ச்சிகள் கேட்டு பயன்பெறுவோர் உள்ளவரை, பிரபஞ்சம் உள்ளவரை வானொலி வளமாய் வளம் பெற வாழ்த்தும் உள்ளங்கள் நாளும் அதிகரித்து வருகின்றன. நன்றி, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வானொலி நிகழ்ச்சிகளில் வந்து நான் வந்து 1998 இந்த நிகழ்ச்சிகளை வந்து கேட்டு வர்றேன். நான் வானொலினாலே என்ன சொல்வேன்னா, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா அது ரேடியோ தான். இதில் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பாகி வருது. எனக்கு பிடிச்சது அப்படின்னா செய்திகள் தான். மார்னிங் செய்திகள் வந்து நான் 6:30 வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே அதை கேட்பேன். அந்த செய்திகளை கேட்கும்போது முந்தைய நாள் நிகழ்வுகள், இன்றைய நாளினுடைய சிறப்புகள் எல்லாமே வந்து இந்த செய்திகள் வந்து கொடுக்கும்போது மனதில் வந்து ஆழமாக பதிகிறது. ரெண்டாவது வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள். நம்ம அகில இந்திய வானொலி வந்து அனைத்து நிலையங்களும் வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகள்லாம் தலையங்கமாக இன்று ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கக்கூடிய தகவல்கள், ஒரு 5 நிமிட தகவல்கள் வந்து எவ்வளவு பயனுள்ளதாக இருப்பீங்கன்னா, அந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது ஒரு தகவலை வந்து இன்னொருத்தருக்கு எப்படி சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம அதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதே நிகழ்ச்சியில் வந்து நீதி கதையை சொல்லி அதுக்கான விளக்கத்தை கொடுக்கும்போது அந்த நிகழ்ச்சி என்ன மனசில் வந்து ஆழமாக பதியுது. அது முடிவில் நகைச்சுவும் சொல்வார். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் வந்து நானும் நிறையா பங்களிப்பு செஞ்சுருக்கேன். இப்போ அண்மையில் நடந்த மதுரை வானொலி நடத்திய வாக்கத்தான் நிகழ்வுலையும் கலந்து கொண்டேன். அங்கே வரும்போது நம்ம ஆர்ஜேக்களில் பார்க்க முடிஞ்சது, நேர்களில் பார்க்க முடிஞ்சது. நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வானொலி வந்து நம்ம வந்து பல்வேறு வடிவில் இருக்குது. வித் பாரதி, கிசான் வாணி, யுவவாணி, அப்புறம் அந்த டிஆர்எம் சேவை, பண்பலை, மத்தியலை அப்படின்ற பல்வேறு அலைவரிசைகள் நம்மளுக்கு கொடுத்துட்டு வராங்க. அப்புறம் இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்த பிறகு நம்ம செயலியிலேயே ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோயில் வரைக்கும் இருக்கக்கூடிய வானொலி நிகழ்ச்சிகளை வந்து ரொம்ப துல்லியமாக கேட்க முடியுது. அதே மாதிரி நம்ம செய்தி பிரிவில் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேவை வச்சுருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் சேவை என்னென்னா, நம்ம இன்கேஸ் நியூஸ் கேட்க முடியல அப்படின்னா அந்த நியூஸே நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்க. அன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம் அப்படின்னா எப்போ தேவையோ அந்த செய்திகளை வந்து நம்ம கேட்குறதுக்கு இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 90 கடந்து இந்த வானொலி ஒழித்து கொண்டு இருக்கிறது. மேலும் பல ஆண்டுகள் இந்த சேவையானது தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.

காலங்கள் கடந்தாலும் இளமை மாறாது நேயர்களின் நெஞ்சங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் ஆகாஷ்வாணிக்கு வாழ்த்து மழை பொழிந்த நன்மக்களுக்கும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வானலை வசந்தமாம் வானொலியை கொண்டாடி வரும் பொன்

கேட்டது வானொலிக்கு 90 வான்வெளியில் இசை தூரிகை. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

0: பாடு எவனும் செய்யல.
1: நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். இன்றைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நாம கேட்க போற ரெசிபி என்னன்னா நீலகிரி மட்டன் குருமா. வாங்க அதற்கு தேவையான பொருள் என்னென்னு கேட்டலாமா? ஆட்டுக்கறி ஒரு அரை கிலோ, தேங்காய் அரைமூடி, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஆறு பல், மல்லித்தூள் மூன்று டீஸ்பூன், மிளகாய்த்தூள் இரண்டு டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், தயிர் ஒரு பாக்கெட் சின்னது, பச்சை மிளகாய் நான்கு, வெங்காயம் கால் கிலோ, தக்காளி கால் கிலோ, கொத்தமல்லி ஒரு கட்டு, எண்ணெய் தேவையான அளவு ஒரு 150 மில்லி போல எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஒரு 150 மில்லி, லவங்கம் பட்டை தலா ஒரு ரெண்டு போல எடுத்துக்கோங்க, சோம்பு அரை டீஸ்பூன், உப்பு நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். வாங்க இந்த நீலகிரி மட்டன் குருமா எப்படி செய்யறதுன்னு கேட்டலாமா? முதல்ல ஆட்டுக்கறிய பண்ணி சின்னதா கட் பண்ணி கழுவி தயிரில ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரி எடுத்து தேங்காய், கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதையெல்லாம் நறுக்கி ஒன்றா சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்துல நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்ப அடுப்பை பத்த வச்சு ஒரு குக்கர்ல எடுத்து வச்சு எண்ணெய் தேவையான அளவு ஊத்தி அது கூட சோம்பு, பட்டை, லவங்கம், வெங்காயம், தக்காளி இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த தக்காளி வாசனை போகிற அளவுக்கு வெங்காயம் பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இருக்கணும். நம்ம தயிரில் ஊற வச்ச ஆட்டுக்கறிய அதுல கொட்டி அது கூட மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்து ஆட்டுக்கறி மூழ்கும் அளவுக்கு தண்ணீர் விட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கரண்டியில கிளறிட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடணும். ஒரு 3-4 விசில் வந்ததும் அதை இறக்கிடலாம். இறக்கிட்டு விசிலை எடுத்துட்டு அந்த மூடி எடுத்து உப்பு போட்டு அரைத்து வச்ச மசாலாவை அதோட போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை கொதிக்க வைக்கணும். என்ன ஒரு 5 முதல் 10 வரைக்கும் கொதிச்ச பின்பு அதை இறக்கலாம். அதுக்கப்புறம் இறக்கின பின்னாடி வாசனைக்காக கொத்தமல்லி, புதினா தலை மேலே போட்டு கரண்டியால 2-3 முறை நல்லா கிளறிட்டு மூடி வச்சு இது கூட தோசை, களி, சப்பாத்தி, பூரி, சாதம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். என்னங்க இன்றைக்கு நாம் நீலகிரி மட்டன் குருமா எப்படி செய்யறதுன்னு கேட்டோம். அதற்கு தேவையான பொருளை குறிச்சு வச்சுட்டு நீங்களும் இதை தயார் செய்து குடும்பங்களோட சேர்ந்து இந்த உணவை சாப்பிட்டு மகிழ்வோடு வாழ தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
2: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள் இந்நிகழ்ச்சி.

0: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் முற்பகல் 11:07 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: பூவே பெண் பூவே. இன்று உணவும் நாமும் நம்மளோட அத்தியாவசியமான அவசியமான தேவைகளில் ஒன்று. முதல்ல சொல்லக்கூடியது அப்படின்னு சொன்னால் இந்த உணவு அப்படின்றத சொல்லலாம். இதுக்காக தான் நம்ம நிறைய கஷ்டப்பட்டு ஓடுறோம், உழைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நேரம் காலம் பார்க்காம நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த உணவு வந்து நம்ம ரொம்ப ஆரோக்கியமானதா, ரொம்ப பாதுகாப்பானதா நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னா யோசிங்களேன். இன்றைக்கியே நாம் இந்த தலைப்பை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து உலக உணவு பாதுகாப்பு தினம். உணவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மருந்தாக இருக்கணுமே தவிர மருந்தே வந்து உணவாக மாறிடக்கூடாது.

சுத்தமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் சுகாதாரம், அதாவது சுகாதாரமான ஆரோக்கியமான வாழ்வு அப்படின்னே சொல்லலாம். வாய்க்கு ருசி முக்கியம் இல்லைங்க, நம்ம வயிற்றுக்கு பாதுகாப்பு தான் முக்கியம். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஏன்னா உணவு அப்படின்றது நம்மளோட அத்தியாவசியமான அடிப்படை தேவைகளில் ஒன்று. இந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக பாதுகாப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா உணவு சமைக்கும் போதும் சரி, உணவு சாப்பிடும் போதும் சரி, எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக நம்ம சமைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தாவே மனம் ஆரோக்கியமாக இருக்கும்.

ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா ஜூன் 7ஆம் தேதி வந்து இந்த உணவு பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுது. எப்போது இது தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2019 தொடங்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் பொது சபையால் தொடங்கி அப்போ இருந்து வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஜூன் 7ஆம் தேதி உணவு பாதுகாப்பு தினமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். இது கொண்டாடுறதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு மூலமாக பரவக்கூடிய நோய்களை தடுக்கிறதும் அதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் தான் இந்த தினம் கொண்டாடப்படுது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு கருப்பொருளை வச்சு கொண்டாடிட்டு வருவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த வருஷத்துக்கும் கருப்பொருள் இருக்குது. உணவு பாதுகாப்பு செயலில் அறிவியல் அப்படின்னே சொல்லலாம். உணவை பாதுகாப்பாக வச்சுக்க அறிவியலை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் இது சொல்லுது. சரி, இந்த நாள் வந்து ஏன் கொண்டாடணும், என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? இந்த அதாவது வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 கோடி பேர் இந்த உணவு மூலம்தான் நோய்வாய்ப்படுறாங்க. ஒரு மனுஷனுக்கு வந்து நோய் வருது அப்படின்னா அதுக்கு மூல காரணமாக இருக்கிறது முதல்ல வந்து ஆரம்பிக்க

இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு மூலமாக தான் ஒரு மனுஷனோட ஆரோக்கியம் வந்து பாழாகுது. 4.2 லட்சம் பேர் உணவு சம்பந்தமான நோயால் வந்து இறந்தே போயிடுறாங்க. இதில் குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% பேர், அதாவது குறிப்பாக 5 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் வந்து இறந்து போகிறாங்க. குறைந்த நடுத்தர வருமான நாடுகளுக்கு 110 பில்லியன் டாலர் இழப்பு, பொருளாதார இழப்பு இதனால் ஏற்படுது அப்படின்னே சொல்லப்படுது. இன்னைக்கு நிகழ்ச்சியில்

இழப்பு இதனால ஏற்படுது அப்படின்னே சொல்லப்படுது. இன்றைக்கு நிகழ்ச்சியில் இந்த உலக உணவு பாதுகாப்பு தினம் ஏன் கொண்டாடுறோம், அதோட கருப்பொருள் என்ன, அதோட அவசியம் என்ன இருக்குது, எப்படி அதுக்கான விழிப்புணர்வெல்லாம் ஏற்படுத்தலாம் அப்படின்ற நிறைய தகவலை தான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். இந்த உலக உணவு பாதுகாப்பு தினத்தில் இந்த நம்ம WHO சொல்லக்கூடிய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து 5 பாதுகாப்பு விதிகளையும் வந்து சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம சமைக்க போகிறதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து கை, பாத்திரம், சமையல் இதில் நம்ம சாப்பிட்ற இடத்த வந்து முதல்ல சுத்தமாக வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, பச்சையாக இருக்கிறதோ இருக்கட்டும் இல்லை சமைச்சதை வந்து தனியாக வச்சுக்கணும். காய்கறியும் இறைச்சியும் வந்து ஒன்றா கலக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு சாப்பிடணும். குறிப்பாக வந்து இறைச்சி, முட்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு சாப்பிடலாம். அடுத்ததான் சரியான வெப்பநிலையில் வைக்கணும். இப்போ சூடானதை சூடாகவும், குளிரானதை சில்லுன்னு இருக்கக்கூடியதை குளிராகவும் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாதுகாப்பான தண்ணீர். நம்ம சமைக்க ரொம்ப முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி. அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமானதாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம சமைக்கக்கூடிய பொருளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்கிறதாவோ இல்லை சமைச்சதை ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதோ இருக்கக்கூடாது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாகவே இருக்கலாம். உணவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சாச்சு. எல்லாருமே வந்து சம்பாதிக்கிற அந்த வேலைக்கு போகிற அவசரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக சமைக்கிறதும் இல்லை, சரியாக சாப்பிட்றதும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நம்மளோட உடல் ஆரோக்கியம் தான் கெட்டுப்போகுது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிறுதானியத்துக்கு மாறிட்டு வரோம், ஆனால் முழுசாக இன்னும் மாறலை. நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக விரும்புகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் கலரான உணவுகளையும், அதே மாதிரி பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட இந்த உணவுகளையும் தான் அதிகமாக விரும்புகிறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி போகிறாங்க. நிறைய வெரைட்டி ரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து சாப்பிட்றாங்க. இதனால் அவங்களோட ஆரோக்கியம் தான் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்கால தலைமுறைக்கு நம்ம சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோய்களை வந்து அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்றதுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீரை வகைகள் கொடுக்கலாம், சிறுதானிய சாப்பாடாக கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு வந்து அதோட அவசியம் என்ன, இது சாப்பிட்றதுனால இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வச்சோம் அப்படின்னா குழந்தைங்க கேட்டுப்பாங்க. இந்த உணவு பாதுகாப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பண்ணை முதல் தட்டு வரை எல்லாரோட பொறுப்பு அப்படின்னே சொல்லலாம். If it is not safe, it is not food. அது பாதுகாப்பாக இல்லை அப்படின்னா அது உணவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம விளையிறதா இருக்கட்டும், இப்போ நிறைய வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தி தான் விளையிறாங்க. இருந்தாலுமே வந்து ஒரு சிலர் இயற்கை விவசாயத்துக்கும் மாறிட்டு வராங்க. ஏன்னா நிறைய நோய்கள் ஏற்படுது, நிறைய குழந்தை பிறப்பே வந்து சிலருக்கு வந்து தள்ளி போகிறதா இருக்கட்டும், இதனால் நிறைய குறைபாடுகள் ஏற்படுறதுனால இயற்கை விவசாயத்துக்கு மாறினாலும், ஆனால் நம்ம விளையிறதே கொஞ்சம் கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் விளையிறோம். அது வந்து நம்ம அறுவடையாகி நம்ம கிட்ட வெஜிடபிள் மார்க்கெட் போயிட்டு வந்து சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதையும் நம்ம வந்து ரொம்பவே வந்து இது பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அது இன்னும் வந்து நம்ம உடலுக்கு தானே வந்து கேடு விளைவிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய நம்ம வீட்டில் எவ்வளோ இடம் இருக்கோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் மாடித்தோட்டம் போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன காய்கறிகள், இந்த ஒரு கொத்தமல்லி இதெல்லாம் வந்து வீட்டிலே வந்து நம்ம விளைஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இயற்கையாக விளைஞ்சிக்கலாம். நம்ம அதை இயற்கையாக எடுத்து சாப்பிடும்போது நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், அதே மாதிரி நமக்கும் ஒரு சின்ன ரெஃப்ரெஷிங் டைம் அப்படின்னே சொல்லலாம். நேரம் முற்பகல் 11:15 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
5: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை, ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம், லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
6: உலக உணவு பாதுகாப்பு தினம் குறித்து தர்மபுரி மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் மருத்துவர் கைலாஷ்குமார் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
7: தர்மபுரி ஆகாஷவாணி நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வருடமும் June 7 உலக உணவு பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் கருப்பொருளானது ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன், சேஃப் ஃபுட் எவ்ரிவேர், அதாவது சுத்தமான சுகாதாரமான உணவே மருந்து என்பதை உணர்த்தும் விதமாக இந்த வருடம் அனைவருக்கும் அனைத்து இடங்களிலும் சுத்தமான சுகாதாரமான உணவு கிடைக்கும் வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்பதே இந்த வருடத்தின் கருப்பொருளாகும். ஒரு காலத்தில் அனைத்து பள்ளிகள் அருகிலும் கடைகளில் கிடைத்த சிற்றுண்டுகள் என்னென்னா கமரக்கட்டு, சின்ன சின்ன கடலை உருண்டை, பர்பி, இது போல அனைத்து குழந்தைகளும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குர்குரே, மற்ற சிப்ஸ் வகைகள் போன்றவை நிறைய அதிகமாக விற்கிறதுனால அதில் வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டுமே நிறைந்துள்ளது மற்றும் சாச்சுரேட்டட் ஃபேட் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் அதில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு தேவைப்படுகிற, அந்த வயதிற்கு தேவைப்படுகிற சத்து பொருட்கள் கிடைக்காமல் போகின்றது. மேலும் நாளடைவில் இது போன்ற உணவுகள் வந்து தொடர்ந்து சாப்பிடும் கட்டத்தில் நாளடைவில் அந்த குழந்தைகள் இளம் பருவத்தினர் ஸ்டேஜில் வந்து சீக்கிரமாக டயபெட்டிஸ் வருவதற்கும் மற்ற நோய்கள் வருவதற்கும் அது வழிவகை செய்கிறது. ஆகவே இதை தடுக்கும் நோக்கத்தில் நாம் அனைவரும், குழந்தைகளாக இருக்கட்டும், தாய்மார்கள், பெற்றோர்கள் அனைவரும் தங்களுடைய இளம் பருவத்திலுடைய குழந்தைகளுக்கு அதிகமாக சிறுதானிய வகைகள் கொடுக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் முடிந்த வரையில் உணவுப் பொருட்கள், துரித உணவுகளை தவிர்க்கவும், அதிகமாக வீட்டில் சமைக்கக்கூடிய பொருட்களை உண்ணவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உணவு பாதுகாப்பு துறை 2012 முதல் நம் இந்தியாவில் இயங்கி வருகிறது. இத்துறையானது அனைத்து இடங்களிலும் உணவு சம்பந்தமான குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக கள ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதுபோல் தங்களது பகுதிகளில் உணவு தொடர்பாக ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்தாலோ, குறைபாடுகள் கண்டறிந்தாலோ உடனடியாக தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு துறை வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் உங்களுடைய குறைகளை குரல் பதிவாகவோ அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நம்பர் 9444042322. நன்றி, வணக்கம்.
8: Road, Salem, Counseling Code 2648, Call 9500-50-9984.
9: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
10: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
9: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
10: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
9: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
10: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
9: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
11: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.

0: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க.

0: 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம், கால் 9965523999.
2: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவ எங்களிடம் முதுகு தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்பட ஏதோ இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: பூவே பெண் பூவே, இன்று உலக உணவு பாதுகாப்பு தினம். உணவும் நாவும் இது குறித்த சில தகவல்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம சமைக்கக்கூடிய, அதாவது பார்த்திங்கன்னா, நிறைய பெரிய பெரிய ஹோட்டலாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்து இருக்குது. அந்த ஹோட்டல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உணவு பாதுகாப்பாக தான் இருக்கா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லக்கூடிய நிறைய அமைப்புகள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. இப்போ உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா WHO அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதாரம், உணவு மூலம் பரவும் நோய்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா FAO, ஃபுட் அண்டு அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், ஐநாவின் உணவு, அதாவது விவசாய அமைப்பு, WHO கூட சேர்ந்து வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே, இது ரெண்டும் சேர்ந்து நடத்தக்கூடியது தான் இந்த உலக உணவு பாதுகாப்பு தினம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு சில ஹோட்டல்கள் இதெல்லாம் வந்து, இப்போ ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் வந்து நல்லதாக சமைக்கிறாங்க அப்படின்ட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்ததாக நம்ம இந்திய அளவில் வந்து என்னென்ன ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்களா? FSSAI, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியாவோட நம்பர் ஒன் அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். உணவு தரம், அதாவது உங்களோட உணவு தரமானது தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸ் கொடுக்கக்கூடியது. இங்கே நம்ம இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு தான் வந்து நமக்கு லைசன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா BIS, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது ISI அக்மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லைங்களா, அது கொடுக்கறது. நம்மளோட வாட்டராக இருக்கட்டும், இப்போ பால் பவுடர் இந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து தர நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் EIC, எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் கவுன்சில். இப்போது வெளிநாடுகளுக்கெல்லாம் நம்ம அனுப்புகிறோம் இல்லையா உணவுப் பொருள், அது வந்து தரமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது தான் இந்த அமைப்போட வேலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் அக்மார்க், அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட்டிங், விவசாய பொருட்களை சொல்லக்கூடிய நம்ம தேன், நெய், மசாலா பொருட்களுக்கு வந்து தரச்சான்றிதழ் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, இந்த FSSAI இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா 2006 வந்து இருந்து செயல்பட்டுட்டு வருது. இதோட லோகா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீல நிற சதுரத்துக்குள்ளே FSSAI ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய லைசன்ஸ் நம்பரும் இருக்கும். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லேருந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வரைக்கும் அவங்களோட உணவு வந்து தரமானதா, சுத்தமானதா, அதாவது ஒரு ஆரோக்கியமானதா, எப்படிலாம் சமைக்கிறாங்க அப்படின்றத வந்து போயிட்டு டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். நேரம் முற்பகல் 11:31 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம்.
1: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.

0: உலக உணவு பாதுகாப்பு தினம் குறித்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட வட்டார குழந்தை வளர்ச்சி அலுவலர் திருமதி சுகந்த பிரியா அவர்கள் கூறும் தகவல்களை கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக உணவு பாதுகாப்பு தினம். இன்றைய தினத்துல உணவினுடைய பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்றதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கேன். உணவு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு அடிப்படையான தேவைகளில் உணவு அப்படின்றது முக்கியமான ஒன்றா கருதப்படுது. அந்த உணவு வந்து சத்தானதாக இருந்தால் மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த உணவு வந்து சத்தானதோட சேர்ந்து பாதுகாப்பானதாகவும் நம்ம இருக்கணும். பாதுகாப்பான உணவு அப்படின்றது நல்ல ஆரோக்கியத்துக்கு அடித்தளமாக அமையும். நம்ம சாப்பிட்ற உணவு சுத்தமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருந்தால் மட்டும்தான் நம்ம நோய்கள்லிருந்து நோய்வாய்ப்படுறதுலேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியும். இப்போ வந்து நம்ம பாதுகாப்பற்ற உணவை சாப்பிட்றோம் அப்படின்னா சில பல உடல்நல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணமா ஒரு வயிற்றுப்போக்கு, இல்லை உணவு நச்சுத்தன்மை, ஒரு தொற்று நோய், இல்லை ஒரு வளர்ச்சி குறைபாடு, இல்லை நுண்ணூட்டச்சத்து குறைபாடு, இந்த மாதிரி பல்வேறுபட்ட உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பா நம்ம பாதுகாப்பற்ற உணவு உட்கொள்ளுதல் ஏற்படுத்தும். இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து நம்மளை காத்துக்கணும், பிளஸ் இது குறித்த ஒரு விழிப்புணர்வு நம்ம கிட்ட இருக்கணும், மக்களிடையே ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 7ஆம் தேதி உலக உணவு பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கருப்பொருளை அடிப்படையா வச்சு விழிப்புணர்வு நிகழ்வுகள் எல்லா இடங்களிலும் நடத்தப்படுகிறது. அதனுடைய ஒரு அங்கமா இந்த ஆண்டினுடைய கருப்பொருள் ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன்ஸ் சேஃப் ஃபுட் எவ்ரிவேர், சுமையிலிருந்து தீர்வுகளுக்கு எங்கும் பாதுகாப்பான உணவு அப்படின்றதுதான் இந்த ஆண்டினுடைய கருப்பொருளா இருக்குங்க. பாதுகாப்பான உணவை உறுதி செய்வதுல அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். உணவு பாதுகாப்பு அப்படின்றது யார் யார் கையிலலாம் இருக்கு, இல்ல யாரெல்லாம் உறுதி செய்யலாம்னு நினைக்கிறீங்க? உணவு உற்பத்தியாளர்கள்ல தொடங்கி விற்பனையாளர்கள்ல இருந்து நம்ம அரசாங்கத்துல இருந்து நுகர்வோர் வரை யாரெல்லாம் அதை வாங்குறாங்களோ அவங்க வரைக்கும் உணவு பாதுகாப்பு அப்படின்றத உறுதி செய்யணும். அது எல்லாரோட பொறுப்பும் கூட, அது வந்து ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம எல்லாருமே விழிப்புணர்வுடன் செயல்பட்டா மட்டும்தான் கண்டிப்பா பாதுகாப்பான உணவை தேர்ந்தெடுத்து சுகாதாரமான முறையில் அதை கையாள்றதன் மூலமா தான் நம்ம பாதுகாப்பான உணவை உட்கொள்ள முடியும். அவ்வாறு நம்ம சரியான உணவை தேர்ந்தெடுத்து சரியான முறையில கையாள்வதன் மூலமா தான் நம்ம குடும்பத்தினரையும் ஆரோக்கியமா பார்த்துக்க முடியும். சோ நம்ம வீடுகளில் என்ன மாதிரியான பாதுகாப்பை எப்படியெல்லாம் நம்ம பாதுகாப்பை, அதாவது உணவு பாதுகாப்பை உறுதி செய்யலாம் அப்படின்றதுக்கு சில வழிமுறைகள், இவை அனைத்தும் நமக்கு தெரிஞ்சதுதான், இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன். உணவு தயாரிக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கைகளை நன்கு கழுவணும். காய்கறிகளா இருந்தாலும் சரி, பழங்களா இருந்தாலும் சரி, சமைப்பதற்கு முன்னாடி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி சுத்தமான நீர்ல கழுவணும். சமைத்த உணவோ இல்ல சமைக்காத உணவோ அதை தனித்தனியான ஸ்டோரேஜ்ல தனித்தனியா பிரித்து வைக்கணும். இல்ல உணவை வந்து ப்ராப்பரா நல்லா குக் பண்ணி சாப்பிடணும், நல்லா வேக வச்சு சாப்பிடணும். சில பொருட்களுக்கு, ஒவ்வொரு உணவுப் பொருட்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான டெம்பரேச்சர்ல ஒவ்வொரு வகையான குக்கிங் மெத்தட்ல குக் பண்ணணும்னு இருக்கும் இல்லைங்களா. அதன்படி நம்ம சரியான இதுல நம்ம சமைத்து சாப்பிடணும். பாதுகாப்பான குடிநீரை மட்டும்தான் பயன்படுத்தணும். இன்கேஸ் வந்து மீதமாயிருச்சு உணவு அப்படின்னா அந்த மீதமாகிற உணவை எப்படி வந்து பாதுகாப்பா ஸ்டோர் பண்ணணும், உதாரணமா குளிர்சாதன பெட்டியில ஒரு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி கூட பண்ணலாம். சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா அதை வந்து ஃபுட் செக்யூரிட்டி, அதாவது நம்ம உணவு பாதுகாப்போட நம்ம அதை சேர்த்து பார்க்கும்போது நம்ம நிறைய பிளஸஸ் வந்து கெயின் பண்ண முடியும் சரிங்களா. சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸை யூஸ் பண்ணி உணவு பாதுகாப்பை நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். அப்ப இந்த பாதுகாப்பற்ற உணவு அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தோம்னா அது ரெண்டு வகையா பிரிக்கலாங்க. ஒன்னு இயற்கையாகவே அந்த உணவுல நச்சுத்தன்மை கொண்ட பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்ஸின்ஸ் வந்து அந்த உணவுல இருக்கு அப்படின்னா அதுவும் வந்து பாதுகாப்பற்ற உணவு அப்படின்னு சொல்றோம். அந்த ஃபுட்டுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, அந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய கிட்னி பீன்ஸ். அந்த கிட்னி பீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு டாக்ஸிக் கண்டென்ட் இருக்கு, அது வந்து கடுமையான வாந்தியை வந்து உருவாக்கும். இது வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 10 நிமிடமாவது நம்ம வேக வச்சோம் அப்படின்னா தான் அந்த கெமிக்கல், அந்த டாக்ஸின்ஸ் வந்து வெளியில போகும். இந்த மாதிரி இயற்கையாகவே சில பொருட்கள்ல இருக்கும், அந்த உணவுப் பொருட்கள்ல இருக்கிற டாக்ஸின் கேத்த மாதிரி சில ப்ராசஸிங் மெத்தட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோப் பண்றது, இப்போ பருப்பு எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை நல்லா ஊற வச்சுட்டு கழுவிட்டு நம்ம குக் பண்ணும்போது அந்த வடவடன்னு ஒரு தண்ணி வரும், தண்ணியை வடிச்சுட்டு தான் நம்ம குக் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி சில சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அந்த உணவுப் பொருட்கள்ல இருக்கக்கூடிய இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின் கண்ட நம்ம வெளியில ஏத்துறது அப்படின்றது ஒண்ணு. ஸோ இது ஒரு வகையான பாதுகாப்பற்ற உணவா கருதப்படுது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால அந்த உணவு வந்து கண்டாமினேட் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்டீரியாவுக்கு உதாரணமா ஒரு

0: இப்போ லேசால்மொனெல்லா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்டீரியாக்களோ இல்லை நச்சுத்தன்மை கொண்ட ஏதோ ஒரு விஷயமோ அந்த உணவு கொண்டு இருக்கிறதுனால அந்த ஃபுட்டு வந்து ஆபத்தாக மாறிடுறது. ஸோ யூஸ்வலாக இது எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ், பெரிஷபிள் ஐட்டம்ஸில் தான் நடக்கும். அதாவது சீக்கிரமாக கெட்டு போகிற பொருட்கள், இறைச்சி, கோழி இறைச்சியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆடு இறைச்சியாக இருக்கலாம், இல்லைன்னா பதப்படுத்தாத, அதாவது பாஸ்டரைஸ் பண்ணாத அந்த பாலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம அந்த கடல்ல இருந்து பிடிக்கக்கூடிய அந்த மீன்கள், அந்த மாதிரி கடல் உணவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து ப்ராப்பராக பதப்படுத்தாத பொருட்களாக இருந்துச்சுன்னா அதில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் ஒரு கீரை இருக்கு, கீரையை வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணாமல் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய கீரைகளில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம தடுக்கணும் அப்படின்னா அதை ப்ராப்பராக தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். குக் பண்ணுற ஐட்டம் தனியாக, இல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஐட்டம் தனியாக, இல்லை குக்குடு ஐட்டம் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக சேமித்து வைக்கிறதோ, இல்லை உடனே வந்து சுத்தமான பாத்திரங்களில் இல்லை சுத்தமான வகையில் கழுவி சுத்தமாக கையாள்றதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாகவும் நம்ம வந்து நம்ம அந்த சேஃப்டி பாதுகாப்பற்ற உணவை வந்து தவிர்க்க முடியும். அதே போல இப்போ உடனே கெட்டு போற மாதிரியா இருக்கக்கூடிய பொருட்களை வந்து 2 மணி நேரத்துக்கு மேல நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல வைக்க வேண்டாம். அப்படி நம்ம வச்சிருக்க போறோம், கொஞ்சம் லேட்டா குக் பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்துல எடுத்து உடனே ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணா இருக்கு. ஃபுட்டோட வந்து பாதுகாப்பை வந்து நம்மளால உறுதி செய்ய முடியும். யார் வந்து பாதுகாப்பற்ற உணவால அதிகம் பாதிக்கப்படுகிறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வல்னரபிள் பீப்புள்னு சொல்லுவோம் இல்லையா, குழந்தைகளா இருக்கட்டும், கர்ப்பிணிகளா இருக்கட்டும், முதியவர்களா இருக்கட்டும், மோஸ்ட் வல்னரபிள் பீப்புள்னு சொல்லக்கூடிய இவங்க தான் அதிகமா பாதுகாப்பற்ற உணவை உட்கொள்றதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள்ல பாதிக்கப்படுகிறாங்க. ஒரு 40% வந்து பாத்தீங்க அப்படின்னா உணவினால பரவக்கூடிய நோய்களால 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அதிகமா பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நமக்கு தரவு சொல்லுதுங்க. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள்ல ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடா இருக்கட்டும், குழந்தைகளுடைய இறப்பு விகிதமா இருக்கட்டும், எதனால அதிகமா ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாதுகாப்பற்ற உணவு உட்கொள்றதுனாலதான் நிகழ்கிறது. அதனாலதான் குழந்தைங்களுக்கு சூஸ் பண்ற ஃபுட்ல நம்ம அதிகமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட ப்ராப்பரா பார்த்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். சோ 6ல் 1 குழந்தை பாதுகாப்பற்ற உணவை உட்கொள்றதுனால வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறக்க நேரிடுகிறது அப்படின்னு நமக்கு தரவுகள் சொல்லுது. அதனால ஒவ்வொரு உணவை குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு தயார் பண்ணும் போதும் சரி, தேர்ந்தெடுக்கும் போதும் சரி, அதனுடைய தயாரிப்பு முறைகளும் சரி, அதை சேகரித்து வைக்கும் சேமித்து வைக்கும் முறையும் சரி, சரியான முறைய சுத்தமான சுகாதாரமான முறையில செய்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பான உணவை உறுதி செய்ய முடியும் அப்படின்றத தயவு செய்து எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பாதுகாப்பான உணவு, பாதுகாப்பான குடிநீர், முதல் 6 மாதம் குழந்தை பிறந்ததுடனே முதல் 6 மாதம் வரை தொடர்ந்து தாய்ப்பால் மட்டுமே பெறுதல் மற்றும் ஊட்டச்சத்துடன் கூடிய சமச்சீர் உணவு பெறுவது, இது போன்ற அனைத்து விஷயங்களும் ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய உரிமை. சரிங்களா, கிடைக்க வேண்டிய உரிமையில முக்கியமான ஒரு விஷயமா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொல்றாங்க, பாதுகாப்பான உணவு. பாதுகாப்பான உணவை பெறுவதற்கான உரிமை அந்த குழந்தைங்களுக்கு இருக்கு. நம்ம அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி உணர்ந்து செயல்பட்டா மட்டும்தான் இந்த குழந்தைகளிடையே காணப்படக்கூடிய நோய்வாய்ப்படுதலை தவிர்க்கறதுக்கு நம்மளால வழிவகை செய்ய முடியும். உணவு பாதுகாப்புன்றது ஒரு குடும்பம், சமூகம் மற்றும் நம்ம நாட்டோட ஆரோக்கியத்தோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்குங்க. அதனாலதான் உலக சுகாதார அமைப்பும் நம்மளுடைய உணவு மற்றும் வேளாண் அமைப்பும் இணைந்து இத ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய தினமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாதுகாப்பற்ற உணவினால ஏற்படக்கூடிய உலகளாவிய அந்த சுகாதார பாதிப்புகளை, ஏதாவது ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி தடுக்கணும்ன்றதுல அறிவியலோட அடிப்படையிலான தீர்வுகளையும், அதோட சயின்டிபிக் ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, சோ அதையும் பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்றதுன்றதுக்கான விஷயங்களையும் சொல்லித்தரத்துக்கு, விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ஒரு கருவியா பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த உணவு வந்து நம்ம வந்து பாதுகாப்பு அப்படின்ற ஆஸ்பெக்டை தாண்டி ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த உலக உணவு பாதுகாப்பு தினத்துல பாதுகாப்பான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்ற விஷயத்த மக்களிடையே எல்லாருமே, அக்கம் பக்கத்துல இருக்கவங்கல இருந்து எல்லாருக்குமே விஷயத்த ஷேர் பண்ணிட்டு ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு அனைவரும் சேர்ந்து ஒன்றா இணைவோம் அப்படின்றத இந்த தருணத்துல கேட்டுக்கிட்டு அனைவருக்கும் நன்றி.
1: நிகழ்ச்சியில் இதுவரை உலக உணவு பாதுகாப்பு தினம் குறித்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட வட்டார குழந்தை வளர்ச்சி அலுவலர் திருமதி சுகந்த பிரியா அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டீர்கள்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி.

பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

0: ஆயுஷா சன்ஃப்ளவர் ஆயில். எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: நேரம் உற்பகல் 11:43. கேட்டு ரசிச்சுக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பின் பூவே. இன்று உணவும் நாமும், உலக உணவு பாதுகாப்பு தினம், இது குறித்த தகவல்களை தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஏன் கொண்டாடுறோம், எதுக்காக அப்படின்ற, எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்ற தகவலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாம் ஒரு தனி மனிதனா இந்த சமூகத்துக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்வி கேட்கலாம். இப்போ ஹோட்டலில் நம்ம சாப்பிட்றோம், காசு கொடுத்து சாப்பிட்றோம், அப்போ அந்த உணவு வந்து சுத்தமாக இல்லை, ஏதாச்சும் ஒரு பேக்கரிக்கே போகிறோம் அப்படின்னா ஈ மைக்குது அப்படின்னா அங்கே வந்து நம்ம தைரியமாக கேட்கலாம். நம்மளோட உரிமை அது. அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம். இப்போ ஹோட்டலெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா கெட்டுப்போன பொருளை வந்து விற்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம இந்த எஃப்எஸ்எஸ்ஐஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபுட் சேஃப்டி ஆர்கனைசேஷனுக்கு வந்து நம்ம கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம் நம்ம வீட்டுக்குட்டீஸ்க்கு, நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கை கழுவ, ஒரு 20 நிமிஷம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சரி சமைக்கிறதுக்கும் சரி நல்லெண்ணெய் சோப்பு போட்டு கையை கழுவிட்டு சமைக்கலாம் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உணவை வந்து வீணாக்கவே கூடாது. உணவு வீணானாலும் அது பாதுகாப்பான உணவு இல்லை தான், தேவையான அளவு மட்டும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சமைச்சிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் பேசிட்டு அப்படியே போயிடாமல் நம்ம வாழ்க்கையில் வந்து கடைபிடிக்கணும். அதுதான் வந்து நம்மளோட ஒரு தனி மனிதனோட பங்கு அப்படின்னே சொல்லலாம். சரிங்க, நம்ம இவ்வளோ நாள் இதை பற்றி யோசிச்சோமா அப்படின்னா தெரியல இல்லையா. இன்றைக்கி நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதல்ல போயிட்டு உங்கள் வீட்டை செக் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜு, கிச்சனு இதெல்லாமே வந்து சுத்தம் பண்ணி எக்ஸ்பெரியான பொருள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத பார்த்து தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உட்காந்து பேசலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து உணவு பாதுகாப்பாக நம்ம இதெல்லாம் வந்து இதுக்கு மேலே சமைக்கலாம், இப்படிலாம் சமைக்கலாம், இந்த உணவெல்லாம் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அந்த காய்கறிகள்லாம் சுத்தம் பண்ணி சாப்பிடலாம், இந்த மாதிரி வந்து அவங்க கூட உட்காந்து பேசலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம பொது இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விழிப்புணர்வு போஸ்டர் ஒட்டலாம், இல்லைனா ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட பேசலாம், இந்த மாதிரிலாம் இருக்குப்பா, இதனால தான் நமக்கு நோயெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். நேரம் முற்பகல் 11:46 கேட்டு ரசிச்சுட்ருக்கோம்.
1: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2 பிளஸ் 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: எட்டு ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சு கசாப்பாடு எவனும் செய்யல.
3: எட்டு ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சு கசாப்பாடு எவனும் செய்யல.

0: மகமகம சமையல்.
1: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.

0: செட்டிநாடு வித்யா மந்திர் சிபிஎஸ்இ கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
1: நேரம் முற்பகல் 11:52 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே என்று உணவும் நாமும் உலக உணவு பாதுகாப்பு தின தகவல்கள் தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். சரி, நம்ம தனி மனிதனோட பங்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கடையில் ஏதாச்சும் பொருட்கள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது FSSAI இந்த நம்பர் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். எல்லா பாக்கெட் உணவுலேயும் ஒரு 14 இலக்க இந்த FSSAI லைசன்ஸ் நம்பர் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி வாங்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா இந்த வெஜ் மார்க் இருக்கும், அதையும் நம்ம பார்க்கணும். வெஜ் மார்க்கா அது எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ பச்சையாக புள்ளி இருந்துச்சுன்னா அது வெஜ்ஜு, பழுப்பு புள்ளியாக இருந்துச்சு அப்படின்னா அது நான்வெஜ், இந்த வெஜ் மார்க் இருக்கான்னு பார்க்கணும். இது இல்லை அப்படின்னாவே அந்த பொருளை நம்ம வாங்கிறத தவிர்க்கணும். அடுத்ததாக பில் கேட்கணும். ஏதாவது பிரச்சனைனா பில் இருந்தால் மட்டும்தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், நமக்கு உரிய நியாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் வந்து நம்ம வாங்குகிற பொருளுக்கு பில் கேட்டு வாங்கிடணும். அடுத்ததாக நம்ம நிறைய வெளியில் எங்கேயாவது போவோம், அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சரி, நம்ம பெரிய பெரிய ஹோட்டலுக்கெலாம் போனால் ரேட் அதிகமாக ஆகும்பா அப்படின்ட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடங்களில் சுத்தமாக இருக்கா, ஈ மொய்க்குதா, சமைக்கிறவங்க வந்து கைக்கு வந்து இந்த க்ளவுஸ் கையுறைன்னு சொல்லக்கூடியது போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்த தவிர்த்துட்டு வேறு இடங்களில் போய் சாப்பிட்லாம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடிய இடங்களில் வந்து நம்ம இதெல்லாம் முதல்ல வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடவே போகணும்.

மொத்தத்தில் ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, உன் தட்டுக்கு வர்ற உணவுக்கு நீ தான் கடைசி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். நீ அலட்சியமாக இருந்தா அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறதும் நீ தான். உணவு பாதுகாப்பாக உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆரம்பம், அதாவது உணவு பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் நீ ஆரோக்கியமாக இருக்க முடியும். அந்த பாதுகாப்பை எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குது அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய கடைசி நபர் அப்படின்னா நாம தான். அதை நம்ம எந்த அளவுக்கு உறுதி செய்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், இல்லையா?

0: உணவு அப்படின்றது ஏதாவது ஒன்று அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு போகாமல் அது நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியமான அத்தியாவசியமான அடிப்படை அப்படின்னே சொல்லலாம் இல்லையா. அந்த உணவு ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப பாதுகாப்பாக இருக்குதா, நம்ம சத்தான உணவை சாப்பிட்றோமா அப்படின்ட்டு யோசிக்கிறோமே தவிர அது ரொம்ப ஆரோக்கியமாக பாதுகாப்பாக, அதாவது நம்ம சமைக்கும் போதும் சரி சாப்பிடும்போதும் சரி தரமாக செய்யப்பட்டதா அப்படின்றத நம்ம ஒரு சிலர் கவனிக்கிறது இல்லை. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அதோட ருசியை பார்க்குறோமே தவிர அது ஆரோக்கியமாக சமைக்கப்பட்டதா அப்படின்னு பார்க்குறதே கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்ற உணவுகளை தவிர்த்துட்டு வீட்லேயே நமக்கு தேவையானதை சமைச்சு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
0: அடுத்ததாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம் பணிகள் தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்விற்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஆகும்.
5: புதுசோ
6: என்ன
5: நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே,
6: என்ன சொல்றீங்க புரியல.

0: இல்லை தம்பி, இந்த ரோட்டில் போகிற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்போ தான் முத தடவையாக பார்க்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
1: என்னமோ சொல்கிறீங்க, சரி கொடுங்க.
0: டீ எப்படி?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
0: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆகிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்.
1: என்ன விஷயம்னா?
0: நீங்கள் அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியாக தானே போக போகிறீங்க? ஆமாம்.
1: ஏன் அப்படி கேட்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
0: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்கிறத கவனிங்க.
1: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறதில்ல.
0: தொப்பூர் மலைப்பாதையில் போகிற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுமா. அங்கே ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனால் அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
1: ஹோபா, இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
0: இந்த வழியாக அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
1: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ண.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இளநிலை மீன்வள அறிவியல், மீன்வள பொறியியல், உயிர் தொழில்நுட்பவியல், உணவு தொழில்நுட்பவியல், மீன்வள வணிக மேலாண்மை, தொழில்சார் படிப்புகள் ஆகிய பிரிவுகளுக்கு சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பங்களை வருகின்ற 14-6-2026 மாலை 6 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு https://www.admission.tnjfu.ac.in/ என்ற இணையதளம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். நேரம் உட்பகல் 11:58. பூவே பெண் பூவே, என்று உணவும் நாமும் உலக உணவு பாதுகாப்பு தினம், இது குறித்த தகவல்களை தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். ஏன் இதை நம்ம கொண்டாடுறோம், இதோட அவசியம் என்ன, இது குறித்து இது ஆயுசி என்னென்ன ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது, குறிப்பாக நம்ம இந்தியாவில் என்னென்னலாம் இருக்குது, அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு தனி மனிதனோட பங்கு என்ன, நாம் இன்றைக்கி செய்ய வேண்டியது என்ன, இந்த மாதிரி நிறைய தகவலை நம்ம தெரிஞ்சிட்ருந்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு நாள் நிகழ்ச்சிக்கானது அப்படின்றதல்ல, இது நம்ம உயிர் சம்மந்தப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். நம்ம வீட்டை அடுப்படையிலிருந்து ஆரம்பிக்கிற போராட்டம் தான் இது. ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எல்லாருமே சுத்தமான உணவு, சுகமான வாழ்வு, பாதுகாப்பு இல்லைன்னா அது சாப்பாடே இல்லைங்க. நம்ம குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா, இந்த பாதுகாப்பான உணவு தான். அவங்களோட ஆரோக்கியம் இங்கேருந்து தான் தொடங்குது, அதை உறுதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாளில் நாம் எல்லாருமே வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துப்போமா. இன்றைக்கி நம்ம ஒரு 5 விஷயத்தை கற்றுக்கிட்டோம், அதாவது சுத்தம், அப்புறமா தனித்தனியாக எப்படி வேக வச்சு சாப்பிட்ணும் அப்படின்றது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவில் சூடு பண்ணணும், சுத்தமான தண்ணியை உபயோகிக்கணும் அப்படின்ட்டுலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது 5 வந்து பார்த்திங்கன்னா 5 விரல் மாதிரி, தனித்தனியாக ஒன்றும் பண்ண முடியாது, 5 சேர்ந்தால் தான் அடிச்சிக்க முடியும், அதாவது நோயை அடிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதனால் வீட்டுக்கு போனதும் முதல் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜு, கிச்சனு, இது எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் எக்ஸ்பைரியான திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை தூக்கி போட்டுருங்க. நம்ம நல்ல சுத்தமான முறையில் தினமும் வந்து ஒரு 20 செகண்ட் வந்து நல்ல சோப் போட்டு கை கழுவிட்டு சமைப்போம், சாப்பிடுவோம். ஃபுட் சேஃப்டி சயின்ஸ் இன் ஆக்ஷன், அறிவியல் புத்தகத்தில் மட்டும் இல்லைங்க, நம்ம சமையல் அறையிலையும் இது இருக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னிலிருந்து நம்ம சுத்தமான உணவை சாப்பிடுவோம், பாதுகாப்பாக சாப்பிடுவோம், சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு நமக்கு நாமே ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கொடுத்துப்போமா. நம்ம வயிறு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பூந்தோட்டம் மாதிரி, அதில் வந்து நல்ல சாப்பாடு மட்டும்தான் போட்டோம் அப்படின்னா அழகான பூக்கள்லாம் பூக்கும், கெட்ட சாப்பாடு போட்டால் என்னாகும், நமக்கு வயிறு தான் வலிக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன 1 நிமிஷம் யோசித்து நம்ம இதுக்கு மேலே எல்லாமே சுத்தமாக சாப்பிடுவோம், அதாவது ஆரோக்கியமாக வந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறை தான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர்ஸாக ஒரு சயின்டிஸ்டாக ஆக போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுத்து அவங்களோட எதிர்காலத்தை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். நேர்களை, நிறைவுக்கு வருகிறது இன்றைய பூவே பெண் பூவே. இன்று உணவும் நாமும் உலக உணவு பாதுகாப்பு தினம்

குறித்த நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதுவரை கேட்டு ரசித்தோம் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. நேரம் நண்பகல் 12:02 நேர்களின் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். 12:10 மலரும் மொட்டுக்கள் என்று தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் மஞ்சநாயக்கினள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்ஸ்வே நிகழ்ச்சியினை கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 திரை இசை, தொடர்ந்து சூழல் கப்போ மெல்லிசை ஆகியவை கேட்கலாம். 1:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம், இன்று கடன் மீன் வளர்ப்பில் முக்கியத்துவம், பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ரா தினேஷ் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 ஒரு பட பாடல் இன்று என்னை அறிந்தால் என்ற திரைப்படத்தில் இருந்து, 3:00 கட் செவியில் கலக்கல் பாடல்கள், 4:00 நாடகம் விடியலை தேடி எழுதியவர் என் தங்கராஜ் அவர்கள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 5:00 மாலை தென்றல், 6:00 தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தர்மபுரி ஜேஎன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரையிசை, 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திமலர், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி, இன்று வாய்ப்பு தரும் வேளாண் காடுகள், பயிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன துணை பேராசிரியர் டாக்டர் பி குமார் அவர்களின் உரை கேட்கலாம், 8:00 இளந்தென்றல் இன்று விடுகதை என்ற தலைப்பில், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள் இன்று அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலும் வலம் வரும், 11:00 ஆங்கில செய்திகள். நமது மத்திய அரசு மக்கள் பணியில் 12 நிறைவு செய்ததை தொடரும் நிறைவு செய்ததை பொருட்டு சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: அடுத்ததாக பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை இருக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22 ஆகும். மேலும் விவரங்களுக்கு https://ssc.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani. The news read by Sunil Verma. External Affairs Minister Dr. S. Jaishankar today said that the joint commission between India and Indonesia is convening after a gap of 4 years, and it is essential to acknowledge that significant advancements in bilateral relations have been made during this time. The External Affairs Minister made these opening remarks after co-chairing India-Indonesia Joint Commission meeting in New Delhi. He said that both nations celebrated the 75 years of establishment of bilateral ties last year.
2: Our joint commission is happening after 4 years, and I think it's important to recognize that in those 4 years we made good progress in our bilateral relations. Today I look forward to extensive discussions with you covering the full spectrum of our bilateral cooperation, from political to defense and security, maritime, trade and investments, health and pharmaceuticals, food security, as well as tourism, education and cultural cooperation.
1: The government

0: நேரம் நண்பகல் 12:10. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைய பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
2: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
0: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: மலரும் மொட்டுக்கள், பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி.

0: இன்றைய மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மஞ்சநாய்க்கநல்லி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக நான் தாங்க இந்த பள்ளியிலே நிறைய படிக்கக்கூடிய குழந்தை. எனக்கு குழந்தைகள் தினத்தை பற்றி சொல்ல தெரியும், தேசபக்தி பாடல் ஒன்றை பாடத் தெரியும், யார் சிறந்தவர்கள் கதை என பலவற்றையும் இவர் கற்றறிந்திருக்கிறார்களாம். இதோ நமக்காக இதனை சொல்ல வருகிறார் ஐந்தாம் மாணவி ஆர் காவியா.
1: குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றே அன்பாக குழந்தையின் கள்ளம் கபடி மற்ற சிரிப்பும் துருத்துருப்பும் இந்த உலகத்திற்கே மகிழ்ச்சி தருகிறது. அப்படிப்பட்ட குழந்தைக்கான சிறப்பான ஒரு நாள் குழந்தைகள் தினமாகும். இந்தியாவின் ஒவ்வொரு ஆண்டு நவம்பர் 14 நாள் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் இந்தியாவின் முதல் பிரதமரான பாண்டிஜோஜி அவர்களுடைய பிறந்த நாளாகும். நேராக குழந்தையின் மீது அளவற்ற அன்பும் பாசமும் கொண்டிருந்த குழந்தைகளே நாட்டின் எதிர்காலம் என்று அவர் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று நம்பின குழந்தைகள் அவரை அன்புடன் நேரு மாமா என்று அழைத்தார்கள். அவர் தேச சொத்தானது களஞ்சியத்தில் இல்லை.

ஒவ்வொரு ஆண்டு நவம்பர் 14 நாள் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் இந்தியாவின் முதல் பிரதமரான பாண்டிஜி அவர்களுடைய பிறந்த நாளாகும். நேராக குழந்தையின் மீது அளவற்ற அன்பும் பாசமும் கொண்டிருந்த குழந்தைகளே நாட்டின் எதிர்காலம் என்று அவர் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று நம்பின குழந்தைகள் அவரை அன்புடன் நேரு மாமா என்று அழைத்தார்கள். அவர் தேச சொத்தானது களஞ்சியத்திலே கல்வி பயிலும் பள்ளியிலும் இருக்கிறது என்று கூறினார். குழந்தைகள் தினத்தை பள்ளி மற்றும் கல்வி நிறுவனங்களில் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. குழந்தைகள் தினத்தின் முக்கிய நோக்கமே சிறந்த கல்வி, சுகாதார பாதுகாப்பு மற்றும் அடிப்படை உரிமைகள் அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதே ஆகும். குழந்தை தொழிலாளர் பெண் திசுகோலை, குழந்தை திருமணம் போன்ற கொடுமையிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பும் விழிப்புணர்வு கல்வி ஆகும். குழந்தைகளே நாட்டின் எதிர்கால தூண்கள். அவர்களை சிறப்பாக வளர்த்தால் நாடும் சிறப்பாக மாறும். அதனால் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு நான் தேசபக்தி பாடல் பாடப்போ

0: நம் கிடையாது. இது அன்னை தேசம், எங்கள் அன்பு தேசம். இதை பிளவுபடுத்திட கூடாது. இமயமலை தொடங்கி குமரி முளைவ பெசுகின்ற மொழி பல இருக்கின்ற அளவா எங்க நாடு இங்கு எங்கு கூறுங்கு. பிரிவினைக்கென்று இடம் கிடையாது. இது அன்னை தேசம், எங்கள் அன்பு தேசம். இதை பிளவுபடுத்திட கூடாது. எங்கள் பாரதம் இங்கில்லோர் ஓரினம். அன்பே பொதுமொழி, அது காட்டும் நல்வழி. சண்டை சச்சரவு இன்றி வாழ்ந்திட அனைவரையும் நாம் உணர்த்திடுவோம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது நமது கடமை என்று உயர்த்திடுவோம். எங்கள் பாரதம் எங்கள் ஓரினம். அன்பே பொதுமொழி, அது காட்டும் நல்வழி. கதை பற்றி பேச போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ராணி இருந்தாங்களாம். அவங்க வந்து நல்லா அந்த கிராமத்தை ஆட்சி பண்ணாங்களாம். அப்போ ஒரு நாள் அமைச்சர் வந்து நாலு பேருக்கு அரண்மனைக்கு கூட்டு வந்தாங்களாம். அவங்க வந்து ஏன் அமைச்சரை இவங்களெல்லாம் கூட்டு வந்துங்கிறன்னு கேட்கும்போது இவங்க நாலு பேரும் யார் சேர்ந்தவர் யார் சேர்ந்தவர் என்று போட்டி போட்டார் ராணி அப்படின்னு சொன்னாங்களாம். எதுக்கு யார் சேர்ந்த நீங்கள் அன்னைக்கு யார் நல்லா பண்ணுறாங்களோ அந்த நாலு பேருக்கு பரிசு தரேன்னு சொன்னீங்கல்ல, அதனால எல்லாரும் போட்டி போட்டு வந்துங்கிறாங்கன்னு சொன்னாங்களாம். ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து நீ என்ன பண்ணன்னு கேட்டாங்களாம். நான் வந்து ஒரே நாளில் 50 சிலை அடித்தேன்னு சொன்னாங்களாம். அவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து நான் 3 நாளில் 2 கல்லனை கட்டினேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து 5 வீடு நான் கட்டினேன் அப்படின்னாங்களாம். அடுத்து லாஸ்ட்டாக ஒரு தாத்தா வந்து நான் வந்து 1 மூட்டை நெல்லிலே கொஞ்சமாக விதைச்சி 5 மூட்டை நெல்லாக பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் ராணி யார் நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த லாஸ்ட்டாக அந்த தாத்தா தான் நல்லா பண்ணுன்னு சொன்னாங்களாம். ஏன்னா நீங்கள் எல்லாரும் கொஞ்சமாக தான் பண்ணீங்க, அதில் ஒன்றும் தானியமும் ஒன்றும் வரல. ஆனால் இந்த தாத்தா வந்து தானியம் விதைச்சி 5 மூட்டை தானியமாக பண்ணிங்கிறாங்க, அதனால் இவர் தான் சிறந்தவர் என்று ராணி சொன்னாங்களாம். நன்றி.
1: நிகழ்ச்சியின் அடுத்தாக எனக்கு ஆங்கில புலமை நிறைய உண்டு. இதோ ஆங்கிலத்தில் சில்ட்ரன்ஸ் டே பற்றி சொல்ல போகிறேன், நீங்களும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல வருகிறார் 5வது வகுப்பு மாணவன் பி மனோஜ்.
2: ஜவஹர்லால் நேரு இஸ் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. வி செலிப்ரேட் இஸ் பர்த்டே ஆஸ் சில்ட்ரன் டே இன் இந்தியா. இன் தட் ரிகார்ட் சில்ட்ரன் டேஸ் வில் பி செலிப்ரேட்டட் ஆன் நவம்பர் 14. ஜவஹர்லால் நேரு ஆஸ் ஏ பர்சன் ஹூ ஹேட் ஏ கிரேட் லவ் ஃபார் சில்ட்ரன். சில்ட்ரன் ஆர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா. ஜவஹர்லால் நேரு பிலீவ் தட் டுடேஸ் சில்ட்ரன் ஆர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் டுமாரோ. இந்தியா தட் ஃபோக்கஸ்ட் ஆன் த வெல்ஃபேர் ஆஃப் சில்ட்ரன் தி வாஸ் டெட்ரீம்ட் to ensure that children education health and rights. He has launched various welfare schemes. Role of children in tomorrow's nature. Nehru said that today's children will be great tomorrow's India.
1: நிகழ்ச்சியில் அடுத்தாக நம்ம எத்தனையோ அரசர்கள் பத்தி படிச்சிருப்போம், மன்னர்களை பத்தி தெரிஞ்சிருப்போம். இவர் ஆற்றங்கரை அரசர்கள் அவர்களை பற்றிய செய்தியும் சுற்றுச்சூழல் பாடலும் விடுகதையும் வெள்ளரிக்காய் தோட்ட கதையை என பலவற்றை தன்னுடைய பாணியில் சொல்ல வருகிறார் 4வது வகுப்பு மாணவி ஜி மனோதர்ஷினி.
3: ஆற்றங்கரை அரசர்கள் சேரர்கள் ஆறு பொய்கை தலை

அஞ்சி துறைமுகம் தொண்டி முசுறு சின்னம் வில்லம்பு. சோழர்கள் ஆறு காவேரி தலைநகரம் உறையூர் துறைமுகம் காவேரி பூம்பட்டினம் சின்னம் புலி. பாண்டியர்கள் ஆறு வைகை தலைநகரம் மதுரை துறைமுகம் கொற்கை சின்னம் இரண்டு மீன்கள். ஆறு பாலாறு தலைநகரம் காஞ்சிபுரம் துறைமுகம் மகாபல்லிபுரம் சின்னம் நந்தி. பேகன் பாரி நெடுமுடிக்காரி ஆய் ஆந்திரன் அதியமான் நல்லி வல்விரோடு. அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாட. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், மரம் வளர்த்து மலை பெறுவோம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், மரம் வளர்த்து மலை பெறுவோம். மரம்

கடுங்குழி கூவல் வரும் கருத்தினிலே இனிமே சேரும். கடுங்குழி கூவல் வரும் கருத்தினிலே இனிமே சேரும். வசலிலே மரம் இருந்தால் வானவில்லாய் சிறகடி.

0: அடுத்ததாக விடுக்கிறதை ஆழம் குழி தோண்டி அதில் ஒரு முட்டையிட்டு அண்ணாந்து பார்த்தா 90 முட்டை. அது என்ன? தென்னை மரம். வாழை மரத்து மேல வண்ணார பொண்ணு, என்னார பார்த்தாலும் என் மேல கண்ணு. சூரியன். கருப்பு ரோட்ல வெள்ளை குதிரை பல்ட்டி அடிக்கும். அது என்ன? தோசை. செத்தவன் சந்தைக்கு போனானா. அது என்ன? கருவாடு. வசந்த மரத்துல ஒரு சொம்பு தண்ணி. அது என்ன? தேங்காய் தண்ணி. வசந்த மரத்துல ஒரு கோல். அது என்ன? புரகு மரம். அந்த அட்டைக்கு 1000 கண், அந்த முட்டைக்கு 3 கண். அது என்ன? தேங்காய். அடுத்ததா, ஒரு ஊர்ல ஒரு வெற்றிக்காய் தோட்டம் இருந்துச்சான். அந்த வெற்றிக்காய் தோட்டத்துல ரொம்ப பழுத்து இருக்குமா. ஒரு நாள் ஒரு குள்ளேறி வந்துச்சான். அந்த பழுத்த காயெல்லாம் திந்து போட்டு அந்த வெற்றிக்காய் வெளியே சூத்த தச்சு விட்டு போயிடுச்சான். இன்னொரு நாள் அந்த வெற்றிக்காய் தோட்டக்கார கட்டில் போட்டு படுத்திருந்தானா, அந்த குள்ளேறி வரதை பார்த்துச்சான். ஆ, குள்ளேறி இப்படிதான் சாப்பிடுதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தானா. அதே மாதிரி நே தாட்டம் குள்ளேறி வெற்றிக்காயெல்லாம் திந்து போட்டு சூத்த தொடக்கிறத பார்த்துச்சான். அதனால நைட்டே போய் பிளேட் எல்லாம் சொல்லி விட்டுருச்சான். அதனால வெள்ளரிக்காய் குள்ளாரி வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்டு சூத்ததுக்கு கிழிச்சு விட்டுருச்சான். போய் ஒருத்த கல் மேல உக்காந்தானா, அப்ப ஜோன் மழை ஊத்துச்சான். அப்ப வீட்டுக்கு போனாலும் எல்லாம் கல்லு கூட வந்துருச்சான். அப்ப அந்த சீவெல்லாம் எடுத்துட்டு டேவியட் பாபா டூ டூ டூ, டேவியட் பாபா டூப் டூ டூன்னு கத்திட்டு போனாளா. அப்போ ஒரு மத்தாளுக்கார வந்தானா. அப்பா நெய் அவளன்னு கேட்டானா. இந்த மத்தாளத்தை கூட நான் நெய் தரேன்னு சொன்னானா. அதனால நெய்யை கொடுத்துட்டு மத்தாள வாங்கிக்கிறானா. அதனால அந்த அந்த நெய் அது போய் பூசுக்காய் கொலை வச்சு சாப்பிட்டானா. தீ தீன்னு சொன்னானா. ஓ குள்ளேறி இப்படி நம்மளை ஏமாச்சாடு குள்ளேறி, மத்தாளத்தை வச்சு டூப் டூப் டூன்னு அரைச்சிட்டு போச்சான்.
1: நிகழ்ச்சி நடத்த ஒரு சிறிய ஆங்கில பாடலை பாட வருகிறார் மூன்றாம் மாணவி பி வர்ஷா.
2: இங்கிலீஷ் போயம். வெல்கமிங் ஸ்பிரிங். அவுட் ஆஃப் த கேவ், அவுட் ஆஃப் த ஹோல் கேன் த ரேபிட் அண்ட் த ஃபோல். ஹட்ச் ஃப்ரம் எக் இன் த நெஸ்ட், த பேஸ் டு ஜாயின் த ஃபர்ஸ்ட், த லீஃப் கிரீன் அண்ட் ஃப்ளவர் சிங். டு யூ கே தட் இட்ஸ் ஸ்பிரிங்? த பட்ஸ் ஆர் பேக் அண்ட் லிட்டில் ஸ்பைடர் இன் பிளாக், பியர்ஸ் ரேபிட்ஸ் அண்ட் பீஸ், நதர் ஃப்ளவர்ஸ் grass and the trees just like me they have spring gas come.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக எல்லோருக்கும் அறிந்த பாடல், நாம் எங்கேயாவது இந்த பாடலை கேட்டிருப்போம். இந்த பாடல் நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட

0: வண்டி பாடலும் வெல்கம் சாங் பாடலும் பாட வருகிறார் மூன்றாவது மாணவி பி சுதீக்ஷா.
1: படப்பட வண்டி, படப்பட வண்டி, பணங்காய் வண்டி, புகை இல்லாத வண்டி, புஞ்சு தரும் வண்டி, எண்ணெய் இல்லாத வண்டி, எங்க போகும் வண்டி, ஒத்தையடி பாதையில ஓடும் நல்ல வண்டி. தேங்க்யூ. அடுத்ததாக வெல்கமிங் ஸ்விங் அவுட் ஆஃப் த கேர், அவுட் ஆஃப் த ஹோல், கேன் த ரேபிட் அண்ட் லவ்ஃபுல் அச்சி ஃப்ரம் எக் இன் த நெஸ்ட், இந்த பிளேஸ் டு ஜாயின் த ஃபர்ஸ்ட் அண்ட் திஸ் க்ரீன் ஃப்ளவர் சிங் டூ யூ கேர் அண்ட் ஈட் ஸ்ப்ரிங்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக கொழுக்கட்டை பாடல், பல அர்த்தங்களை புரிந்த கொழுக்கட்டை பாடலை பாட வருகிறார் மூன்றாவது மாணவி எம் கனிஷ்கா.
2: கொழுக்கட்டியே கொழுக்கட்டியே.

0: சுரந்த குழந்தை அழுகிறே, நான் சுரந்த குழந்தையே குழந்தையே அழுகிறேன், எறும்பே கரிச்சிடுச்சு நான் அழுகிறேன், எறும்பே எறும்பே யா கரிச்சேன், என் புத்துக்கூடுல கையோட்ட நாசமா இருப்பனா.
1: நிகழ்ச்சியில் அடுத்தாக தேசிய சின்னங்கள் பற்றி சொல்ல வருகிறார் கம்பீரமாக ஐந்தாவது மாணவி பி சூர்யா.
2: தேசிய விலங்கு புலி, தேசிய மரம் ஆலைமரம், தேசிய விலங்கு, தேசிய பறவை மயில், தேசிய பூ தாமரை, தேசிய பழம் மாம்பழம், தேசிய விளையாட்டு ஆக்கி.
1: நிகழ்ச்சியில் அடுத்தாக நாம எத்தனையோ உரைகளை கேட்டிருப்போம், இவர் இயற்கை பற்றிய உரையை நமக்காக வழங்க வருகிறார். இது எம் சௌந்தர்யா ஐந்தாவது மாணவி.
3: பசுமை என்பது இயற்கையின் அருமையான வரம். மரங்கள், செடிகள், பசுமை நிலங்கள் இவையெல்லாம் நம் காத்துக்கொள்கின்றன. பசுமை இல்லாமல் மனித வாழ்க்கை சாத்தியமே இல்லை. ஆகவே சுற்றுப்புறத்தில் சுத்தமாகவும் பசுமையாகவும் வைத்திருக்க ஒவ்வொருவன் பொறுப்பு ஏற்க. நம் பாரம்பரியம் என்பது நம் அடையாளம், நம் தாத்தா பாட்டி கொடுத்த நம்பிக்கைகளை, கலாச்சாரம், வழிபாடுகள் மற்றும் சின்ன சின்ன பழக்கங்கள் அனைத்தும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கம். ஆனால் இன்று சிற பசுமையை வெற்றுகிறார்கள், பாரம்பரியத்தில் மறைக்கின்றார்கள். இது சரியில்லை. நாம் அனைவரும் பசுமையை வளர்க்க வேண்டும், மரங்கள் நட வேண்டும். அதே போல் நம் பாரம்பரியம் பாராட்டி வளர்க்கணும். பசுமையை வளர்த்தால் சுவாசிக்க நல்லா காட்டும். நம் பாரம்பரியத்தின் காப்பாற்றினால் அடையாற மரமால் இருக்கும். முடிவாக ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள், பசுமை என்பது புவிக்கு உயிர், பாரம்பரியம் என்பது நமக்கு உயிர். நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக குழந்தைகளுக்கு கதை சொல்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க கதை கேட்கறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இதோ இந்த குழந்தையும் காட்டுக்கு ராஜா என்ற கதையும் உழவு பொங்கல் என்ற பாடலையும் பாட வருகிறார் ஐந்தாவது மாணவன் எஸ் மணிவேல்.
4: ஒரு காட்டுல ஒரு சிங்க ராஜா இருந்தாரா, அதுக்கு வந்து ரொம்ப பசி எடுத்துச்சா, அதுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சா. அது ஒரு நாள் வந்து ஒரு மானை வேட்டையாடலான்னு போகும்போது அது அது அதால் முடியாம கீழே வந்துருச்சா மயக்கம் போட்டு. அப்போ அந்த பக்கமாக அந்த ஒரு விவசாயி வந்து அதை பார்த்து அதை அது ஒரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு மருந்து, அதுக்கு உணவு தேவையான உணவெல்லாம் கொடுத்து அதை ரெடி பண்ணி அவள் அப்படியே எடுத்து போய் அதை காட்டில் விட்டுறோம். அது கொஞ்ச நாள் ஆன அப்புறமா அந்த சிங்கர் ரெடியான அப்புறமா அதை அப்படியே காட்டில் இருக்கிற விலங்கெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிது. ஒரு நாள் அந்த விவசாயி வந்து மர வெட்டலான்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்கு போனப்போ மர வெட்டிகிட்டே இருந்தார். அப்போ அந்த சிங்கம் வந்து அவர் வேட்டையாடலான்னு வரும்போது அவர் வந்து இவருக்கு இந்த சிங்கம் வந்து இவர் தான் நம்மளுக்கு உதவி செஞ்சாரு, அதனால இவரை கடிக்கூடாது நினைச்சிச்சான். அப்ப வந்து இவர் வந்து இவரை வந்து போலீஸ் பிடிச்சி போறதுக்கு வரும்போது அந்த சிங்கம் வந்து காப்பாத்துச்சான். அதுக்குனால அந்த சிங்கத்தை அவர் வீட்டுக்கே கூட்டு போய் அவருக்கு இருக்கிற ஒரு ஆடு இருந்துச்சான், அந்த ஆடை வெட்டி அந்த சிங்கத்துக்கு சாப்பாடாக போச்சான். அதனால அந்த சிங்கமும் அந்த உழவரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களாம். ஒரு நாள் போலீஸ்காரங்க வந்து சிங்கத்தை பிடிச்சி போலாம் வரும்போது அப்போ வந்து சிங்கத்தை வந்து அந்த உழவர் காட்டில் எத்தையும் போய் விட்டுட்டாரான். அதனால இவர் தான் அதுமே காட்டில் திரும்ப விட்டார சொல்லிட்டு அவரை பிடிச்சின்னு போய் போலீஸ் ஜெயிலில் அடிச்சிட்டாங்கிறான். அப்போ அந்த விஷயம் வந்து காட்டுக்கு ராஜா சிங்கத்துக்கு தெரிஞ்சு அது சிங்கம் வந்து இந்த ஊருக்குள்ளே போய் நிறைய பேரெல்லாம் பயன்படுத்தி போலீஸ்காரங்களை சாப்பாடாக சாப்பிட்டு உழவரை மறுபடியும் வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாங்களாம். அடுத்து உழவு பொங்கல் பார்க்க போடுகிறேன். உழவு பொங்கு

0: பொங்கால் பங்குகவே பொதுவான நிறைந்து தங்குகவே எங்கனம் யாவரும் இன்பம் வர எர்த்தொழில் ஒன்றே தேம்பு தரும். உணவுப் பொருட்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது. மனமும் வச்சரும் நலன எல்லாம் பயிர்கள் வேலை பெய்து பலனேயா. உணவு தொழில்தான் உணவு தோறும் முறையை எதனால் அணியவரும். பழகம் மட்டுள்ள தொழிலாவோ பயிர் தொழில் இன்றே விரலாகும். தங்கமும் வெளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விரலாகும். இதை உண்மையை உயர்த்திடுவோம் வியர்த்தொழில் மிகுந்திட துணிதிடுவோம். உழவு செல்வம் உண்டு பண்ணும் உழைப்பே இன்பம் கொண்டு வரும். உழவு தொழில்தான் உணவு தரும் உழவை உழவை தொழிலிட வருநாளே ஒற்ற பொங்கல் திருநாளே யாழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்திட கழுத்திடும் பொங்கல் இது. வாயில் பயிர் தொழில் வளம் பெருகி வையகம் முழுவதும் வாழியவை இப்பாடலே தேவர் நாமக்கல் வேறாமலிங்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஐந்தாம் வகுப்பு மாணவன் எஸ் ரோஹித்.
2: Look at the hospitality of Mother Nature. It uses to all creatures. There are no strangers under the tree. Enjoy the show.

0: chat.
1: நிகழ்ச்சி நடந்தாக கவிதை எனக்கு எழுத ரொம்ப பிடிக்கும். வருங்காலத்தில் நான் பெரிய கவிஞரா மாறுவனு ஒரு சிந்தனையும் இருக்கு. இதற்கு முன்னோட்டமா குழந்தைகள் கவிதையை நான் ஒன்று சொல்ல போறேன். என் கவிதை எப்படி இருக்குன்னு கேளுங்க அப்படின்னு கவிதையை சொல்ல வருகிறார் நான்காம்பு மாணவி கே அனுஸ்ரீயா.
0: நாளிய பாரத சிற்பிகளாய் நாளும் நயமாய் செலவழித்து ஆலய தீப ஏற்றிடவே ஆனந்தம் தீபம் பாடிடுவோம். காலையும் மாலையும் கண்மணிகள் கல்வியின் கடமை என்று உணர்ந்து படி உங்கள் வெற்றி வாழ்வில் நிச்சயமே.
1: நிகழ்ச்சி நடந்தாக உள்ளங்கையில் ஓர் உலகம் என்பதை பற்றி சொல்ல வருகிறார் நான்காவது மாணவன் எஸ் பர்வேஸ்.
2: இதை சுட்டி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சி தந்துடுவேன். என்ன வேண்டும் என்றாலும் என்ன முன்னே சொல்லிடுவேன். இனிய வழியில் அனைவரையும் இனித இருக்க செய்திடுவேன். கடிதம் அனுப்ப வேண்டும் என்றால் வினித அனுப்ப துகப்படுவேன். தகவல் கஞ்சி நாதானே தலனி போட்டு மறந்துடுவேன். உலகை சிரிக்கும் உன் கையில் உருவன் கணினே நாதானே என்று ஓய்வு எனக்கில்லை, எந்திலும் சோர்வு என்றில்லை. எந்த பொருள் செய்தினும் எடுத்து தருவேன் ஒரு நடி. உள்ளங்கையில் ஒரு ஒளிவன் கணினி நாதானே என்ற என்ன எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அளித்திருவன். நன்றி.
1: நிகழ்ச்சியில் எடுத்தாக ஆசிய ஜோதி நேரு அவர்களை பற்றி அறிந்து வைத்திருக்கிறார். இதோ நேரு மாமா பாடல் ஒன்றை பாட வருகிறார் மூன்றாவது மாணவன் வி சித்தார்த்.
0: அதோ பாரு ரோடு, ரோடு மேல காரு, காருக்குள்ள யாரு? நம்ம மாமா நேரு. நேரு என்ன சொன்னாங்க? நல்லா படிக்க சொன்னாங்க. நான் நல்லா படிப்பேன், நாட்டுக்காக உழைப்பேன்.
1: நீச்சல் எடுத்தாக ஒரு போயம் அழகாக சொல்ல வருகிறார் நான்காவது மாணவி எம் ஸ்ரீதேவி.
0: Healthy lifestyle, eat more vegetable, drink enough water, do exercise daily, breathe fresh air, get enough sleep, be alert always.
1: அடுத்ததாக பாடல் பாடுவதென்றால் இவருக்கு மிகவும் பிடிக்கும் போல நான் பள்ளியில எப்பொழுதும் பாடல் பாடிட்டே இருப்பேங்க. இதோ உங்களுக்காக காவல்காரன் பாடலை சொல்ல வர அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கேளுங்க என சொல்ல வருகிறார் நான்காம்பு மாணவி பி தேவப்பிரியா.
3: சட்டை மேலே கொட்டுமாட்டி, சருகை போட்ட வேட்டி கட்டி, நட்ட நடுவே தொடர்ந்த நீ ராஜா போலே நீண்டிருந்தா. இரவும் பகலும் தூங்கிடாமல், இங்கும் மங்கும் நகர்ந்திராமல், பெருமையோடு கால் கார்வார் பெயரில்லாத கால் கார் காக்கை குருவி அங்கி வந்தால், காவல்காரன் இருக்க கொண்டு சீகத்தில் வந்தவள் ஏத்தி ஓடும் பயந்து கொண்டே. காற்று பலமே அடுத்ததாலே, கனத்து மழை பெய்ததாலே, நேர்த்தி ஆணை அவரின் நொடிகள் நித்தம் கிழிந்து வந்ததையும் அதனை கண்டக்காக ஒன்று இந்த சமயம் இவருக்கு நாமும் உதவி செய்தால் பயமில்லாமல் உள்ளவள் அமை என்று கருதி அருகில் உள்ள வீட்டுக்குள்ளே யாரும் இல்லாத வெளி சென்று கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டி கொள்ள சருக வேட்டி எடுத்து வந்த கால்காரை இருக்கும் இடத்தில் போட்டு விடுத்து இருக்கும் இடத்தில் போட்டு விட்டு உடுத்தி கொள்வீர் என்று சொல்லி ஒதுக்கி நின்று பார்த்து தங்கே. கால்காரர் பழைய உடையை கலற்றி கீழே போடவில்லை, ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை, அசையவில்லை. உடனே காராமறியில் சென்றேன். ஊற்றும் நன்றாய் பார்த்த பின்னார் அடடை, இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன். வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்றேன். இக்கணத் நண்பர் அறிய எடுத்து சொல்வேன் என்று கூறி காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்து பறவையாவோம் கூட செய்து விட்டதங்க. நன்றி. இந்த பாடலை எழுதியவர் அலாவலியப்பா.
1: நிகழ்ச்சியில் எடுத்ததாக எங்கள் பள்ளி பாட புத்தகத்திலேயே எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இந்த முளைப்பாரி.

0: பாடல் தான். இது இந்த பாடலை கேளுங்க அப்படின்னு சொல்ல வருகிறார் எம் நிஷா, நான்காம் வகுப்பு.
1: தன்னே நானே தானே தானே நன்னே நானே ஒன்னா இந்த நாளையில வசந்த செவ்வாய் கிழமையில ஓலங்கொட்டான் இரண்டெடுத்து ஓடும் பிள்ளை இரண்டெடுத்து வாங்கி வந்த முத்துகளே வரையிலே ஊற வச்சு கம்பந்தட்டு இரண்டெடுத்து கணு கணுவா முறிச்சு வச்சு சோளத்தட்டு இரண்டெடுத்து சொலை சொலையா முறிச்சு வச்சு மாட்டாந்தோலே திறந்து மாட்டெருவே அள்ளி வந்து தன்னா நன்னே நானே தானே தானே நன்னே நானே ஆட்டாந்தோலே திறந்து ஆட்டெருவே அள்ளி வந்து கடுகுளிஞ்ச சிறுபயிறு காளாமணி மணி பயிறு மிளகுறிஞ்சி சிறுபயிறு முத்தான மணி பயிறு மலை போட்ட ஒன்னா நாளே ஓரையெல்லாம் முளைப்பாரி ஓரைக்கு காப்பு கட்டி ஒரு பானை பொங்கல் விட்டு முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா தன்னா நானே போடுங்கம்மா தன்னா நானே போடுங்கம்மா தைலாறு ஒரு குலவை தன்னானே நானே தான நானே நானே.
0: நிகழ்ச்சியின் நிறைவாக நீங்கள் எத்தனையோ அறிந்திருந்தாலும் எண்களை அறிவேன் என்ற பாடல் உங்களுக்கு தெரியுமா? இதோ அறிந்து கொள்ளுங்கள் என சொல்ல வருகிறார்கள் மூன்றாவது மாணவிகள் எஸ் கைவிழி பி வர்ஷா.
2: ஒன்று ஒன்று இரண்டு என்று ஓனால் வந்து சொல்லுச்சா, என்ன ஒன்று மூன்று என்று மூன்று வந்து சொல்லுச்சா, மூன்று ஒன்று நான்கு என்று நாரை வந்து சொல்லுச்சா, அஞ்சு ஒன்று நான்கு ஒன்று ஐந்து என்று ஐந்து மேலும் நன்றி.
0: நேயர்களே, நிறைவுக்கு வருகிறது பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சி. இன்றைய மலரும் முட்டுக்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர மட்டம் மஞ்சநாயக்கநல்லி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இணைப்புரை இஏ பிரபாகரன், நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன்.
3: Chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, chalo, ch

आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் உலகிலேயே மிக குறைந்த விலையில் இந்தியாவில் வழங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்டை நாடுகள் மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற வளர்ந்த நாடுகளை விடவும் இந்தியாவில் சிலிண்டர் விலை மிகவும் குறைவு என்று கூறப்பட்டுள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு முதல் 4 சிலிண்டர்களுக்கு தலா 300 ரூபாய் நேரடி பணப்பயன் பரிமாற்றம் வழங்கப்பட்ட பிறகு ஒரு 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு 642 ரூபாய் மட்டுமே செலவாகிறது என்றும், அதே நேரத்தில் டெல்லியில் ஒரு பொதுவான நுகர்வோருக்கான சில்லறை விலை 942 ரூபாயாக உள்ளது என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட இடையூறுகளால் வளைகுடா நாடுகளின் விநியோகம் குறைந்ததைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் சமையல் எரிவாயுக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலை சுமார் 46% உயர்ந்ததே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இதனால் 14.2 கிலோ சிலிண்டரை விநியோகிப்பதற்கான செலவு 1600

0: ரூபாய்க்கும் மேல் உயர்ந்தது என்றும், நிலையற்ற உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் தாக்கத்தில் இருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காக இந்த விலை உயர்வின் பெரும் பகுதியை அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளின் சமையல் எரிவாயு விலையை விட உஜ்வாலா பயனாளிகள் செலுத்தும் உண்மையான விலை குறைவாகவே உள்ளது என்பதை அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. மேலும், நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களுக்கு எவ்வித பற்றாக்குறையும் ஏற்படவில்லை என்றும், சமையல் எரிவாயு சிலிண்டர் நிரப்புதல் மற்றும் விநியோக நடவடிக்கைகள் வழக்கம்போல் தடையின்றி தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் திரு சுகியோனோ இன்று டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கூட்டு ஆணையக் கூட்டம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெறுகிறது. இந்த கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்த இடைப்பட்ட காலத்தில் இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளும் தங்களது இருதரப்பு உறவுகள் தொடங்கப்பட்டதன் 75வது ஆண்டை கொண்டாடியதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு, கடல்சார் விவகாரங்கள், வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், மருந்துகள், உணவு பாதுகாப்பு, சுற்றுலா, கல்வி மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான ஒத்துழைப்புகள் குறித்தும் விரிவாக இந்த கூட்டத்தில் விவாதிக்க தாம் ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது தொடக்க உரையில் குறிப்பிட்டார். சைக்கிள் ஓட்டுவது நமது பூமியை தூய்மையாக வைத்திருப்பதற்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் உதவும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று காலை நடைபெற்ற 77வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் என்ற பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சைக்கிள் ஓட்டுவது மிகச்சிறந்த தீர்வு என்று கூறினார். சைக்கிள் ஓட்டுவதால் பல்வேறு உடல் நலன்கள் மேம்படுவதாகவும், இந்த திட்டத்தில் இணைந்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த சைக்கிள் பேரணியில் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் விக்ராந்த் மெஸ்ஸி, ஃபிட் இண்டியா இயக்கம் மிகவும் அற்புதமானது என்றும், இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என்றும் கூறினார். நாடு வளர்ச்சியடைய இம்மாதிரியான இயக்கங்கள் உதவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 90 கோடிக்கும் அதிகமான தனித்துவமான ஆபா அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், 100 கோடிக்கும் அதிகமான டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் இந்த ஆபா அடையாள அட்டைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு விடைத்தாள் மறு மதிப்பீடு செய்ய விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும். மத்திய கல்வி வாரியம் நடத்திய இந்த ஆண்டுக்கான பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளுக்கு பின்னர் விடைத்தாள் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சிபிஎஸ்இ ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த விண்ணப்பங்களை இன்று நள்ளிரவு வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இந்த காலக்கெடு முடிவதற்குள் விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு மத்திய கல்வி வாரியம் மாணவர்களை கேட்டுக்கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்கத்தில் உள்ள தக்ஷினேஸ்வர் மற்றும் காலிகாட் போன்ற முக்கிய ஆன்மீக தலங்களில் வசதிகளை மேம்படுத்துவதற்காக பிஜேபி அரசு பெரிய அளவிலான வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கங்கா சாகர் மேளாவை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் கூறினார். தெலங்கானாவில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரத்திற்கு பெரும் ஊக்கமளிக்கும் வகையில் ஸ்திரீ ரைடு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மகளிர் பாதுகாப்பு பிரிவு முழுவதும் பெண் ஓட்டுநர்களை கொண்ட

கார்கள், ஆட்டோக்கள் மற்றும் மின்சார பைக்குகளை உள்ளடக்கியது இந்த திட்டம். தெலங்கானா மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சி வி ஆனந்த் இந்த திட்டத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பெண் பயணிகள் பிரபலமான செயலியின் வழியாக பெண் ஓட்டுநர்களால் மட்டுமே இயக்கப்படும் வாகனங்களை முன்பதிவு செய்து பயணிக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் பாதுகாப்பு பிரிவு தனது இணையதளம் மூலம் 55 பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தொழில்முறை ஓட்டுநர் பயிற்சியுடன் மின்சார வாகனங்களை வாங்குவதற்கான நிதி உதவியையும் வழங்கியுள்ளது. இந்த தொடக்க விழாவில் பேசிய மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் ஜெனரல் சாரு சின்ஹா, இந்த திட்டம் பெண்களுக்கு தன்னம்பிக்கையையும் பொருளாதார சுதந்திரத்தையும் வழங்கும் ஒரு இயக்கமாகும் என்று பாராட்டினார். பிரபல மலையாள திரைப்பட நடிகர் சலீம்குமார் நேற்று கொச்சியில் காலமானார். அவருக்கு வயது 57. உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். ஆரம்பத்தில் மிமிக்ரி மேடைகள் மற்றும் தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்த சலீம்குமார் 1996 சித்திக் ஷமீர் இயக்கிய இஷ்டமானு 100 வட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்குள் நுழைந்தார். 3 தசாப்தங்களுக்கும் மேலாக தனது திரையுலக வாழ்க்கையில் சுமார் 350 திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியாவின் சில பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, கொங்கன் மற்றும் கோவா, லட்சத்தீவு, மகாராஷ்டிரா, துணை இமயமலை, மேற்கு வங்கம், சிக்கிம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. மேலும் ஆந்திரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிஷா, தெலங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடலோர ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிஷாவின் சில பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், ஒடிஷாவில் இன்று இரவு நேரத்திலும் வெப்பமான சூழல் நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஃபைஜிங்சன், ஜப்பானின் செய்தா வட்டனிப் இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய 2 ஆட்டத்தில் இந்தியா சற்று முன்வரை 7 இழப்பிற்கு 510 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் நண்பகல் 12:50.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்கள், இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: ஹே விஜய், இங்க பாரு, இந்த குரங்கெல்லாம் எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. நான் எடுத்துட்டு வந்த பிஸ்கெட் கொஞ்சம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்.
1: ஒரு நிமிஷம் இருந்தா, அதுங்களுக்கு உணவு கொடுக்காத.
0: ஏன் விஜய், ஏன் அதுங்களுக்கு உணவு கொடுக்க கூடாது? அதுக்கும் பசிக்கும் இல்ல, நாம கொஞ்சம் உதவி பண்றதுல என்ன தப்பு?
1: நமக்கு வேணா அது உதவி மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையில பார்த்தா அதுங்களுக்கு பெரிய பாதிப்பு.
0: சாப்பாடு கொடுத்தா பாதிப்பா? எனக்கு புரியலையே.
1: சரி, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நீ தினமும் வீட்டுல சாப்பிடுற ஹெல்தி ஃபுட்டை விட்டுட்டு சிப்ஸ், பிஸ்கெட், கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் சாப்பிட்டா என்ன ஆகும்?
0: உனக்கு தெரியாதா, உடம்பு கெட்டு போயிடும், நோய் வரும்.
1: அதே மாதிரிதான் விலங்குகளுக்கும். குரங்கு, மான், பறவைகள் இவங்களுக்கு இயற்கையில கிடைக்கிற உணவு தான் சரியானது, ஆனா மனிதர்கள் கொடுக்கற ஜங்க் ஃபுட் அவங்களோட உடல்நலத்தையே கெடுக்குது.
0: அப்படின்னா நீ சொல்றத பார்த்தா அவங்களுக்கு வயிற்று பிரச்சனை எல்லாம் வருமா?
1: ஆமா, சில நேரங்கள்ல அவங்களுக்கு நோய் வாய்ப்படும். சில விலங்குகள் இயற்கையாவே உணவு தேடுற பழக்கத்தையே இழந்துடும்.
0: அது எப்படி விஜய்?
1: நாம தினமும் உணவு கொடுத்துட்டே இருந்தா மனிதர்களிடம் போனா நமக்கு சாப்பாடு கிடைக்கும்னு அவங்களுக்கு பழக்கம் ஆயிடும்.
0: அப்புறம்
1: அதுங்க காட்டுக்குள்ள போய் உணவு தேட மாட்டாங்க, மனிதர்களை சுத்தி வர ஆரம்பிச்சிருங்க.
0: அதுல என்ன பிரச்சனை இருக்கு விஜய்?
1: பெரிய பிரச்சனை தான். சில நேரங்கள்ல உணவு கிடைக்கலன்னா கோபப்படுவாங்க. குரங்குகள் பேக் பறிக்கலாம், கடிக்கலாம். மனிதர்களுக்கும் ஆபத்து, விலங்குகளுக்கும் ஆபத்து.
0: அதான் சில இடங்கள்ல குரங்குகள் அக்ரெசிவா இருக்காங்களா?
1: சரியா சொன்ன. அதுக்கு முக்கிய காரணம் மனிதர்கள் கொடுக்கற உணவு
0: தான். நாம அதுங்களுக்கு நல்லது செய்யலாம் நினைச்சாலும் அது அவங்களுக்கு கெட்டதா மாறுதே. இப்படி இருக்க கூடாதே.
1: ஆமா, இயற்கையே ஒரு சமநிலையில தான் இயங்குது. ஒவ்வொரு விலங்குகளுக்கும் தனியான உணவு முறையும்

0: வாழ்க்கை முறையும் இருக்கு.
1: அதை நாம மாத்த கூடாதா? மாத்தனா இப்படிதான் பிரச்சனை வருமா?
0: கண்டிப்பா மாத்த கூடாது. ஒரு பறவையா இருந்தா தானாக உணவு தேடி சாப்பிடணும், ஒரு மானா இருந்தா காட்டுல புல் மேயணும், ஒரு குரங்கா இருந்தா மரங்கள்ல பழம் தேடணும். அதுதான் அவங்களுடைய இயற்கையான வாழ்க்கை.
1: நம்மள மாதிரி மனிதர்களை நம்பி வாழ ஆரம்பிச்சுட்டா என்ன நடக்கும்?
0: அப்ப அவங்களுடைய சர்வைவல் ஸ்கில்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அது நீண்ட காலத்துல பெரிய பிரச்சனையாவே மாறும்.
1: அப்படியா? எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. சிலர் பாவம்னு நினைச்சு உணவு கொடுக்கறாங்கல்ல, அதுவும் தப்பா?
0: அதெல்லாம் ஒண்ணும் தப்பான விஷயம் இல்ல. ஆனா அவேர்னஸ் இல்லாம செய்யற நல்ல விஷயம் கூட சில நேரங்கள்ல தப்பாயிடும்.
1: அப்படின்னா விலங்குகளை நேசிக்கிற யாரும் இந்த மாதிரி பண்ண கூடாது. வேற என்னெல்லாம் செய்யலாம்?
0: முதல்ல அதுங்களோட இடத்த மதிக்கணும், அதுங்களை தொந்தரவு செய்யக்கூடாது, பிளாஸ்டிக்கை எரிக்க கூடாது, உணவு கொடுக்க கூடாது, இயற்கைய சுத்தமா வச்சுக்கணும்.
1: இதுதான் விலங்குகளுக்கு நாம செய்யற நல்ல விஷயமா? அதுங்க மேல காட்டுற அன்பை வெளிப்படுத்துற விதமாவும் இருக்கு இல்ல?
0: எக்ஸாக்டா சொன்ன.
1: இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக்கிட்டேன். காட்டு விலங்குகளுக்கு உணவு கொடுக்கறது அன்பு இல்ல, அதுங்களோட இயற்கை வாழ்க்கைய காப்பாத்துறதுதான் உண்மையான அன்பு.
0: ஓ சூப்பர், இந்த விஷயத்த நீயும் ஷேர் பண்ணு, மத்தவங்களுக்கு அவேர்னஸ் கொடு.
2: காட்டு விலங்குகளை நேசிப்போம், உணவுப் பொருட்களை கொடுக்காமல் பாதுகாப்போம்.
1: சுற்றி இருப்பவர்களை காப்போம். இது சூழல் காப்போம்.

0: கல்யாண காட்சி கொடுப்போன்னு சந்தோஷமா இருக்குமா நம்மடா?
1: வந்திருக்கு சாப்பிட சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.

அடுத்ததாக, பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை இருக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22 ஆகும். மேலும் விவரங்களுக்கு https://ssc.gov.in என்ற இணையதளத்தில்

0: today to submit applications for verification of issues observed and re-evaluation of answers on the post-result services portal for CBSE Class 12 Examination 2026. In a social media post, Central Board of Secondary Education said that the portal will remain open until midnight. It asked the students to complete and submit their applications before the deadline. The Central Bureau of Investigation, CBI, conducted searches at six premises at Chandigarh, Panchkula and Delhi NCR region yesterday in connection with the ongoing investigation with IDFC First Bank and AU Finance fraud case. The case is related to 661 crore rupees misappropriation fraud and siphoning of the government funds in eight departments of Haryana government and two departments of Municipal Corporation Chandigarh and Crest Chandigarh. In a statement, the CBI said that the search operations are carried out at residential premises of senior public servants of Haryana Cadre and a private consultant firm and its director in connection with irregularities committed and with regard to receipt of proceeds of crime. Union Youth Affairs and Sports Minister Dr. Mansukh Mandaviya participated in the 77th edition of Fit India Sundays on Cycle initiative in New Delhi this morning. Talking to the media, the minister said that cycling keeps the planet clean and offers a solution to the major problem of traffic congestion. Actor Vikrant Messi, who also participated in the Fit India Sundays on Cycle, described the initiative as incredible and said it has now become a movement. The Telugu Desam Party TDP has announced its three candidates for the Rajya Sabha elections scheduled to be held on the 18th of this month. TDP National President N. Chandrababu Naidu released the list of candidates, which includes industrialist Sana Satish, educationist and Bhashyam Educational Institutions Chairman Bhashyam Ramakrishna, and TDP Social Media Wing Chief Chintakayala Vijay. World Food Safety Day is being observed today globally. The day highlights food safety as a shared right and responsibility and serves as a powerful opportunity for collective action. Sharing a social media post on the occasion, Health and Family Welfare Minister Jagat Prakash Nadda urged citizens to adopt healthy eating habits and contribute to building a fit and self-reliant India. In men's cricket, India were 544 for 8 in their first innings on day 2 of the one-off test against Afghanistan in New Chandigarh when reports last came in. And that is the end of this news bulletin.
1: இசையால் உங்கள் இதயங்களை இதமாக்கிக் கொண்டிருக்கிறது. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 1:10. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: ரசிக்கவிருக்கிறோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். ஒரு கடிதம், ஒரு நினைவு, ஒரு பாட்டு, இந்த மூன்றும் சேர்ந்த உங்க ஃபேவரட் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். நேர் விருப்பம் நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடலும் இடம்பெற ஒரு அஞ்சல் அட்டையை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயர் எழுதி நிலைய இயக்குனர் நேர் விருப்பம் பகுதி ஆகாஷவாணி தர்மபுரி பண்பலை அதியமான் கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி தர்மபுரி 636807 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களோட விருப்ப பாடலும் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில ஒலிக்கும்.

நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பாகல்பட்டியிலிருந்து பெருமாள் மகாலட்சுமி விரும்பி கேட்டிருக்காங்க. சாந்தி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசித்துக்கொண்டே இணைந்திருங்கள்.

0: பெறும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: இசையால் உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. சில பாடல்கள் வெறும் இசையா மட்டும் இருக்கிறது இல்லைங்க, நினைவுகளாகவும் உணர்வுகளாகவும் சில நேரங்கள்ல நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை கூட அது வெளிப்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. கோட்டையூர் பகுதியிலிருந்து மாதமல் ஆறுமுகம் விரும்பி கேட்டிருக்காங்க. பாலும் பழமும் என்ற திரைப்படத்திலிருந்து.

அன்பான கடிதம், அழகான விருப்பம், அதற்கேற்ற அற்புதமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நேயர்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில் வரைக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கரூர்லேருந்து புளியூர் பகுதியில் மனோகரன் சுமதி விரும்பி கேட்டிருக்காங்க உத்தமன் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இசையால் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் பகுதியில். நிகழ்ச்சியில் அளிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தாசனம்பட்டியிலிருந்து எஸ் கனிமொழி விரும்பி கேட்டிருக்காங்க கரகாட்டுக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
4: வணக்கம். கடந்த சில தினங்களாக வாய் நாக்கு பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் காழ்ப்புணர்ச்சி காட்டாமல் எந்தவித கோபம் கொள்ளாமல் செய்யாமல் அனைவரும் வந்து ஒற்றுமையாக இந்தியன் என்ற ஊர்க்குடையின் கீழ் அனைவரும் வந்து இருந்து நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் பாடுபட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுல என்னன்னா ஒரு நல்ல பழமொழி இருக்கும், வீடு நல்லா இருந்ததுன்னா எல்லாரோட வீடுலயும் வந்து ஒரு ஒருத்தரோட வீட்லயும் ஒற்றுமை ஓங்குது, அன்பு செழிக்குது, தூய்மை செழிக்குது அப்படின்னாக்கா அந்த தெரு வந்து நல்லா இருக்கும். தெரு வந்து நல்லா இருந்தது அப்படின்னாக்கா ஊர் நல்லா இருக்கும். ஊர் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா வந்து தலைநகரம் அதாவது அந்த மாவட்டம் நல்லா இருக்கும். மாவட்டம் நல்லா இருந்ததுனாக்கா வந்து ஒரு மாநிலம் நல்லா இருக்கும். மாநிலம் நல்லா இருந்ததுன்னா அனைத்து மாநிலம் நல்லா இருந்ததுன்னா அந்த நாடு வந்து உயரும். இதுதான் வந்து அதனால நாட்டில் தான் நடக்குது. நாட்டில் என்ன போய் எதை யாரோ ஏதோ பண்ணிட்டு போறாங்கன்னு இருக்க வேண்டாம். ஆரம்பிக்கிறது நம்ம வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். வீட்டிலிருந்து ஒற்றுமை, அன்பு, கோபம், பொறாமை இதெல்லாம் இல்லாத செய்யாத ஒரு நல்ல ஒரு பண்போடு வந்து நம் குழந்தைகளையும் நம்ம வளர்த்துவிட்டு நம் பெரியோர்களிடமும் அன்பு செலுத்தி நாமளும் வந்து அதே மாதிரி வந்து ஒரு அன்போடும் பொறுமையோடும் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நம்மிடமிருந்து அது ஆரம்பித்தால்தான் அது நாடு முழுக்க இருக்கும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதனால் என் நாட்டின் ஒற்றுமை தினத்தை வந்து நம்ம வந்து சிறப்பாகவும் செவ்வனாகவும் வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வரலாம். இதில் பாத்தீங்கன்னாக்க இந்த நாக்கின் பின்பகுதியில வந்து நிறைய பேஷண்ட் வராங்க. நாக்கின் பின்பகுதியில பாத்தீங்கன்னா எனக்கு கொப்பளம் கொப்பளமா இருக்குது, வந்து அது வந்து எனக்கு பயமா இருக்குது, அது கேன்சருக்கு இது வந்துருமோ, அது கேன்சர் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த நாக்கை துருத்தி துருத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது யாரோ ஒருத்தர் வந்து சொல்லிடுவாங்க நாக்கில் வந்து அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக நாக்கில் இரண்டில் மூன்று பகுதி மின்பகுதி வந்து எப்பயுமே சாஃப்டாக இருக்கும். நம்ம பார்க்குற மாதிரி கண்ணாடி நீட்டுனா பின்பகுதி பின்னாடி இருக்கிற ஒரு 1/3 ஆஃப் த டங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சுரசுரப்பாகவும் கொஞ்சம் பெருப்பெருசாக ஒரு கொப்பளம் மாதிரி சின்ன சின்ன கொப்பளம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் பட்ஸ் அதாவது இந்த சுவைக்காக உணர்வதற்காக வந்து 20 நாள் படைக்கப்பட்டது. அது எல்லாமே நார்மல். அதை பார்த்துக்கிட்டு உடனே கேன்சர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்க வேண்டாம். பட் சந்தேகம் இருந்ததுன்னா மருத்துவரை அணுகி அது வந்து என்னன்றதை அடிச்சு காமிச்சுக்கோங்க. அது வந்து அடிக்கடி இந்த மாதிரி குத்தி குத்தி புண்ணு வர்றதுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை பற்றி மேலும் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
3: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: இசையாக உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அளிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. நாமக்கல்ல இருந்து முருகேசன் மணலி விரும்பி கேட்டிருக்காங்க. சிவகாமியின் செல்வன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடலை கேட்டிருக்காங்க. கேட்டு கொண்டே இணைந்திருங்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.

0: sunflower oil.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
3: சரி சரி,
4: நம்ம முதலாளி நல்ல முதலாளி, பிள்ள மனம் பிள்ள குணம் உள்ள முதலாளி.
5: அண்ணா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க.
6: தம்பி ஊருக்கு புதுசோ?
5: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
6: இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
5: என்ன சொல்றீங்க, புரியலையே.
6: இல்ல தம்பி.

0: இந்த ரோட்டில் போகிற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
1: என்னமோ சொல்கிறீங்க, சரி கொடுங்க.
0: டீ எப்படி?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
0: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆகிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்.
1: என்ன விஷயம்னா?
0: நீங்கள் அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியாக தானே போக போகிறீங்க?
1: ஆமாம். ஏன்னு அப்படி கேட்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
0: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்கிறத கவனிங்க.
1: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறதில்ல.
0: தொப்பூர் மலைப்பாதையில் போகிற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுமா? அங்கே ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனால் அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
1: ஹோபா, இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
0: இந்த வழியாக அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
1: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

இதுவரை கேட்டு ரசித்தோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். இணைந்தே இருங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான சுகாதாரமான உணவு வழங்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். பதிவுத்துறையில் இணைய வழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஈரோட்டில் சாய ஆலை கழிவு பிரச்சினைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சரி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி உறுதியளித்துள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் போலிப்பணி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான 8வது கூட்டு ஆணைய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், 4 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் பரஸ்பர ஒத்துழைப்பில் முன்னேற்றங்கள் குறித்து அறிந்து கொள்ள வகை செய்வதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையே 75 ஆண்டுகால நட்புறவு கொண்டாட்டங்கள் கடந்த ஆண்டு நடைபெற்றதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்களின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான உணவு வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சர்வதேச உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்ட செய்தியில், தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்க ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் கடைபிடிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைத்து சமச்சீர் உணவை பின்பற்ற வேண்டும் என்ற பிரதமரின் அறிவுறுத்தல்களை சுட்டிக்காட்டிய அவர், வலிமையான நாட்டை கட்டி எழுப்புவதில் இவை முக்கிய பங்காற்றும் என்றார். அறிவியல் சார்ந்த உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆரோக்கிய இந்தியா இயக்கத்தில்

0: இளையோர் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். 77வது ஃபிட் இண்டியா மிதிவண்டி இயக்கத்தை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சைக்கிள் பயணங்களால் சுற்றுச்சூழல் மாசுபாடு பெருமளவு குறைவதுடன் போக்குவரத்து நெரிசலுக்கு மிகச்சிறந்த தீர்வு எட்டப்படுவதாக எடுத்துரைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் ஃபிட் இண்டியா இயக்கத்தை வலுப்படுத்துவதன் அவசியம் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: உலக மிதிவண்டி தினத்தின் ஒரு பகுதியாக மிதிவண்டி பேரணிகள் மற்றும் ஃபிட் இந்தியா வலுவூட்டல் பாராட்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது. சைக்கிள் பேரணியை ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை மைய துணை காவல் கண்காணிப்பாளர் திரு ஆனந்த் ஜா கொடியசைத்து துவக்கி வைத்தார். சைக்கிள் ஓட்டுவதால் ஏற்படும் நன்மைகளை எடுத்துரைத்தார். பாரத பிரதமரின் ஃபிட் இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்தி வளமான இந்தியா என்ற நோக்கத்தில் வளமுடன் வாழ வேண்டும் என்பதே இந்த பேரணியின் நோக்கமாகும். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு அதிக விலை பெறுவதை அரசு உறுதி செய்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில மாம்பழங்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை அடையும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முன்னெடுத்து செல்வதாக குறிப்பிட்டார். மகளிருக்கான புதிய வாய்ப்புகள் மற்றும் அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்து நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி அதிகரிக்கப்பட்டு வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச அளவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளை விட பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு இந்தியாவில் குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் பதிவுத்துறையில் இணைய வழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள் சிரமமின்றி ஆவணப்பதிவு நடைமுறைகளை தாங்களே மேற்கொள்ளும் வகையில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் முதல் விற்பனை மனை, முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள், வங்கிக் கடன் ஆவணங்களை இணைய வழியில் பதிவு செய்து கொள்ளலாம் என அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள், கட்டுமான நிறுவனங்கள், ஆவண எழுத்தர்கள், வங்கிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் இதனை பின்பற்ற வேண்டும் என்று இன்று வெளியான தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரோடு மாவட்டத்தில் சாய ஆலை கழிவுகளால் ஏற்படும் குடிநீர் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை சரி செய்யும் நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். காளிங்கராயன் வாய்க்கால் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்புனரமைப்பு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குவது குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். 50% பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் 16 வாய்க்காலில் நீர் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்படும் என்றார். தமிழகத்தில் தனியார் பள்ளி கட்டணம் கண்காணிக்கப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாவட்டத்தில் கல்வி, மருத்துவம், தொழில்துறை வளர்ச்சிக்கான திட்டங்கள் படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்றார். மாநிலத்தின் அனைத்து இடங்களிலும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தாவேக ஆட்சி எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழலாம் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் கருத்துக்கு பதிலளித்த அமைச்சர், மக்களின் நம்பிக்கையுடன் அமைந்துள்ளதால் இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நாமக்கல் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் மாநில வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் இன்று காலை ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க அறிவுறுத்திய அவர், மருத்துவமனையை சுகாதாரமாக வைத்துக் கொள்ள உத்தரவிட்டார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மறுகூட்டல் மறுமதிப்பீடு செய்வதற்கான கால அவகாசத்தை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இன்று வரை நீட்டித்துள்ளது. முன்னதாக நேற்றுடன் இதற்கான அவகாசம் முடிவடைந்த நிலையில் பெற்றோர் மற்றும் மாணாக்கரின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக சாமந்திப்பூ உற்பத்தி அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி

0: அமைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, சூளகிரி, ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2000 ஏக்கர் நிலப்பரப்புகளில் சாமந்தி பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த வாரங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததன் காரணமாக நடப்பு பருவத்தில் சாமந்தி பூக்கள் விளைச்சல் அதிகரித்து ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வரை லாபம் கிடைத்து வருகிறது. 2 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்து பெங்களூரு, சென்னை, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: போதைப்பொருள் புழக்கத்தை குறைத்து மகளிர் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்று இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார்.
2: திருநெல்வேலி சரகத்திற்கு உட்பட்ட 4 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் இணைந்து ஆலோசித்ததில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படாத வகையில் ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்துவது என்பது எங்களுடைய முதல் நோக்கமாகும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தீவிர கண்காணிப்பினை மேற்கொண்டு போதைப் பொருள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சாலை விபத்துகளை தடுத்து விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்புகளை மேற்கொண்டு ஒரு நல்ல சூழலை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்யவிருக்கின்றோம்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பான சேவையாற்றியவர்கள் சமூக சேவை விருது பெற வரும் 25ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி தெரிவித்துள்ளார். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவையாற்றிய தனிநபர் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் விருது பெற வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். தஞ்சையில் பிரசித்தி பெற்ற 18 வைணவ ஆலய நவநீத அலங்கார திருவீதி உலா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்காசி, திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பொலிப்பள்ளி இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்த இணை சீன ஜப்பான் இணையை 6-3, 6-2 என்ற நேர்சிற்களில் வென்றது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன்னுக்கு டிக்ளேர் செய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான, சுகாதாரமான உணவு வழங்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். பதிவுத்துறையில் இணைய வழி ஆவண பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஈரோட்டில் சாய ஆலை கழிவு பிரச்சினைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சரி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி உறுதியளித்துள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பொலிப்பள்ளி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நீங்கள் கேட்டு வசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 1:55. இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான மழையின் அளவு திருவள்ளூர் ஊத்துக்கோட்டையில் 5 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி 4 முக்கு, கோயம்புத்தூர் சோலையார், கன்னியாகுமரி முள்ளங்கினா விலை, சென்னை கத்திவாக்கம், நீலகிரி அவலாஞ்சி, கோயம்புத்தூர் சின்னக்கல்லார், திருநெல்வேலி ஊத்து, கன்னியாகுமரி நெய்யூர் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டரும், சென்னை விம்கோ நகர், திருநெல்வேலி கொடுமுடியாறு அணை, சென்னை மணலி நியூ டவுன், திருவெற்றியூர், ஈரோடு குண்டேரிப்பள்ளம், சென்னை எண்ணூர், கன்னியாகுமரி இரணியல், திருநெல்வேலி காக்காச்சி, கன்னியாகுமரி திருப்பதி சாரம், நாகர்கோவில், திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி, கோயம்புத்தூர் உபாசி, நீலகிரி வின்சென்ட் வொர்த் எஸ்டேட், கன்னியாகுமரி குருந்தன்கோடு ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டரும், சென்னை மணலி நியூ டவுன், கோயம்புத்தூர் சின்கோனா, தேனி பெரியாறு, திருநெல்வேலி மாஞ்சோலை, கோயம்புத்தூர் வால்பாறை, கன்னியாகுமரி மாம்பலத்துறையாறு, கன்னியாகுமரி நாகர்கோவில், கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம், நீலகிரி தேவாலா, கன்னியாகுமரி அணைக்கிடங்கு, நீலகிரி பார்வூட், கன்னியாகுமரி சிற்றாறு, கொலச்சல், பாலமோர், நீலகிரி மேல்பவானி, செருமுள்ளி, நடுவட்டம், கன்னியாகுமரி தக்கலை, சென்னை மணலி, கன்னியாகுமரி அடையாமடை, மயிலாடி, நீலகிரி தாலுகா அலுவலகம் பந்தலூர், உட்பிரையர் எஸ்டேட், தேனி தேக்கடி ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டரும்

0: மலையளவு பதிவாகியுள்ளது. அடுத்ததாக வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னை விமான நிலையத்தில் 41.4 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியான கன்னியாகுமரி மற்றும் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.6 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான கொடைக்கானலில் 12.7 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை அளவு பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அடுத்து மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்து வங்கக்கடல் பகுதிகள். அந்தமான் கடல் பகுதிகள், மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்து அரபிக்கடல் பகுதிகளில், கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நேர்கள் இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: தண்ணி ஊத்துவா, மரத்தை வச்சவ மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
2: மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர்,
1: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட் பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம், ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

0: புதன் பிற்பகல் 2 மணி.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
4: என்ன செண்பகம், அடிக்கிற வெயில எங்க அலைஞ்சிட்டு இருக்கிற?
5: யார் அது? கயலா?
4: என்ன அடையாளம் தெரியலையா?
5: வெயில்ல கண்ணெல்லாம் இருட்டா தெரியுது, அதான் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல.
4: சரி சரி, கொஞ்சம் இங்க வந்து உட்காந்துட்டு போ, இப்படியே போனா மயக்கம்தான் வரும்.
5: ஆ வாரே, அடிக்கிற வெயிலுக்கு அடுப்ப பத்த வைக்காமலேயே ஒலைய கொதிக்க வைக்கலாம் போல இருக்கு.
4: உண்மைதான், கொஞ்சம் இரு, மோர் கொண்டார.
5: சரி புள்ள,
4: இந்தா வாங்கிக்கோ.
5: அப்பாடா, இப்பதான் கண்ணு கொஞ்சம் தெளிவா தெரியுது.
4: அவ்வளவு தாகம் உனக்கு? ஆமா, எங்க போறேன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லல.
5: நான் மீன் கூட்ட வச்சிருக்கேன்ல.
4: ஆமா, அந்த கிழக்கால இருக்குதே அதுதானே?
5: ஆமா கயலு, அதுக்கு தீவனம் காலியாச்சு, அத வாங்கதான் சந்தைக்கு போயிட்டு இருக்கேன்.
4: அதுக்கு நிறைய செலவாகுமே.
5: என்ன பண்றது கயலு, தீவனம் போட்டாதானே மீன் நல்லா வளரும்.
4: அதுக்கு தீவனத்தை நீயே உற்பத்தி பண்ண என்ன, இந்த உயிர் உணவு மாதிரி.
5: உயிர் உணவா? அது எப்படி மீனுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்குமா?
4: எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்த உயிர் உணவை பயன்படுத்திக்கிட்டு வராங்க, அவங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கான்.
5: அப்படியா சொல்ற? அப்ப நானும் முயற்சி பண்ணி பாக்குறேன்.
4: தாராளமா முயற்சி பண்ணு, செலவுகள் குறைஞ்சா நல்லது தானே.
5: சரி, இது பத்தின கூடுதல் விவரம் எதுவும் உனக்கு தெரிஞ்சா சொல்ல.

0: நானே சொல்றத விட அத பத்தி முழு விவரமும் தெரிஞ்சவங்க சொன்னாதானே சரியா இருக்கும்.
1: அப்படி யாரு விவரங்களை சொல்ல போறா?
0: கடல் மீன் வளர்ப்பில் உயிர் உணவுகளின் முக்கியத்துவம் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ரா தினேஷ் அவங்க சொல்றத கவனமா கேளு.
2: கடல் மீன் வளர்ப்பு மீன் வளர்ப்பியல் துறையில் ஒரு வளர்ந்து வரும் தொழிலாக இருக்கிறது. இவற்றுள் உயர் மதிப்புள்ள மீன்களான கொடுவா, செங்குனிப்பாறை, கடல் விரால் ஆகிய மீன்கள் அடங்கும். இவைகள் குஞ்சு பருப்பகத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு பின்பு பண்ணையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. குஞ்சு பருப்பகத்தில் இந்த குஞ்சு மீன்கள் வளர்ப்பதில் இவை மிக சவாலான ஒன்றாகும். அதற்கு உயிருணவுகள் இன்றியமையாததாக அமைகின்றன. இயற்கையில் மீன்கள் விலங்கு மிதவை உயிரிகளை உணவாக உண்கின்றனர். இந்த உயிர் இறைகள் நீரில் நீந்தும் போது மீன்களை ஈர்ப்பதன் மூலம் அவற்றின் உணவு உண்ணும் விகிதத்தை அதிகரிக்கின்றன. கடல் மீன் குஞ்சுகள் வளர்ப்பில் போதுமான மற்றும் பொருத்தமான உயிர் உணவு கிடைப்பது மிக முக்கியமான ஒன்றாகும். இதில் ரோட்டிஃபர், கோபிபோட் மற்றும் இளம் ஆர்டியா முக்கிய விலங்கு மிதவை உயிர் உணவுகளாகும். இவற்றின் உற்பத்திக்கு நுண்பாசிகள் அடிப்படையாக அமைவதால் உயிருணவு உற்பத்தி அவற்றில் நுண்பாசிகளின் வளர்ப்பு முதல் படியாகும். எல்லா உயிருணவுகளும் மீன்களுக்கு உயிருணவாக அமையாது. சில காரணிகள் கொண்டே உயிருணவுகள் தேர்வு செய்யப்படுகின்றன. இந்த உயிருணவுகள் மீன் குஞ்சுகளால் எளிதில் உணரப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். உயிருணவுகளின் அளவானது இளம் மீன் குஞ்சுகளின் வாயின் அளவை விட சிறியதாக இருக்க வேண்டும். உயிருணவில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக வளர்ச்சி மற்றும் பிழைப்புத்திறனை ஊக்குவிக்கும் அதிக அளவு நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் இருக்க வேண்டும். இளம் மீன் குஞ்சுகளால் செரிமானம் செய்யப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் இந்த உயிருணவுகளை எளிதில் உற்பத்தி செய்யப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த உயிருணவுகளில் தாவர மிதவை மற்றும் விலங்கு மிதவை அடங்கும். இவற்றில் முதலாவதாக நுண்பாசிகள் குறித்து பார்க்கலாம். நுண்பாசிகள் பொதுவாக 2 முதல் 20 மைக்ரோமீட்டர் அளவில் நீரின் மேலடுக்கு பகுதியில் மிதக்கும் ஒரு செல் தாவரமாகும். தற்போது 40-க்கும் மேற்பட்ட நுண்பாசி இனங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு உலகின் பல்வேறு பகுதிகளில் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் வளர்க்கப்படுகின்றன. நானோ குளோரோப்சிஸ் இனங்கள், குளோரல்லா இனங்கள், ஐசோக்ரைசிஸ் கால்பனா, டெட்ராசல்மிஸ் இனங்கள், பாவ்லோவா லூத்தரி, தலசியோசைரா சூடனானா, கீட்டோசரஸ் கிராசிலிஸ், கீட்டோசரஸ் கல்சிட்ரன்ஸ் மற்றும் ஸ்கெலிட்டோனினமா காஸ்டேட்டம் ஆகியன அதிகமாக வளர்க்கப்படும் நுண்பாசிகளாகும். மீன் வளர்ப்பியலில் நுண்பாசிகள் பல்வேறு உயிர் உணவு அதாவது ரோட்டிஃபர், ஆர்டிமியா மற்றும் கோபிபோடுகளுக்கு நேரடி தீவனமாக அமைகின்றன. இது தவிர கடல் மீன் குஞ்சு வளர்ப்பிற்கு பசுமை நீர் தொழில்நுட்பம் மூலம் பாசிகள் நேரடியாக வளர்ப்பு தொட்டிக்குள் விடப்படுகின்றன. இவை நீரின் தரம், இளம் குஞ்சுகளின் ஊட்டச்சத்து மற்றும் நுண்ணுயிர் கட்டுப்பாடு ஆகியவற்றை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எல்லா பாசிகளும் மீன் குஞ்சுகளின் வளர்ச்சி மற்றும் பிழைப்பு திறனுக்கு உதவுவதில்லை. அதிக அளவு பெருக்கமடையும் திறன், செல் அளவு, செரிமானத்தன்மை மற்றும் உணவு மதிப்பு ஆகியவற்றை பொறுத்து தகுந்த நுண்பாசிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. சாதாரண கட்டுப்படுத்தப்பட்ட சூழலிலிருந்து தனிப்பட்ட தொழில்நுட்பங்கள் வரை பல்வேறு தொழில்நுட்பங்கள் இந்த நுண்பாசிகளை அதிக அளவில் உற்பத்தி செய்ய உருவாக்கப்பட்டுள்ளன. இரண்டாவதாக ரோட்டிஃபர் குறித்து பார்க்கலாம். பல ஆண்டுகளுக்கு மேலாக கடல் மீன் குஞ்சுகள் வளர்ப்பில் இந்த ரோட்டிஃபர்கள் உயிர் உணவாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நிலையான மற்றும் நம்பகமான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கின்றன. பிராக்கியோனஸ் ரொட்டுண்டிஃபார்மிஸ் மற்றும் பிராக்கியோனஸ் பிளிகாட்டிலிஸ் ஆகியவை கடல் மீன் குஞ்சுகள் வளர்ப்பில் அதிகம் பயன்படுத்தப்படும் ரோட்டிஃபர் இனங்களாகும். இந்த ரோட்டிஃபர்கள் உயிர் மாத்திரைகளாக செயல்பட்டு மீன்களின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கின்றன. ரோட்டிஃபர் வளர்ப்பின் வெற்றித்தன்மையானது வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் ரோட்டிஃபர் இனம், ரோட்டிஃபர் வளர்ப்பு நிலை, நீர்த்தர மேலாண்மை மற்றும் வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை சார்ந்தது. வளர்ப்பு நிலை, உப்புத்தன்மை, உணவு வகை மற்றும் அதன் தரம் ஆகியவை ரோட்டிஃபர்களின் இனப்பெருக்கத்திறனை நிர்ணயிக்கின்றன. ரோட்டிஃபர்களை பொறுத்தவரை இதனுடைய பெரும் உற்பத்தியானது பாலிலா இனப்பெருக்கம் மூலம் சாத்தியமாக்கப்படுகிறது. ஏனெனில் பால்முறை இனப்பெருக்கம் ஆண் மற்றும் செயலற்ற முட்டைகளை உருவாக்குகின்றன. இந்த செயலற்ற முட்டைகளை பின்பதாக பொறித்து ரோட்டிஃபர்களை வளர்க்கலாம். தொட்டிகளில் தினசரி வழங்கப்பட வேண்டிய உணவின் அளவு ரோட்டிஃபரின் இனப்பெருக்க திறனை பொறுத்தே அமையும். 1 மில்லியன் ரோட்டிஃபர்களுக்கு 1 கிராம் ரொட்டி ஈஸ்ட் வழங்கப்படுகிறது. நுண்பாசிகளில் நானோ குளோரோப்சிஸ் இனம் ரோட்டிஃபர் வளர்ப்புக்கு ஏற்ற மிகச்சிறந்த உணவாக கண்டறியப்படுகிறது. அடுத்ததாக கோபிபோட். கோபிபோடுகள் கடல் மீன் குஞ்சுகளுக்கு ஒரு முக்கியமான இயற்கை உணவாகும். ரோட்டிஃபர்களை விட கோபிபோடுகளில் உள்ள நன்மை என்னவென்றால் இவை ஒரே இனத்திலும் மற்றும் மற்ற இனங்களிலும் பல்வேறு உடல் அளவுகளை கொண்டுள்ளன. ரோட்டிஃபருடைய அளவு 100 முதல் 300 மைக்ரோமீட்டர் அளவு இருக்கும். இந்த கோபிபோடுகளில் 60 மைக்ரோமீட்டரில் இருந்து 1 மில்லிமீட்டர் வரை

0: உடல் அளவு இருக்கும். ஆரம்ப நிலை கோப்பிப்பாடுகள் முதல் முறை உணவெடுக்கும் மிகச்சிறிய வாயுள்ள மீன் குஞ்சுகளுக்கு பயன்படுகின்றன. அவற்றின் வளைந்து வளைந்து போகும் இயக்கம் மீன் குஞ்சுகளை எளிதில் ஈர்க்கின்றன. கோப்பைப்போடுகளில் மிகுந்த நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் டோக்கோசா எக்ஸைனைக் அமிலம், ஐகோசா பென்டாயினைக் அமிலம், ஆக்சிஜனேற்ற தடுப்பான்கள், அஸ்டாசங்தின், வைட்டமின் சி, டி மற்றும் இ போன்ற ஊட்டச்சத்துகள் உள்ளன. புதியதாக பொறித்த கோப்பிப்போடுகள் கூட அதிக அளவு ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளவை. இயற்கையில் கோப்பிப்போடுகளின் டோக்கோசா எக்ஸாயினைக் அமிலத்தின் அளவு செறிவூட்டப்பட்ட ரோட்டிஃபர் ஆர்டிமியா அளவை விட 10 மடங்கு அதிகம். கோப்பிப்போடுகளின் பெரும் உற்பத்தியானது பொருத்தமான இனத்தை தேர்ந்தெடுத்தல், கோப்பிப்போடுகளின் அடர்த்தி, உணவுகள் மற்றும் அவற்றின் உணவின் தீவிரம் ஆகியவற்றை பொறுத்தது. கோப்பிப்போடுகளின் முட்டை உற்பத்தி, வளர்ச்சி மற்றும் பிழைப்புத்திறனை தீர்மானிக்கும் மற்றொரு முக்கிய அளவுருவாக நுண்பாசிகள் திகழ்கிறது. பெரும்பாலான பொறிப்பகங்களில் உயிர் உணவாக பயன்படுத்தப்படும் இனங்கள் கலனாய்டா, சைக்ளோபாய்டா மற்றும் ஹார்பாக்டிகாய்டா ஆகிய குடும்பங்களை சார்ந்தவை. அக்கார்ஷியா, கலானஸ், டிமோரா, பாரா கலானஸ், சூடோடயாப்டமஸ், சூடோகலானஸ், சென்ட்ரோபேகஸ், யூரிடிமோரா, யூட்டர்பினா, டிக்ரியோபஸ், டிஸ்பி, ஐத்தோனா மற்றும் அப்போசைக்ளோப்ஸ் ஆகியவை பொறிப்பகங்களில் அதிகமாக வளர்க்கப்படும் இனங்களாகும். அடுத்ததாக ஆர்டிமியா. கடல் மீன்களின் இளம் குஞ்சுகள் வளர்ப்பில் அதிகமாக விரும்பப்படும் மற்றும் பயன்படுத்தப்படும் உயிருணவு ஆர்டிமியாவாகும். இது 5 முதல் 200 PPT வரை உள்ள உப்புத்தன்மையை தாங்கக்கூடியது. ஆர்டிமியாக்களில் ஆர்டிமியா பிரான்சிஸ்கானா மற்றும் ஆர்டிமியா சலைனா என்ற இனங்கள் அதிகப்படியாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆர்டிமியா பயன்படுத்துவதன் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், செயலற்ற ஆர்டிமியா முட்டையிலிருந்து தேவைக்கேற்ப உடனடியாக ஆர்டிமியாக்களை உற்பத்தி செய்ய முடியும். வெப்பநிலை, உப்புத்தன்மை, ஆக்சிஜன் அளவு, அமிலக்காரத்தன்மை, முட்டைகளின் அடர்த்தி போன்ற காரணிகள் வெற்றிகரமான ஆர்டிமியா முட்டை பொறிப்பிற்கு வழிவகுக்கும். பெரும்பாலான கடல் மீன்களால் டோக்கோசா எக்ஸாயினைக் அமிலம், ஐகோசா பென்டாயினைக் அமிலம் மற்றும் அரக்கிடோனிக் அமிலம் ஆகியவற்றை சுரக்க இயலாது. எனவே இவை உயிருணவுகள் மூலமாகவே கொடுக்கப்படுகின்றன. குறிப்பாக ஆர்டிமியாக்களின் மூலம் செறிவூட்டி வழங்கப்படுகின்றன. இயற்கையில் உள்ள விலங்கு மிதவை உயிரிகளை காட்டிலும் ஆர்டிமியா குறைவான உணவு ஆதாரமாக இருந்தாலும் 24 மணி நேரத்திற்குள் உடனடியாக அதிக அளவில் உற்பத்தி செய்யும் திறன் மற்றும் எளிதில் ஊட்டச்சத்து செறிவூட்டல் ஆகிய பண்புகள் கடல் மீன் வளர்ப்பில் அதன் தொடர்ச்சியான பயன்பாட்டை உறுதி செய்கிறது. இந்த உயிர் உணவுகளை கொடுப்பதன் பலன் என்னவென்றால், மீன்களின் வளர்ச்சி விகிதம், பிழைப்புத்திறன், நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவற்றை இந்த உயிர் உணவுகள் மேம்படுத்துகின்றன. உயிர் உணவுகளை போதுமான அடர்த்தியில் வழங்காவிட்டாலும் மிகுந்த நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் போன்ற ஊட்டச்சத்து தேவைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டாலும் மீன் குஞ்சுகளில் பெருமளவு இறப்பு ஏற்படும். எனவே கடல் மீன் குஞ்சு வளர்ப்பு மிக சவாலான ஒன்று என்று தெளிவாகிறது. மற்றும் இளம் மீன் குஞ்சுகளின் பிழைப்புத்திறன் மற்றும் வளர்ச்சிக்கு சரியான உயிருணவு மேலாண்மை, உயிருணவு திட்டமிடல் மிக அவசியம் என்பது நிரூபணமாகிறது.
1: என்ன செண்பகம், கடல் மீன் வளர்ப்பில் உயிர் உணவுகளின் முக்கியத்துவம் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ரா தினேஷ் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா?
2: நல்லா புரிஞ்சுது கையிலு. இந்த தகவல்கள் எல்லாம் என்னோட எதிர்கால மீன் வளர்ப்புக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்.
1: இனியாவது செயற்கை உணவு மட்டும் போடாம உயிர் உணவுகளையும் சேர்த்து போடு, அப்பதான் மீன்கள் ஆரோக்கியமா வளரும்.
2: சரி கையிலு, இனிமே அப்படியே செஞ்சிடுறேன்.

வேளாண் திட்டங்கள். மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டம். மழையை சார்ந்த பகுதிகளில் வேளாண்மையை மேம்படுத்தும் நோக்கில் இந்தியத்தின் அடிப்படை நோக்கம் ஒரே பயிர் சாகுபடியை மட்டும் சார்ந்து இல்லாமல் பல்வேறு வேளாண்மை சார்ந்த தொழில்களை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதாகும். இதன் மூலம் பயிர் சாகுபடி, கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தோட்டக்கலை, கோழிப்பண்ணை, தேனி வளர்ப்பு போன்ற பல தொழில்கள் இணைந்து செயல்படுத்தப்படுகின்றன. இந்த முறை ஒருங்கிணைந்த பண்ணையம் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக, ஒரு விவசாயி தனது வயலில் நெல் சாகுபடி செய்வதுடன் பசு வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பையும் இணைத்து மேற்கொண்டால் ஒரு தொழிலில் இழப்பு ஏற்பட்டாலும் மற்ற தொழில்களின் மூலம் வருமானம் கிடைக்கும். இதன் மூலம் விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களில் நீர்வள பாதுகாப்பு மிக முக்கியமானதாகும். மழைநீர் சேகரிப்பு, பண்ணை குட்டைகள் அமைத்தல், சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நவீன நீர் மேலாண்மை முறைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. மழை சார்ந்த பகுதிகளில் நீர் பற்றாக்குறை அதிகமாக காணப்படுவதால்

மழை நீரை சேமித்து தேவைக்கேற்ப பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. இதற்காக அரசு நிதியுதவிகளை வழங்குகிறது. மேலும் மண் வளத்தை பாதுகாக்க உயிரி உரங்களின் பயன்பாடு ஊக்குவிக்கப்படுகிறது. இதனால் மண்ணின் வளம் அதிகரித்து நீண்ட காலத்திற்கு நிலையான விளைச்சல் கிடைக்கிறது. மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முக்கிய பங்களிப்பை வழங்கி வருகிறது. ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாடு மண்ணையும் நீரையும் மாசுபடுத்துகிறது. இதனை குறைக்கும் நோக்கில் இயற்கை வேளாண்மை மற்றும் நிலைத்த வேளாண்மை முறைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. மரக்கன்றுகள் நடுதல், பசுமை வளம் பாதுகாத்தல் மற்றும் உயிரியல் சமநிலையை பேணுதல் போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் மூலம் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைத்து விவசாயத்தை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கும் சூழல் உருவாகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சிறு மற்றும் குறைந்த நிலம் கொண்ட விவசாயிகளுக்கு அதிக நன்மை கிடைக்கிறது. பல தொழில்களை ஒருங்கிணைந்து மேற்கொள்ளும் வாய்ப்பை வழங்குவதனால் அவர்களுக்கு வருமானம் ஆண்டு முழுவதும் கிடைக்கிறது. பெண்கள் சுய உதவி குழுக்கள் மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கும் இந்த திட்டம் வேலைவாய்ப்பை உருவாக்குகிறது. குறிப்பாக கோழிப்பண்ணை, ஆடு வளர்ப்பு, காய்கறி சாகுபடி போன்ற துணை தொழில்கள் மூலம் கூடுதல் வருமானம் பெற முடிகிறது. இதனால் கிராமப்புற பொருளாதாரம் வலுப்பெறுகிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக அரசு பல்வேறு பயிற்சிகளையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் வழங்குகிறது. விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள், நீர் மேலாண்மை முறைகள் மற்றும் இயற்கை வேளாண்மை தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. வேளாண் அறிவியல் மையங்கள், மாநில வேளாண்மை துறைகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இணைந்து இந்த பணிகளை மேற்கொள்கின்றன. மேலும் தரமான விதைகள், கால்நடை இனங்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் விவசாயிகள் நவீன வேளாண்மை முறைகளை எளிதில் அணுக முடிகிறது.

0: இன்ஜினியரிங் முடிச்சிட்டு
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
6: இது உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் ஒரு பட பாடல் நிகழ்ச்சி.

2015 வெளிவந்த திரைப்படம் இது. அஜித் குமார் அவர்களோட நடிப்புல கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்துல வெளியாகி வரும் பரபரப்பை பெற்ற என்னை அறிந்தால் திரைப்படம். ஒரு அழகான மழைக்காலத்தில் இந்த பாட்டுக்கிட்ட கேட்டு ரசிக்கும் போது அவ்வளவு சுகமா இருக்குங்க. அப்படி ஒரு பாடல் தான் என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். மழை வரப்போகுதே. ஆமாங்க, இந்த பாடலை கேட்கும் போது அந்த மலையை அப்படியே ரசிச்சுக்கிட்டே அந்த பாடலை கேட்கலாம். இதோ கேளுங்க.

0: அடுத்ததாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம் பணிகள் தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஆகும்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். ஒரு பட பாடல் நிகழ்ச்சி இன்று என்னை அறிந்தால் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். என்னை அறிந்தால் திரைப்படத்தில் அஜித்க்கு இணையா வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த அருண் விஜயோட நடிப்பும் பெருசா பேசப்பட்டுச்சுங்க. அருண் விஜயோட நடிப்புல சினிமா வாழ்க்கையில அவளுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாவே இந்த திரைப்படம் அமைந்தது. அதுலயும் இந்த ஒரு பாடல்ல அவங்க ரெண்டு பேரும் ஆடிட்டு இருக்க டான்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளையே ஆட வச்சிரும். என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து அத்தாறு அத்தாறு இந்த பாடல் கேட்டு ரசித்துக்கொண்ட இணைந்திரங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: டைம் நாளாச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டி வந்துருங்களேன்.
1: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
2: சபா, என்ன வெயிலு என்ன வெயிலு. மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியே போட்டு விடுங்கப்பா.
1: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
0: இப்பதான வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசியே போடு, ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு, கொஞ்ச நேரம் உட்காரு.
2: என்னம்மா, நீ போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
0: கோவப்படாதுமா, இந்த இந்த மோர குடி.
2: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
0: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குழு குழுன்னு இருக்கலாம்.
3: வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே.
4: இசையாளர்கள் இதயங்களை இதமாக்கி கொண்டிருக்கிறது. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு படல் பாடல் நிகழ்ச்சி. என்னை அறிந்தால் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கதையா இருந்தாலும் தந்தை மகளுக்கிடையேயான பாச பிணைப்பை ரொம்ப ஆழமாகவும் அழகாகவும் காட்டியிருப்பாங்க. நிகழ்ச்சியில் வலிக்கக்கூடிய அடுத்த பாடல், உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஆமாங்க, உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு நம்ம அப்பா அம்மா சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதையே ஒரு பாடலா கேட்கும் போது இன்னும் அற்புதமா இருக்கும்ல. தாமரை வரிகள்ல பென்னி தயாள் மகத்தி குரலில் இதோ அந்த பாடல். கேட்டு ரசித்துக்கொண்டே இணைந்திருங்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

ஒருபட பாடல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இன்று என்னை அறிந்தால் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக என்னை அறிந்தால் என தொடங்கும் பாடல் தாமரை பாடல் வரிகள்ல தேவன் ஏகாம்பரம், மார்க் தாமஸ் அபிஷேக் ஆகியோர் குரல் வண்ணத்துல, ஹாரிஸ் ஜெராஸ் இசையில.

0: 102.5
1: 102.5
2: 102.5
3: 102.5
4: 102.5
5: நேர்களே, நிறைவு பெறுகிறது இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்று 2015 வெளிவந்த கௌதம் மேனன் இயக்கத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில அஜித்குமார் அனுஷ்கா த்ரிஷா நடிப்பில் வெளிவந்த என்னை அறிந்தால் என்ற திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை தான் கேட்டிருந்தோம். நன்றி நேர்களே.

இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 3:01, கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.

கட் சிவில் கலக்கல் பாடல்கள். நைன்டிஸ்லேருந்து டூ கே கிட்ஸ் வரைக்கும் எல்லாரோட ஹார்ட்டையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு மரண மாஸ் நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம் நம்ம கட் செவில் கலக்கல் பாடல்கள். ஏன்னா இங்கே எல்லா விதமான வெரைட்டிஸும் இருக்கும், குறிப்பாக நேயர்களோட விருப்பத்தில். டென்ஷனாக இருந்தால் ஒரு பாட்டு, சந்தோஷமாக இருந்தால் ஒரு பாட்டு, காதல் வந்தால் ஒரு பாட்டு, கடுப்பு வந்தால் அதுக்கும் ஒரு பாட்டு. பாட்டு இல்லாத வாழ்க்கை பீட் இல்லாத பாட்டு மாதிரி. அதான் இன்னைக்கு நாங்கள் உங்கள் கவலையை மறக்கடிக்க, உங்கள் எனர்ஜியை ஏற்றுவிட கொண்டு வந்திருக்கோம் இது கட்ஸ் வீல் கலக்கல் பாடல்கள். எங்கள் மெலடியும் இருக்கும், மாசும் இருக்கும், குத்தும் இருக்கும், குதூகலமும் இருக்கும், எல்லா விதமான கலக்கலும் சேர்ந்தது தான் நம்ம கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் உரை, நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் எண்ணான 0434242443 என்ற எண்ணிற்கு தட்டு செஞ்சு அனுப்புங்க. உங்கள் விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
5: அடுத்ததாக பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை இருக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22 ஆகும். மேலும் விவரங்களுக்கு https://ssc.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம்.
6: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.

நேரம் 3:14. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்திருக்கும் கட் செவில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சேலம்ல.

நேரம் 3:14. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்திருக்கோம். கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம்லேருந்து நந்தினி கௌரி இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் வெற்றி விழா என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ அவர்களுக்காக அந்த இனிய பாடல்.

0: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
3: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
6: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
9: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
10: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
11: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
12: RKG உலகம் விரும்பும் சுவை,
13: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
14: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
13: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
15: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
16: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
17: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
18: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
19: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
15: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் TK சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.

நேரம் 3:23 கேட்டு ரசித்திருக்கோம். இது கட் சிவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க எம் ஒடப்பட்டியிலிருந்து ஐஸ்வர்யா முருகன். இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் ரோமியோ என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவர்களுக்காக அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன் கோ.
2: சரி சரி,
3: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500509984.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.

0: sunflower oil.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
1: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேரம் 1:32, உங்கள் காதோடு கானம் பாடிக்கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட் செவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியோட அடுத்த பாட்டு ஒரு சூப்பரான பாட்டுங்க. வீட்டுக்கு வீடு கண்டிப்பாக இது இருக்கும் அப்படின்னே சொல்லுவோம். அந்த பழமொழியோட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாட்டு. யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா நகர்லேருந்து தமிழ் செல்வி கேட்டிருக்காங்க. கிழக்கு வாசல் என்ற திரைப்படத்திலிருந்து இது அவர்களுக்காக அந்த இனிய பாடல்.
6: தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தரிகிடத்தர

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி.

0: பானிபுரி, பொம்மடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
3: மேச்சேரி தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
4: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: டெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
5: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி. பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
5: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
6: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
7: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
8: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
9: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2 +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: நேரம் 3:42 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது கட்சவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தர்மபுரியில இருந்து புவனா இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் சேனாதிபதி என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ அவர்களுக்காக அந்த இனிய பாடல்.
1: மூணு முழம் மல்லியப்பு என்ன முட்டை கண்ணால் பாகுதடி, முட்டக்கண்ணு மல்லியப்பு என்ன முட்டை சொல்லி கேக்குதடி.

0: பார்க்குதடி முட்டை கண்ணு மல்லியப்போ என்ன முட்டு சொல்லி கேக்குதடி.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9966552399.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியம்

0: பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட்கேஸ்க்கு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
3: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
2: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: நேரம் 3:49 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க பெண்ணாகரத்துல இருந்து அபி. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் சொக்கத்தங்கம் என்ற திரைப்படத்தில் இருந்து. இது அவர்களுக்காக அந்த இனிய பாடல்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்,
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
8: சரியான சாய்ஸ். ஏனா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மென்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிபரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
10: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
11: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.

0: விவசாயிகளின் ஊற்ற தோழனாய். மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய். நம்பிக்கை நட்சத்திரமாய். மருத்துவ ஆலோசகராய்.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்.
2: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம். நேர்களே, நிறைவு பெறுகிறது இன்றைய கட்சவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் நாடகம் சென்னை அஞ்சலாக.

0: மே விநாயகா, ஓம் சக்தி அம்மாவே, போர்த்தி போர்த்தி. திருச்செந்தூர் வேலவா ஞான பண்டிதா, திருப்பதி ஏழுமலையானே, எல்லாரும் எனக்கு மட்டும் நல்ல லாபத்தை கொடுக்கணும். இன்னைக்கு பூரா நல்லதே நடக்கணும்.
1: கற்பூரத்தட்டோடு ஐயா நிற்கிறாரே.
2: நலகாலம் பிறக்குது. இந்த வீட்டு எதமா கொடவல்லல்.
0: என்னது கொடவல்லல? நான் கோயிலுக்கு கூட கொடை கொடுக்க மாட்டேன். இவன் என்னடானா வள்ளல் வாழக்காங்கிறான். டே குடுகுடுப்புக்காரா, இன்னும் மேல சொல்லுடா.
1: இந்த ஐயா நல்ல மூடுல இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காச கறந்துட வேண்டியதுதான்.
0: பாக்கி வச்சிருக்கா இல்லையா? என்ன எதை சொல்லிட்டே இருறா?
2: இந்த வீட்டு ஐயா மகராச மகராச தர்மபுரபு தர்மபுரபு.
0: என்ன பத்தி தெரியாம ரயில் ஓடுறான். தர்மமே பண்ணாதவனை போய் தர்ம பிரபுங்கிறான்.
2: வலது கையால கொடுக்கறத இடது கைக்கு தெரியாம கொடுப்பாரு. கொடுத்தத திருப்பி கேட்க மாட்டாரு.
0: திருப்பி கேட்க மாட்டானா? வட்டி பணத்துல ஒரு ரூபா குறைஞ்சாலும் ஒரு வாரத்துக்கு கண்ணா பின்னான்னு திட்டு உண்டா? போய் திருப்பி கேட்க மாட்டேன் இவன் சொல்றான்.
2: ஐயா தாராள பிரபு, காலையில தர்மம் கொடுங்க சாமி, உங்க செல்வம் செழிக்கும் சாமி.
0: தர்மம் தானே கொடுக்கறேன்.
2: இருக்காருல, அவரு வீட்டுல போட்ட 10 ரூபா, நம்ம ஊரு கவுன்சிலர் வீட்டுல கொடுத்த 100 ரூபா, அது கூட 2 படி அரிசிங்க கொடுத்தாங்க ஐயா.

0: டே குடுகுடுப்புக்காரா, காலையிலேயே உனக்கு ரெண்டு வீட்டுல 110 ரூபாய், ரெண்டு படி அரிசி வேற, நல்ல வருமானம்டா உனக்கு. நானும் உனக்கு 2 ரூபாய் தானம் போடுறேன்டா.
1: என்னது 2 ரூபாவா? சரி பரவாயில்ல தர்ம பிரபு, அந்த தானத்தையாவது கொடுங்க தாராள பிரபு.
0: ஆமா ஆமா தாராள பிரபு தான், உங்ககிட்ட இருக்கிற பணம் 2 படி அரிசிய குடுத்துட்டு போயிட்டு 1 வாரம் கழிச்சு வா, நான் உனக்கு 2 ரூபாய் தரேன்.
1: என்னது அடுத்த வாரம் வரவா? 10 நிமிஷம் என் நேரத்தை வீணாடிச்சிட்டிய. இப்ப நல்லா தெரியுதியா, நீ தாயா இந்த ஊர்லயே கடைஞ்செடுத்த மகா கஞ்சன். நீ வெளியில வா, சொல்றேன் என் மாட்டை விட்டு உன்ன முட்டை சொல்றேன் பாரு. வந்துட்டான் காலையிலேயே சாவுகிறாக்கி.
0: பாடாடே பாடா, நான் கஞ்சனா இருக்கிறதுனால தான்டா இந்த ஊர்ல நான் பெரிய பணக்காரனா இருக்கேன்.
2: புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனி மழை பொழிகிறது.
0: அடா மவனே பாண்டியா, என்னடா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு, அட கலர் கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு எங்கடா கிளம்பிட்ட?
3: அப்பா நீ உன் வட்டி வருமானத்தை மட்டும்தான் பாக்குற, எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க மாட்டேங்கிறிய.
0: டே மவனே, நானும் நல்ல பொண்ணா வசதியான பொண்ணா தேடிக்கிட்டு தாண்டா இருக்கேன். சீக்கிரம் பார்த்து முடிச்சிடறேன்டா, கவலைப்படாத.
3: போப்பா இனிமே எனக்கு நானே ஒரு பொண்ணை தேடிக்க போறேன், அதுக்குத்தான் கண்ணாடி கையில வாச்சி எல்லாம், நான் வரேன்.

0: ஐயா, பெரிய வீட்டு ஐயா.
1: ஐயா நல்ல முத்து, என்ன காலம் காட்டியும் எங்க வீட்டுக்கு வந்திருக்க, என்ன சமாச்சாரம்?
0: ஐயா நிலத்துல வித விதைச்ச.
1: யோ, நிலத்துல தான் விதை விதைக்க முடியும், வீட்டு மொட்டை மாடிலேயே விதை விதைக்க முடியும்?
0: எப்பவும் ஐயாவுக்கு கிண்டல் தான் ஐயா. விதைச்ச நெல் முளைச்சி நாத்தாகி நடவுக்கு நிக்குது. ஒரு 50,000 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா அறுவடை முடிச்சிட்டு கொடுத்துருவேன். பெரிய மனசு பண்ணுங்க ஐயா.
1: இப்பார் நல்ல முத்து, நீ நாணயமான மனுஷன்தான், வாங்கின கடனை கரெக்டா கொடுப்பதான் நான் நம்புறேன். ஆனா போன சம்பா போகத்துக்கு வாங்கின 30,000 ரூபாய் வட்டி எல்லாம் குட்டி போட்டு இன்னைக்கு 50,000 நிமிந்து நிக்குதுப்பா. அதுக்கு அடமானமா நீ 2 ஏக்கர் நிலத்து பத்திரத்தை கொடுத்திருக்க. அதோட 3 வருஷத்துக்குள்ள கொடுக்க முடியலன்னா உன் நிலத்தை நான் ராந்தா மாதிரி கரையம் பண்ணிக்கலாம்னு வேற எழுதி கொடுத்திருக்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா?
0: ஐயா எல்லாம் ஞாபகம் இருக்குங்க. போன வருஷம் மழை பெய்யாம போனதால எல்லா பயிரும் தண்ணி இல்லாம கருகி சாவியா போச்சு ஐயா. மாடு மேஞ்சதுதான் மிச்சம், அதனாலதான் கடனை திருப்பி கட்ட முடியல. ஏதோ இந்த வருஷம் இப்பவே கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த வானத்து பகவான வேண்டித்தான் பயிரை நடவு செய்ய போறோம். எல்லாரும் பூமி தாயை நம்பித்தான் வாழறோம். இந்த வருஷம் கண்டிப்பா கட்டிடுவங்க. 50,000 கொடுங்க ஐயா.
1: அது சரி நல்ல முத்து, இந்த முறை வாங்குற கடனுக்கு எதை அடமானமா வைக்க போற? இன்னும் உங்ககிட்ட மிஞ்சி இருக்கிறது 3 ஏக்கர் நஞ்ச நிலம் தான். வேணா அந்த நிலத்து பத்திரத்தை எடுத்துட்டு வா, நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்கறேன்.
0: ஐயா உங்களுக்கு தெரியாதுங்களா
1: என்ன,
0: அந்த 3 ஏக்கர் நிலத்து பத்திரத்தை வச்சுதான் பேங்க்ல 1,00,000 ரூபாய் ஏற்கனவே கடன் வாங்கின. விளைச்சல் வீணா

0: இருக்கிறதால அந்த தொகையை கட்ட முடியலதா. சிறு விவசாயிங்க வாங்கி இருக்கிற கடனை தள்ளுபடி செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு முடிவு பண்ணி எங்க விவசாயிங்க கடனை தள்ளுபடி செய்வாங்க ஐயா. அதுக்கப்புறம் பத்திரத்தை வாங்கி வந்து உங்க கடனுக்கு கொடுக்கற என்ன நம்புங்க ஐயா.
1: நல்ல முத்து, நீ சொல்றது சரிதான். அரசாங்கம் கடன் தள்ளுபடி செஞ்சா பத்திரம் கொடுப்பீங்க தான். அது வரைக்கும் என்ன என்ன பண்ண சொல்ற? பணத்தை கொடுத்துட்டு தினமும் பேப்பரை பார்த்துட்டு நிக்க சொல்றிய?
0: ஐயா நம்புங்க ஐயா, நான் எப்படியும் கொடுத்துருவேன். பணம் கொடுங்க ஐயா, நாத்த புடுங்கி கட்டு கட்டி சேத்துல போட்டிருக்க, பெரிய மனசு பண்ணுங்க ஐயா.
1: நல்ல முத்து, உங்ககிட்ட அடகு வைக்க நில பத்திரம் இப்ப எதுவுமே இல்ல. அதனால சரி, நான் உனக்கு 50,000 கொடுக்கறேன். ஆனா அதுக்கு வட்டியா 110 ரூபாய் கொடுக்கணும். சரியா? இந்த பாருப்பா, உங்ககிட்ட தான் குறைச்சலா வட்டி கேக்குறேன். 10 வட்டி. நீ எல்லாத்தையும் தவறாம கொடுத்துடணும். என்ன புரிஞ்சுதா?
0: ஐயா கொஞ்சம் வட்டி அதிகம்தான். பரவாயில்லைங்க ஐயா, கொடுங்க. நான் சரியா வட்டியை கொடுக்கறேன். அறுவடை முடிஞ்சதும் அசலையும் கொடுத்துடுறேன் ஐயா.
1: அது மனசுல இருந்தா சரிதான். கொஞ்சம் இரு, வரேன். இந்தா இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, வாங்கிட்டு போ. வட்டிய சரியா கொடுத்துடணும். நலமுத்து, ஞாபகம் இருக்கா?
0: சரிங்க ஐயா, நான் கரெக்டா கொடுத்துடுறேன். நான் வரேன் ஐயா.
1: சந்தோஷமா போயிட்டு வாப்பா, சந்தோஷமா போயிட்டு வா.
2: அப்பாட, மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். சரி உள்ள போவோம். மாமா, மாமா, என்ன சத்தத்தே காணோம்? ஓ மாமா,
3: வாங்க மாமா. அப்பா வயக்காட்டுக்கு போயிருக்காரு.
2: கோகிலா, மாமா வயக்காட்டுக்கு போயிருக்காரா? எப்பமா போனாரு?
3: கருக்கல் நேரத்திலேயே அப்பா ஏர் மாட்டை ஓட்டிக்கின்னு வயலுக்கு போயிட்டாங்க மாமா.
2: ஓஹோ,
3: நான் இப்ப அப்பாவுக்கு தான் சாப்பாடு கொண்டு போக போறேன்.
2: அப்படியா கோகிலா? என்னமா நீ, நான் வந்திருக்கிறேன், மாமாவை தனியா விட்டுட்டு போறேன்றியம்மா.
3: மாமா அப்பா பசி தாங்க மாட்டாரு, அதான் நேரத்துக்கு சாப்பாடு எடுத்து போய் கொடுக்கணும்.
2: கோகிலா, என்ன நீ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற? தாய் மாமான்ற ஒரு மரியாதை இல்லாம போச்சுமா?
3: மாமா நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா?
2: கோகிலா, சீக்கிரம் நம்ம கல்யாண சாப்பாட ஊருக்கே போடத்தான் மாமா கிட்ட பேசலாம்னு வந்தேன்.
3: மாமா என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியல.
2: என்னம்மா, என் அக்கா பொண்ணு கோகிலா, நீ பெரிய படிப்பெல்லாம் படிச்சு போட்டா, ஆனா சின்ன விஷயம் அத புரியலன்னு சொல்றியம்மா.
3: என்ன மாமா சொல்றீங்க, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க மாமா.
2: இதுவும் சரியான பதில் தான். மூக்கணாங்கயத்தை போட போனன்றத பட்டுன்னு சொல்லாம இப்படி இழுத்தா, படிச்சவளா இருந்தாலும் பட்டுன்னு புரியாம முழிக்கிறாள்ல.
3: மாமா என்ன சொல்றீங்க, என்ன மூக்கணாங்கயன்றீங்க?
2: கோகிலா, நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் முற மாமா இல்லையா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க உங்க அப்பா கிட்ட பேசதான் வந்த.
3: என்ன மாமா என்ன சொல்றீங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணமா? மாமா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்ல.
2: ஏன் இப்ப என்னமா, உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சுமா? இந்நேரம் என் அக்கா, அதாவது உங்க அம்மா இருந்திருந்தா ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை எப்பவோ முடிச்சிருப்பாங்க.
3: மாமா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்.
2: ஏன், என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ற? எனக்கு என்னவா?
3: மாமா நான் பெரிய வீட்டு பையன், பாண்டியனை காதலிக்கிறேன். அவரும் என்ன மனசார விரும்புறாரு.
2: நினைச்ச நீ நாடகம் ஒத்திக்கு போறன்னு போகும்போதே இப்படி ஏதாவது நடக்கும்னு அவனை காதல் பண்ற அளவுக்கு தெரிக்கேன். கோகிலா நீ எனக்கு வேணும், நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கும். நான் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன்.
3: சரி அப்பா கிட்ட பேசுங்க. நான் இப்ப வயக்காட்டுல இருக்கிற அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போறேன். மாமா வழியை விடுங்க, வெளியே போங்க மாமா, கதுவா சாத்தணும்.

0: ஹே கோகிலா, இந்த வேலுக்கிட்டே உன் படிச்ச திமிரை காட்டுறேன். நீ அந்த பாண்டியனை நீ எப்படி கட்டிக்க போறன்னு பாக்குறான்.
1: ஒரு நாடகம் போறதுக்குள்ள போதும்னு போது. சரி சரி, ஹீரோயினி வர நேரம், பேசாம இருங்கப்பா.
2: சார், டைரக்டர் சார், கோகிலவாணி வராங்களா சார்?
1: பாண்டியன், இன்னைக்கு எப்படி வசனம் பேசணும்ட்டு மாடுலேஷன் பார்க்க போறோம். அதான் நடிகை ரோல் பண்ற கோகிலாவையும் வர சொல்லிருக்கேன்.
2: அப்படியா சார், வரட்டும் வரட்டும்.
3: டேய், என்னடா இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல தெரியுது.
2: டேய், நீ சும்மாயிரா. டேய் ஆறுமுகம், அதோ பர்றா கோகிலவாணி வர்றாங்கடா.
3: ஆமா பாண்டியா, கோகிலா தான் வராங்க.
1: வரட்டும் வரட்டும்.
4: சார், டைரக்டர் சார், வணக்கம் சார்.
1: வணக்கம்மா கோகிலா, வாமா
4: சார். ரொம்ப

0: ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல தெரியுது.
1: நீ சும்மா டே ஆறுமுகம், அதோ பர்றா கோகிலவாணி வர்றாங்கடா.
0: ஆமா பாண்டியா, கோகிலா தான் வராங்க.
2: வரட்டும் வரட்டும்
3: சார். டைரக்டர் சார், வணக்கம் சார்.
2: வணக்கம்மா கோகிலா, வாமா.
3: சார் ரொம்ப லேட்டா வந்துட்டேனா சார்?
2: ஆமா கோகிலா, இன்னும் ரெண்டு பேர் வரணும் இல்லையா, அவங்களும் வரட்டும். ரிஹர்சல் ஆரம்பிச்சிருவோம், அது வரைக்கும் அவங்க அவங்க பாடத்தை படிங்க.
0: ஓகே சார்.
2: பாண்டியா ஆறுமுகம்,
4: டைரக்டர் சார்,
2: எல்லாரும் நல்லா பாடத்தை மனப்பாடம் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்.
0: என்ன கோகிலா, எப்படி இருக்கீங்க? நாடக படிவத்தெல்லாம் படிச்சிட்டீங்களா?
4: எங்க படிச்சேன், மண்டையில ஏறவே மாட்டேங்குது.
0: உன்னை யாரா கேட்டா? நான் கோகிலாவ கேட்டேன்.
3: சரி சரி, கோபால் சார் வர்ற வரைக்கும் நம்ம டயலாக் பாக்கலாமே.
4: ஓ பாக்கலாமே. ஆறுமுகம் நீ என்ன சொல்ற?
0: ஆமா ஆமா, நாம இப்பவே ரிஹர்சல் தொடங்கிடுவோம்.
3: ஏய் பாவி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? என்ன பார்த்ததும் தினமும் ஏன் பின்னாடியே சுத்துறியே? உனக்கு என்ன பெரிய அழகன்ற நினைப்பா? வந்துட்டான், எங்க பொண்ணுங்க கிடைப்பாங்கன்னு உன்னை சும்மா விட மாட்டேன்டா.
1: ஐயோ, நான் எதுவும் செய்யலைங்க, உங்க பின்னால நான் தப்பா நினைச்சு வரலைங்க. கோகிலவாணி, நான் அழகுன்னு எப்பங்க சொன்னேன்? எதுக்குங்க இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க? நான் பொண்ணு பார்க்கலான்னு சொன்னேன். இந்த ஆறுமுகம்தான் என்ன, பல பொண்ணுங்களை பாரு, யாராவது சைட் அடிப்பாங்கன்னு இவன் தான் சொன்னான்.
3: அப்போ உன் ஃப்ரெண்டு சொன்னா தப்பு பண்ணிடுவியா? பொண்ணுங்கனா உங்களை போல ஆளுங்களுக்கு இலக்காரமா? என்கிட்ட வந்து பவ்யமா நடக்கிற?
1: ஐயோ என்னங்க நீங்க இலக்காரம் அது இதுன்னு சொல்றீங்க? நான் எந்த பொண்ணையும் எதுவும் செய்யலீங்க, என்ன எதுக்கு கோபமா பேசி திட்டுறீங்க? நான் நல்லவங்க கோகிலவாணி, என்னை திட்டாதீங்க. டே ஆறுமுகம், என்னை திட்ட வேணாம் சொல்லுடா.
0: டே என்னடா, எதுக்கு பயப்படுற?
3: ஏங்க பாண்டியன், ஏன் உங்க முகம் எல்லாம் வெறுத்து போச்சு? எதுக்கு பதற்றமா இருக்கீங்க?
1: நீங்க தான் என்னை திட்டுறீங்களே.
3: பாண்டியன், நான் உங்களை திட்டலங்க, நான் பேசினது நாடகத்துல நான் உங்களை திட்டுற மாதிரி வசனம், அதத்தான் பேசினேன்.
1: அப்படியா? நான் உண்மையிலேயே திட்டுறீங்கன்னு பயந்துட்டேன்.
0: ஐயோ ஐயோ,
1: என்ன ஆறுமுகத்தை காணும்? நான் சீக்கிரமா ஆறுமுகம், என் காதலி கோகிலவாணிய இன்னைக்கு என்ன சந்திக்க வர நீ எனக்கு ஐடியா கொடுன்னு சொன்ன, இன்னும் காணும் அவன.
0: ஏய் பாண்டியா, என்னடா ரொம்ப லேட் ஆயிடுச்சா?
1: ஆறுமுகம், ரொம்ப லேட்டா வந்துட்டு லேட் ஆயிடுச்சான்னு கேக்குற? உனக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? இப்படி லேட்டா வரிய, மறந்துட்டியாடா?
0: ஆட ஆமாம் பாண்டியா, நான் சுத்தமா மறந்துட்டேன்டா. டிராமா ரிகர்சல் நடந்துச்சா, அதே ஞாபகமா இருந்துட்டேன், அதான் இத மறந்துட்டேன். சரி, உன் கோகிலா வந்துட்டு போயிட்டாங்களா?
1: ஏய் இன்னும் கோகிலவணி வரலடா, இனிமேதான் வருவா.
2: டேய் ஆறுமுகம், கோகிலவணி வந்தா நான் என்ன சொல்லி பேசணும்னு நீ தானே சொல்லித்தரேன்னு சொன்ன.
0: அதுக்கு என்ன, காதலி கிட்ட எப்படி வசனம் பேசணும்னு சொல்லிட்டா போச்சு.
1: டேய் ஆறுமுகம், சீக்கிரம் லவ் எப்படி சொல்றதுன்னு சொல்லுடா.
0: இதோ உடனே சொல்லித்தரேன். பாண்டியா, அன்பே, ஆறுயிரே, மானே, தேனே, ராகம் பாடும் குயிலேன்னு அடுக்கடுக்கா பேச வேண்டியதானே?
1: ஆறுமுகம், காதலிக்கிறதுக்கு நீ சொல்ற மாதிரி பேசினா போதுமாடா?
0: ஆமாண்டா, அவ்வளவுதான். பேசும்போது அப்பப்ப நீ மட்டும்தான் அழகி, ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு யாருமே இல்ல, நீதான் என் உலகம்னு பேசு.
1: ஓகே, அப்படியே பேசிடுற கோகிலவாணி. யாருமுகம், நீ மறவா போயிடலடா, நான் என் காதலிக்கிட்ட பேசிடுற.
3: ஐயோ சாரி சாரி பாண்டியன், அப்பா வயலுக்கு கிளம்பினாரு, அவர் அனுப்பிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு.
1: அப்படியா, சரி விடு. கோகிலவாணி, அன்பே, என்ன ஆறுயிரே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு.
3: என்ன பாண்டியன், என்ன ஏதோ மாதிரி பேசுறீங்க, என்ன?
1: ஐயோ கோகிலவாணி, எனக்கு கையும் ஆடுது காலும் தாவுது, குறுக்கு குறுக்கு நீ பேசினா நான் அப்புறம் மறந்துடுவேன்.

0: கோகிலவாணி, கோகிலவாணி, நான் உனக்காக வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா?
1: அப்படியா? சரி மேல பேசுங்க பாண்டியன்.
0: என்னது மேல பேசணுமா? சரி பேசிடுவோம் அன்பே, என் ஆருயிரே.
1: இதுதான் முன்னே சொல்லிட்டீங்களே.
0: கோகிலவாணி, நீ தானே மேல பேசுன்னு சொன்ன.
1: பாண்டியன், மேல பேசுன்னு சொன்னது அடுத்து தொடர்ந்து பேசுங்கன்னு அர்த்தம்.
0: ஓஹோ, அப்படியா? தொடருவோம். என் மானே தேனே, குயிலே மயிலே, நான் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். என்ன உனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா கோலமயிலே?
1: வாவ், சூப்பர் பாண்டியன், நீங்க ரொம்ப தான் தேறிட்டீங்க. காதல் வசனம் பேசி அசத்துறீங்க. ஐயோ, என் செல்ல பாண்டியன் நீங்க.
0: நான் நல்லா பேசி நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன். கோகிலவாணி, பதிலுக்கு நீ என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லவே இல்ல.
1: ஆமா, நான் உன்னை பிடிக்காமலா தனியா பேசலாம் வாங்கன்னு சொல்லுவேன்.
0: ஓஹோ, ஆமா, ஊருக்கு வெளியே தனியா பேசுவோம் வான்னு சொன்னது நீ தான். அத புரிஞ்சிக்காம இருக்கிற பாரு. அதுக்கு தான் கூட ஆறுமுகம் வேணும்னு சொல்றது.
1: என்னது ஆறுமுகமா? நம்ம சேவி ஆறுமுகத்துக்கு தெரியுமா?
0: இன்னாது தெரியுமாவா? அவன்தான் உன் கூட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தான். டேய் ஆறுமுகம், ஆறுமுகம், மரவுல ரொம்ப நேரம் நிக்காத, வாடா.
2: கோகிலா,
1: வாங்க சார், எங்க காதலுக்கு நீங்க தான் பாலமா?
2: கோகிலா, பாண்டியன் ரொம்ப நல்லவன், உங்க மேல உயிரியே வச்சிருக்கான்.
1: ஆறுமுகம், எனக்கும் பாண்டியன் ரொம்ப பிடிக்கும், அதான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்.
0: என்ன இருந்தாலும் படிச்சவங்க படிச்சவங்க தான். ஆறுமுகம், பாத்தியா அவங்க காதல எப்படி ஓ மூலமா எனக்கு சொல்லிட்டாங்க பாத்தியா? கோகிலவாணி, என் செல்ல கோகிலவாணி.
1: இதோ பாருங்க பாண்டியன், அது என்ன, என் பேரை தஞ்சாவூர் வரைக்கும் நீளமா இழுக்கிறீங்க. அழகா சுருக்கமா கோகிலான்னு சொல்லாம போங்க பாண்டியன். நீங்க
0: செல்லம் கோச்சிக்காத செல்லம், சுருக்கமா நம்ம கோக்கி கோக்கின்னு தான் கூப்பிடுவேன்.
1: அது அப்படி சொல்லணும். சூப்பர் பாண்டியன்.
3: ஐயா, நல்ல முத்தையா, என்னையா நீங்க எல்லா இடத்துலயும் தண்ணி வெள்ளக்காடா இருக்குது ஐயா. இந்த மாதிரி நேரத்துல என்னையா நீங்க இங்க வந்து படுத்திருக்கிறீங்க?
4: தம்பி கோபாலு, மனசே சரியில்லைப்பா. ஒவ்வொரு போகத்துக்கும் அஞ்சு வட்டி பத்து வட்டின்னு பணத்தை வாங்கி பயிர் செய்யறோம். வாங்குற பணத்துக்கு வட்டியும் கொடுக்க முடியாம அசலையும் கட்ட முடியாம என்ன மாதிரி விவசாயிங்க தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம்பா.
1: அப்பா, மழை பெஞ்சு எல்லா பயிர்களும் தண்ணீர்ல மூழ்கி போச்சுப்பா. நாங்க உங்களை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அப்பா, நீங்க தைரியமா இருங்கப்பா, வாங்கப்பா வீட்டுக்கு போவோம்.
4: இல்லம்மா கோகிலா, நான் வரலம்மா. ஆசாசியா நட்ட எல்லா பயிர்களும் தண்ணீர்ல மூழ்கி போச்சேம்மா. அத பார்க்கும் போது உயிரே போற மாதிரி இருக்குமா. அம்மாடி கோயிலா, எனக்கு விவசாயத்தை தவிர வேற எதுவுமே தெரியாதேப்பா. இப்போ நம்ம என்னம்மா செய்யறது? கடங்கார கழுத்துல துண்டு போட்டு குடியா வட்டி பணத்தை கேப்பானே, என்னம்மா பதில் சொல்றது? எப்படிமா பணத்தை கொடுக்க போறனே தெரியலையே.
1: அப்பா, மழை வெள்ளத்துல மூழ்கி போன பயிருக்கு எல்லாம் நஷ்டஈடு கொடுக்கறதா தாசில்தார் சொன்னார்ப்பா. அந்த பணம் வந்தா அதையே வட்டி பணத்துக்கு கொடுத்து அடைக்கலாம்ப்பா.
4: அப்படி கோகிலா, அவங்க எம்மாத்திரமா கொடுப்பாங்க?
3: நல்ல முத்தையா, தைரியமா இருங்க ஐயா. இந்த போகம் தண்ணீர்ல மூழ்கி போனாலும் அடுத்த போகத்துல எல்லாத்தையும் கொடுக்கலாம் ஐயா, அழாதீங்க ஐயா.
4: தம்பி கோபாலு, இந்த விவசாயிகளுக்கு எதுவுமே நிலையில்லப்பா. சம்பவம் நாத்து நட்டா பயிர் கதிர் வரும் நேரத்துல மழை வந்து வெள்ளக்காடாயிடும். மீறி கதிர் அறுவடைக்கு தயாரா நிற்கும் போது மழை வந்து எல்லா நெல்லையும் முளப்பு தட்ட

0: இந்த பழா போன வானம் மழை பெஞ்சா வெள்ளக்காடா பெய்யுது, இல்லனா மொத்தமா பூமி பாலம் பாலமா வெடிக்கிற மாதிரி வெயில் காயுது.
1: அப்பா எதுக்கும் ஒரு விடிவு பிறக்கும்பா, அடுத்த போகத்துல பயிர் எல்லாம் நல்ல விளைச்சல் கொடுக்கும்பா, நீங்க கவலைப்படாம இருங்கப்பா.
0: அம்மா கோயிலா, நில இல்லாத வாழ்க்கை தாமா இந்த விவசாயிங்க வாழ்க்கை.
2: ஐயா நீங்களே இப்படி மனசு உடைஞ்சு பேசினா பொம்பளை புள்ள கோகிலா, அந்த பொண்ணு மனசு உடைஞ்சு போயிடாதா?
0: முடியலையே தம்பி, எல்லாம் பாழா போயிடுச்சு. கொத்து குத்தா நெல்லு பயிர் அறுவடை செய்யற நேரத்துல இந்த பாழா போன வானம் புயல் அடிக்க ஆரம்பிச்சு எல்லாம் பாழா போயிடுச்சு.
1: அப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போவோம், அழாம வாங்கப்பா.
0: கோயிலா, இந்த பூமி தாயை நம்புற எல்லா விவசாயிகளுக்கும் தொடர்ந்து பெருத்த நஷ்டம் தானப்பா, நஷ்டம்தான்.
1: அப்பா மழை வர்ற மாதிரி இருக்கு, வாங்கப்பா வீட்டுக்கு போவோம்.
2: ஐயா கவலைப்படாதீங்க ஐயா, வாங்க ஐயா வீட்டுக்கு போவோம்.
0: போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போயிடுச்சு. அம்மா கோயிலா,
1: அழாம வாங்கப்பா.

0: பாண்டியா அது எப்படி பாட்டு? காத்து வாங்க போய் கவிதையை வாங்கிட்டு வந்தீங்களோ, அது வேற. அந்த கண்ணி என்னவானால்
1: கலர் கண்ணாடி
0: உன்னை இந்த அளவு கொண்டு போயிடுச்ச
1: அப்பா. அது சும்மா ஜாலியா பாட்டு பாடு.
0: ஊரே பரபரப்பா பேசுதுடா. யாரா அந்த கண்ணி சொல்ற? யார் அந்த கண்ணி? யார் உன்ன மயக்கன மாய கண்ணி
1: அப்பா? அது வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலப்பா. நான் பாட்டு தானப்பா பாடிட்டு வந்தேன்.
0: டேய் பாண்டியா, டேய் உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியல. இந்த ஊர்ல இருக்கிற பாதி பேர் எங்கிட்ட தான்ப்பா வட்டிக்கு பணம் வாங்குறாங்க. வட்டி பணம் தரலன்னு வச்சுக்க, அவன் கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுவா. சொல்ற, யாரா அந்த கண்ணி சொல்லுடா. நீ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டே இருக்காம, யார் அந்த பொண்ணு
1: அப்பா? கோகிலவாணி. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான்பா. நம்ம நல்ல முத்தையா இருக்காருல்லப்பா, அவரு பொண்ணு தான்பா.
0: என்னது நல்ல முத்து மோளா? ஏய், அந்த கடங்காரன் பொண்ணு கூட உனக்கு என்ன பேச்சு
1: அப்பா? நானும் ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொன்ன, கேட்டியா? இதோ பாக்குற பொண்ணு, அதோ பாக்குற பொண்ணு சொல்லி சொல்லிய காலத்தை ஓடியில இருக்கிற பாத்தியா?
0: நீ பாண்டியா, உனக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு தாண்டா இருக்கேன். நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி பெரிய வசதியான குடும்பம் அமைய மாட்டேங்குதுடா.
1: இந்த வசதி பெரிய குடும்பம் சொல்லி எனக்கு நீ 40 வயசுக்கு மேலதான் கல்யாணம் செய்ய முடியும்.
0: சரி, அதுக்காக பணாதிபதன் குடும்பத்துல பொண்ணை பார்த்து கட்டி வைக்க முடியுமா என்ன? ஹே பவனே பாண்டியா, பணம் பணத்தோட வாண்டா சேரணும்.
1: ஐயோ ஐயோ, இவருக்கு பணத்தாசை புடிச்சு அதுல என் வாழ்க்கையில மாட்டிக்க நல்லாடுது அப்பா. இதோ பாருங்கப்பா, நேர விஷயத்துக்கே வரும்பா.
0: அதை தாண்டான்னு சொல்றேன், நேரா போற பாதை தாண்ட சீக்கிரமா ஊற காட்டும். நீ நேரா விஷயத்துக்கு வா
1: அப்பா. நான் அந்த விவசாயி நல்லமுத்தையம்மாவ கோகிலாவ தான் காதலிக்கிறேன்.
0: ஐயோ, அழகா காட்டி ஒண்ணும் தெரியாத என் மவனை மலைக்கு போட்டுட்டான். டேய் பாண்டியா, அந்த பொண்ணு எனக்கு மருமகளா வர தகுதி இல்லாதவடா. வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாத வெறும் பையன் பொண்ணுடா. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்
1: அப்பா. எந்த பொண்ணும் என்ன திரும்பி கூட பாக்கலப்பா. இந்த கோக்கி தாம்பா என்னையும் மனுஷனா மதிச்சு என்ன லவ் பண்றப்பா. எனக்கு கோக்கி தாம்பா வேணும்.
0: டேய் பாண்டியா, நான் சொல்றது சரியா கேட்டுக்க. இந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என் சொல்ல மீறி நடந்தா 1 ரூபாய் கூட என் சொத்துல உனக்கு பங்கு தர மாட்டேன். ஆமா சொல்லிட்டேன்.
1: போப்பா, உன் சொத்து வேணா ஒண்ணு வேணா, எனக்கு எனக்கு கோக்கி தான் வேணும்.
0: டேய் பாண்டியா, டேய் மௌன, டேய் பாண்டியா நில்லுடா. டேய் பாண்டியா, பாண்டியா நான் சொல்றது கேளுற. டேய்
1: போப்பா, நான் என் கோக்கிய பார்க்க போறேன்.
2: மாமா மாமா,

0: வீட்டில் யாரையும் காணோம்.
1: மாமோய், மாமோய்,
2: பாப்பா வேலை என்ன? இப்பெல்லாம் அடிக்கடி இந்த வீட்டு பக்கம் தலைய காட்டிக்கிட்டு இருக்க.
1: என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? மாமா நான் யாரு?
2: யாரு நீயே சொல்லுவேலு. அப்போவாச்சும் உன் எண்ணங்கள் சரியா இருக்குன்னு பாப்போம்.
1: நீங்க என்னோட மன அழுத்தத்தை டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? பரவாயில்ல மாமா, பரவாயில்ல. நீங்க என்னோட அக்காவை கட்டிக்கிட்டதால நீங்க எனக்கு மாம முறையாச்சு, நான் மச்சா முறையாச்சு. இப்ப வளர்ந்து நிக்கிற இதோ உங்க பொண்ணு கோகிலாவுக்கு மர மாமா. உங்களை கல்யாணம் கட்டிக்க போறோம் இல்ல?
2: பரவாயில்லையே. இப்ப வாச்சும் நான் உன் அக்கா புருஷன்றத ஞாபகம் வச்சிருக்கிய. சரி சரி வேலு, இப்ப என்ன செய்தி? இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற அத முத சொல்லு.
1: என்ன மாமா நீங்க இப்படி பேசுறீங்க? மாமா அக்கா சாகும் போது அவங்க சொல்லி கூட்டு போனத நீங்க மறந்துட்டீங்களா? இதோ வளர்ந்து நிக்கிறாளே கோகிலா, அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போனத நீங்க மறந்துட்டீங்களா மாமா?
2: வேலு நான் மறக்கலப்பா, ஆனா கோகிலாவுக்கு உன்னை கட்டிக்க விருப்பம் இருக்கணும்ல.
1: மாமா கோகிலா தான் இதோ இதோ நிக்கிறாளே, விருப்பத்தை கேட்டுட போச்சு. கேளுங்க மாமா, கேளுங்க.
3: மாமா அப்பா என் விருப்பத்தை கேக்குறதுக்குள்ள நானே பதில் சொல்றேன்.
1: சூப்பர் கோகிலா, சொல்லுங்கண்ணே, நீ சொல்லுங்கண்ணே. மாமாவுக்கு விருப்பத்தை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்க. சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லுமா சொல்லு.
3: மாமா எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல.
1: கோகிலா நினைச்சேன் நீ படிச்சவ, எண்ணங்கள் பல வண்ணங்களாக இருக்குன்னு. என்ன மாமா உங்க பொண்ணு கோகிலா முறமாமா என்ன கட்டிக்க முடியாதுங்கிறா? நீங்க கேட்டுட்டு பேசாம நின்னா என்ன அர்த்தம் மாமா, என்ன அர்த்தம்?
2: வேலு கோகிலா விருப்பத்தை சொன்ன பிறகு நான் என்ன செய்ய முடியும்? நான் உனக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறேன்.
1: மாமா என்ன வெறுப்பத்துறீங்களா? சின்ன வயசுல இருந்து இவதான் உன் பொஞ்சாதுன்னு சொல்லி சொல்லி அக்காவும் நீங்களும் என் மனசுல ஆசைய வளர்த்துட்டு இன்னைக்கு இப்படி பேசினா எப்படி மாமா எப்படி?
2: வேலு கோகிலாவும் நீயும் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ முட்டாள்தனமா உங்க அக்காவும் ஆசைப்பட்டாதான் கோகிலாவ உனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கலாம்னு. ஆனா காலப்போக்குல எல்லாம் மாறி போறது சகஜம் தானே.
1: நான் ஒன்னு சொல்றேன் மாமா, இந்த கோகிலா அந்த பெரிய வீட்டு பையன் பாண்டியன் கூட ஜோடி போட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொன்னா கோகிலாவையும் அந்த பையன் பாண்டியனையும் விடமாட்டேன். கொன்னுடுவ கொன்னு, எனக்கு கிடைக்காதத வேற யாருக்குமே கிடைக்க கூடாது. என்ன புரியுதா மாமா?
3: மாமா நான் பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படறவில்லை.
1: ஏய் கோகிலா, என்கிட்டயே சவால் போடுறியா? வட்டி கந்தம் வையாபுரி பணத்துக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பான். உன் வாழ்க்கைய எரிக்கிறதுக்கு வைக்கிறண்டி பெரிய ஆப்பு. நான் வைக்க போற வத்தியில உன் வாழ்க்கை வெடிச்சு செதறல. நான் வேலை இல்லடி.
2: ஏ வேலு கோகிலா, நீ தூக்கி வளர்த்த பொண்ணுப்பா இப்படி பேசுறிய வேலு?
1: தோபர் மாமா, நம்ப வச்சு நீ என் கழுத்த அறுத்த உன் பொண்ணு காதல நான் அழிச்சு காட்டுறேன்.
4: யார் வீட்டுல?
3: யாருங்க?
4: நல்ல முத்து பொண்ணு கோகிலாவா? வெளியே வாமா.
3: வாங்க ஐயா வாங்க. அப்பா இப்பதான் நெல்லுக்கு உரம் வாங்க போனாங்க. ஐயா இருங்க, சேர் எடுத்துட்டு வரேன்.
4: இருக்கட்டும் இருக்கட்டும்மா இருக்கட்டும். பாருமா, நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன்.
3: எங்கிட்டயா?
4: பாருமா கோகிலா, உங்க அப்பா நல்ல முத்து கடனை உடனப்பட்டு உன்னை நல்லா படிக்க வச்சிருக்காரு. கஷ்டப்பட்டாலும் உங்க அப்பா இன்னைய வரைக்கும் நாணயமான மனுஷன் பேரை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அந்த நல்ல பேரெல்லாம் நீ வீணாக்கிடாதம்மா.
3: ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியலையே. எங்க அப்பாவுக்கு கெட்ட பேர் வர மாதிரி நான் என்னைக்கும் நடக்க மாட்டேன், அது மட்டும் உறுதி.
4: நல்லாதான் பேசுற, ஆனா உன் நடவடிக்கை தாம சரியில்லாம இருக்கு. அழக காட்டி பணக்காரி விட்டு பையன் என் மவன் பாண்டியன வளைச்சு போட்டு வசதியா வாழலாமான்னு பாக்குறியா?
3: ஐயா நீங்க பெரியவங்க, இப்படியா மரியாதை இல்லாம பேசுவீங்க? நான் நீங்க நினைக்கிற மாதிரியான பொண்ணு இல்லைங்க.
4: ஐயோ, அப்புறம் என் மவன் பாண்டியன் பின்னால சுத்துற ஒரே பேசுது பத்தி படக்காரு விட்டு பையன

0: வாழ்க்கை வாழ பாக்குறாங்க.
1: ஐயா, நான் என்னைக்கும் கண்ணியம் தவற மாட்டேன். ஊரே பேசுற மாதிரி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் சொல்லுங்க. என்னங்க தப்பு பண்ணிட்டோம்?
0: ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு ஒரு பையன் கூட சுத்தலாமா? அவன மயக்கலாமா?
1: நான் மயக்கறவல்ல. நீங்க தப்பா பேசுறீங்க.
0: என்ன சொன்ன? நான் தப்பா பேசுறேன்னா எங்க? என்ன பார்த்து சொல்லு. நீ என் பையன் பாண்டி பின்னாடி சுத்தல.
1: நீங்க சொல்ற மாதிரி நாங்க எந்த தப்பான எண்ணத்திலயும் பழகல. நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம், கண்ணியத்தோட தான் பழகுறோம்.
0: இனிமே நீ என் பையன் பாண்டியனை பார்க்க கூடாது, அவன் கூட பேசக்கூடாது.
1: இந்த காதல் புனிதமானது. நான் அவரை பார்க்காம பேசாம இருக்க மாட்டேன்.
0: புனிதமான காதல். வெற்றில் பூச்சி கதை தெரியுமாமா உனக்கு? எரியற விளக்க தேடி போய் அந்த விட்டில் பூச்சி அதை சுத்தி சுத்தி அந்த விளக்கோட நெருப்புல கருகி போயிடும். அது போல நீயும் கருகி போக ஆசைப்படாத.
1: ஐயா, ரெண்டு பேரும் உயிருக்குயிரா காதலிக்கிறது தப்பா?
0: தப்புதாமா? தகுதி தராதரம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஊரே தப்பா பேசுது. நீ தான் என் மாமன் பாண்டியன் கூட சுத்துறீங்க. இந்த பாருமா போகிலா, நான் பொல்லாதவன்.
1: என்ன சொன்ன?
0: உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க கூடாதான். படிச்சிருக்க திமிர்ல பேசுறேன். கடைசியா சொல்றேன், பாண்டியன் கூட நீ இனிமே பேசுனே பழகுறேன். நான் கேள்விப்பட்டேன், நீ கெட்டு போனவன் போய் சொல்லுவேன்.
1: இங்கிலீஷ்ல
0: பேசுறியா? நீ அடங்க மாட்டேன். உன நான் அடக்கி வைக்க போறேன். உன்னை விட மாட்டேன். அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்.
1: எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உயிரே விட்டுடுவாரு. பெரிய மனசு பண்ணுங்க ஐயா.
0: நான் யாருன்னு உனக்கு கூடி சீக்கிரம் காட்டுறேன் பாரு. உன் அப்பங்கிட்ட நான் பேசிக்கிறேன்.
1: ஐயா, வேணாய்யா, வேணா, வேணாய்யா.

0: ஓ நல்ல முத்து, ஓ நல்ல முத்து, வாய வெளிய.
1: ஐயா வாங்க ஐயா, பெரியவிட்ட ஐயா வணக்கம், வாங்க.
0: மரியாதைலாம் ரொம்ப நல்லாதான் இருக்கு, அதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. வழக்கெல்லாம் பலமா தான் சொல்ற, ஆனா கொடுத்த வாக்கதான் காப்பாத்தியா என்னன்னு பாக்குறேன். ஏயா நீ என்ன சொல்லிய கடை வாங்கின, சொல்லியா என்ன சொல்லி கடை வாங்கின?
1: ஐயா ஆறு மாசத்துல கொடுத்துறன்னு சொல்லிதான் பணம் வாங்கின.
0: வாங்கினல்ல, ஆறு மாசத்துல பணத்தை கொடுத்தியா? சரி அசலதான் கொடுக்க முடியல, அதுக்குண்டான வட்டியை கொடுத்தியோ?
1: ஐயா உங்ககிட்ட வாங்கின 50,000 நிலத்தை நம்பிதாங்க ஐயா வித விதைச்சோம், நாத்து நட்டோம், ஆனா குருத்து பயிரோட செத்து சாவையா போச்சுதுங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
0: என்னது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? யோ 8 மாசம் யா, 8 மாசம் நீ வட்டியும் கட்டல அசலையும் கொடுக்கல.
1: ஐயா எங்களை மாதிரி விவசாயிங்க வாழ்க்கை கேள்விக்குறியா போச்சுங்க ஐயா போச்சு, நாங்க என்னையா பண்ண முடியும்?
0: நல்லமுத்து என்கிட்ட வாங்கின படத்தை இல்லன்னு சொல்லி ஏமாத்தலாம் பாக்குறியா? நல்லமுத்து நீ சோத்துல உப்பு போட்டுதானே சாப்பிடுற, கடன் வாங்கினா கொடுக்கணும்னு பொறுப்பு இருக்குன்னு ஐயா. எவர் என் பணம் 50,000 வட்டி அசல் உடனே வேணும், இல்லன்னா உன் வீட்டு மேல ஜப்தி பண்ண கோர்ட்டுக்கு போவேன், உன் மானத்தை சந்தி சிரிக்க வச்சிருவேன்.
1: ஐயா ஐயா இப்ப இருக்கிற நிலைமையில இப்ப எப்படிங்க ஐயா பணத்தை தர முடியும்? ஐயா கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஐயா, கவர்மெண்ட்ல பயிர் எல்லாம் பாத்துட்டு போயிருக்காங்க, ஏதாவது நஷ்டஈடு கொடுப்பாங்க, அத சீக்கிரமா உங்களுக்கு கொடுத்துறோம்.
0: யோ நஷ்டஈடு கொடுத்தா அத நீ சாப்பிட வாங்கின கடன், அத கொடுக்குதான் ஏன் சரியா இருக்கும்? என் வட்டியும் முதலியும் எப்படியா உன்னால கொடுக்க முடியும்? உன்னை நடுத்தருவுல நிக்க வச்சு மானத்தை வாங்க போறேன்.
2: ஐயா நீங்க பெரியவங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. ஐயா

0: ரெண்டு வருஷமா பயிர் எல்லாம் வீணா போயிடுச்சு.
1: யாருமா பட்டணத்து படிப்புக்காரியா? வாடி அம்மா வாடி, அதிகமா படிச்சவளாச்சே, தீர தீரமா பேசுறியாக்கும். இந்த புள்ள உன் அப்ப நல்ல முத்து வாங்கின கடனுக்கு என்கிட்ட 2 ஏக்கர் நிலம் ராந்தாமாரி கிரகத்துல இருக்குது. அது இன்னோட மறந்துடுங்க. இனி என்கிட்ட 2வது வாங்கினீங்களே ரூபாய் 50,000, அத வட்டியும் முதலுமா கொடுக்க சொல்லு. இல்ல இந்த வீட்டுல நீங்க குடியிருக்க முடியாது. இந்த வீட்டு மேல நான் கேஸ் போடுவேன், கோர்ட்டுக்கு உங்க அப்பனை இழுப்பேன், வாங்குவேன்.
0: ஐயா ஐயா, எங்க அப்பா வசீங்கப்படுத்தாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர், சொன்ன சொல்ல மாத்த மாட்டார். உங்க பணத்தை நிச்சயம் கொடுத்துருவார் ஐயா. ஐயா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்க அப்பாவை எதுவும் செய்யாதீங்க. நான் தாய் இல்லாத பொண்ணுங்க, எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆனா நான் உயிரோட இருக்க மாட்டேங்க. ரெண்டு உயிர் போக நீங்க காரணமா இருக்காதீங்க.
1: என்ன உயிரை விடுவேன்னு என்ன பரட்டி பாக்குறியா? ஏ நல்ல முத்து, என்ன ஐயா உன் பொண்ணு பேச விட்டுட்டு நீ பாட்டு வேடிக்கை பாக்க நிக்கிற?
2: ஐயா 50,000 வாங்கின, அதுக்கு 10 லட்சம் பொறுமான நிலத்தை எடுத்துக்குவேன்னு சொல்றீங்க, அதுவும் பத்தாம இந்த வீட்டு மேலயும் வழக்கு போடுவேன்னு சொல்றீங்க, இது என்னையா நியாயம்? ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா, எங்களை நடுத்தருவுல கொண்டு வந்துடாதீங்க ஐயா. ஐயா ஐயா உங்களை கெஞ்சி கேக்குற ஐயா, கொஞ்சம் கெடுவு கொடுங்க ஐயா, உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குற ஐயா கேக்குற.
0: ஐயோ அப்பா அப்பா, நீங்க போய் அவங்க காலை பிடிச்சுக்கினு. ஐயோ அப்பா என்ன கொடுமை
1: கைக்கு வராதீர்மானமா கேக்குறேன், என் பணத்தையும் அதுக்கு உண்டான வட்டியும் கொடுக்க போறியா இல்லையா?
2: இப்ப இருக்கிற நிலையில உடனே எப்படி ஐயா கடனை கொடுக்க முடியும்? எங்கிட்ட என்னையா இருக்கு?
1: வைரமோட்டம் படிச்ச பட்டதாரி பொண்ணு அவர்கள, அவளை வச்சு என் கடனை கொடுக்கலாமே.
2: என்னையா சொன்ன?
0: ஐயோ அப்பா இப்படி எல்லாம் அசிங்கமா பேசுறாங்களேப்பா.
2: ஐயோ வையாபுரி, என் பொண்ணையா அப்படி சொன்ன?
1: நலமுத்து உடா என் சட்டைய. நல்லமுத்து போர்ட்டுக்கு போறட்டா, என் சட்டைய பிடிச்ச உன் வீட்டையும் நிலத்தையும் ஜப்திக்கு கொண்டு வரண்டா, உன் மானத்தை சங்கி சிரிக்க வைக்கிறண்டா.
2: என்ன முழிக்கிற நல்லமுத்து, நான் தான் உன் மனசாட்சி பேசுறேன். நல்லமுத்து இந்த போகமும் நெற்பயிர் தண்ணி இல்லாம அழிஞ்சு போச்சு, இப்ப என்ன செய்ய போற? விடிஞ்சா கடன் கொடுத்தவன் எல்லாரும் வீட்டு வாசல்ல நிப்பாங்க, உன் மானம் போக போகுது, எல்லாம் கை கொட்டி சிரிக்க போறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பதில் சொல்ல போற சொல்லு நல்லமுத்து சொல்லு. என்ன செய்ய போறேனே தெரியலையே, 2 ஏக்கர் எடுத்துக்குவான்னு சொல்றார் அந்த வையாபுரி. அவரு அந்த நிலம் பத்தாம மேலும் வட்டிக்கு வாங்கின பணத்துக்கு வட்டியும் அசலும் கேட்பாரு. நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியலையே. அந்த வட்டிக்கார வையாபுரி வந்து பணம் எங்கன்னு கழுத்துல துண்டு போட்டு கேட்பாரு. அம்மா தாயே மாறியாதா, இப்ப நான் என்னம்மா செய்வேன்? எப்படியும் நான் வையாபுரிக்கு பணம் தராட்டி போனாலும் வட்டியாச்சும் கொடுக்கணும், இல்லனா மானம் போயிடுமே. எப்படி கொடுக்க போறேன் எப்படி கொடுக்க போறேன் எப்படி கொடுக்க முடியும்? பயிர் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் வையாபுரி கேட்க மாட்டாரு. இனி இந்த உலகத்துல மானம் இழந்து வாழணுமா? இனிமே உன் பொண்ணுக்கு எப்படி கல்யாணத்தை செஞ்சு வைக்க போற? உன் பொண்ணு நிலைமை அப்ப வாழ்க்கை கேள்விக்குறியா? சொல்லு நல்ல முத்து சொல்லு.

0: போகிற வாழ்க்கை என்ன ஆகிறது? ஒரே பொண்ணு செல்லமா வளர்த்து நல்லா படிக்க வச்ச. அப்பா முருகா, ஏழைங்க எப்பவும் இப்படி வருமா வருமானு வாடி வதங்கி சாகத்தான் வேணுமா? நெல்லு விதைச்சா பொண்ணா விளைச்சல கொடுக்கிற சொர்க்க பூமி இது. தண்ணீர் இல்லாம வயிற்று கதரோட எல்லா பயிரும் செத்து போச்சு. எப்படி இனிமே இந்த ஊர்ல உயிரோடு இருக்க போற? கடன் கொடுத்து எல்லாரும் என் முகத்துல காரி துப்புவாங்களே, அதுக்கப்புறம் யார் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்குவாங்க? என் குலமே அழிய போகுதா? அப்பா அம்மா, கோகிலா கோகிலா. விவசாயங்களை யாரும் நினைச்சு பார்க்க மாட்டாங்களே. நஷ்டஈடு இதோ வந்துரும் அதோ வந்துரும் தெம்பா இருக்கேனே, அது கிடைக்கிற மாதிரி தெரியலையே. நிலத்தை வித்துறலாம்னு பாக்குறேன், யாரும் வாங்க மாட்டாங்களே.
1: அப்பா எப்படியாவது நிலத்தை வித்துடுங்கப்பா. மானம் போய் வாழறத விட, வட்டி கட்டி அழியறத விட, வித்து கடன்காரங்க தொல்லை இல்லாம ஒழுங்கப்பா.
0: அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சேம்மா. அந்த பத்திரம் தான் பேங்க்ல அடமானம் வச்சிருக்குமேம்மா. வட்டிக்கு வட்டி ஏறி முழுகி போற நிலையில இருக்குமா? அந்த பத்திரத்தை வாங்கி நிலத்தை பிரிக்கிறவன் கூட அச்சப்படுறான், அச்சப்படுறான். உடனே விற்க முடியாதுமா, விற்க முடியாது.
1: குறைஞ்ச விலையா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நிலத்தை வித்துடுங்கப்பா. எனக்கு எங்க அப்பா வேணும்பா. அப்பா தைரியமா இருங்கப்பா, பெரிய வீட்டையா கிட்ட சொல்லி பாப்போம்.
0: ஐயோ, அந்த வையாபுரி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவாரே. அவருக்கு பணம் கொடுக்கலனா அந்த மனசு சும்மா இருக்க மாட்டாரு. ஐயோ, மனம் போயிடுமே, ரெண்டு ஏக்கர் நிலம் போயிடுச்சே, வீடும் ஜப்திக்கு வந்துடுமே, நான் என்னமா செய்வேன்? என்னமா செய்வேன்
1: அப்பா? அப்படி எல்லாம் எதுவும் ஆகாதுப்பா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா.
2: கோகிலா, கோகிலா, அப்பாவுக்கு என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்காரு?
1: பாண்டியன், கண்ணீர் இல்லாம எங்க நிலத்துல நட்ட நெல் பயிர் எல்லாமும் கருகி போச்சு. கடன் கொடுத்தவங்க எல்லாரும் அப்பாவ கண்டுபடி பேசிட்டாங்க. அப்பா மனசு உடைஞ்சு போயிட்டாரு. பாண்டியன், எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்துங்க. பாண்டியன்,
0: போயிடுச்சு என் பயிர் பூரா கருகி போயிடுச்சு. தம்பி, என் பயிர் பயிரெல்லாம் கருகி போயிடுச்சு. வையாபுரி கடன் கொடுத்த பணத்தை கேட்க வந்துருவாரு, நான் என்ன சொல்லுவேன்? எல்லாம் போயிடுச்சு. ஒரே ஒரு பொண்ணு, அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலையே. அம்மா கோகிலா, ஐயோ
1: என்னாச்சு பாருங்க, அப்பாவுக்கு என்னாச்சு பாருங்க. பாண்டியன்,
2: கோகிலா, அப்பா இறந்துட்டார். கோகிலா,
1: அப்பா

0: அப்பா என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களப்பா. அப்பா அப்பா என்ன பாருங்கப்பா, அப்பா எழுந்துருங்கப்பா, என்ன பாருங்கப்பா, அப்பா எழுந்திருக்க மாட்டீங்களா? பண்ணியா எங்க அப்பா கறிக்கு போன நெல் பயிரை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தார். உங்க அப்பாவுக்கு வட்டி பணம் தரலனா உங்க அப்பா ஜப்தி பண்ண போறதா சொன்னார். அந்த பயத்திலேயே எங்க அப்பா இறந்துட்டாரு. எழுந்திருக்கப்பா, அப்பா என்ன பாருங்கப்பா, அப்பா என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களப்பா.
1: கோகிலா, உங்க நெற்பயிர் கருகி போனதுக்கு மானிய தொகை வந்திருக்கான் தாசில்தார் சொன்னாருமா. ஐயோ கோகிலா, என்னமா ஆச்சு அப்பாவுக்கு? டேய் பாண்டியா, என்னடா ஆச்சு?
2: கோபால் சார், தண்ணீர் இல்லாம பயிர் கருகி போனது. அந்த பயிர் செய்ய கடன் வாங்கின கடங்காரன் என்ன பதில் சொல்றது? மனம் உடைஞ்சி ஹார்ட் அட்டாக்ல கோகிலா அப்பா செத்துட்டாரு.

0: ധൈര്യം മാറുന്നു. அம்மாடி கோகிலா, என்ன குடும்பமா இது! பயிருக்கு இன்னைக்கு நஷ்டஈடு கொடுக்க போறதா இப்பதானே தாசில்தார் சொல்லிட்டு போனாங்க, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு.
1: ஓ நல்ல முத்தே, நல்ல முத்தே, நான் வையாபுரி வந்திருக்கேன்பா, பணம் ரெடி பண்ணிட்டியா? யோ என்னாச்சு, ஏன் எல்லாம் கும்பலா நினைக்கிறாங்க இங்க, என்னமாச்சு?
2: வாங்கப்பா வாங்க, பெரிய வீட்டு பெரிய மனிதரே வாங்க. நீங்க பணம் பணம்னு தினம் தொல்லை கொடுத்தீங்க, அந்த தொல்லையில அந்த பாவப்பட்ட மனிதர் நல்ல முத்தையா செத்துட்டாருப்பா, செத்துட்டாரு.
0: வையாபுரி ஐயா, வட்டி பணம் வட்டி பணம்னு அந்த மனுஷனை கொடுமை பண்ணி கொடுமை பண்ணி இன்னைக்கு அவரை ஒரேடியா கொன்னிட்டீங்க. அந்த பணத்தால கோட்டை கட்டி கோட்டை கட்டி நீங்க மட்டும் நல்லா வாழுங்க ஐயா, நல்லா வாழுங்க
3: ஐயா. பணம் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய தகுதியை உருவாக்குதுன்னு உங்களை மாதிரி பணக்காரங்க ஏழைகளை மட்டம் தட்டி மட்டம் தட்டி அவங்க வாழ்க்கையே அழிச்சிடுறாங்க ஐயா. இன்னைக்கு இந்த விவசாயி நல்ல முத்தையா ஐயா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே?
2: அப்பா, ஊருக்கே சோறு போடுற விவசாயிகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாழ்க்கையே போராட்டமா தான் இருக்கு. கடனை வாங்கி கடனை வாங்கி சுமை தாங்கியாட்டம், மேலும் மேலும் கடன் சுமையை சுமந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஆண்டு விவசாயம் செய்யும் நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் தீரும்னு நம்பி நம்பி தான் துணிஞ்சு விவசாயம் செய்யறாங்க. நினைச்ச மாதிரி அவங்க வாழ்க்கையில கடன் சுமை தீர்ந்த பாடும் இல்ல, வசந்த காலம் வந்த பாடும் இல்ல. அப்பா, உங்களை மாதிரி பெரிய பணக்காரங்க எல்லாம் வட்டி வட்டின்னு ஏழை விவசாயிகளை கொடுமை பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா இந்த விவசாயிகள் நிலைய யாராவது நினைச்சு பாக்குறீங்களா? இல்லையே.
4: போதும் போதும், நிறுத்துங்க
5: நிறுத்துங்க. என்ன ஐயா இப்படி பண்ணிட்ட?
4: விவசாயம் விவசாயம் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்து மேல உயிரே வச்சிருந்தியா நல்ல முத்து? இப்ப இந்த கருகி போன பயிரை பார்த்து உயிரை விட்டுட்டேயா? நாணயமான மனுஷங்கிறத
5: உயிரை கொடுத்து காட்டிட்டியா? உயிரை கொடுத்து காட்டிட்ட. நான் என்ன மனுஷனே இல்லையா?
4: நான் மனுஷனே இல்ல, பணம் பணம் பணம்னு பேயா அலைஞ்சேன். உன் சாவு எனக்கு புத்திய கொடுத்துடுச்சுப்பா, புத்திய கொடுத்துடுச்சு.
5: எல்லாரும் கேட்டுக்குங்க, இனிமே இந்த வட்டி வாங்குறத நான் அடியோடு நிறுத்திட்டு போறேன். முடிஞ்சா நாலு விவசாயிங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய உதவி செய்ய போறேன்.
2: அப்பா, இன்னைக்கு நாட்டுல பலர் நல்ல அரிசி சோறு சாப்பிடுறாங்க. அதுக்கு காரணமான இந்த விவசாயி ரத்த வேர்வை சிந்தி நெல்ல அறுவடை செஞ்சு அரிசி கொடுக்கிற இந்த விவசாயிங்க பல பேர் இன்னைக்கும் நல்ல அரிசி சோறு சாப்பிட முடியல. விவசாயிங்க பெரும்பாலானவங்க இப்போ ரேஷன் கடையில குறைஞ்ச விலைக்கு கொடுக்கிற அந்த அரிசியை தான் வாங்கி கஞ்சி காய்ச்சி குடிக்கிறாங்க. மூணு வேளை

0: நிம்மதியா வயித்துக்கு சாப்பிட முடியல. இதுதான்பா இன்னைக்கு நிலைமை.
1: ஆமா, பாண்டியன் சொன்னது போல விவசாயிகளை பாதுகாக்கலன்னா எதிர்கால மனிதன் வாழ்க்கை கேள்விக்குறியா தான் இருக்கும். ஐயாபுரி ஐயா, பணம் பணம் வட்டி வட்டி நீ கத்துனீங்களே, இப்ப நல்ல முத்தையா உயிர் போயிருச்சு. அவர் நிலத்தை வித்து உங்களுக்கு பணத்தை நீங்களே எடுத்துக்கலாம், ஆனா அவர் உயிரை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
2: முடியாதுப்பா, முடியாது. என்னால மட்டுமல்ல, யாராலையும் உயிரை கொடுக்க முடியாது. இனிமே எந்த விவசாயம் கிட்டையும் வட்டி வாங்க மாட்டேன்பா. பணம் பணம் அலைஞ்சி பெரிய பணக்காரன் நானு. இனிமே அந்த பணத்தை வச்சு எல்லா விவசாயிகளுக்கு எல்லாம் என்னால முடிஞ்ச உதவியை செய்ய போறேன். ஆள் குழாய் போர் போட்டு நீர் மோட்டர் அமைச்சு தண்ணி கொடுக்க ஏற்பாடு செய்ய போறேன். விவசாயிகள் தான் இந்த நாட்டோட முதுகெலும்பு. அந்த விவசாயிகளின் முதுகெலும்பு ஒடியாம இருக்க என்ன போல உள்ள பெரிய தனவான்களே, நீங்களும் கொஞ்சம் இந்த விவசாயிகளுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அம்மா கோகிலா என்ன மன்னிச்சிருமா, இனிமே நான் கொடுத்த கடன் எல்லாம் கேட்க மாட்டேம்மா. நான் வீட்டுல போய் உங்க பத்திரத்தெல்லாம் கொண்டாந்து கொடுத்துடுறேம்மா. அம்மா அம்மா, நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க அப்பா விட்ட விவசாயத்தை நீ தொடர்ந்து செய்யுமா. பணம் பணம் என்ன கொடுமை செய்ய தூண்டினால்தான்மா ஐயோ இவ்வளவு நடந்து போச்சு. நான் உடந்துட்டேம்மா, நான் உடந்துட்டேன். கோகிலா, என் பையன் பாண்டியன் கிட்ட இருந்து உன்னை பிரிக்க நினைச்சேன். இப்ப சொல்றம்மா, நீதாம்மா பாண்டியனுடைய மனைவி, நீதாம்மா என்னுடைய மருமக. சீக்கிரமா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது விடியலை தேடி நாடகம். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் குடுகுடுப்புக்காரனாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், வையாபுரியாக வி சிவகுமார், வேலுவாக ஸ்ரீனிவாச முருகன், நல்லமுத்துவாக டி நந்தகோபால், கோகிலாவாக கே எஸ் ஸ்டெல்லா மேரி திமாஷ், பாண்டியனாக கே கலைமணி, ஆறுமுகமாக மு முரளிதரன், கோபாலாக டி அருள்முருகன் ஆகியோர் நடித்துள்ளனர். அமைப்பில் உதவி டி பத்மபிரியா, அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரமாலை 4:58, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்

வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். இனிமையான மாலை வேளை, மஞ்சள் மயங்கும் மாலை வேளை.

டினேசெல்லாம் சூரியன் தன்னுடைய கதிர்களை எல்லாம் சுருக்கி அழகாக ஒரு மஞ்சள் நிறத்தில் மறையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தென்றல் காற்று இதமாய் வீசக்கூடிய ஒரு தருணம். மாலை நேரத்தில் இந்த இதமான காற்றோட உங்களோட செவிகளை குளுமையாக்க வந்துட்ருக்கு நம்ம தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். இசை, இசை இல்லாத இடமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். தூங்கும்போதும் இசை, எழும்போதும் இசை, நம்மளோட ஒவ்வொரு சந்தோஷத்திலும் நம்மளோட உடலில் ஒவ்வொரு அணுக்களோடும் கலந்திருப்பது இசை அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வந்து சண்டே அடித்து ஆளையாக வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே எந்திரிச்சு ஒரு சின்ன வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க போயிருப்பீங்க. அப்படியே குழந்தைங்களாம் வந்து பார்த்தா அச்சோ லீவு முடிஞ்சு போச்சே, 5 மணி ஆயிடுச்சே, தூங்கி எந்திரிச்சா ஸ்கூலுக்கு போடுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. எல்லா கவலையும் எல்லா இதையும் வந்து மறந்துட்டு இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக மாலை தென்றல் கேட்டு ரசிக்கலாமா? நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் முதல் பாடல் நிழல்கள் என்ற திரைப்படத்தில் இருந்து இதோ.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மங்களன் மங்களில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன் அட்வான்ஸ் புக்கிங் செய்யுங்கள்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
6: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நேரமாலை 5:07, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சிருக்கோம். மாலை தென்றல் மனதை மயக்கும் மாலை வேளையில் இதோ மாலை தென்றல். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் தூரல் நின்னு போச்சு என்ற திரைப்படத்திலிருந்து, இதோ உங்களுக்காக.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
3: கண்ணு,
4: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
3: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல,
4: மற்றும்
5: திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி,
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
3: நீங்க எங்க படிச்சீங்க?
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
6: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility ன எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
0: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன் சண்டை பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும்

0: Chiefs.
1: வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ்.
2: நேரம் மாலை 5:15. இதோ உங்களை எளிமையாக்க வந்துட்டு இருக்கு நம்ம தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் இன்று நீ நாளை நான் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாட்டு. அதாவது மழை வரும்போது இந்த பாட்டை கேட்டோம்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும். மழை வரும்போது மட்டும்தானா இல்லை அப்படின்னு இல்லை, எல்லா நேரங்களிலுமே இந்த பாட்டு கேட்க அவ்வளோ இனிமையாக இருக்கும். மழையை பற்றின ஒரு பாட்டு தான், கேட்டுட்டு வரீங்களா?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, Autonomous, Bommidi, Dharmaburi District. Call 90254-00159. Counseling code 2683.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: ஜே என் மருத்துவமனை, ராமாபோர் எதிரில் தருமபுரி,
10: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
11: இசையால் உங்கள் இதயங்களை இதமாக்கிக் கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். நிகழ்ச்சியில் அளிக்கக்கூடிய அடுத்த பாடல் உன்னை நான் சந்தித்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து. கேட்டு ரசித்துக்கொண்டே இணைந்திருங்கள்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: மாலை நேரத்தில் மனதை வருடிக் கொண்டிருக்கிறது மாலை தின்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் நான் பாடும் பாடல் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ் வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மங்களன் மங்களில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன் அட்வான்ஸ் புக்கிங் செய்யுங்கள்.

நேரமாலை 5:34. இது குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் கண் சிமிட்டும் நேரம் என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: அடுத்ததாக தமிழ்நாடு அரசு பணி

மலர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம் பணிகள் தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஆகும். வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.

நேரம் மாலை 5:41 கேட்டு ரசித்திருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மனதை மயக்கும் மாலை தென்றல், இனிமையான பாடல்களாக வளம் வந்துட்டு இருக்கு இல்லையா? நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல், ஒரு பொண்ணுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பொருளை பார்த்தா அந்த பொண்ணோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் வருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? இன்னும் ஒரு சில பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகிற குறிப்பாக அந்த ஐடியில் ஒர்க் பண்ணுற பெண்களுக்கெல்லாம் இது வந்து கொஞ்சம் பிடிக்காது, அலர்ஜி, இதோட வாசனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரி, என்னதான் ரொம்ப நேரமாக பொடி வச்சு சொல்லிட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறீங்களா? பூதாங்க. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல், என் புருஷன் எனக்கு மட்டும்தான் என்ற திரைப்படத்திலிருந்து, இது உங்களுக்காக.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
0: நேரமாலை 5:47 கேட்டு ரசிச்சிருக்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் நிலவுக்கே தாளாற்றுறாங்களாம். கேப்போமா தேவாவோட இசையில? இதோ உங்களுக்காக அந்த இனிய பாடல் புது மனிதன் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
6: நேரம் மாலை 5:54 கேட்டு ரசிச்சிருக்கோம். மாலை தென்றல் மனதை வருடக்கூடிய இனிமையான பாடல்களாக கேட்டு ரசிச்சிட்டோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா 80s வந்த அவ்வளோ வந்து எவர்கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் தான். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படத்திலிருந்து இதோ.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
6: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
7: நேர்களை ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அறிவிப்பாளர் தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. நேரம் மாலை 6 மணி, பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
8: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா.

0: த வெட்டிங் பாரடைஸ்.
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
0: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

தினம் ஒரு திருக்கோயிலில் இன்று நாம் தரிசிக்க இருப்பது ஆவுடையார் கோவில் ஆத்மநாத சுவாமி. திருப்பெருந்துறை என்கிற ஆவுடையார் கோவில் தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருப்பெருந்துறை ஊரில் அமைந்த தேவார பாடல் பெற்ற சிவன் கோயில் ஆகும். திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையினையும் கொண்ட தலமாகும். இங்குதான் மாணிக்க வாசகர் திருவாசகம் இயற்றினார். உலக உயிர்கள் வீடு பேறு பெறுவதற்கு சாதனமாக, பிறவி கடலிலிருந்து கரையேறுவதற்கு துணையாக, பெரும் துறையாக விளங்கும் தலம் ஆதலின் பெருந்துறை என பெயர் பெற்றது. இன்று மக்களால் ஆவுடையார் கோயில் என்று வழங்குகிறது. மாணிக்க வாசகர் அருள் பெற்ற புண்ணிய பூமி. அறுபரத்து ஒருவன் குருபரனாக வந்து காட்சி தந்த பதி. திருவாசகத்திலுள்ள 51 பகுதிகளில் 20 பகுதிகள் இத்தலத்தில் பாடப்பெற்றவை. வாதவூரரை மாணிக்க வாசகராய் மாற்றிய இத்திருப்பெருந்துறைக்கு 18 திருநாமங்கள் வழங்கப்படுகின்றன. இத்தலத்தில் ஆத்மநாத சுவாமிக்கு 18 திருநாமங்கள் வழங்கப்படுகின்றன. சிவாலயங்கள் பெரும்பாலும் கிழக்கு நோக்கி இருக்கும், சில மேற்கு நோக்கி இருக்கும். ஆனால் குருமூர்த்தமாக அமைந்த இத்திருக்கோயில் தெற்கு நோக்கியுள்ளது. தவிர சிவாலயங்களில் இறைவன் சிவலிங்கபான வடிவில் அருவுருவாக காட்சி தர, இக்கோயிலில் மட்டும் குருந்தம் மேவிய குருபரனான ஆத்மநாதர் அருவமாக இருந்து சித்தத்தை சிவமாக்கும் சித்தினை செய்தருளுகின்றார்.

0: மாதம் ஆகிய காலங்களில் இரண்டு உற்சவங்கள் நடைபெறும். அவற்றுள் ஆனி மாத உற்சவம் மகத்தானது. மாணிக்க வாசகர் இத்தலத்தில் உபதேசம் பெற்று சிறப்பெய்தியபடியால் அவர் இறைவனோடு ஒன்றி கலந்த ஆனி மகத்தை ஒட்டி உற்சவம் நடக்கும். இத்திருக்கோயிலில் உள்ள தேர் தமிழகத்தில் உள்ள பெரிய தேர்கள் சிலவற்றில் ஒன்றாகும். திருவாரூர், திருநெல்வேலி, ஆவுடையார் கோயில் ஆகிய ஊர்களில் உள்ள தேர்கள்தான் தமிழகத்தில் உள்ள கோயில்களின் தேர்களில் மிகவும் பெரிய தேராகும். இந்த ஆவுடையார் கோயில் ஆத்மநாதர் ஆலயத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முந்திய திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் ஓலைச்சுவடிகள் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. கவிச்சக்கரவர்த்தி கம்பனால் பாண்டிய நாட்டின் எல்லை என கூறப்பட்டுள்ள வெள்ளாற்றின் தென்கரையிலே பாண்டிய நாட்டு மன்னனாகிய அரிமர்தன பாண்டியரின் அமைச்சராக இருந்த மாணிக்க வாசகரால் சோழ நாட்டில் நல்ல குதிரை வாங்கி வருமாறு கொடுத்த பணத்தை எழுப்ப பெற்ற திருப்பெருந்துறை என்கிற ஆவுடையார் கோயில் இன்றளவும் வாழ்வாங்கு வாழ்ந்து வளரும் தமிழ் கலைக்கு கட்டியம் கூறுவது போல அமைந்திருப்பதே ஆகும். ஆவுடையார் கோயிலில் 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. தினம் ஒரு திருக்கோயிலில் இன்று நாம் ஆவுடையார் கோயில் ஆத்மநாத சுவாமி பற்றி அறிந்து கொண்டோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் தினம் ஒரு திருக்கோவில்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
3: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
4: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
5: மனதை மயக்கம் இனிமையான பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் பாட்டுதான் நிகழ்ச்சியில ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் 2 என்ற திரைப்படத்தில இருந்து டி இமான் இசையில் பா விஜய் பாடல் வரிகளில் நரேஷ் ஐயர், சுஜாதா ஆகியோர் குரல் வனத்தில்

0: இன்ஜினியரிங் காலேஜ் சங்ககிரி மெயின் ரோட் சேலம் கவுன்சிலிங் கோட் 2648 கால் 9500509984
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி கேஜி பிளேயிங் ஸ்மார்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ் ப்ரீ கேஜி 2 பிளஸ் 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: இசையால் உங்கள் இதயத்தை இதமாக்கி கொண்டிருக்கிறது மாலை தென்றல் நிகழ்ச்சியில ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் கல்வனின் காதலி என்ற திரைப்படத்தில் இருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் வாலி பாடல் வரிகளில் விஜய் யேசுதாஸ் மதுமிதா குரல் வனத்தில்

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பார்த்து சொல்லு பிள்ள.
5: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ.
4: படிச்சிட்டேன்னு ரொம்ப அல்ட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லு.
5: அடியாத்தி, உன் அக்கவுண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
4: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லு பிள்ள.
5: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
4: அம்மாடி, இப்படி இல்லாமா ஏமாத்துறாங்க?
5: அட, ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது, நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
4: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
2: பொதுநலன் கருதி
4: தர்ம புரிப்பான்பலை 102.5.

நேர்லேயே நிறைவு பெறுகிறது இன்றைய பாட்டுதான் நிகழ்ச்சி. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தவேக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான

0: கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு வழங்கப்பட்டதையடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் காரணமாகத்தான் மின்தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார்.
1: ஆங்காங்கே சில இரவு நேரங்கள்ல பவர் கட் ஆகுது, அதெல்லாம் வந்து மறைக்கவோ மறுக்கவோ நாங்க செய்யல. அது காரணமே பூராமே டிமாண்ட் ஓவர்லோட், பர்டிகுலர்லி இரவு நேரங்கள்ல அந்த நேரத்துல ஃபியூஸ் ஆஃப் போன்ற ஒரு 7 காரணங்கள் இருக்கு. அதெல்லாமே பகிர்மானம்ல இருக்கக்கூடிய காரணங்கள், இதுக்கும் ஜெனரேஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை.
0: இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அது பற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தாவேக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர், தென்காசி

0: திருநெல்வேலி மற்றும் கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் நூற்றுக்கணக்கான பரத கலைஞர்கள் சிவதாண்டவ நடனம் ஆடினர். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சேலத்தில் நூற்றுக்கணக்கான பரத கலைஞர்கள் ஒன்றிணைந்து சப்த தாண்டவ நிகழ்வை இடைவிடாமல் நிகழ்த்தி காட்டினர். சிவபெருமான் தில்லை சிற்றம்பலத்தில் பேரானந்த நிலையில் ஆடும் ஆனந்த தாண்டவம், பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் ஆடிய கௌரி தாண்டவம், காலை மற்றும் மாலை நேரத்தில் உலகின் இயக்கம் சீராக நடைபெற ஆடும் சந்தியா தாண்டவம், காளி தேவியுடன் நடந்த நடனப் போட்டியில் காலை உயர்த்தி ஆடிய ஊர்த்துவ தாண்டவம், அசுர சக்திகளையும் தீய எண்ணங்களையும் அளித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆடப்படும் ருத்ர தாண்டவம், தீமையின் மீது நன்மை பெற்ற வெற்றியையும் அறத்தின் மகத்துவத்தையும் எடுத்துரைக்கும் திரிபுர தாண்டவம், பிரபஞ்சத்தின் மாற்ற சுழற்சியை உணர்த்தும் சம்ஹார தாண்டவம் என சப்த தாண்டவங்களையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இணைந்து நடனமாடினர். சிவபெருமானின் 108 தாண்டவங்களில் முக்கியமான 7 தாண்டவங்களை பரத கலைஞர்கள் தொடர்ச்சியாக 14 நிமிடங்களுக்கு நடனமாடிய காட்சி மெய்சிலிருக்கும் வகையில் இருந்தது.
0: சிவ தாண்டவ நிகழ்ச்சியில் நடனமாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர்.
2: சப்ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம் அந்த மாதிரி எல்லாம் ஆடினோம். ஆடும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது.
3: சப்த தாண்டவம் எங்களுக்கு ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம்.
4: இந்த டான்ஸ் ஆடினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு 12th. சோ அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கும் இந்த ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆடுறது.
0: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே மாம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நெல்லை சரக டிஐஜியாக திரு திருநாவுக்கரசு இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமந்திப்பூ உற்பத்தி அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மகளிர் மேம்பாட்டிற்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுக்கு தகுதியுள்ளவர்கள் வரும் 19 தேதிக்குள் அதற்கான மாநில அரசின் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடச் சென்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் 125 கிலோ எடைப்பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடைப்பிரிவில் மோஹித் குமாரும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். சீன தைபே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்டப்பிரிவில் தேஜஸ் ஷிர்ஷே வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 500 மீட்டர் பிரிவில் கியானேஸ்வர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். கலப்பு இரட்டையர் 500 மீட்டர் பிரிவில் அர்வின் வர்மா நேஹா தேவி இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் அவர் கஸ்கஸ்தானின் அல்வா நர்மனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்கவைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
5: இனி விளம்பரங்கள். உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
6: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
7: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
6: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
7: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கவுண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
6: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
7: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
8: RBI சொல்கிறது,
9: விவரமா இருங்க.

0: இசை சார்லோடு பயணித்துக் கொண்டிருக்கும் நீ உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் வேளை காத்திருக்க.
1: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 ஒளிபரப்பில் நேர்களை நீ கேட்கவிருப்பது வேலை காத்திருக்கு. நிகழ்ச்சியில் முதல் வேலைவாய்ப்பு அறிவிப்பாக, இந்திய ரயில்வே துறையில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. டெக்னீஷியன் கிரேடு 1 சிக்னல் பிரிவில் 323 பணியிடங்களுக்கும், டெக்னீஷியன் கிரேடு 3 பிரிவில் 6,242 என மொத்தம் 6,565 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிஎஸ்சி முடித்திருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பானது 18 முதல் 30 வரையிலும், 18 முதல் 33 வரம்பிலும் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 29/7/2026 படி கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். தேர்ச்சி முறையானது ஆன்லைன் தேர்வு மூலமாக மட்டுமே தேர்வு செய்யப்பட உள்ளனர். சான்றிதழ் சரிபார்ப்பு மருத்துவ சோதனைக்கு பிறகு விண்ணப்பதாரர்கள் இப்பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். விண்ணப்பிக்கும் முறையானது ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். rrbchennai.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். பெண்கள் SC ST பிரிவினருக்கு ₹250 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இப்பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க 29/7/2026 நிறைவு நாளாகும். மீண்டும் உங்கள் நினைவிற்கு, இந்திய ரயில்வே டெக்னீஷியன் கிரேடு பிரிவிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. 29/7/2026 நிறைவு நாளாகும். விண்ணப்பிக்க வேண்டிய ஆன்லைன் முகவரி rrbchennai.gov.in. நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, இந்திய விமானப்படை ஃப்ளையிங் கிரவுண்ட் டியூட்டி தொழில்நுட்பம் சார்ந்த மற்றும் தொழில்நுட்ப சாராத பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி, சிஏ, சிஎம்ஏ ஆகிய கல்வி தகுதி மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலியிட பணியிடங்களாக 379 பணியிடங்கள் உள்ளது. இதற்கான வயது வரம்பு ஃப்ளையிங் பணியிடத்திற்கு 1/7/2027 அன்றைய தேதிப்படி 20 முதல் 24 வயதிற்குள் இருக்க வேண்டும். கிரவுண்ட் டியூட்டி பணியிடத்திற்கு 1/7/2027 அன்றைய தேதிப்படி 20 முதல் 26 வயது வரை இருக்க வேண்டும். தேர்வு முறையானது எழுத்துத் தேர்வு, கேட் தேர்வு மதிப்பெண் மூலமாக விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க இறுதி நாளாக 19/6/2026 ஆகும். அதாவது இம்மாதம் 19 தேதி இறுதி நாளாகும். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி afcat.edcl.co.in. மீண்டும் உங்கள் நினைவிற்கு afcat.edcl.co.in. இப்பொழுது அறிவிக்கப்பட்ட இந்த பணியானது இந்திய விமான படையில் ஃப்ளையிங் கிரவுண்ட் டியூட்டி தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் சாராத பணியிடங்களுக்கான அறிவிப்பு இது. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் BSNL நிறுவனத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, ஜூனியர் டெலிகாம் ஆஃபீஸர் பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்எஸ்சி முடித்திருக்க வேண்டும். 3/7/2026 அன்றையபடி குறைந்தபட்ச வயதானது 20 முதல் அதிகபட்ச வயதாக 30 வயது வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வு உண்டு. தேர்வு முறையானது கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு மற்றும் ஆவண சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இதற்கான தேர்வு மையமானது தமிழ்நாடை பொறுத்தவரை சென்னையில் தேர்வு மையமாக விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க கடைசி நாளாக 3/7/2027 அதாவது அடுத்த மாதம் 3 தேதி நிறைவு நாளாகும். விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க https://externalexam.bsnl.co.in

என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். மீண்டும் உங்கள் நினைவிற்கு https:// external.bsnl.covin என்ற இணையதளம் மூலம் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட், அதாவது பிஎஸ்என்எல் ஜூனியர் டெலிகாம் ஆபீசர் பணியிடத்திற்கான அறிவிப்பு இது. நேர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு.

நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பொழிந்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவும் அதன் அளவும் சின்னக்கல்லார் பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழையளவும், உபாசி பகுதி, சோளையார், பின்ஸ்வர்த் எஸ்டேட், சின்கோனா பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவும், நெய்யூர், வால்பாறை, வால்பாறை பிடிஓ பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவும், அவளாஞ்சி, செருமுள்ளி பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும், மேல்பவானி, நாகர்கோயில், பார்வுட், கன்னிமார், சிறுவாணி, குந்தாப்பாலம் பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும், பாபநாசம், குண்டாறு அணை, தேக்கடி, புத்தன் அணை, பாலமூர், சிற்றாறு, தக்கலை, உதகமண்டலம், கூடலூர், முக்கடல் அணை, செங்கோட்டை பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவானது. வெப்பநிலையின் நிலவரம். கோயம்புத்தூர் பகுதிகளில் 22 டிகிரி செல்சியஸ் அளவிலும், மலைப்பகுதியான உதகமண்டலம் பகுதியில் 12 டிகிரி செல்சியஸ் அளவிலும் வெப்பநிலை பதிவானது. தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நீலகிரி, திருப்பத்தூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நீலகிரி, திருப்பத்தூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்கள் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 39 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 29 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருந்தது. நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது மற்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 39 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை இது. இன்று மற்றும் நாளை தென் தமிழக வட கடலோர பகுதிகள், வட தமிழகத்தின் கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறது. இவ்வாறு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது.

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் உள்ளூர் உலா நிகழ்ச்சியில். முதலாவதாக,
2: பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை இருக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22 ஆகும். மேலும் விவரங்களுக்கு https://ssc.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம்.
1: அடுத்ததாக, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. www.t

0: UCANAPPLY.com என்ற இணையதளம் மூலமாக ஜூன் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 600 ரூபாயும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 300 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9488635077 மற்றொரு எண் 9486425076 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2027ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. https://awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31ஆம் தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். அடுத்ததாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம் பணிகள் தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 25ஆம் தேதி ஆகும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் 2026-2027ஆம் கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இளநிலை மீன்வள அறிவியல், மீன்வள பொறியியல், உயிர் தொழில்நுட்பவியல், உணவு தொழில்நுட்பவியல், மீன்வள வணிக மேலாண்மை, தொழில்சார் படிப்புகள் ஆகிய பிரிவுகளுக்கு சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பங்களை வருகின்ற 14/6/2026 மாலை 6 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு https://www.admission.tnjfu.ac.in/ என்ற இணையதளம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்ததாக தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தர்மபுரி மாவட்டத்தில் பெயர் பதிவில்லா பிறப்புச் சான்றிதழில் பெயரை பதிவு செய்து பிறப்புச் சான்றிதழ் பெற 26/9/2026 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி பிறப்புச் சான்றிதழில் பெயர் பதிவு செய்து கொள்ளலாம். குழந்தை பிறந்து 21 நாட்களுக்குள் பெயருடன் பிறப்பை பதிவு செய்து இலவச பிறப்புச் சான்றிதழ் பெறலாம். குழந்தையின் பிறப்புச் சான்றிதழில் பெயரின்றி பதிவு செய்திருந்தால் 12 மாதங்களுக்குள் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளர் அளித்து இலவசமாக பெயர் பதிவு செய்யலாம். ஓராண்டுக்கு மேல் பெயரினை பதிவு செய்யாதவர்கள் உரிய தாமத கட்டணம் செலுத்தி 15 ஆண்டுகளுக்குள் பிறப்புச் சான்றிதழ் பெறலாம். ஒருமுறை குழந்தையின் பெயரை பதிவு செய்த பின் எக்காரணம் கொண்டும் மாற்ற இயலாது. குழந்தையின் பெயரை இறுதியாக முடிவு செய்த பின் சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரை அணுகி உறுதிமொழி படிவம் அளித்து பதிவு செய்யலாம். 1/1/2000 முன்னர் பதிவு செய்த பிறப்புகளுக்கும் அதற்கு பிறகு பதிவு செய்த பிறப்பு பதிவுகளுக்கும் பிறப்புச் சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்வதாக கால அவகாசம் வருகின்ற 26/9/2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் பெயரினை பதிவு செய்து பிறப்புச் சான்றிதழ் பெற ஊராட்சிகளில் கிராம நிர்வாக அலுவலரையும், நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் துப்புரவு ஆய்வாளர், அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு சுகாதார ஆய்வாளர் ஆகியோரை தொடர்பு கொண்டு பிறப்புச் சான்றிதழ் பெற்றுக் கொள்ளலாம். பிறப்புச் சான்றிதழில் பெயர் பதிவின்றி விடுபட்டவர்கள் பெயருடன் கூடிய பிறப்புச் சான்றிதழ் பெறுவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நேர்களை இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உள்ளூர் உலா.
1: இசைச்சாரலில் நேயர்கள் இனி கேட்கலாம்
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜேஎன் மருத்துவமனை.
3: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு ஜேஎன் மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. ஜேஎன் மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ

0: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
0: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடை வீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
2: குடும்பங்கள் வந்த உடனே அது கூட்டு குடும்பமா அல்லது தனி குடும்பமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ இதுக்கு பொருளே ரொம்ப பேர்த்துக்கு தெரியல, அதான் ஆச்சரியம். முதல்ல கூட்டு குடும்பம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாத்தா பாட்டி அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி குழந்தனார் நாத்தனார், எவ்வளவு உறவு சொற்கள் இருக்கு பாருங்க. இந்த உறவு சொல்லலாம் கொண்டதாக ஒரு குடும்பம் இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும். இவ்வளோ பேர் வச்சுட்டு இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. இல்லை, இவையெல்லாம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி, அந்த குடும்பத்தில் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு குடும்பத்தில் வந்து குழந்தையா பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெரியவர் இருப்பார். கடைக்கு போகணுமா, தம்பி ஓடிட்டு ஓடியாந்துருவான். சமையலா, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடலாம். அதாவது நம்முடைய பல்வேறு வகையான தேவைகளை நிறைவு செய்வதற்கு அத்தனை பேர் இருப்பாங்க. நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க என்ன அப்படின்னா, சரி இத்தனை பேருக்கு வேண்டிய சமைக்கிறது யார் பண்ணுறது, திடீர்னு ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு என்ன பண்ணுறது, எல்லாம் தாங்க இருக்கும். ஏன்னா வாழ்க்கை என்கின்ற இந்த விஷயத்தில் நிலவும் காற்றும் கொண்டதாக படகு பயணம் இருக்காதுங்க. சில நேரங்களில் சூறாவளி வரத்தான் செய்யும். சரி, இந்த கூட்டு குடும்பங்கள் இல்லாமல் போனதுனால என்ன நஷ்டம், ஒரு கேள்வி கேட்குறோம். என்ன நஷ்டம் தெரியுங்களா, திருமணமாகி ஒரு வாரத்தில் அவர்கள் வந்து விவாகரத்து பெற்று கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியை படிக்கிற போது அப்படியே கண்ணு கலங்குது. எப்படி இது வந்து நடந்தது, இதை யார் வந்து இதை அங்கீகரித்தாங்க, ஏன் தடுக்க முடியல, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே என்ன அப்படி அவங்க வாழ்ந்து முடிச்சிட்டாங்க, ஒரு கேள்வி கேட்குறோம். ஒரு வாரமே அதிகங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அவர்கள் இந்த முடிவை எடுக்கிறாங்கன்னு சொன்னால் காரணம் என்ன தெரியுங்களா, கூட்டு குடும்பத்தில் மனைவியை கணவனும் கணவன மனைவியும் பார்க்கறதுக்கே நேரம் ஆகும். ஏன் தெரியுங்களா, இவர் இந்த ரூமில் பேசிகிட்டு இருப்பார், அவர் அந்த ரூமில் இருப்பார். லேசாக அப்படி மனைவி எட்டு பார்க்கறதுனா கூட அங்கேருந்து கை காட்டுவாங்க, இங்கேருந்து பார்ப்பாங்க, கொஞ்சம் தண்ணி வேணுமே அப்படிம்பார், அந்த அவங்க கொண்டு வருவாங்க. இப்படி இடத்துல தான் அவங்களுடைய அந்த நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ரெண்டு பேர் மட்டும் இருக்கக்கூடிய இடத்துல தான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோபமும் தாவமும் ஏற்படும். அது மட்டுமல்ல, சிறு விஷயத்தில் ஏற்பட்ட கோபங்கள் கூட என்னாகும்னா உடனே அவர்கள் மேலே இருக்கிற வெறுப்பாக மாறிவிடுது. சில நேரங்களில் நான் உங்களை கட்டிருக்கவே கூடாதுன்னு, அப்புறம் நானாப்பிள உன்னை கட்டணும்னு நான் பிறந்திருக்கிறேன் என்று பேச வர்ற போது யாராவது ஒருத்தர் ஊழல் இருந்து சந்து செய்வித்தல் அப்படிம்பாங்க. சந்து செய்வித்தல் என்ன தெரியுங்களா, அந்த சண்டையை ஏய் விடப்பா இவ்வளோ இந்த பிள்ளை பின்னாடி அலைஞ்சவனு ஞாபகம் இல்லையா, யோசிப்பார் என்று சொல்லிக் கொடுப்போதும். அந்த பொண்ணுகிட்ட ஏமா இவர் வரலன்னா உங்கள் கதியனமாக இருக்கும் என்று சொல்வதற்குமான ஒரு நண்பனோ ஒரு தம்பியோ ஒரு அண்ணனோ ஒரு பெரியப்பாவோ ஒரு மூத்த தாத்தாவோ ஒரு பாட்டியோ என்று இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது தாங்க இந்த விஷயங்கள் உலகத்தில் எங்கேயும் கிடைக்கலைங்கிறதா முக்கியம். கதை சொல்லுவதற்கான ஒரு பாட்டியை இந்த பேரனோ பேத்தியை தேடி எங்கே போகிறாங்க யோசிச்சு பாருங்கள். அதே போல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தாத்தா பாட்டியும் பேரனோட பேத்தியோட பேசிகிட்டு இருக்க மாதிரியான மகிழ்ச்சியை தாண்டி வேறு என்ன இருக்குது. எங்கள் ஊரில் மாமா வர்றார் அப்படி நான் கிராமத்தில் நினச்ச உடனே அவங்க வர்றபோது நான் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று அவரை கூட்டிகிட்டு வருவேன். இவை எல்லாமாக நம் பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரே வீட்டுக்குள்ளே முடியல, ஒரு தெருவில் கூட இருப்பாங்க நம்ம கிராமத்தில் பார்க்கலாம். இந்த ஏத்தாப்பிட்டுக்கு வரங்க எங்கள் பெரியப்பா வீடு, இந்த இந்த பின்னாடி என் தம்பி வீடு என்று சொல்லுகிற போது இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதாங்க பெருசு. அவன் வந்து உறவுகள் இல்லாதவன் தாங்க உலகத்திலேயே ஏழை. யார் லட்சாதிபதி, சுற்றத்தோடு இருப்பவனே லட்சாதிபதி. பொருளால் யாரும் நினைக்கப்படுவதில்லை, உறவால் மட்டுமே நினைக்கப்படுகிறார்கள். அதனால் கூட்டு குடும்பங்களுடைய உயர்வுகளை எப்போது நினைத்து பார்க்க வேண்டும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: தேனிசை தெண்டலோடு பயணித்துக் கொண்டு இருக்கும் நேய உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் 7:00. நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து பரணி இசையில் பா விஜய் பாடல் வரிகளில் ஹரிஹரன் ஸ்வர்ணலதா குரல் வண்ணத்தில்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சோட், சேலம்.
3: திரை இசை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் யுகபாரதி பாடல் வரிகளில் பி உன்னிகிருஷ்ணன், ஹரிணி குரல் வனத்தில்.

0: இன்னிசை சார்லோடு இணைந்திருந்தோம். திரையிசையோடு இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்தி மலர். அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ்.
2: நாகை மாவட்டம் என்பது கடற்கரை பகுதியினை அதிகம் கொண்டு காணப்படுகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான விசைப்படகுகளும் ஃபைபர் படகுகளும் உள்ளது. கடல் மற்றும் கடல் சார்ந்த தொழில்களை மட்டுமே ஆயிரக்கணக்கானோர் நம்பி வாழ்வாதாரத்தினை கொண்டுள்ளார்கள். மாவட்டத்தில் வேதாரண்யம், கோடியக்கரை, நாகை, காமேஸ்வரம், செருதூர் உள்ளிட்ட மீனவ கிராமங்களிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினால் அவ்வப்போது துன்புறுத்தப்படுகிறார்கள். இது மட்டுமின்றி அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதுபோல பல நிலைகளில் தாக்குதலுக்கு ஆளாகி சிரமமடைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் மீனவர்களின் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடல் எல்லை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற

0: மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் இதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது அவசர காலங்களில் கடலில் இருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதுபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமானம் போன்று உருவாக்கப்பட்ட ஏர்ஷிப் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கடலில் உள்ள வான்வெளியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்தப்படும். இந்த அமைப்பு சூரிய சக்தியால் 24 மணி நேரமும் இயங்கும். இந்த ஏர்ஷிப் அமைப்பு 24 மணி நேரமும் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிப்பினை மேற்கொள்ளும் உயர் சக்தி மிக்க கேமராக்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய அசைவோ ஊடுருவலோ இருந்தால் உடனடியாக படங்களை செயற்கைக்கோள் மற்றும் தரையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைக்கும் உடனடியாக அனுப்பிவிடும். மேலும் எல்லை தாண்டும் மீனவர்களின் கைபேசிக்கு உடனடியாக சமிக்கைகள் மூலம் எச்சரிக்கை ஒலியை எழுப்பி தரைப்பகுதிக்கு தொடர்பு கொள்ள வசதியினை செய்து கொடுக்கும். இது மீனவர்கள் மட்டுமின்றி கடலோர காவல்படை மற்றும் கப்பல் படையினருக்கும் தனது தகவலை உடனடியாக அனுப்பிவிடும். இதற்கான மாதிரி பரிசோதனை நாகையில் உள்ள கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வெற்றி பெற்றுள்ளது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதியுதவி அளித்துள்ளது. மாதிரி பரிசோதனை வெற்றி பெற்றுள்ளதால் நாகையில் தடை கட்டுப்பாட்டு வரை அமைப்பதற்கான அடுத்த கட்ட தொழில்நுட்ப வேலைகள் நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் செயல்படும் பொன்னி சித்திரக்கடல் ஓவிய பயிற்சி மையத்தில் இலவசமாக ஓவிய பயிற்சி பெறுவதற்கான நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓவியம் கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள அனைவரும் இதில் விண்ணப்பிக்கலாம். ஓவியத்தில் ஆர்வமுள்ள 13 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். மாணவர்களுக்கு பயிற்சி முடியும் வரை ஓவிய பொருட்களும் இலவசமாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சியின் முடிவில் சான்றிதழும் வழங்கப்படும். மேலும் நுழைவுத் தேர்வு 3 மணி நேரம் நடைபெறும். காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும் இந்த தேர்வில் பென்சில் டிராயிங் மற்றும் வண்ணக்கலவை ஓவியம் வரைய வேண்டும். தலைப்பு தேர்வு கூடத்தில் கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுழைவுத் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் உரிய வரைபொருட்கள் கொண்டு வர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுழைவுத் தேர்வு எழுத விரும்புவோர் பொன்னி சித்திரக்கடல் ஓவிய பயிற்சி மையத்தினை தொடர்பு கொண்டு தங்களது விவரத்தினை தெரிவித்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கான பிரதம மந்திரி கௌரவ நிதியுதவி திட்டத்தின் கீழ் 4 மாதங்களுக்கு ஒருமுறை ₹2000 ஆண்டுக்கு ₹6000 ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. எனினும் நில ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாதது, ஆதார் எண் வங்கிக் கணக்குடன் இணைக்கப்படாதது மற்றும் பதிவு செய்யப்படாதது போன்ற காரணங்களால் தகுதியான விவசாயிகளுக்கு தவணைத்தொகை கிடைப்பதில்லை. மேலும் PM கிசான் திட்டத்தில் ஊக்கத்தொகை பெறும் விவசாயிகள் தனித்துவமான அடல் அட்டை எண் பெற்றால் மட்டுமே 23வது தவணைத்தொகை வழங்கப்படும். இத்திட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 3193 நபர்கள் விவசாயிகளுக்கான தனித்துவ அடல் எண் பெறாமல் உள்ளனர். தகுதியுடைய 802 விவசாயிகள் ஆதார் எண்ணை வங்கிக் கணக்குடன் இணைக்கவில்லை. 1209 விவசாயிகள் கைரேகை பதிவு செய்யும் பணியினை பூர்த்தி செய்யவில்லை. அதனால் விவசாயிகள் இவை அனைத்தையும் சரி செய்தால் மட்டுமே அடுத்த தவணைத்தொகை விடுவிக்கப்படும். விவசாயிகளுக்கான தனித்துவ அடல் அட்டை எண், KYC, ஆதார் எண்ணுடன் வங்கிக் கணக்கு இணைத்தல் மற்றும் அலைபேசி எண்ணை PM கிசான் திட்டத்தில் இணைத்தல் போன்ற சேவைகளை சிறப்பு முகாமில் விவசாயிகள் பெறலாம். இதற்காக வேளாண்மை தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண்மை வணிக வரித்துறை அலுவலர்கள் கிராமங்களுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இம்முகாம் அனைத்து மாவட்ட வருவாய் கிராமங்கள், அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி, இசேவை மையங்களில் ஜூன் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விவசாயிகள் ஆதார் அட்டை, கைபேசி, ஆதார் எண்ணுடன் இணைத்தது, நில உடைமை ஆவணங்கள், வங்கிக் கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாகை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பசுமை பள்ளி திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பேரணி நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முக்கிய வீதிகள் வழியாக சென்று வடகுடி சாலை வரை நடைபெற்றது. பிளாஸ்டிக் ஒழிப்பு, மக்கும் மக்கா குப்பை பிரித்தல், மழைநீர் சேமிப்பு, மரம் வளர்த்தல் உள்ளிட்ட தலைப்புகளில் மாணவர்கள் முழக்கங்களை எழுப்பி கையில் பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் மரக்கன்றுகளை மாணவர்களுக்கு வழங்கினார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் N. Selvan ஜபராஜ். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம்.

தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளை

0: மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளை அவர் பட்டியலிட்டார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இந்த நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசியினை 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேசத்தின் விதிஷாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக இந்த தடுப்பூசி திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த தடுப்பூசி பாதுகாப்பானது மட்டுமன்றி புற்றுநோய் இல்லாத வாழ்விற்கான உத்தரவாதமாகவும் உள்ளது என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மைய கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் மின் இணைப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு மாதந்தோறும் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 12 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் பிஜேபி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் சர்வதேச அளவில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. குஜராத் மாநிலம் காந்திநகரில் செயல்பட்டு வரும் இந்த பல்கலைக்கழகம் தடய அறிவியல் தொடர்பாக உலக அளவில் ஒரே பல்கலைக்கழகம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தில் 96 நாடுகளின் பிரதிநிதிகள் பயிற்சி பெற்றுள்ளது சர்வதேச அளவில் அதற்கான அங்கீகாரத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று அந்த பல்கலைக்கழகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 13 இடங்களில் இந்த பல்கலைக்கழக வளாகங்கள் செயல்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் 90 ஆண்டுகளாக சிறப்பான சேவையை ஆகாஷ்வாணி வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்காக ஆகாஷ்வாணி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். கடல்சார் பொருளாதாரத்தில் கேரளாவிற்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். சர்வதேச கடல் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி எழுதியுள்ள கட்டுரையில் முதலமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு வி டி சதீசன் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் பல்வேறு மாவட்டங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நகர்ப்புறங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவது ஒழுங்குபடுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தூய்மைப் பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் திருமதி அக்னிமித்ரா பால் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வுக்கான தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்ப எண்ணை சமர்ப்பித்து இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அந்த முகமை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த மறுதேர்வு வரும் 21 தேதி நடைபெறுகிறது. வங்கி முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள 6 இடங்களில் இன்று சோதனை நடத்தியது. சண்டிகர், பஞ்ச்குலா, தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு அதிகாரிகள் வங்கி அதிகாரிகளுடன் இணைந்து 668 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் கூறியுள்ளது. 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷிர் கனால் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லுறவை இரு நாடுகளும் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எரிசக்தி, வர்த்தகம் மற்றும் சுற்றுலா துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த நேபாளம் விரும்புவதாகவும் திரு ஷிர் கனால் தெரிவித்தார். பெருவில் அதிபர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திருமதி கெய்கோ ஃபுஜிமோரி, திரு ராபர்டோ சான்சஸ் ஆகியோர் களத்தில் உள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தேர்தலில் 33 பேரை பின்தள்ளி இவர்கள் இருவரும் தற்போது களத்தில் உள்ளனர். இருப்பினும் அந்த தேர்தலில் 20% கூடுதலான வாக்குகள் இவர்களுக்கு கிடைக்காததன் காரணமாக தற்போது மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2 நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. ரஹமத் ஷா 43 ரன்னுடன் களத்தில் உள்ளார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. சுப்மன் கில் 126 ரன்னுக்கும் KL ராகுல் 100 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மாண்டல் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீன தாய்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும், ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் தேஜா சிர்சி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பைவாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இன்னிசை சாரல் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நீயிர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி. அதற்கு முன்னதாக
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility.

0: இருக்கு. இங்க ஒர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% மெம்பர்ஸ் PhD டிகிரி ஹோல்டர்ஸ். ICT எனேபிள்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் ஓட லேர்னிங் என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: வயல்வெளி
2: என்ன உன் முகத்துல ஒரே தாண்டவம் ஆடுது சந்தோஷ கலை?
1: எப்படிமா பார்த்தோன்னே சொல்லிட்ட?
2: அத ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்களே, உங்க ராசன்ன என்னமோ விவசாயத்துல அப்படியே ஓடி ஓடி பறக்கிறாருன்னு பேசிக்கிறாங்க.
1: ஓடி ஓடி என்ன பறக்கற? எப்பயும் போலதான். அதாவது ஒரு கழனில நெல்லு போட்டிருக்கேன், இன்னொரு கழனில கத்திரி போட்டுக்கிறேன், அவரை போட்டுக்கிறேன், எல்லாம் தனித்தனியா பண்ணிட்டு இருக்கேன்.
2: தனித்தனியா பண்ணாலும் அந்த வருமானம் உனக்கு போதுமானே?
1: ஒரு வயல்ல நெல்லு முடிஞ்சா அடுத்தது கத்திரி, கத்திரி முடிஞ்சா அடுத்தது அவரை, அப்படிதான் பண்ணிட்டுக்கிறேன். என்ன வருமானம் வரப்போகுது?
2: உனக்கு கூடுதல் வருமானம் வர்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லவா?
1: என்ன சொல்ற, திடீர்னு இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுற?
2: என்னென்ன எப்ப பாரு குண்டு சண்டுன்னு பேசிட்டு இருக்கிற?
1: இல்லம்மா, எல்லாம் தனித்தனிதான் பண்ணி பாத்துருக்க. இத விட்டுட்டு வேற ஏதோ பண்ணா வருமானம் வருமா?
2: நான் உன்ன விவசாயம் வேற எதுவும் பண்ண சொல்லல.
1: பின்ன
2: நம்ம விவசாயம் எப்பவும் போலதான் பண்ணலாம். அத சுத்தி தோட்டம் துறவுல நம்ம வரப்பு வேலையெல்லாம் சும்மா தானே இருக்கு.
1: ஆமா,
2: அதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு பயன் தரக்கூடிய மரம் செடி கொடி அதெல்லாம் நட்டா அதுலயும் வந்து காய்கறிகள் கனிகள்லாம் நமக்கு கிடைக்கும்ல.
1: சரி சரி, இதெல்லாம் நீ பண்ணிருக்கியா?
2: நானும் இப்பதானே பண்ணிட்டு இருக்கேன், நீயும் பண்ணு அப்படின்னு உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். அதுல பண்ணா அதுல கிடைக்கிற காய்கறி கனி எல்லாம் நம்ம வித்தா அதுவும் நமக்கு ஒரு வருமானம் தானே. வரப்பு சும்மா தானே கிடக்கு, அதுல நடறதுக்கு உனக்கு என்ன?
1: சரி பரப்போறோம். சரி, அது எப்படி இப்ப நடறது? எந்த மரம் வைக்கலாம், என்ன மாதிரி வைக்கலாம், எந்த இடைவெளி விட்டு வைக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் உனக்கு தெரியுமா?
2: இப்ப கேட்ட பாரு ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான பதில.
3: அட ராசன்ன, இவ்வளவுதான விஷயம் இன்னைக்கு வயல்வெளி நிகழ்ச்சியில? உனக்கான எல்லா சந்தேகத்துக்கான விடையும் கிடைக்க போகுது.
1: அப்படியா? இதோ ரேடியோ பெட்டி ஆன் பண்ற.
3: முதல்ல அத போய் ஆன் பண்ணி கேட்டுட்டு வந்து அப்புறம் எங்கிட்ட சொல்லு.

0: இன்றைய நிகழ்ச்சியில் வாய்ப்பு தரும் வேளாண் காடுகள் உரை வழங்குகிறார் பயிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன துணை பேராசிரியர் டாக்டர் பி குமார் அவர்கள்.
1: அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.

வேளாண் காடுகளை ஏன் நாம் செய்ய வேண்டும்? அதாவது 1988 அவருடைய வனக்கொள்கையின்படி ஒவ்வொரு விவசாயியும் அவர்களுடைய தேவைக்கேற்ப தேவைக்கான மரங்களையும் தொழிற்சாலைக்கு தேவையான மரங்களையும் அவர்களை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இது மட்டுமல்லாமல் நமது நாட்டின் வனப்பரப்பு 33 விழுக்காடு இருக்க வேண்டும். ஆனால் நம்மிடம் இருப்பதோ 25.17 விழுக்காடு தான். அதுவும் தமிழ்நாட்டில் சொல்ல போனால் 24.47 விழுக்காடு தான் உள்ளது. மீதமுள்ள பரப்பளவை நாம் வேளாண் காடுகள் மூலமாகத்தான் இதை பூர்த்தி செய்ய முடியும். அதாவது வேளாண் காடுகள்னா ஆங்கிலத்தில் அக்ரோ ஃபாரஸ்ட் என்று சொல்வார்கள். அக்ரோ ஃபாரஸ்ட் என்றால் என்ன? அதாவது ஒரு நிலத்தில் மரங்கள், பயிர்கள், சில நேரங்களில் கால்நடைகள் ஆகியவற்றை ஒன்றாக இணைத்து வளர்ப்பது. இது மண்வளத்தை பாதுகாக்கவும் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் தரவும் சுற்றுச்சூழலை காக்கவும் உதவுகிறது. எல்லாருக்கும் தெரியும், இப்பொழுது காலநிலை மாற்றம், நீர் பற்றாக்குறை, உற்பத்தி செலவு உயர்வு போன்ற காரணங்களால் விவசாயம் சவாலாக மாறியுள்ளது. இதை யாவரும் அறிந்தது. இப்படிப்பட்ட சூழலில் மர வளர்ப்பு இணைந்த விவசாயம் ஒரு நல்ல தீர்வாக உள்ளது. எந்த மரங்களை எப்பொழுது வளர்க்கலாம்? தமிழ்நாட்டில்

தேக்கு, மலைவேம்பு, தமிழில் மீலையடுவே என்று சொல்வார்கள். சவுண்டல் என்ற சூபாபுல், சந்தனம், மூங்கில் போன்ற மரங்கள் அதிக வருமானம் தரக்கூடியவை. இவற்றின் நிலத்தின் தன்மை மற்றும் நீர் வசதிக்கு ஏற்ப தேர்வு செய்ய வேண்டும். நீண்ட நாள் மரங்கள், மீடியம் மரங்கள், குறைந்தகால அறுவடை மரங்கள். நீண்டகால மரங்கள் என்று சொல்ல போனால் தேக்கு, சந்தனம், மகாகனி, ரோஸ்வுட், டாமரண்ட், வேங்கை இவைகள் எல்லாம் நீண்ட காலத்தில் அறுவடை செய்யலாம். மீடியம் காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய மரங்கள் மலைவேம்பு, கடம்பு, நீம் இவற்றையெல்லாம். குறைந்த காலத்தில் அறுவடைக்கூடிய மரங்கள் மலைவேம்பு, சவுக்கு, தைலம், இளம்பஞ்சு, சிசு இவற்றையெல்லாம் சொல்லலாம். மரங்களுடன் என்ன பயிர்களை வளர்க்கலாம்? முதல் சில ஆண்டுகளில் மரங்களுக்கு இடையில் நிலக்கடலை, துவரை, கம்பு, சோளம், காய்கறிகள் போன்ற இடைநிலை பயிர்களை பயிரிடலாம். இதனால் ஆண்டுதோறும் வருமானமும் கிடைக்கும். இந்த பயிர்கள் ஒவ்வொரு மரத்திற்கும் நாம் எவ்வளவு இடைவெளி விட்டு நட்டிருக்கிறோமோ அதை பொறுத்து மாறுபடும். அதாவது குறுகிய கால மரம் என்றால் குறுகிய இடைவெளி விட வேண்டும். நீண்ட கால மரங்கள் என்றால் நீண்ட கால அறுவடை செய்யக்கூடிய மரங்கள் அதிகமாக இடைவெளி இட வேண்டும். இது மட்டுமல்லாமல் வேளாண் காடுகளில் நிறைய வகைகள் உள்ளன. அதாவது சில்வி கல்ச்சர் சொல்லுவோம். இதில் மரங்கள் மட்டுமே வளர்க்கப்படுகின்றன. உதாரணமாக தேக்கு, மலைவேம்பு, யூக்கலிப்டஸ் போன்ற மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. இதன் பயன்கள்: மரவளம் கிடைக்கும், நீண்டகால வருமானம், மண் அரிப்பை தடுக்கிறது. இது இல்லாமல் அக்ரி சில்விகல்ச்சர், வேளாண் சில்விகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய இதில் மரங்களும் பயிர்களும் சேர்த்து வளர்க்கப்படுகின்றன. உதாரணம், தென்னை மரங்களுக்கு இடையில் வாழை, கொக்கோ, மாமரத் தோட்டத்தில் காய்கறிகள், மலர்கள் போன்றவை பயிரிடப்படுகின்றன. இதன் நன்மைகள்: இரட்டை வருமானம், நிலத்தின் முழு பயன்பாடு, வெப்பத்தை குறைத்து ஈரப்பதம் பாதுகாக்கிறது. மரங்களுடன் தீவன பயிர்கள், அதாவது ஆங்கிலத்தில் சில்வர் பாஸ்டரல் என்று கூறுவார்கள். இதில் மரங்களுடன் கால்நடைகளுக்கான பசும்புல் வளர்க்கப்படுகிறது. உதாரணம், சூபபுல், மரங்களுடன் மேய்ச்சல் புல். பயன்கள்: கால்நடைகளுக்கு தீவனம், நிழல் மற்றும் காற்று பாதுகாப்பு, பால்வள உற்பத்தி மேம்பாடு. தீவனத்திற்கு தேவைப்படும் மரங்களான கிளரி செடியா, வேங்கை, ஆச்சா, கருவேல், சவுண்டல், ஈட்டி மரம், கொடுக்காப்புளி, மல்பரி, முருங்கை, மலைவேம்பு இவற்றை பயிரிட்டு கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே சமயத்தில் காடுகளின் பரப்பளவையும் உயர்த்தி கொள்ளலாம். அதாவது தொடர்ந்து வருமானம் நம்ம விவசாய மக்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த முறையாகும். அதனுடைய பயன்கள்: கால்நடைகளுக்கு தீவனமாகவும், நிழல் மற்றும் காற்று பாதுகாப்பு, பால்வள உற்பத்தி மேம்பாடுகின்றன. மரங்களுடன் தோட்டக்கலை பயிர்களையும் ஒரு அமைப்பாக வளர்க்கலாம். இதில் பயிர்கள், பழமரங்கள், மர வகைகள் இவற்றை நம்மிடம் எவ்வளவு தண்ணீர் வசதி உள்ளதோ, நிலப்பரப்பு உள்ளதோ அதை பொறுத்து பயிர்களையும் மரப்பயிர்களையும் சேர்த்து வளர்த்துக் கொள்ளலாம். மூன்றும் ஒன்றாக வளர்க்கப்படுகின்றன. உதாரணம், மாமரம், மிளகாய், தேக்கு. இவற்றில் மாமரம் தோப்பாகவும், மாமரத்துக்கு இடையில் மிளகாயும், அதாவது வேலையை சுற்றியும், அதாவது பவுண்டரியிலிருந்து தேக்கும் வளர்த்துக் கொள்ளலாம். இது சிறு நிலத்தாருக்கு மிகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த முறை வந்து ஹோம் கார்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு வேளாண் காடுகள் முறை. வீட்டை சுற்றி பல வகை மரங்கள், காய்கறிகள், மருத்துவ செடிகள் இவற்றை வளர்ப்பது. அதாவது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான குறைந்தபட்ச மரங்களையும் உணவுப் பயிர்களையும் சேர்த்து வளர்ப்பதாகும். உதாரணம், முருங்கை, கருவேப்பிலை, வாழை, காய்கறிகள். இது குடும்ப உணவு பாதுகாப்புக்கும் ரொம்பவும் உகந்ததாகும். இது மட்டுமல்லாமல் இப்பொழுது பரவலாக பேசக்கூடிய மல்டி பங்க்ஷனல் அக்ரோ ஃபாரஸ்ட், அதாவது பல அடுக்கு பல பயன்கள் கொண்ட வேளாண் காடுகள் முறை. பல அடுக்கு வேளாண் வன அமைப்பு என்றால் என்ன? அதாவது ஒரே நிலத்தில் வெவ்வேறு உயரம் மற்றும் வளர்ச்சி தன்மை கொண்ட மரங்கள், பயிர்கள், காய்கறிகள், சில சமயம் கால்நடைகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வளர்ப்பதே பல அடுக்கு வன அமைப்பு ஆகும். இது இயற்கை காடுகளைப் போல செயல்படும் ஒரு விவசாய முறை. ஏனென்றால் அனைத்து வகையான செடிகள், புதர்கள், மரங்கள் ஒன்றிணைந்து ஒரே சமயத்தில் ஒரே இடத்தில் வீட்டுத் தேவைகளுக்காக வளர்க்கப்படுகின்றன. அதாவது உதாரணமாக மேலடுக்கு தென்னை மரமும் மாமரமும், நடு அடுக்கு அதாவது பல வகைகள் அதாவது வாழை, மிளகு, கீழடுக்கு கிரவுண்ட் கோர் சொல்லக்கூடிய மஞ்சள், இஞ்சி, கீரைகள் மற்றும் பல வகைகள். இவ்வாறு ஒவ்வொரு அடுக்கும் சூரிய ஒளி, நீர், மண், ஊட்டச்சத்து

ஆகியவற்றை முழுமையாக அந்த இடத்தில் உள்ள அனைத்து வகையான ரிசோர்ஸ்களையும் நாம் பயன்படுத்தப்படுகிறது. இதன் முக்கிய நன்மைகள் என்னவென்றால், நிலையான வருமானம், அதாவது சஸ்டைனபிள் இன்கம் சொல்லுவோம். ஒரே பயிரை நம்பாமல் பல பயிர்கள் மூலம் ஆண்டு முழுவதும் வருமானம் கிடைக்கும். மண் வளம் அதிகரிப்பு, மர இலைகள் விழுந்து இயற்கை உரமாக மாறுகின்றன. நீர் சேமிப்பு, மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நேரம் தங்குகிறது. காலநிலை மாற்றத்துக்கு பாதுகாப்பு, வறட்சி அதிக வெப்பம் போன்ற சூழ்நிலைகளில் கூட நிலைத்த உற்பத்தி கிடைக்கும். உயிரின பல்வகை, பல்வகைமை அதாவது பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் சொல்லக்கூடிய பறவைகள், தேனீக்கள், நுண்ணுயிர்கள் அதிகரித்து இயற்கை சமநிலை. இவை தமிழ்நாட்டில் ஏற்ற மாதிரிகள் என்னவென்றால், தென்னை, கொக்கோ இதனுடன் வாழை மரத்தை பயிரிட்டு பயன்பெறலாம். சில சமயம் மாமரம், சோளம் இவற்றுடன் பசுந்தீவனத்தை பயிரிட்டு பயன்பெறலாம். சில சமயம் சப்போட்டா, மிளகு, மஞ்சள். பரவலாக நமது வட தமிழ்நாட்டில் மஞ்சள் அதிகமாக பயிரிடக்கூடிய மாவட்டமாக திகழ்கிறது. இவற்றில் சப்போட்டாவுடன் மிளகு, மஞ்சள் இடை பயிரிட்டு பயன்பெறலாம். சில சமயம் மரவள்ளி, முருங்கை காய்கறிகளையும் பயன்பட்டு வருமானத்தை ஈட்டிக்கொள்ளலாம். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இந்த முறை நல்ல பலன்களை தருகிறது. தேசிய வேளாண் காடுகள் கொள்கை, அதாவது உலகத்திலேயே

நமது நாடுதான் வேளாண் காடுகளுக்காக ஒரு தனிப்பட்ட கொள்கையை வரையறுத்துள்ளார்கள். அதாவது தேசிய வேளாண் காடுகளின் கொள்கை 2014 இயற்றப்பட்டுள்ளது. இந்தியாவில் வேளாண் காடுகளின் கொள்கையின் தேவை, ஏன் இந்த கொள்கை வந்து நமக்கு தேவை என்றால், சிறந்த தேசிய கொள்கை மற்றும் பொருத்தமான நிறுவனங்கள் இல்லாமல், தேசிய ஒருங்கிணைந்த விவசாய முறைகள் இல்லாமல், கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் ஒழுங்குமுறை ஆட்சி தன்மை இவற்றின் வழிகாட்டுதலின்படி தேசிய வனக்கொள்கை 1988 தனது அனைத்து மர அடிப்படையிலான தொழிலகங்களும் தங்களுக்கு தேவையான மூலப்பொருள்களின் தேவைகளை வனத்துறையை சாராமல் தாங்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் என கூறுகிறது. மேலும் இக்கொள்கையானது வேளாண் காடுகளின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் தொழிலகங்களுக்கு வழிகாட்டியுள்ளது. இதில் விவசாயிகளுடன் பொருத்தமான தொடர்பை ஏற்படுத்தி தங்களுக்கு தரமான நாற்று வளங்கள், தொழில்நுட்ப ஆதரவு, பண்ணையில் வளர்க்கப்படும் மரத்திற்கான ஆதரவு விலை, கடன் மற்றும் காப்பீட்டு வசதிகள் ஏற்படுத்தி தருவதன் மூலம் வேளாண் காடுகளின் வளர்ப்பை ஊக்குவிக்க தொழிலகங்களுக்கு வழிகாட்டுகிறது. இது நாட்டில் பல தொழிற்சாலைகள், தொழில்துறை வேளாண் காடுகள் தொடங்குவதை ஊக்குவித்துள்ளது. இதேபோல் தேசிய வேளாண் வனவியல் கொள்கை 2014 மூலம் அனைத்து பங்குதாரர்களுடனும் பொருத்தமான தொடர்பை ஏற்படுத்துவதன் மூலம் தொழில்துறை வேளாண் காடு வளர்ப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. கொள்கையானது தொழில்துறை வேளாண் காடுகளை நோக்கி அதிக விவசாயிகள் ஈர்ப்பதற்காக மர போக்குவரத்து விதிகளை தாராளமயமாக்க அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இக்கொள்கையானது வேளாண் காடு வளர்ப்பு திட்டங்களுக்கு கடன் மற்றும் காப்பீட்டு வசதிகளை விரிவுபடுத்தவும் தேவையான சந்தைகளை நிறுவவும் அறிவுறுத்தியுள்ளது. இதில் தொழிற்சாலைகளில் சொல்லப்போனால் தடிமரம் மற்றும் கட்டுமான தொழிலகம், இதில் தேக்கு, குமிழ், சில்வர் ஓக்கு போன்ற மரங்களை தடிமரம் மற்றும் கட்டுமான தொழிலாக பயன்படுத்தப்படுகிறது. இதேபோல் கூழ் மற்றும் காகித தொழிற்சாலைகளில் தைலம், கேஷரினா என்ற கூடிய சவுக்கு போன்ற மரங்களையும், ஒட்டுப்பலைகள் தேவைக்காக பாப்புலஸ் என்ற மரங்களையும், தைலம் என்ற மரங்களையும், மீலடுபி என்ற நம் நாட்டின் மரங்களையும் பயன்படுத்தப்படுகிறது. தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்காக ஐலாந்தஸ் கிளரி செடியா என்று சொல்லக்கூடிய ஒரு மரமும், பாப்புலஸ் என்ற மரமும் அதிகப்படியாக பயன்படுத்தப்படுகிறது. இதேபோல் உயிரி எரிபொருள் ஜெட்ரோபா கர்கஸ் என்றக்கூடிய காட்டாமணக்கு, புங்கம், வேம்பு இவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது தமிழ்நாட்டில் 2026 தமிழ்நாடு வேளாண் வனவியல் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாடு அக்ரோ ஃபாரஸ்ட் பாலிசி 2026 என்ற புதிய கொள்கையை அறிமுகப்படுத்தியது. இதன் முக்கிய நோக்கம் விவசாயத்துடன் மர வளர்ப்பை இணைத்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவது ஆகும். கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் என்னவென்றால், விவசாய நிலங்களில் மர வளர்ப்பு, இவற்றுடன் பயிர்களை சேர்த்து வளர்ப்பதாகும். இவற்றுடன் விவசாயிகளின் வருமானத்தை நீண்ட காலத்தில் உயர்த்துதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கார்பன் சேமிப்பு, மாநிலத்தின் பசுமை பரப்பை அதிகரிப்பது இதன் நோக்கமாகும். இது மட்டுமல்லாமல் ஊக்குவிக்கப்படும் மரங்கள் வகைகள் என்னவென்றால், தேக்கு, சந்தனம், சிவப்பு சந்தனம், மகாகனி, ரோஸ்வுட்டு, மலைவேம்பு, சிசு, புங்கம் மற்றும் வேம்பு இவற்றை, இந்த மரங்களையும் நாம் வளர்த்துக் கொள்ளலாம். முக்கிய அம்சங்களாக விவசாய நிலங்களில் மரங்களை வளர்க்க அனுமதி மற்றும் ஊக்கம் அதிகரித்தல், மரம் வெட்டுதல் மற்றும் போக்குவரத்து விதிகள் எளிமைப்படுத்துதல், மரப்பொருட்கள் சந்தை மற்றும் தொழிற்சாலைகளுடன் இணைப்பு செய்தல், விவசாயிகளுக்கு மாற்று வருமான வாய்ப்புகளை உருவாக்குதல், இவற்றில் எதிர்பார்க்கப்படும் நன்மைகள் என்னவென்றால், அதாவது நேஷனல் அக்ரோ

0: ஃபர்ஸ்ட் பாலிசி 2026 விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கும், மண் வளம் மற்றும் நீர் பாதுகாப்பு மேம்படும், கார்பன் உமிழ்வும் குறையும், தமிழ்நாட்டில் பசுமை பரப்பளவு அதிகரிக்கும். அதாவது ஒரே நிலத்தில் பயிரும் மரங்களும் வளர்த்து ஒரு குறுகிய கால வருமானமும் நீண்ட கால வருமானமும் பெறும் ஒரு திட்டமே இந்த கொள்கையின் நோக்கமாகும். இது மட்டுமல்லாமல் வேளாண் காடுகளில் கார்பன் கிரெடிட் என சொல்லக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்பம் இப்பொழுது பரவலாக பேசப்படுகிறது. அவற்றில் முதலில் கார்பன் கிரெடிட் என்ன என்றால் நிறைய விவசாயிகளுக்கு வந்து ஒன்றும் புரியாமலே உள்ளது. அதாவது நாம் பயன்படுத்தப்படும் வாகனங்கள், தொழிற்சாலைகள், மின் நிலையங்கள் போன்றவை காற்றில் கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுமை குடில் வாயுக்களை வெளியிடுகின்றன. இதனால் உலக வெப்பமயமாதல் அதிகரிக்கிறது. இதை கட்டுப்படுத்த உலக நாடுகள் ஒன்றாக இணைந்து ஒரு முறையை உருவாக்கின. அதுதான் கார்பன் கிரெடிட் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாகும். ஒரு நிறுவனம் அல்லது நாடு காற்று மாசுபாட்டை குறைத்தால் அல்லது மரங்கள் வளர்த்து கார்பனை உறிஞ்சுதல் செய்தால் அவர்களுக்கு கார்பன் கிரெடிட் என்ற சான்றிதழை வழங்கப்படும். இந்த கிரெடிட்களை மற்ற நிறுவனங்களுக்கு விற்கவும் முடியும். உதாரணமாக ஒரு தொழிற்சாலை அதிக மாசு உமிழ்ந்தால் அது குறைவாக மாசு உமிழும் நிறுவனத்திடமிருந்து கார்பன் கிரெடிட்டை வாங்க வேண்டும். இதன் மூலம் மாசை குறைக்க ஊக்கமளிக்கப்படுகிறது. கார்பன் கிரெடிட் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னவென்றால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மரக்கன்றுகள் வளர்ப்பு ஊக்கம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களுக்கு ஆதரவு, விவசாயிகளுக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் கூட பல இடங்களில் மர வளர்ப்பு, சோலார் மின்சாரம், காற்றாலை திட்டங்கள் மூலம் கார்பன் கிரெடிட் முயற்சிகள் வளர்ந்து வருகின்றன. நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய கடமை என்னவென்றால் அதிகமாக மரங்களை நடுதல். குறிப்பாக நமக்கு உள்ள விவசாய நிலங்களில் குறைந்தது 1/3 மரங்களை நட அறிவுறுத்தப்படுகிறது. அதாவது நமது வரப்போரங்களிலோ அல்லது சந்து பயிரிடக்கூடிய இடைவெளி விட்டு மரங்களை நடுவதோ, இவற்றில் ஒவ்வொரு மரத்தை பொறுத்து இடைவெளி மாறும். அதாவது தோட்டமாக வளர்க்கப்பட்டால் 12 அடி என்ற முறையிலும், வரப்போரங்களில் 10 அடிக்கு 10 அடி என்ற முறையிலும் வளர்க்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இதன் மூலம் பயன்படுத்தப்படும் முறைகள் என்னவென்றால் அதிகமாக மரங்கள் நடுதல், மின்சார சேமிப்பு, பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், இவற்றின் மூலமும் கார்பன் கிரெடிட்டை நாம் குறைத்துக் கொள்ள முடியும். இயற்கையை பாதுகாப்பது நமது கடமை. ஒரு மரம் நட்டால் ஒரு உயிரை காப்போம் என்பது போல வேளாண் காடுகள் பயிரிட்டு ஒவ்வொரு விவசாயம் மேலும் வளம் பெற நமது தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை வயல்வெளி நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் வாய்ப்பு தரும் வேளாண் காடுகள் உரை வழங்கினார் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன துணை பேராசிரியர் டாக்டர் பி. குமார் அவர்கள்.

0: என்ன ராசண்ண கேட்டியா?
1: ஆமா கேட்டமா.
0: என்னத்த கேட்டியோ? கேட்டதெல்லாம் சரிதானே, கேட்டத மறந்துறாத. அவங்க என்ன சொன்னாருன்னு நல்லா கேட்டியா? அதாவது நம்ம விவசாயம் செய்யறதோட நம்ம வரப்போற இருக்கிற நிலம் எல்லாம் சும்மா தானே இருக்கு. அந்த வரப்பெல்லாம் என்னென்ன வகையான மரம் நடணும், என்னென்ன செடி நடணும், என்னென்ன கொடிகள் எல்லாம் நட்டாங்கன்னா நமக்கு அதன் மூலயமா வருமானம் கிடைக்கும், அதை எப்படி எல்லாம் ஏற்றுமதி செய்யலான்னு எவ்வளவு அழகா தெளிவா சொன்னாருல்ல. அத அப்படியே போய் செஞ்சு நீயும் ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டிரு, என்ன சரியா?
1: அது மட்டும் இல்லம்மா, நம்ம வயலோரங்கள்ல என்னென்ன மரங்கள் நடணும், எந்த இடைவெளி விட்டு நடணும், அதாவது வேம்பு, முருங்கை, இந்த மாதிரி சில மரங்கள் எல்லாமே சொன்னாருமா.
0: அவ்வளவுதான், உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியுது. நானும் போய் எங்க வரப்போறோம் எல்லாத்தையும் நடப்போறேன், நானும் வருமானத்தை ஈட்டி உனக்கு ஈக்குவலா சம்பாதிக்க போறேன்.
1: சரிம்மா, உடனே போய் வேலையை ஆரம்பிக்கிறேன்.
0: சரிண்ண சரிண்ண, நானும் கிளம்புறேன், எனக்கும் வேலை நிறைய கிடக்கு.
2: அடிக்குது அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டிருந்தது வயல்வெளி. என் இசையாகவும் இசை மழையாகவும் உங்களை தாளாட்டி கொண்டிருக்கின்றது. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசை பாடிக்கொண்டிருக்கும் இந்த இனிய தருணம் 8 மணி. இரவு 8 மணி அப்படின்னாவே ரொம்ப ஜாலியான டைம் எஃப்எம்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறையா ஸ்போர்ட்டிவான விஷயங்கள்லாம் இந்த 8 மணி நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம் இல்லையா. இன்றைக்கி ஒரு செம்ம ஜாலியான அண்ட் ஃபன்னான ஒரு ஷோவை தான் நாம் நிகழ்ச்சியில் நேயர்கள் கூட நம்ம பேச கற்றுட்ருக்கோம். இன்றைக்கி என்ன டே? சண்டே. சண்டே அப்படின்னாவே வாரத்தினுடைய முதல் நாள் இல்லையா, ஒரு ஜாலியான டே. இப்போ ஓரளவுக்கு அவங்களுடைய ருட்டீன் ஒர்க்கில் இன்றைக்கி ஒரு கொஞ்சம் டைம் ஒதுக்கி இன்றைக்கி ஜாலியாக இருக்கிற டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பேர் நிறைய பேர் வந்து எஃப்எம் கேட்டுட்ருப்பாங்க. வாடிக்கையாக கேட்டுருக்கிற நேயர்களுக்கும் ஒரு உற்சாகமான நேரம் இது 28 மணி அப்படிங்கிறது. என்னங்க இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி இளந்தெண்டல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பாக வளம்பர காத்துட்ருக்கு? ஒரு சின்ன கெஸ் உங்களுக்கு இருக்கா? நிறைய பேருக்கு நிறைய கெஸ்ஸிங் இருந்திருக்கும். இன்றைக்கி இளந்தெண்டல் நிகழ்ச்சியில் விடுகதையாக மலர காத்திருக்கின்றது. விடுகதை தான் அப்படின்னு நினச்ச நேயர்கள் உங்களுக்குள்ளே ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க. தெரியாத நேயர்களுக்கு இன்றைக்கி விடுகதையாக நம்ம கேட்டு ரசிக்கலாமா? சின்ன வயசில் கரும்போர்டில் டீச்சர் வந்து எழுதி போட்டு இதுதான் விடுகதை, இதுக்கான விடை இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நாள் போக போக அதுக்கப்புறமா வந்து நம்ம நிறைய படிக்க ஆரம்பிச்சிருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விடுகதை சொல்லி நான் சொல்கிறேன் நீ சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாலியான மூமெண்ட்டில் இருந்திருப்போம் இல்லையா. அந்த ஒரு ஜாலியான மூமெண்ட்டை தான் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி உங்களுக்காக தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளம் வர கேட்டு ரசிக்கலாம். நிறைய நேயர்கள் வந்து நீயா நானானு போட்டி போட்டு காத்துட்ருக்காங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு நம்ம பண்பலையுடைய எப்படி தொடர்பு கொள்வது அப்படிங்கிறத மற்றும் ஒரு முறை நினைவு பண்ணிடலாமா? புதிய நேயர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 0434 42 என்ற முன் இணைப்பை பயன்படுத்தி 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பு எண்ணாக 94 86 81 101 05 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0434 42 என்ற முன் இணைப்பை தொட்டு 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணில் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இன்றைக்கி இளந்தண்டல் நிகழ்ச்சியில் விடுகதையாக மலர காத்திருக்கின்றது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம படித்த விடுகதையை தான் நான் மற்றும் ஒரு முறை உங்களுக்காக ஒரு ஜாலியாக ஒரு நினைவூட்டலாக கொண்டு போக இருக்கேன். அதே மாதிரி தொடர்ந்து ஒரே நேயர் வந்து 3 விடுகதைக்கான விடையை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாடல் பண்பலையில் நம்ம கேட்டு ரசிக்கலாம். விடுகதை எனக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிற நேயர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற நேயர்களாக இருந்தாலும் சரி, இந்த எண்களை தொட்டு பண்பலையில் நிகழ்ச்சிக்கு தொடரலாம். நிகழ்ச்சியில் இனி முதல் நேயரை வரவேற்போம். வருகவன்

0: வணக்கம் யார், இங்கே வந்து பேசுகிறீங்கய்யா?
1: நாகலாபுரம் கன்னியாஸ்தான்.
0: சரிங்கய்யா, ரெடியாக இருக்கீங்களா?
1: ஆ, ரெடியாக இருக்கிறேங்கய்யா.
0: ஆ, சரிங்க. உங்களுக்கான முதல் வீடுகதை என்ன அப்படின்னா, ஒருவன் உயரம் வளர வளர உன்றவன் பார்வை குறைய குறைய, அது என்ன?
1: நிலா
0: நிலா இல்லை. நன்றி, நல்லது. ஒரு இனிப்பு இனிப்பில் இணையம் அடுத்தனே இறைவர் பொம்பருக வணக்கம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்கய்யா? இனிப்பு துண்டிக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன். இனிப்பில் இணையம் அடுத்த நேரம் வரவேற்போம் வருக. வணக்கம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்கய்யா? சரிங்கய்யா, உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா? ஒருவனுக்கு இரண்டு கண்கள். பகலில் பார்க்கும் ஒரு கண், இரவில் பார்க்கும் இன்னொரு கண், அது என்ன? நன்றி, நன்றி, நல்லது. ஒரு முயற்சி இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம் வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கய்யா?
2: அரசம்பட்டி காவகட்டு தென்னை விவசாயி ஏமுருகன் கலைச்செல்வி.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான விடுகதை கொடுக்கலாமா?
2: சொல்லுங்கம்மா.
0: வாளை பிடித்து இழுக்க இழுக்க வளர்ந்து கொண்டே போகும், அது என்ன?
2: தலைமுடி.
0: நன்றி, நன்றி, நல்லதொரு முயற்சி இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம் வருக. வணக்கம்.
3: ஐயா, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் வேலூர் மாவட்டம் சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா? ரொம்ப எளிமையான விடுகதை தான். உண்டதை நினைப்பான், உதையை மறப்பான், உயிரையும் கொடுப்பான், உடன் நடப்பான், அவன் யார்? நன்றி, நன்றி, நல்லதொரு முயற்சி.
3: நன்றி.
0: அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக,
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
2: இன்னிசை சேனல் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இது இளந்தெண்டல். இன்னைக்கு இளந்தெண்டல் நிகழ்ச்சியில விடுகதியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கேற்க அழைப்பதற்கு 0434-42 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும் மற்றொரு இணைப்பு எண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பு எண்களாக 94-86-81-1-0-25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இணைப்பில் இணையம் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் அம்மா.
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: எடப்பாடி பவிஷ்குமார் பேசுறேங்கம்மா.
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப?
3: நாங்க படிச்சிருக்கோம்.
2: ஆஹா, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
3: தமிழ்
2: படிச்சிருக்கீங்களா? சூப்பர். விடுகதையெல்லாம் நிறைய படிச்சிருக்கீங்களா? சரி, உங்களுக்கான ஒரு விடுகதை
3: கொடுக்கறேன்.
2: எவருக்கும் தெரியாத பொருள், எவருக்கும் தெரியாத பொருள், எல்லையெல்லாம் கடக்கும் பொருள், அது என்ன? காத்து. சூப்பர். யார் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்கறாங்க? எனக்கே கேட்டுச்சு. சரி, இந்த விடுகதையை நீங்க ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? அன்னதான மண்டபத்தில் அழகான குருவி, அழகான குருவிக்கு முளம் நீல வாள், அது என்ன? நன்றி, நல்லதொரு முயற்சி. இனிப்பில் நீங்க மடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.

0: வணக்கம்
1: மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சென்னையில இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க பிரமீலா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு. உங்களோட வாய்ஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு.
1: ஆமா.
0: சரி, ரெடியா இருக்கீங்களா உங்களுக்கான விடுகதை சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: அப்பா சப்பானி, சரி அக்கா சப்பானி, தங்கை நாட்டியக்காரி, அவர்கள் யார்? எப்படி கண்டுபிடிச்சீங்க? சரி ஓகே, உங்களுக்காக மற்றும் ஒரு விடுகதை. நடக்க தெரியாதவன் நடப்பவனுக்கு வழிகாட்டுகிறான், அவன் யார்? அதே கை காட்டிதான். அடுத்து உங்களுக்கான விடுகதை கொடுக்கலாமா? சூப்பர். எனக்கு 6 முகங்கள் உண்டு, 21 கண்கள் உள்ளன, ஆனால் என்னால் பகடைக்காய் தான். சூப்பர். என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: கேப்டன் மகள்ல இருந்து எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று.
0: வாவ், எப்படி இப்படி எல்லாம் பாடுறீங்க? ஒரு லைன் பாடலாமே.
1: ஏதோ அது ஏதோ.
0: உங்களோட வாய்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கு.
1: அப்படிங்களா மேடம்? தேங்க்யூ.
0: பாட்டெல்லாம் பாடுவீங்களா நீங்க?
1: இல்லங்க மேடம், சும்மா அந்த 2 லைன் பாடுறது.
0: உங்களுக்கான பாடல் நன்றி.
1: தொடர்ந்து ரேடியோ கேட்டுட்டே இருக்கோம்ல.
0: சூப்பர். உங்களுக்கான பாடல் கொடுக்கலாம். இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றிமா. நன்றி.
1: நன்றிங்க மேடம்.

0: இருக்கிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
5: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
4: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இதமா இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது இளந்தண்டல். இன்னைக்கு இளந்தண்டல் நிகழ்ச்சியில விடுகதியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இணைப்பு புடிச்சிட்டு இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கீங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க? பெரும்பாலான நேரத்தை தரையில் செலவழிக்கிறது, ஆனால் தூசு படியாத நான் யார்? நன்றி நன்றி, நல்லதொரு முயற்சி. இனிப்பிலினையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? என்னிடம் கழுத்து உள்ளது ஆனால் தலை இல்லை, நான் யார்? என்னிடம் கழுத்து உள்ளது ஆனால் ஆமா என்னிடம் கழுத்து உள்ளது ஆனால் எனக்கு தலை இல்லை, நான் யார்? நன்றி நன்றி, இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
3: சரிங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா
3: இருக்கேன். உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா?
4: சொல்லுங்க மேடம்.
3: எனக்கு உயிர் இல்லை, ஆனால் நான் இறக்கிறேன். நன்றி நன்றி, நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
5: என் நெஞ்சை தாளாட்டி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலைக்கு இரவு வணக்கம்.
3: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: மூர்த்தி.
3: சரிங்க, உங்களுக்கான விடுகதை
5: சொல்லுங்க.
3: சுத்தி சூரமுள்ளு, நடுப்புற நல்ல வெள்ளம், அது என்ன? நடுப்புறம் நல்ல வெள்ளம்,
5: பலாப்பழம் மேடம்.
3: சூப்பர், எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்களுக்கான விடுகதை என்ன அப்படின்னா, நீங்கள் என்னை மீண்டும் பார்க்க மாட்டேன், என்னை நீங்கள் நீங்கள் என்னை மீண்டும் பார்க்கவே முடியாது, அது என்ன?
5: நிழல் மேடம்.
3: இல்லைங்க. நன்றி நன்றி, நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: வணக்கம்
3: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: சக்கரவர்த்தி மஞ்சிப்பட்டி.
3: சரிங்கய்யா, உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா?
6: கேளுங்க மேடம்.
3: நான் எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பேன், ஆனால் நடக்க மாட்டேன், நான் யார்?
6: மேகக்கூட்டம்.
3: நன்றி நன்றி, நல்லதொரு முயற்சி. அடுத்த நீரிடம் பேசும் முன்பாக,
7: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
9: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
10: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
3: என் இசை சார்லோட இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். ராஜேஸ்வரி அம்மா, நல்லா இருக்கீங்களா?
11: நலமா இருக்கீங்க.
3: சரிங்க, அவங்களுக்கான விடுகதை சொல்லலாமா? வெள்ளை வெள்ளை சீமாட்டிக்கு விளக்கு எரியுது தலைக்கு மேலே, அது என்ன?
11: தெரியுதுங்களா?
3: ஆமா,
11: வெள்ளை வெள்ளை சீமாட்டிக்கு
3: கண்ணுங்களா? இல்லங்க. நன்றி, நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.

0: வணக்கம்
1: ஹலோ
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் திருவண்ணாமலை மாவட்டம் தாளிப்பாடியிலிருந்து ஹரி பேசுறேன் மேடம்.
0: சரிங்க, எப்படி இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம்? மக்கள்லாம்
1: சூப்பரா இருக்கு மேடம்.
0: சரிங்க,
1: மழை பெஞ்சிட்டு இருக்கு, நல்லா இருக்கு.
0: நான் மழை பெஞ்சிட்டு இருக்கா, ஒரு கூலிங்கான ஏரியா மாதிரி ஆயிடுச்சா இப்ப.
1: ஆமா மேடம்.
0: சரிங்க, உங்களுக்கான வெடிக்கதை போலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: பெரும்பாலான நேரத்தை தரையில் செலவழிக்கிறது, ஆனால் தூசு படியாத நான் யார்?
1: காற்று மேடம்.
0: இல்லைங்க. நன்றி, நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையம் அடுத்த நேயரை வரவேற்பும். வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் தர்மபுரி குடும்பத்தின் முடிப்பு தான் பேசுறேன். எளிமையா கொடுக்க முயற்சி பண்ணுவோம்.
0: சூப்பரா, எளிமையா கொடுத்துடலாம்.
2: கண்டிப்பா.
0: நட்டமாய் நிற்கிறவனுக்கு நறுக் நறுக் என்று கடிக்கிற வேலை.
2: கடிக்கிற வேலைங்களா?
0: கடிகாரம் இல்ல, அது பேருக்கு அதுக்கு வந்து பேட்டரி, பேட்டரி சொல்லுவாங்கல்ல.
2: ஆமா, பேட்டரி. ஆமா,
0: பேட்டரி தான் அது. சரி, உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா? விடையை சொல்லலாமா நீங்க?
2: இல்ல மேடம், இருக்கு, அடுத்த நேரம் சொல்லிட்டு பார்க்கலாம்.
0: சூப்பர்ங்க, சூப்பர். இனிப்பில் இணையம் அடுத்த நேயர் இவர் விருப்பம். பருக, வணக்கம்.
3: வணக்கம். தருமபுரி.
0: சரிங்க, உங்களுக்கான விடுகதைகள் சொல்லலாமா?
3: சொல்லுங்க.
0: அடிக்க அடிக்க அழுதான், வழிந்த கண்ணீரால் வாளியை நிறைத்தான். அது என்ன?
3: கண்ணீர் வா.
0: கண்ணீர் இல்லைங்க. நன்றி, நல்லதொரு முயற்சி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: அவர்களுக்கு இனிமான இரவு. வணக்கம். கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம்.
0: சரிங்க, அவங்களுக்கான விடுகதை சொல்லலாமா?
2: சொல்லுங்கம்மா.
0: ஒருவன் உருவம் வளர வளர உன்றான், பார்வை குறைய குறைய. அது என்ன? ஒருவன் உருவம் வளர வளர உன்றான், பார்வை குறைய குறைய. இல்லைங்க. நன்றி, நல்லதொரு முயற்சி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: ஹலோ மேடம்.
0: வணக்கம்.
4: திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாலிருந்து செந்தில் பேசுறேன்
0: மேடம். பேசுறீங்களா? சூப்பரா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கு மேம்.
0: சரிங்க, உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா?
4: சொல்லுங்க மேம்.
0: நிலமோ வெள்ளை, விதையோ கருப்பு. அது
4: என்ன?
0: நீலா இல்ல. நன்றி, நல்லதொரு முயற்சி. இனிப்பில் இணையம் அடுத்த நேயரை வரவேற்போம். பருக, வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா? அடிக்க அடிக்க அழுதான், வழிந்த கண்ணீரால் வாளியை நிறைத்தான். அது என்ன?
4: தண்ணி.
0: தண்ணி, தண்ணி. சரி, அடுத்து அது கூட இன்னொரு. நன்றி, நன்றி. அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக,
5: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
9: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
0: என் இசைச்சாரலில் இதமாய் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இதே இளந்தண்டல். இன்னைக்கு இளந்தண்டல் நிகழ்ச்சியில விடுகதையாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த நேரிடம் பேசும் முன்பாக ஒரு பாடலை கேட்டுட்டு வரலாமா?

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும்

0: வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நேயர்களின் கவனத்திற்காக வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பரப்பட்டியிலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பரப்பட்டியில் ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு வகுப்பு நடைபெற இருக்கின்றது. இந்த வகுப்பானது சனி மற்றும் ஞாயிறு நாட்களில் நடைபெறும். வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடத்தப்படும் இந்த வகுப்புக்கான கட்டணமாக 25,100 ரூபாய் செலுத்தப்பட வேண்டும். 18 வயது பூர்த்தியான 10ஆம் வகுப்பு மற்றும் தேர்ச்சி பெற்றவர்கள், தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இந்த பட்டய படிப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுபவர்களுக்கு உரக்கடை சுய தொழில் ஆரம்பிக்க இந்த பட்டய படிப்பானது உதவும். மேலும் தொடர்புக்கு 96-77-56-65-22-0 என்ற எண்ணில் நேரடியாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு பெயரை பதிவு செய்து விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்படுகிறது.
6: பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
7: சரியான சாய்ஸ். ஏனா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மென்ட் ட்ரெய்னிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரெய்னிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிபரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: என் இசை சாரலில் இதமாய் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது இளந்தண்டல். இன்னைக்கு இளந்தண்டல் நிகழ்ச்சியில விடுகதையாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்கய்யா? நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். எங்க போன் நம்பர் சொல்லுங்கய்யா. சரிங்கய்யா, உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா? உண்டதை நினைப்பான், உதையை மறப்பான், உயிரையும் கொடுப்பான், உடன் நடப்பான். அவன் யார்? சூப்பர், நன்றி. நல்லதொரு முயற்சி. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? தருமபுரில இருந்து. உங்க பேர் சொல்லுங்க. என்னங்க? உங்க பேர் சொல்லுங்க மேடம்.
12: பேரரசி.
5: அழகான பேரை வச்சுட்டு பேர் சொல்லவே இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்களே. சரி, உங்களுக்கான விடுகதைக்கு போலாமா? கண்ணங்கரிய நிறம் கல்வி பரவ உதவும், அது என்ன? கண்ணம் கரிய நிறம் கல்வி பரவ உதவும், அது என்ன? தெரியே, அப்படியே யோசிங்க. நன்றி, இனிப்பில் இணைந்ததற்கு. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க இனிப்பை விட்டு விட்டு வருது. நல்ல டவர் இருக்க இடத்துல நின்னு பேசலாமா? சரி, உங்களுக்கான விடுகதை. வெள்ளை வீட்டுக்கு 2 கூரை,

0: கூரை காவும் இல்லை காவலும் இல்லை, அது என்ன?
1: வீட்டுக்கு
0: ஆமா, வெள்ளை வீட்டுக்கு இரண்டு கூரை, கூரை வந்து காவும் இல்லை காவலும் இல்லை, அது என்ன?
1: சூரியன் நிகழ்வு.
0: நன்றி நன்றி, நல்லதொரு முயற்சி. இனிப்பில் இனியும் அடுத்த நீர் இவர் விருப்பம். வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: அத்தி மருத்துவரும்.
0: உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா? ஒருவனுக்கு இரண்டு கண்கள், பகலில் பார்க்கும் ஒரு கண், இரவில் பார்க்கும் மற்றும் ஒரு கண், அது என்ன? நன்றி நன்றி, இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேர் இவர் விருப்பம். வருக வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? இணைப்பு சரியா இல்லையே, நல்ல டவர் இருக்கிற இடத்துல நின்னு பேசலாமா? சரி சரி, உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா? பிடிக்கவே முடியாத கல்வன், அவன் யார்? பிடிக்கவே முடியாத கல்வன், அவன் யார்? காற்று அல்ல. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நீர் இவர் வேற்போம். பருக வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கய்யா? சரிங்க, உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா? இறந்த பின்னும் நடனம் ஆடுபவர், அவர் யார்?
3: இறந்த பின்னும் நடனமா?
0: ஆமா, இறந்த பின்னும் நடனம் ஆடுபவர். அப்படியே இந்த சவுண்ட் கேட்கும் போது அப்படியே நம்ம நைட்ல நடந்து போனோம்னா நம்மளே கொஞ்சம் ஜர்க் ஆகும். எக்ஸ்ட்ரா குழு கொடுத்துட்டோம் உங்களுக்கு. ஆமா,
3: நிழல்.
0: நிழல் அல்ல. நன்றி, நல்லதொரு முயற்சி. அடுத்த நேயரிடம் பேசும் முன் பாக்க.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2 பிளஸ் 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
6: என்னாச்சு?
5: புது கிட் பேக் வேணுமா?
6: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
5: கரெக்ட்.
6: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
5: ஆர்பிஐ சொல்கிறது,
7: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
0: இதமாய் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று விடுகதையாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? செல்வி அம்மா, உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா? நீங்க முன்ன கேட்டாலும், முன்ன கேட்டதுக்கு நீங்க விடைய சொன்னாலும், நான் கேக்குற விடுகதைக்கு விடைய சொல்லணும். சரி, நீங்க முன்ன கேட்டதுக்கு விடுகதைக்கு. சரி, ஓகே. வெள்ளை வெள்ளை சீமாட்டிக்கு விளக்கு எரியுது தலைக்கு மேலே, அது என்ன? மெழுகு பத்தி தான். சூப்பர். அடுத்து உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா? நிலமோ வெள்ளை, விதையோ கருப்பு, அது என்ன? நிலமோ வெள்ளை, விதையோ கருப்பு, அது என்ன? நன்றி நன்றி, நல்லதொரு முயற்சி. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா?
3: சொல்லுங்க.
0: கண்ணங்கரிய நிறம், கல்வி

0: பரவ உதவும். அது
1: என்ன?
0: கண்ணு. இல்ல, நன்றி. நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேரி வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரீங்க இது பேசுறீங்க?
2: சேலம் மாவட்டம் ராணி பேசுறேன்.
0: உங்களுக்காக தான் இந்த விடுகதையை அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன். இப்ப நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்க, சரிங்களா? சரி. தொட்டால் மணக்கும், தொட்டால் மணக்கும், சாறு குடித்தால் புளிக்கும். அது என்ன? என்னங்க? சூப்பர். அடுத்து உங்களுக்கான விடுகதை போலாமா? ஈஸியா கொடுத்துடலாமா? அன்னதான மண்டபத்தில் அழகான குருவி, அழகான குருவிக்கு மூலம் நீல வால், மூலம் நீல வால். அப்படி தொண்ட குழி வரைக்கும் இருக்கு. விடைய சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுறீங்களா? இல்லங்க, பட்டாம்பூச்சி இல்ல. நன்றி, நல்லது ஒரு முயற்சி. சூப்பரான முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் இணையம் அடுத்த நேரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: தர்மபுரி மாவட்டம் காயமங்கலம் மாவட்டம் சுண்ணாம்பட்டில இருந்து சண்முகப்பிரியா
0: பேசுறேன். எப்படி, கரெக்டா லைன் பிடிச்சு வந்துட்டீங்களா? சரி, உங்களுக்கு ஒரு விடுகதை சொல்லலாமா? வாளை பிடித்து இழுக்க இழுக்க வளர்ந்து கொண்டே போகும். அது என்ன? நன்றி, நன்றி. பக்கத்துல இருந்து அப்பா சொல்லி கொடுக்கறாரு நினைக்கிறேன். நல்லதொரு முயற்சி. இனிப்பில் இனியும் அடுத்த நேரிய வரவேற்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? நட்டமாய் நிற்கிறவனுக்கு நறுக்கு நறுக்கு என்று கடிக்கிற வேலை, அவன் யார்? நன்றி, நல்லதொரு முயற்சி. நேரம் குறைவா இருக்கு, ஆனா நிறைய நேரத்தில் வந்து நீயா நானா அப்படின்னு போட்டி போட்டுட்டு நம்ம விடுகதை நிகழ்ச்சியில் பங்கேற்றுட்ருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் சொன்ன சில விடுகதைகளும் அதற்கான பதிகளும், தொட்டால் மணக்கும், சாறு குடித்தால் புளிக்கும், அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அது எலுமிச்சம் பழம். ஒருவனுக்கு இரண்டு கண்கள், பகலில் பார்ப்பவனுக்கு ஒரு கண், இரவில் பார்க்கும் மற்றொரு கண், அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அது சூரியன் சந்திரன். உண்டதை நினைப்பான், உதையை மறப்பான், உயிரையும் கொடுப்பான், உடன் நடப்பான், அவன் யார் அப்படின்னு கேட்டிருந்தான். அதான் நம்ம வீட்டில் வளர்க்குறோம் இல்லையா, டாகு. அதுதான் நட்டமாய் நிற்கிறவனுக்கு நறுக்கு நறுக்கு என்று கடிக்கிற வேலை, அவன் யார் அப்படின்னு கேட்டிருந்தான். அதுதாங்க அறிவால் மனை. ஒருவன் உருவம் வளர வளர உன்றான் பார்வை குறைய குறைய, அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தான். இருள். அன்னதான மண்டபத்தில் அழகான குருவி, அழகான குருவிக்கு மூலம் நீல வால், அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுதான் அகப்பை. எவருக்கும் தெரியாத பொருள், எல்லையெல்லாம் கடக்கும் பொருள், அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அது காற்று. வாளை பிடித்து இழுக்க இழுக்க வளர்ந்து கொண்டே போகும், அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுதான் நூற்கண்டு. அக்கா சப்பானி, தங்கை நாட்டியக்காரி, அவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். அம்மியும் குழவிக்கொள்ளும். அடிக்க அடிக்க அழுதான், வழிந்த கண்ணீரால் வாளியை நிறைத்தான், அது என்ன அப்படின்னா, அது நம்ம போர் பம்ப் அடிப்போம்ல, அதுதான். வெள்ளை வீட்டுக்கு இரண்டு கூரை, கூரை காவும் இல்லை காவலும் இல்லை, அப்படின்னு அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுதாங்க முட்டை. நிலமோ வெள்ளை, விதையோ கருப்பு, அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அது தாளும் மையும். பேவனா பேப்பர் எழுதுறோம் இல்லையா, அதுதான். கண்ணங்கரிய நிறம் கல்வி பரவ உதவும், அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அது வந்து கரும்பலகை. எனக்கு ஆறு முகங்கள் உண்டு, 21 கண்கள் உண்டு, ஆனால் என்னால் பார்க்கவே முடியவில்லை, அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதான் பகடை. நான் எப்போதும் ஓடுகிறேன், ஆனால் நடக்கவே மாட்டேன், நான் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுதான் நதி. நீங்கள் என்னை மீண்டும் பார்க்க மாட்டேன், நான் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். அது என்னுடைய கடந்த காலத்தை என்னால் மீண்டும் பார்க்க முடியாது இல்லையா, அதுதான். என்னிடம் கழுத்து உள்ளது, ஆனால் தலை இல்லை அப்படின்னு கேட்டிருந்தேன். அது என்ன அப்படின்னா பாட்டில். பாட்டிலுக்கு கழுத்து இருக்கும், ஆனால் தலை இருக்காது. எனக்கு உயிர் இல்லை, ஆனால் இறக்கிறேன், நான் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுதான் பேட்டரி. பெரும்பாலான நேரத்தை தரையில் செலவழிக்கிறது, ஆனால் தூசு படியாது, நான் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். அது நம்மளுடைய நிழல் தான். பிரிக்கவே முடியாத கல்லன், அவன் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். பிடிக்கவே முடியாத கல்லன், அவன் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். புகைதான் அது. ஒரு சின்ன சின்ன விடுகதை தான், நாம படிச்ச விடுகதை தான் அவள் டக்கு

0: கேட்டால் மறந்துடுவோம் இல்லையா? சரி, இன்னைக்கு விடுகதை நிகழ்ச்சியில் நிறைய விடுகதையும் அதுக்கான விடையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த நிகழ்ச்சி கேட்டிருத்த நெய்ய உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தகடூர் தகவல்கள் கேட்கலாம். தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் தருமபுரி மாவட்ட செய்தியாளர் எம் தண்டபாணி அவர்கள்.
1: தருமபுரி புதிய மாவட்ட ஆட்சியராக திரு வே சரவணன் அண்மையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதற்கு முன் திருச்சி மாவட்ட ஆட்சியராக திரு வே சரவணன் பணியாற்றினார். புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர்,
2: அனைவருக்கும் வணக்கம். இன்று தருமபுரி மாவட்ட ஆட்சியராக நான் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளேன். இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தருமபுரி மாவட்ட நிர்வாகம் இனி வரும் காலங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உரிய கவனம் செலுத்தும் என இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நகர சாலைகள், கிராம சாலைகள், குடிநீர் வசதி, தெருவிளக்கு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் அரசின் திட்டங்களுக்கு ஏற்ப அதை சிறப்பாக தருமபுரி மாவட்டத்தில் செயல்படுத்துவதற்கு தருமபுரி மாவட்ட நிர்வாகம் உறுதுணையாக இருக்கும். மேலும் மாவட்டத்தில் உள்ள மக்களின் குறைகளை உடனடியாக கேட்டு அவற்றுக்கு தகுந்த நிவாரணம் அளிக்குமாறும் அரசு அலுவலர்களை அறிவுறுத்தியுள்ளேன்.
1: கடந்த 4ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டு பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் பள்ளிகளுக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி திறப்பு குறித்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் வாழ்த்து செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். இந்த வாழ்த்து செய்தியில் தருமபுரி மாவட்ட பள்ளி கல்வித்துறைக்கும் மதிப்புமிகு ஆசிரியர்கள், அன்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். மேலும் பள்ளிகள் திறக்கப்படுவதையொட்டி அனைத்து பள்ளிகளிலும் பள்ளி வளாக தூய்மை, வகுப்பறை தூய்மை, மாணவர்களுக்கு பாதுகாப்பான குடிநீர், சுகாதாரமான கழிப்பிட வசதி முதலிய அடிப்படை முன்னேற்பாடுகள் முழுமையாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பருவமழை காலத்தையொட்டி தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு மாணவர்கள் பாதுகாப்பான மற்றும் சீரான கற்றல் சூழலில் கல்வி கற்கும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தலைமை ஆசிரியர்களை மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த புதிய கல்வியாண்டின் தொடக்கம் மாணவர்களுக்கு புதிய நம்பிக்கை, உயர்ந்த இலக்குகள் மற்றும் சிறந்த சாதனைகளை வழங்கும் வகையில் அமையட்டும் என்றும், தருமபுரி மாவட்டம் கல்வி வளர்ச்சியில் முன்னோடியாக விளங்கிட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் சேசம்பட்டி தேசிய நெடுஞ்சாலை அருகில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் தொடங்கி வைத்தார். பூமியையும் அதன் இயற்கையையும் காப்பாற்ற தேவைப்படும் சுற்றுச்சூழல் செயல்பாட்டை பற்றிய நேரடியான உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் அண்மையில் பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் இந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை மாசுபடாமல் பாதுகாக்க நெகிழி பொருட்களுக்கு பதிலாக துணி பைகளை பயன்படுத்த விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், மரக்கன்றுகளை நடுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, காரிமங்கலம், பெண்ணாகரம், நல்லம்பள்ளி, மொரப்பூர், ஏரியூர், கடத்தூர், தருமபுரி, அரூர், பாலக்கோடு ஆகிய 10 வட்டாரங்களைச் சேர்ந்த 185 இடங்களில் 46,570 மரக்கன்றுகளும், பள்ளி கல்வித்துறையின் சார்பில் பள்ளி வளாகங்களில் 1,478 மரக்கன்றுகளும், வனத்துறையின் சார்பில் 5,775 மரக்கன்றுகளும், பிற அரசு துறைகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் 4,705 மரக்கன்றுகளும் என மொத்தம் 58,528 மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டது. இதில் நாவல், நெல்லி, பாதாம், கொய்யா உள்ளிட்ட 22,825 பல மரங்களும், வேம்பு, புங்கன், மகாக்கனி, புளியன் உள்ளிட்ட 35,703 பிற வகை மரக்கன்றுகளும் நடவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மரக்கன்றுகள் நடுதல் என்பது புவி வெப்பமாதலை குறைப்பதற்கும் பருவநிலை மாற்றத்தை தடுப்பதற்கும் மிக சிறந்த வழியாகும். சரியான இடங்களில் சரியான வகையான மரங்களை நடுவது மட்டுமே சுற்றுச்சூழலுக்கு முழுமையான பலனை தரும் என மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் இந்நிகழ்ச்சியில் தெரிவித்தார்.
3: தருமபுரி மாவட்டத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வும் நடைபெற்றது. இது குறித்து தருமபுரி மாவட்ட சுற்றுச்சூழல் மன்ற ஒருங்கிணைப்பாளர் திரு வேலு நம்மிடம் பேசும்போது,

0: சுற்றுச்சூழல் தினத்தினை முன்னிட்டு நமது தருமபுரி மாவட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் நம் தருமபுரி மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் மானியாத அள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவர்களுக்கு மரக்கன்று நடுதலுடைய அவசியம் மற்றும் நீர் மேலாண்மை குறித்தும் அந்த பள்ளியில் அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் மஞ்சப்பை வழங்கி நெகிழி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மானியாத அள்ளி பள்ளியில் மிக சிறப்பாக நடத்தி முடித்தார். அதனைத் தொடர்ந்து அனைத்து பள்ளிகளிலும் மரக்கன்று நடுதல் நிகழ்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வு உறுதிமொழி மற்றும் அது சார்ந்த விழிப்புணர்வு பேரணிகள் மற்றும் அது சார்ந்த அனைத்து பள்ளிகளிலும் பசுமை உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து மாணவர்களும் உறுதிமொழியினை ஆர்வமாக எடுத்துக்கொண்டு அந்த உறுதிமொழிப்படி அனைவரும் நடந்து கொள்ளுமாறு அறிவுரை அனைத்து தலைமை ஆசிரியர்கள் மூலம் வழங்கப்பட்டது. இந்த சுற்றுச்சூழல் தினத்தை ஏன் கொண்டாடுகிறோம், எதற்காக கொண்டாடுகிறோம் என்று பார்த்தால், நமது சுற்றுச்சூழல் என்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை வந்து விளக்குவதற்கு தான் அந்த சுற்றுச்சூழல் சொல்லுவாங்க. அது நம்ம மனிதர்களுடைய செயல்களினால நிறைய சுற்றுச்சூழல் வந்து மாசுபாடு ஏற்பட்டிருக்கின்றன. இந்த மாசுபாட்டினை குறைக்கும் விதமாகவும் இந்த மாசுபாட்டினை இனி வரும் காலங்களில் தவிர்க்கும் விதமாகவும் 1972 ஐநா சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின்படி 1974 ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்று அறிவுரைகள் வந்து வழங்கப்பட்டது. இந்திய குடிமக்கள் ஆகிய நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறிய உறுதிமொழி என்னவென்றால், நமது ஒரு வருடத்திற்கு நமது பிறந்த நாளிலாவது ஒரு மரக்கன்று, குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்று நடப்பட வேண்டும், அதிகபட்சமாக ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு 10 மரக்கன்றுகள் நட வேண்டும் என்று உறுதிமொழி ஏற்படுத்தப்பட்டது. அடுத்ததாக மரக்கன்றுகள் நடுவது எவ்வளவு வந்து பசியுமோ அதே மாதிரியாக நெகிழி என்று கூறப்படுகிற பிளாஸ்டிக் வந்து தவிர்க்கப்படுதல் வேண்டும். இது தவிர்க்கப்பட வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் அனைத்து பள்ளிகளிலும் மிக சிறப்பான முறையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து ஏற்படுத்தப்பட்டது. நெகிழியானது 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் பயன்படுத்தினால் அந்த நெகிழி பொருளானது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அழிவதற்கு 400 வருடங்களுக்கு மேல் எடுத்துக்கொள்கிறது. இந்த 400 வருடங்களாக நிலம், நீர், காற்று இவற்றினை மாசுபடுத்தி அந்த நம் சுற்றுச்சூழலை வந்து மிக பெரிதும் பாதிக்கப்படக்கூடியது இந்த நெகிழி பொருளே. இவ்வாறு பாதிக்கும் இந்த நெகிழி பொருளை வந்து குறைத்து மஞ்சப்பை அல்லது துணிப்பைகளை பயன்படுத்த வேண்டும் என்று அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் இந்நாளில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அடுத்ததாக நீர் மேலாண்மை. சோ அனைத்து வீடுகளிலும் பள்ளிகளிலும் ஒவ்வொரு வீடுகளும் பள்ளிகளிலும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அவற்றினுடைய அவசியம் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த பருவநிலை மாற்றத்திற்கு மிக முக்கியமான காரணம் வெப்பநிலை அதிகமானது. இந்த வெப்பநிலை வந்து அதிகமாவதை குறைப்பதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய முறை மழைநீர் சேகரிப்பு திட்டம். இது அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து வீடுகளிலும் கட்டாயமாக செயல்படுத்த வேண்டும் என்ற அறிவுரை வழங்கி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக தருமபுரி மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. மேலும் சென்ற ஆண்டு ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர்கள் தாயின் பெயரில் மரக்கன்றுதல் நிகழ்ச்சியின் மூலமாக சுமார் 100,000 மரக்கன்றுகள் சென்ற ஆண்டு பள்ளிகளில் வளர்த்து ஒவ்வொரு மாணவர்களும் தனித்தனியே வந்து சான்றிதழ் பதிவிற்கம் செய்துள்ளனர். இந்த வருடமும் 1.5 லட்சம் மரக்கன்றுகள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.
1: தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டம் பெரும்பாளை மற்றும் பாப்பாரப்பட்டி வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்களில் பராமரிக்கப்பட்டு வரும் கோப்புகள் பதிவேடுகளை மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். உயர்கல்வி படிப்பதற்காக தேவைப்படும் அனைத்து சான்றிதழ்களையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று தொடர்புடைய அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார். கிராம கணக்குகள், ஆப்பதிவேடு, சிட்டா அடங்கல் உள்ளிட்ட நில ஆவணங்கள், முதியோர் ஓய்வூதியம், விதவை உதவித்தொகை போன்ற சமூக பாதுகாப்பு திட்ட பதிவேடுகள், சான்றிதழ்கள், நில உரிமை மாற்றம் தொடர்பான கோப்புகள் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களிடம் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது உரிய கள ஆய்வு செய்து விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வருவாய் ஆய்வாளர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இன்று உலக உணவு பாதுகாப்பு தினம். பாதுகாப்பான உணவு என்பது எந்த உணவு வழி அபாயங்கள் பெரும் தீங்கை ஏற்படுத்துகின்றன என்பதை புரிந்து கொள்வதில் இருந்து தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 7ஆம் தேதி உணவு பாதுகாப்பை ஒரு பகிரப்பட்ட உரிமை மற்றும் பொறுப்பாக முன்னிலைப்படுத்தவும் கூட்டு நடவடிக்கைகளுக்கான அழைப்பாகவும் உலகெங்கும் உள்ள அரசாங்கங்கள், குடிமை சமூகம், கல்வித்துறை இணைந்து உலக உணவு பாதுகாப்பு தினத்தை கொண்டாடுகின்றன. ஒத்துழைப்பு மற்றும் அரசியல் உறுதிப்பாட்டின் மூலம் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தவும் உயிர்களை பாதுகாக்கவும் செழிப்பை ஆதரிக்கவும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கவும் இந்த நாள் கொள்கை வகுப்பாளர்கள், உணவு வணிகங்கள், விஞ்ஞானிகள் மற்றும் நுகர்வோரை ஒன்றிணைக்கிறது. ஜூன் 7ஆம் தேதிக்கு முன்னதாக வெளியிட

0: ஏற்பட்ட உலக சுகாதார அமைப்பின் புதிய உணவு வழி நோய்கள் குறித்த மதிப்பீடுகள் இந்த பிரச்சாரத்திற்கும் அதன் நிகழ்வுகளுக்கும் ஒரு வலுவான ஆதார தளத்தை வழங்கும். உலக உணவு பாதுகாப்பு தினம் என்பது கற்றுக்கொள்வதற்கும் தீர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கும் அனைவருக்கும் பாதுகாப்பான உணவு கிடைப்பதற்கான உறுதிப்பாட்டை புதுப்பிப்பதற்கும் ஒரு வாய்ப்பாகும். உலக உணவு பாதுகாப்பு தினம் குறித்து தருமபுரி மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் பேசுகையில்,
1: தருமபுரி ஆகாஷவாணி நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் மருத்துவர் கைலாஷ்குமார். சின்ன சின்ன கடலை உருண்டை பர்பி இது போல அனைத்து குழந்தைகளும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குர்குரே மற்ற சிப்ஸ் வகைகள் போன்றவை நிறைய அதிகமாக விற்கிறதுனால அதில் வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டுமே நிறைந்துள்ளது மற்றும் சாச்சுரேட்டட் ஃபேட் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் அதில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு தேவைப்படுகிற அந்த வயதிற்கு தேவைப்படுகிற சத்து பொருட்கள் கிடைக்காமல் போகின்றது. மேலும் நாளடைவில் இது போன்ற உணவுகள் வந்து தொடர்ந்து சாப்பிடும் கட்டத்தில் நாளடைவில் அந்த குழந்தைகள் இளம் பருவத்தினர் ஸ்டேஜில் வந்து சீக்கிரமாக டயபெட்டிஸ் வருவதற்கும் மற்ற நோய்கள் வருவதற்கும் அது வழிவகை செய்கிறது. ஆகவே இதை தடுக்கும் நோக்கத்தில் நாம் அனைவரும், குழந்தைகளாக இருக்கட்டும், தாய்மார்கள், பெற்றோர்கள் அனைவரும் தங்களுடைய இளம் பருவத்திலுடைய குழந்தைகளுக்கு அதிகமாக சிறுதானிய வகைகள் கொடுக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் முடிந்த வரையில் உணவுப் பொருட்கள் துரித உணவுகளை தவிர்க்கவும் அதிகமாக வீட்டில் சமைக்கக்கூடிய பொருட்களை உண்ணவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உணவு பாதுகாப்பு துறை 2012 முதல் நம் இந்தியாவில் இயங்கி வருகிறது. இத்துறையானது அனைத்து இடங்களிலும் உணவு சம்பந்தமான குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக கள ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதுபோல் தங்களது பகுதிகளில் உணவு தொடர்பாக ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்தாலோ குறைபாடுகள் கண்டறிந்தாலோ உடனடியாக தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு துறை வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் உங்களுடைய குறைகளை குரல் பதிவாகவோ அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நம்பர் 9444042322. நன்றி, வணக்கம்.
2: தகடூர் தகவல்கள் கேட்டும் தகடூர் தகவல்கள் வழங்கினார் தருமபுரி மாவட்ட செய்தியாளர் எம் தண்டபாணி அவர்கள். இணைந்திருக்கின்றோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள், இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: இமைக்கும் நொடிப்பொழுதினையும் இனிதாக்கி தரும் இது இன்னிசை சாரல். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 9:30.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: நேயர்கள், இனி கேட்டு ரசிக்கலாம் இடைவிடாத இசைமழை.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசை மலை.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசை மலை.

0: இணைந்திருந்தோம். இது இடைவிடாத இசை மலையோடு.
1: ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Polytechnic College, மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

என் இசைச்சாரலோடும் இதயம் தொட்ட பாடல்களோடும் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. என் இசைச்சாரலின் ஒளிபரப்பு நேரம் 10:01. இனிவரும் 1 மணி நேரமும் பண்பலையின் இசைச்சாரலில் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இது காலத்தால் அழியாத காவிய காணங்களாக காற்றலையில் வளம் வந்து உங்கள் இதயத்தை தாளாட்ட காத்திருக்கின்றது சுகமான ராகங்களாக. இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி யாருக்காக வளம் வர காத்திருக்கு அப்படின்னா, அனைத்து மாவட்ட நேயர்களுக்கான சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை தான் நாம பண்பலையில கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில கடந்த 7 நாட்களில் நிகழ்ச்சியில் பங்கு பெறாத நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுக்கு பிடித்தமான சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை காற்றலையில் தவள விடலாம் நேயர்களே. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலை நிலை எண்கள் 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும் மற்றொரு இணைப்பினாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றுமொரு இணைப்பு எண்களாக 94-86-81-1-0-25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை காற்றலையில் தவள விடலாம். நினைவிருக்கட்டும், இன்று அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலை பண்பலையில் கேட்டு

0: இணைப்பில் முதல் பாடலை கேட்க வரும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஹீரோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: படம் வந்து வரப்பிரசாதம்.
0: சரி,
1: பாடல் வந்து கங்கை நதி ஓரம் ராமன் பாட்டு.
0: நன்றி, இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி, வணக்கம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
4: தேனிசை தென்றலாக உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது. இது சுகமான ராகங்கள், சுகமான

0: வணக்கங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலை நிலை எண்கள் 0 4 3 4 2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பினாக 24 40 31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். அதே போல மற்றும் இரு இணைப்பு எண்களாக 94 86 81 1 0 25 94 86 65 20 25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாமா? காற்றலையில் நடத்த பாடலை கலந்துக்க வரும் நீரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: 102.5 தர்பூரி பண்பலைக்கும், 103.7 ஏற்காடு பண்பலைக்கும் இரவு வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் பெருந்துறை திருவாஜி நியமலையும் சோமசுந்தரம்.
0: சோமசுந்தரம் ஐயா, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: சரி, என்ன மேடம் பாத்தீங்கன்னா, எனக்கு உலகம் சுற்றும் வாலிபன்.
0: சரி,
1: உலகம் உலகம் இந்த பாடல் நம்முடைய அனைத்து நேர்களுக்காகவும் இந்த பாடல்.
0: நன்றி, இது உங்களுக்கான பாடல்.

0: குடும்பங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: நித்தம் நித்தம் நினைவுகளை அசைப்போட்டுக் கொண்டிருக்கிறோம். உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டே இருக்கின்றது இது சுகமான ராகங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலை நாம கேட்டு ரசிச்சு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்க வரும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
5: சேலம் மாவட்டம் மேச்சேரி வெள்ளா சுப்பிரமணியம் பேசுறேன். அம்மா நல்லா
4: இருக்கீங்களா? நலமா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் நல்லா இருக்கேன்மா, அற்புதமா இருக்கிறோம்.
4: சரிங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
5: எனக்கு வந்துமா பார் மகளே பார் என்ற படங்கம்மா.
4: சரி,
5: பாடலும் பார் மகளே பார் என்ற பாடல் பாடலுங்க.
4: நன்றி, இது உங்களுக்கான பாடல்.
5: நன்றி, வணக்கங்கம்மா.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 செல மற்றும் திருச்சி மங்களன்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: கண்கள் உருங்கினாலும் உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலை நிலையங்கள்:

0: 0243342 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 2440 30 என்ற எண்ணிலும் மற்றொரு இணைப்பினாக 2440 31 என்ற எண்ணிலும் அழைத்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பு எண்களாக 94 86 81 1025 94 86 65 20 25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடலை காட்டலில் தவள விடலாம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை காட்டலில் தவள விடும் இறை வரவிருப்போம். வருக வணக்கம்.
1: ஹலோ மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கயா?

0: தவள விடலாம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை காற்றலையில் தவள விடும். இறைவரவிருப்போம். வருக வணக்கம்.
1: ஹலோ மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கய்யா?
1: ஈரோட்டிலிருந்து சீனிவாசன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: அடிமை பெண் படத்துல இருந்து 1000 நிலவேவா.
0: அப்படியே ஒரு லைன் பாடுங்க பாக்கலாம், அருமையா இருக்கும் குரல்.
1: ஓர் 1000 நிலவேவா.
0: ஜம்ப் ஆகி எங்கெங்கயோ போயிட்டீங்க, பாதி பாட்டுலாம் பாடுறீங்க. நன்றி, இது உங்களுக்கான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: அப்பப்பா என்ன வெயிலு, மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
3: வாகிதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
2: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ, அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
3: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வாகிதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
2: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குளுகுளுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
3: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சியாயிருமே.
2: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
4: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
5: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: என்இசை சேனல் தர்மபுரி பண்பலை 102.5 இதமாய் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலை காற்றலையில் தவளவிடும் நீரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: அந்த படத்துல இருந்து பொன்னையும்
0: நன்றி. இது உங்களுக்கான பாடல்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி இன்று அனைத்து மாவட்ட நேயர்களுக்காக சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அடுத்த பாடலை தவளவிடும் நேயரை வரவேற்பும். வருக வணக்கம்.
1: வணக்கங்கம்மா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
1: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கவேலுங்கம்மா.
0: சரிங்கய்யா, எப்படி உங்க ஊருக்கு அந்த பேர் வந்தது?
1: அது ஏங்கம்மா, அது ரொம்ப கதை.
0: சரி, இன்னொரு நாள் நம்ம பேசலாம். சரி, என்ன பாடத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: சுமதியின் சுந்தரி பேரு.
0: சரி,
1: பொட்டு வைத்த மூமா அந்த பாடல் எல்லாருக்கும்
0: நன்றி. நன்றி, இது உங்களுக்கான பாடல்.

0: காலத்தால் அழியாத காவியங்களாக உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது இது சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்களுக்காகவும் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. காற்றலையில் அடுத்த பாடலை தவள விடும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: இரவு வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கய்யா?
1: என்ன
0: நிகழ்ச்சி உங்களுக்கு ஃபேவரட்டியா இருக்கு? ஓகே ஓகேங்க. இன்னைக்கு பாட்டு என்ன பாட்டு கேக்கலாம்? படத்துல இருந்து
1: அம்மாடி.
0: அம்மாடி சாங் இதோ உங்களுக்காக இருக்கு.
2: அம்மாடி பொண்ணுக்கு தங்க

0: கண்கள் உருங்கினாலும் உங்களை இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது. இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. 10:31 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பாடலை தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: ஆமா, நேற்று இன்று நாளையில இருந்து பாடும்போது நான் சென்ட்ரல் காட்டு வந்து பாட்டு கொடுக்கிறேன்.
0: நன்றி. இது உங்களுக்கான பாடல்.

0: இசை தூவானமாய் தூவி கொண்டிருக்கின்றது. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை காற்றலையில் தவள விடும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். மனோகரன் ஐயா, கும்பகோணத்துல இருந்து பேசுறீங்களா? நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: நான் கேக்குறேன் மேடம். இப்ப நல்லா உங்களுக்கு தரமா ரேடியோவே இருக்கு.
0: அப்படிங்களா?
1: என்ன பாடல்
0: நன்றி, இது உங்களுக்கான பாடல். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: நன்றி.

என்இசை சேனல் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இதமா இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள்.

0: இதயம் தொட்டு சாரலாக உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது. இது சுகமான ராகங்கள். 10:51 பண்பலையின் இசை சாரலில் பாடலை கேட்க வரும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிட்ட பேசுறீங்கயா?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: குலவிளக்கு என்ற படத்துல இருந்து பூ பூவா பூத்திருக்கும் பூமியில ஆயிரம் பூ. ரொம்ப பிடிக்கும் மேடம் இந்த பாட்டு.
0: உங்களுக்காக பண்பலையின் நேயர்களுக்காகவும் இதோ இந்த பாடல் காற்றலை.
1: நன்றி, நன்றி மேடம், நன்றி.

0: நீ சொல்றதுதான் தப்பு. இன்னொரு தடவை சொல்றேன்.
1: சிட்டி பாபு செய்யும் பூ என்ன பூ,
2: குருங்கு
1: அவன் வெட்டி தின்னு துப்புறது என்ன பூ,
2: கரும்பு
1: வாணியிடம் இல்லாதது என்ன பூ,
2: படிப்பு
0: இது வாய்ப்பு.

0: நித்தம் நித்தம் கனவுகளை அசை போட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. 10:55 காற்றலையில் பாடலை தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: இன்றும் என்றும் என்றென்றும் உலகெங்கும் ஓங்கி ஒடித்து ஒளிவளம் வந்து கொண்டிருக்கும் அன்பு பண்பலை, அசையாத பண்பலை, இடி மின்னல் புயல் பூகம்பம் வந்தாலும் அசைக்க முடியாத பண்பலை, அறிவிப்பாளர்களின் அன்பலை, என் உயிர் மூச்சு காட்டலை, நேய உறவுகளாகிய நேச நெஞ்சங்களின் அபிமான அகில இந்திய வானொலி, தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் 103.7 தும்பலி உழவு தொழிலாளி செல்ல உயிர் வண்டி தங்கவேலின் பணிவான இரவு வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
1: இன்றும் என்றும் எப்பொழுதும் நலமாக இருக்கிறேங்கம்மா. அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை வழிபடுகிறேன் அம்மா.
0: உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பா நிச்சயம் நிறைவேறும். என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாங்க உங்களுக்காக?
1: அம்மா, நடிகர் திலகமும் நாட்டிய பேரொழியும் இணைந்து நடித்த இல்லான மோகனம்மாள் என்ற திரைப்படத்தில் இருந்து மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ற பாடல் அனைத்து அன்பு உள்ளங்களுக்காகவும் கொடுங்கம்மா.
0: நன்றி நன்றி நன்றி.
2: தகடதகடதாம்

0: கண்கள் உறங்கினாலும் உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது. இது சுகமான ராகங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இதமா இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்ப கடந்து வந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்னே நம்மளுக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் போச்சு அப்படின்னு நினைக்கிற நிறைய நேயர்களுடைய பாடல் தொகுப்பு ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் இருந்தது. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலை கேட்க வரும் நேயரை வர விருப்பம் வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கய்யா?
1: நான் தருமபுரி மதிவோன் பாளையம் மோகன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குமா, நீங்க நலமா? நலமறிய ஆவல்.
0: சரிங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: எனக்கு எங்க ஊர் ராசாஜி படம் பொன்மான தேடி நான் பூவோட வந்தேன், அந்த பாடல் வேணும்.
0: நன்றி, இது உங்களுக்கான பாடல். நன்றி.

என்இசை சேனல் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இதமாய் இணைந்து கேட்டு ரசித்தோம். இது சுகமான ராகங்கள். இன்னைக்கு அனைத்து மாவட்ட நேயர்களுக்கான பாடல் தொகுப்பினை கேட்டு ரசித்தோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பாடலை கேட்டு ரசித்த நெய்ய உள்ளங்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நெய்ய உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நமது மத்திய அரசு 12 ஆண்டு மக்கள் பணியில் 12 வருடங்கள் நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு தொடர் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது நமது மத்திய அரசு மக்கள் பணியில் 12 வருடங்கள் நிறைவு செய்ததையொட்டிய சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. டெல்லியிலிருந்து அஞ்சலாக்கு கேட்டோம்.

இனிசை சாரல் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் இரவு 11:43. இனிசை சாரலில் இனி நாம் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம் நாளைய நிகழ்ச்சிகளின் நிரல். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, 6:10 இனித்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி பாமாலை கேட்டு ரசிக்கலாம், 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி, நாளைய மழலையாக

நம்மோடு இணையவிருக்கும் குட்டி குழந்தை போதகன். காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜேகே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்குடு அங்காடி விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம் கேட்டு ரசிக்கலாம். 7:10 இனிது இனிது, 7:25 சைபாலின் இன்றொரு தகவல், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலன்தானே, 7:35 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு சைபாலின், 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில், நாளை மூளை மற்றும் முதுகு தண்டு வட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். 10 மணிக்கு மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சிவையில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம், 12:10 உங்கள் களம் நிகழ்ச்சியில் ஏற்றம் தரும் எண்ணங்களாக மகிழ்வான முதுமைக்கு இது மட்டும் போதும் என்ற தலைப்பில் மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் வழங்கும் உரையின் முதல் பகுதியை கேட்கலாம், 12:50 திரை இசை தொடர்ந்து சூழல் காப்பும் மெல்லிசை கேட்டு ரசிக்கலாம், 1:10 நீயிரு விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் எல் மற்றும் சூரியகாந்தி பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பற்றி, திருர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம், 3 மணிக்கு கட்சியில் கலக்கல் பாடல்கள், 6 மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், 6:10 பாட்டுத்தான் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம், 6:55 சேலம் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் மற்றும் தருமபுரி ஜேஎன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக மா சாகுபடியில் நோய் மேலாண்மை பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன துணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரமூர்த்தி அவர்களின் உரை, தொடர்ந்து பணம் தரும் பன்னீர் கரும்பு, தருமபுரி கன்னிப்பட்டி சி முனியப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 8 மணிக்கு சொல்லுக வெள்ளுக, 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், 11:10 நமது மத்திய அரசு மக்கள் பணியில் 12 வருடங்கள் நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம், இவையாவும் உங்கள் அபிமான பண்பலை 102.5 நாளை ஒளிவுலா வரும் நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம்.

என்னை கேட்டு ரசிக்கலாம் உறங்குமோன்னு ஒரு சிந்தனை. மற்றவர்களை வெல்ல என்னிடம் அன்பை தவிர வேறொன்று ஆயுதம் இல்லை. மற்றவர்களை வெல்ல என்னிடம் அன்பை தவிர வேறொரு ஆயுதம் இல்லை என்கின்றார் மகாத்மா காந்தியடிகள். இணைந்திருந்தோம் இது உறங்குமோன்னு ஒரு சிந்தனையோடு. என் இசை சாரல் இசை பாடிக்கொண்டிருக்கும் இந்த இனிய தருணம் 11:47. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து நேயர்கள் கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.